நேயர்கள் அனைவருக்கும் நமது நிலையத்தின் இனிய காலை வணக்கம். புலரும் இந்த பொழுது அனைவருக்கும் நன்மைகள் பல தரட்டும் என்ற பிரார்த்தனையோடு ஆகாஷ்வாணிக்கு அருகில் வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 21 நாள் 2026 ஆண்டு

ஜூலை மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, நேரம் 5:56. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

ஆகாஷ்வாணி காரைகள் வானொலி நிலையம். நேரம் 6 மணி. குரலோசை. நீத்தார் பெருமை என்ற 3வது அதிகாரத்திலிருந்து 8வது குரட்பா. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குரட்பாவிற்கான பொருள் மு. வரதராசனார் அவர்களின் உரையிலிருந்து. பயன் நிறைந்த மொழிகளில் வல்ல சான்றோரின் பெருமையை உலகத்தில் அழியாமல் விளங்கும் அவர்களுடைய மறைமொழிகளே காட்டிவிடும். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். குரலோசை கேட்டோம். ஆகாஷ்வாணி காரைகள் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு இனி கேட்கலாம். நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகை மூராசன் சன் ரெடிமேட்ஸ், திருவாரூர் மகாராஜா சில்சன் ரெடிமேட்ஸ், திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை. முன்னதாக இன்று முற்பகல் 11 மணிக்கு நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடரில் இன்று ஹோமியோபதி தொடர்பான சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கம் தருகிறார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவ நிபுணர் டாக்டர் வே. ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். இனி மற்ற நிகழ்ச்சிகள் பற்றி விவரம் அறியலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கவிருக்கிறார் குடந்தை பாலு அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35

0: இருக்கு. காரைக்கால் ஒயன்சிசி காவேரி ஜெட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு R40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபர்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் தியேட்டர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலரில் வழங்கும் பசுந்தளிர். 7:00 திரை இசை. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 திருவாரூர் மகாராஜா சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கும் காலை காம்போ. 8:00 துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசெட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பர நிகழ்ச்சி. 8:50 நாகை மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 8:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. பூஞ்சை தொற்றால் ஏற்படும் தோல்நோய் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் தோல்நோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் வி ஜெயமாளிகா அவர்கள். 9:50 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். 10:00 ஜிபூம்பா மழலை செல்வங்கள் பங்குபெறும் நிகழ்ச்சி. 11:30 திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக் வழங்கும் நலமே சூழ்க. 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ். 12:10 கடிதமலர்கள். 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். 12:55 பன்னிசை. 1:00 தேன்மழை. 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியில் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் வார்த்தை விளையாட்டு. தொடர்ந்து 2:30 லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு. 3:00 நாகை மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் எல்எஸ்சி. 3:30 திருவாரூர் மகாராஜா சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் எல்எஸ்சி. மாலை 4:00 நாடகம். ஒய்ஜி மதுவந்தி அவர்களின் டாம் மீடியாஸ் வழங்கும் லக்ஷ்மி கல்யாண வைபோகமி. மேடை நாடகம் எழுதியவர் வெண்ணிராடைமூர்த்தி அவர்கள். இயக்கம் ஒய்ஜி மகேந்திரன். அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன், ஜே ஜெயா ஆகியோர். மாலை 5:00 வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் கலக்கல் நேரம். 5:30 விளக்கேற்ற வேலை. 6:00 பன்னிசை. 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. பற்கள் ஈறுகள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள். 6:45 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் இசை தூரிகை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஒயன்சிசி காவேரி அசட்டின் உழவர் அரங்கம். கத்தரி வெண்டை சாகுபடி குறித்து காரைக்கால் மாவட்டம் அத்திப்படுகு விவசாயி டி பாலு அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டோம். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Subhadra Ramachandran. Prime Minister Narendra Modi has concluded his historic two-day visit to New Zealand and departed for India. The visit, the first by an Indian Prime Minister to New Zealand in over 4 decades, gave a major boost to bilateral ties. During the visit, Mr. Modi held talks with his New Zealand counterpart, Christopher Luxon. The two leaders witnessed the exchange of 5 memoranda of understanding in areas including defence, tourism, sports, disaster management, dairy and animal husbandry. A major highlight of the visit was the community event at Auckland Spark Arena, attended by over 10,000 members of the Indian diaspora. Addressing the gathering, Mr. Modi stated that the future of India and New Zealand is intertwined and the bilateral trade agreement will accelerate India's journey towards a developed nation.
2: भारत और न्यूजीलैंड के रिश्ते में यादें भी हैं, दोस्ती भी हैं, वैल्यूज भी हैं और एक कमिटमेंट भी है. भारत न्यूजीलैंड की यही वाका एक नई यात्रा पर निकलने के लिए तैयार है. हमारे सामने अवसरों से भरा खुला समुद्र है. हवाएं हमारे साथ है. समंदर की विशाल लहरें हमारे साथ है. इच्छा शक्ति का नीला आसमान हमारे साथ है. पाने को काफी कुछ है और मैं जानता हूं हम सफल होंगे.
1: वियतनामी प्राइम मिनिस्टर

0: Lee Min-hong has ordered a probe into the speedboat tragedy near Phu Quoc Island that claimed the lives of 15 Indian tourists. According to a statement issued by Consulate General of Vietnam in Mumbai, Prime Minister Hoan asked authorities to identify shortcomings, determine causes of the accident and implement corrective measures to prevent similar incidents in the future. The Vietnamese Prime Minister also directed authorities to take strict legal action against anyone found to have violated regulations that may have caused the accident. The tragic incident occurred yesterday when a speedboat carrying 36 people, including four crew members, flipped after reportedly being hit by a sudden wave off Rut Ngoi Islet. While local authorities managed to rescue 21 people, 15 Indians, including two women, were dead. The United States launched a new round of strikes against Iran after Islamic Revolutionary Guard Corps IRGC forces attacked a Cyprus-flagged container ship transiting the Strait of Hormuz. The U.S. military said the strikes were carried out at the direction of President Donald Trump. U.S. CENTCOM said the attack on the commercial vessel left a civilian crew member missing and the vessel is unable to continue the journey due to an onboard fire and significant engine room damage. Explosions were heard in Keshm Island, Bandar Abbas and Sirik following the attacks. Meanwhile, Iran has closed Strait of Hormuz until further notice. The announcement came after the IRGC claimed it fired a warning shot and stopped the vessel. Food Safety and Standards Authority of India, FSSAI, has issued 9 notices to food business operator Swiggy Instamart following multiple consumer complaints alleging violations under the Food Safety and Standards Act 2006. In a social media post, FSSAI said that the food business operator has been directed to submit a detailed explanation and compliance report, failing which legal action will be initiated. Consumer complaints allege the supply of expired, spoiled, rotten, contaminated, and otherwise unsafe food products through Swiggy Instamart. The food regulator's notices also raise concerns over incorrect, invalid, or non-existent license numbers and food business entities allegedly operating under names different from those registered with FSSAI. In the FIFA World Cup, England have advanced to the semi-finals, beating Norway 2-1 at Miami Stadium, Florida this morning. Jude Bellingham's brilliant 2-goal display inspired England to come from behind to beat Norway after extra time. In tennis, the 21-year-old Linda Navskova won her maiden Grand Slam title after defeating fellow Czech Karolina Muchová 6-2, 5-7, 6-3 in the Wimbledon women's singles final at Centre Court, London last night. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10. ஆகாஷ்வாணி.
2: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள்.
3: உலகில் சாகாவரம் பெற்றவை நூல்களே என்றார் கதே என்ற அறிஞர். கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்றார் அதிவீரராம பாண்டியர். கல்வி கற்பதற்குரிய இனிய பருவம் இளமை பருவமாகும். அந்த பருவத்தில் எவ்வளவு கற்க முடியுமோ அவ்வளவு கற்றால் மூளை வளத்தை மூலதனமாக பெறலாம், ஆற்றலை அகச் சொத்தாக சேர்க்கலாம், புலமையின் புதல்வர்களாக ஒளிவீசலாம். வெள்ளத்தால் அடியாது, வெந்தணலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவுடைய குறைபடாது, கள்ளொர்க்கோ மிக அரிது, காவலோ மிக எளிது, கல்வி எனும் உள்ளத்தை பொருளிருக்க உலகமெல்லாம் பொருள் தேடி உழல்வதேனோ என்பது விவேக சிந்தாமணியில் இடம்பெற்ற அற்புதமான பாடலாகும். அறம், பொருள், இன்பம், வீடு என்கின்ற 4 பயனையும் தந்திடும் செல்வம் அருமை கல்வியே ஆகும். ஒரு பிறப்பில் தான் கற்ற கல்வியானது அந்த பிறப்பிற்கு மட்டுமல்லாமல் 7 பிறப்பிற்கும் உதவும் தன்மை கொண்டது என்பார் திருவள்ளுவர். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமா புடைத்து என்பது அவர் தீட்டிய இனிய குரட்பா. திருக்குறளுக்கு இணையான இன்னொரு நீதி நூல் நாலடியார். அதில் ஒரு பாடல், கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின்ற

0: பிணிபல தெள்ளிதின் ஆராய்ந்து அமையுடைய கற்பவே நீருடைய பால்உன் குறுகின் தெரிந்து. பாலையும் நீரையும் கலந்து வைத்தால் பாலை மட்டும் உண்ணுகின்ற அன்னத்தைப் போல் நல்ல நூல்களை மட்டும் நாம் தேர்ந்து படிக்க வேண்டும் என்று அந்த நூல் கூறுகின்றது. மனிதனாக இந்த உலகில் பிறப்பது மட்டும் முக்கியமல்ல, மனிதனாகவே இறுதி வரை வாழ்ந்து சிறப்பதுதான் முக்கியம் என்றார் கலீல் ஜிப்ரான். மனிதனை மனிதனாகவே செதுக்குவது படிப்பு. அந்த படிப்புக்கு ஆதாரமாக இருப்பது புத்தகம். 1000 புத்தகங்களை வாசித்தவர் யாரோ அவரை காட்டுங்கள், அவரே என்னுடைய வழிகாட்டி என்றார் ஜூலியஸ் சீசர். உலக வரைபடத்தில் உள்ள மூளை முடுக்குகளுக்கெல்லாம் போக விரும்புகின்றாயா? ஒரு நூலகத்துக்குச் செல் என்றார் டெஸ்கார்டஸ் என்ற அறிஞர். நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலைசிறந்த நண்பன் என்றார் ஆப்ரஹாம் லிங்கன். அறிஞர்களும் வீரர்களும் அப்படி கூறியதன் காரணம் என்ன? துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை விட புத்தகம் வலிமையானது என்பதை உணர்த்தத்தான். பாவேந்தர் ஒரு பாடலில் சொல்லுவார், நூலைப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையில் படி கடும் பகல் படி மாலை இரவு பொருள்படும்படி கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வது எப்படி அறம்படி பொருளைப்படி அப்படியே இன்பம்படி இறந்த தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி என்று படிப்படியாய் அவர் நல்ல பல கருத்துக்களை பொழிந்தார். கருத்தூன்றி படித்தவர்கள்தான் காலத்தின் நெற்றியில் சுடராய் உணர்கிறார்கள். அண்ணல் அம்பேத்கரும் பேரறிஞர் அண்ணாவும் தம் இளம் வயதில் நாள்தோறும் நூலகம் சென்று அது பூட்டப்படும் வரை படித்துவிட்டுத்தான் வெளியேறுவார்களாம். ஒரு நூலகம் திறக்கப்படும் போது 100 சிறை கதவுகள் மூடப்படுகின்றன என்றார் விவேகானந்தர். நூலகம் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற புதுமொழி இப்போது உருவாகியிருக்கிறது. எனவே எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் உண்ணுவதற்கு நேரம் ஒதுக்கி உண்ணுவதைப் போல் படிப்புக்கும் நேரம் ஒதுக்குவோம். பாரில் சிறந்தவராய் வாழ்ந்திடுவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் குடந்தை பாலு அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம், நேரம் 6:15. புலரி பொழுதில் இறைவனுக்கு இசை மாலையால் பாமாலை சூட்டும் பக்தி மாலை. தொடக்கமாக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியிருக்கும் பாடல்.

இன்றைய பக்தி மாலையில் நமது செவிகளுக்கும் ஆன்மாவிற்கும் என்றும் அழியாத தெய்வீக குரலால் மருந்தளித்த ஒரு மகா கலைஞரை நாம் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். தன் தேன் குரலால் ஒட்டுமொத்த தென்னகத்தையே கட்டி போட்ட இசைக்குயில் கான சரஸ்வதி ஜானகி அம்மையார் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்திருந்தாலும் அவர் பாடி சென்ற பாடல்கள் என்றும் அழியாமல் காற்றில் மிதந்து கொண்டே இருக்கின்றன. அன்னை ஜானகியின் ஆன்மா இறைவனின் திருவடி நிழலில் என்றும் அமைதி பெறட்டும். நாம் கேட்ட பாடல் எஸ் ஜானகி பாடிய பாடல். காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை. பக்தி மாலையில் அடுத்து ஹேமாஜான் பாடியிருக்கும் பாடல்.

நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி மாலையில் நிறைவாக நகுரியம் ஹனிஃபா மற்றும் கே ராணி ஆகியோர் பாடியிருக்கும் பாடல்

0: நிறைவு பெற்றது பக்தி மாலை. மீண்டும் இன்று மாலை மணி 5:30 விளக்கேற்றும் வேளையில் ஒளி உலா வரும் ஆகாஷ்வாணி கரிகள் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
2: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: சிந்தனை துளி. தண்ணீர் என்பது திரவ தங்கம். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். இனி நாம் கேட்கலாம். காரைக்கால் ஒயின்ஜிசி கவிரிய செட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும்
4: உழவர்களுக்கு
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஒயின்ஜிசி காவிரிய செட் காரைக்கால்.
5: ஒயின்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஒயின்ஜிசி
6: ஒயின்ஜிசி நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
7: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
8: அப்போ ஒயின்ஜிசி நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
5: ஒயின்ஜிசி என்றும் மக்கள் பணியில்.
3: இந்நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
9: சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ். ஒரு கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடை காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிர்விக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், ட்ரெண்டான சம்மர் கலெக்ஷன், ஸ்கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
3: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்று பராபவ வருடம் ஆணி மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை.
10: ஏன் சுபாக்கா, விதை பரிசோதனை இருக்குல்ல, அதை பத்தி நிறைய வலைத்தளங்கள்ல அதிகமா வந்துட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
11: விதை பரிசோதனை அந்த அளவு முக்கியம்னு நினைக்கிறேன் பொங்கொடி.
10: ஏன்க்கா அப்படி சொல்றீங்க?
11: ஆமா பொங்கொடி, வேளாண்மையோட முதன்மையான இடுபொருளே விதைகள் தான். அந்த விதை ஒழுங்கா இருந்தாதான் அந்த சாகுபடி சிறப்பா முடிஞ்சு நல்ல மகசூல் கிடைச்சு வருமானம் வரும். அப்போ விதைய பரிசோதனை செய்யறது முக்கியம் தானே பொங்கொடி?
10: கண்டிப்பாக்கா. சுபாக்கா, இந்த விதை பரிசோதனை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்களேன்.
11: பொதுவா முளைப்பு திறன் அப்படிங்கிறது ஒரு விதையிலிருந்து உயிரும் வீரியமுமா கரு முளை விட்டு ஒரு செடிக்கு தேவையான எல்லா பாகங்களுமே வளர்றதுக்கான திறன் ஒரு விதையில இருந்துச்சுன்னா அதை தான் முளைப்பு திறன் சொல்றோம்.
10: ஓ அப்படியாக்கா?
11: ஆமா பூங்கொடி, நல்ல முளைப்பு திறன் கொண்ட விதைகளை விதைச்சோம்னா வயல்ல பயிர்களோட எண்ணிக்கை சரியா இருக்கும், நல்லா செழித்தும் வளரும். இதுக்கு விதை சட்டம்னே ஒன்று இருக்கு. 1966 பிரிவு 7 ஒவ்வொரு பயிருக்கும் குறைஞ்ச அளவு முளைப்பு திறனை நிர்ணயம் செய்யறதுக்காக.
10: சரிக்கா, முளைப்பு திறன் செஞ்சு அதை எப்படி தரம் பிரிக்கிறாங்க?
11: நல்லா கேட்ட பொங்கொடி. முளைப்பு திறன் சோதனை செய்யும் போது நாற்றுங்களை இயல்பானது, இயல்பு இல்லாதது, முளைக்காத விதை, உயிரற்றது, இந்த மாதிரி வகைப்படுத்துறாங்க. ஒரு ஒரு பயிருக்குமே குறைந்தபட்சம் முளைப்பு திறன் இவ்வளவு இருக்கணும் அப்படின்னு இருக்கு பொங்கொடி.
10: அது என்னன்னு சொல்லுங்கக்கா, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
11: மக்காச்சோளத்துக்கு 90% வர முளைப்பு திறன் இருக்கணுமா. நெல்லு, கொள்ளு, எள்ளு, சணப்பு இதுக்கு 80% முளைப்பு திறன் இருந்தாலே போதுமா.

0: சோளம், கம்பு, கேழ்வரகு, துவர, உளுந்து, தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு, பட்டாணி, ஃப்ரெஞ்ச் பீன்ஸு, அவரை, இதுக்கு 75% முளைப்பு திறன் இருந்தாலே போதுமானதான். நிலக்கடலை, சூரியகாந்தி, ஆமணக்கு, சோயாபீன்ஸு, கத்திரி, தக்காளி, கீரை, முட்டைக்கோசு, நூல்கோசு, வெங்காயம், முள்ளங்கி, டர்னிப், கொத்தவரை, முருங்கை, கொளிஞ்சி, தக்கப்பூண்டு, இதுக்கெல்லாம் 70% முளைப்பு திறன் இருந்தாலே போதுமானதான். நம்ம பருத்தி, வெண்டை, காலிஃபிளவர், மல்லி, இதுக்கெல்லாம் 75% இருந்தாலே போதுமானதான். பூசணி, தடியங்காய், பாகல், மிளகாய், புடலை, பீர்க்கு, சுரை, தர்பூசணி, பப்பாளி, இதுக்கு 60% முளைப்பு திறன் இருந்தாலே போதுமானதான் பூங்கொடி.
1: சரிக்கா, விதை பரிசோதனை செய்யறதுக்கு விதை மாதிரி எல்லாம் எப்படி எடுக்கிறது?
0: இதுக்கு விவசாயிங்கெல்லாம் இருப்பு வச்சிருக்கிற விதையிலிருந்து விதை மாதிரியை எடுத்து விதை பரிசோதனை நிலையத்துக்கு அனுப்பணும் பூங்கொடி. ஒரு ஒரு பயிருக்குமே மாதிரி எடுத்து அனுப்ப வேண்டிய அளவு மாறுபடும்.
1: அப்படியாக்கா?

0: சதவீதம் முளைப்புத்திறன் இருந்தாலே போதுமானதா? நம்ம பருத்தி, வெண்டை, காலிஃபிளவர், மல்லி இதுக்கெல்லாம் 75% இருந்தாலே போதுமானதா? பூசணி, தடியங்காய், பாகல், மிளகாய், புடலை, பீர்க்கு, சுரை, தர்பூசணி, பப்பாளி இதுக்கு 60% முளைப்புத்திறன் இருந்தாலே போதுமானதா பூங்கொடி?
1: சரிக்கா, விதை பரிசோதனை செய்யறதுக்கு விதை மாதிரி எல்லாம் எப்படி எடுக்கிறது?
0: இதுக்கு விவசாயிங்கெல்லாம் இருப்பு வச்சிருக்கிற விதையிலிருந்து விதை மாதிரியை எடுத்து விதை பரிசோதனை நிலையத்துக்கு அனுப்பணும் பூங்கொடி. ஒரு ஒரு பயிருக்குமே மாதிரி எடுத்து அனுப்ப வேண்டிய அளவு மாறுபடும்.
1: அப்படியாக்கா?
2: கேட்டது
3: காரைக்கால் ONGC கவிரியசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கிய
2: உழவர்களுக்கு
3: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ONGC காவிரியசட் காரைக்கால்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
5: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
6: வாவ்,
5: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
7: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.
5: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
8: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
3: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
9: கால் வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
10: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்களூர் எண்ணெய்
9: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
10: விடங்களூர் எண்ணெய்.
3: இந்நிகழ்ச்சியினை உடன் வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
11: முக்கியமாய் வாட தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
12: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
13: ரசாயனம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
12: முதல் தரமான கரும்பிலிருந்து சாறு எடுக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
13: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
12: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
3: இந்நிகழ்ச்சியினை மேலும் இணைந்து வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
14: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
15: வணக்கம். வெற்றி என்பது ஒரே நாளில் நிகழும் அதிசயம் அல்ல, அது தினமும் கடைபிடிக்கப்படும் சிறிய பழக்கங்களின் கூட்டுத்தொகை என்று கூறப்படுகிறது. உலகில் சாதனை படைத்தவர்களின் வாழ்க்கையை ஆராய்ந்தால் அவர்கள் சில எளிய விதிகளை பின்பற்றி தங்கள் வாழ்க்கையை உயர்த்தியிருப்பதை அறியலாம். இதோ அப்படிப்பட்ட சில விதிகள். 21/90 விதி. ஒரு நல்ல பழக்கத்தை 21 நாட்கள் தொடர்ந்து செய்தால் அது வழக்கமாக மாறும். 90 நாட்கள் தொடர்ந்து செய்தால் அது வாழ்க்கை முறையாக மாறிவிடும். உதாரணமாக, தினமும் 1 மணி நேரம் படிக்கும் பழக்கத்தை 90 நாட்கள் கடைபிடித்தால் படிப்பு இயல்பாகிவிடும். நல்ல பழக்கங்கள் சிறிய முயற்சிகளிலிருந்தே உருவாகின்றன. 80/20 விதி. 80% வெற்றியானது 20% முக்கிய முயற்சிகளால் கிடைக்கிறது. எல்லாவற்றையும் செய்வதை விட முக்கியமானவற்றை தேர்ந்தெடுத்து சரியாக செய்ய வேண்டும். 1% மேம்பாட்டு விதி. ஒவ்வொரு நாளும் 1% முன்னேற்றம் அடைந்தால் 1 வருடத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை அடையலாம். தினமும் ஒரு நல்ல பழக்கத்தை கற்றால் வருட முடிவில் 365 நல்ல பழக்கங்களோடு நாம் மேம்பட்டிருப்போம். சிறிய முன்னேற்றங்கள் பெரிய வெற்றிகளை உருவாக்குகின்றன. ஐந்து வினாடி விதி. ஒரு நல்ல செயலை செய்ய வேண்டும் என்று தோன்றியவுடன் 5 வினாடிகளுக்குள்ளாக அதை தொடங்க வேண்டும். தாமதமே வெற்றியின் முதல் எதிரி. 2 நிமிட விதி. 2 நிமிட

0: நிமிடங்களில் முடியும் வேலையை உடனே செய்துவிட வேண்டும். அதில் சோம்பல் கூடாது. இதனால் சிறிய வேலைகள் குவியாமல் தடுக்கலாம். 10,000 மணி நேர விதி. ஒரு துறையில் நிபுணராக மாற நீண்ட கால பயிற்சி அவசியம். உதாரணமாக இசை, விளையாட்டு, ஓவியம் போன்ற துறைகளில் தொடர்ந்து பயிற்சி பெறுபவர்கள் சிறந்து விளங்குகின்றனர். திறமைக்கு மேலாக விடாமுயற்சி முக்கியம். 90/10 விதி. வாழ்க்கையில் நிகழும் சம்பவங்கள் 10%, அதற்கு நாம் அளிக்கும் எதிர்வினைதான் மீதமுள்ள 90%. சூழ்நிலையை விட மனநிலை மிக முக்கியமானது. எந்த சூழ்நிலையை நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள் என்பதிலேயே அதனுடைய விளைவு அடங்கியிருக்கிறது. 70% விதி. 70% தயாரிப்பு முடியும் போதே செயல்பட தொடங்க வேண்டும். நல்ல குணங்கள் நம்மிடமிருந்தே தொடங்க வேண்டும். எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்கிறார் வள்ளுவர். எந்த செயலையும் நன்கு திட்டமிட்டு செய்ய வேண்டும். ஒருவரின் எதிர்காலத்தை மாற்றுவது பெரிய அதிசயங்கள் அல்ல, தினசரி கடைபிடிக்கப்படும் நல்ல பழக்கங்களே ஆகும். இன்று தொடங்கும் ஒரு நல்ல பழக்கம் நாளைய வெற்றியின் அடித்தளம் என்பதை நினைவில் கொண்டு அனைவரும் சிறந்த வாழ்க்கையை உருவாக்குவோம். நன்றி.
1: ஸ்ரீ லலிதம்பாள் சித்தா பர்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கிய
2: இன்சொல் அமுது.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
3: வலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
4: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: விடங்கலூர் எண்ணெய்.
1: இந்நிகழ்ச்சியினை உடன் வழங்கியோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
5: முக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
1: இந்நிகழ்ச்சியினை மேலும் இணைந்து வழங்கியோர் பூமெக்ஸ். உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
6: வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
7: வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பொருளாதார வளர்ச்சியுடன் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவு துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். பிரபல திரைப்பட பின்னணி பாடகி ஜானகி மைசூருவில் காலமானார். இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். பொருளாதாரம், சுற்றுச்சூழல் போன்ற அம்சங்களில் கவனம் செலுத்துவதுடன் இந்தியா தனது கலாச்சார பாரம்பரியத்தையும் பாதுகாத்து வந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த பயணத்தின் போது அளிக்கப்பட்ட சிறப்பான அன்பிற்காக நியூசிலாந்து பிரதமர் திரு லக்சன் அந்நாட்டு அரசு மற்றும் மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இந்திய பிரதமர் மேற்கொண்ட இந்த பயணம் இந்த இரு நாடுகளின் உறவில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான உத்திசார் ஒத்துழைப்பு, வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, கல்வி, கலாச்சாரம், விளையாட்டு, மக்கள் தொடர்பு போன்ற துறைகளில் ஏற்பட்டுள்ள புதிய உத்வேகம் போன்றவை இவ்விரு நாடுகளின் நட்புறவு மேலும் வலுவடைந்து வருவதை எடுத்து காட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் காரணமாக பொருளாதாரம், தொழில்துறை, சுற்றுலா, வேலைவாய்ப்பு ஆகியவை உத்வேகம் பெறும் என்று கூறினார். தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் ரயில்வே திட்ட பணிகளுக்கு

0: காக மத்திய அரசு கடந்த நிதியாண்டில் 8,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மாநிலம் முழுவதும் 75 ரயில் நிலையங்கள் மத்திய அரசின் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டு வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறினார். பத்திரப்பதிவுத்துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் மாநில அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளின் நிலை குறித்து அவர் ஆய்வு செய்தார். பத்திரப்பதிவுத்துறையில் ஆன்லைன் நடைமுறை பின்பற்றப்படுவதால் அதிகாரிகளின் கையெழுத்திட ஆவணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் குறித்து பரிசீலிக்கப்படும் என்று திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். தமிழகத்தில் தற்போது நேர்மையான ஆட்சி நடைபெற்று வருவதாக மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சேலத்தில் நடைபெற்ற மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் ஒருங்கிணைந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று திரு மாணிக்கம் தாக்கூர் கூறினார். இலவச வேட்டி சேலை உற்பத்தி தொடங்குவதற்கு முன்பாக கூட்டுறவு நெசவாளர் சங்கங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கடந்த 2 ஆண்டுகளாக பொங்கல் பண்டிகையின் போது பொதுமக்களுக்கு வழங்கப்படும் இலவச வேட்டி சேலை உற்பத்திக்கான 80 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை கூட்டுறவு சங்கங்களுக்கு விடுவிப்பதற்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரபல திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகி நேற்று மைசூருவில் காலமானார். அவருக்கு வயது 88. 17 மொழிகளில் 48,000 அதிகமான திரைப்பட பாடல்களை பாடி ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ளார். செந்தூரப்பூவே என்ற பாடலுக்காக சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருது 1988 ஆண்டு அவருக்கு வழங்கப்பட்டது.

4 தேசிய விருதுகள், 33 மாநில விருதுகளும் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவரது மறைவிற்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய், கேரளம், கர்நாடகா, ஆந்திரப்பிரதேசம், தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள், திரைப்படத்துறையினர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அவரது மறைவால் வாடும் குடும்பத்தினருக்கும் இசை ரசிகர்களுக்கும் திரையுலகினருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், திரைத்துறையில் தனித்துவமான குரலால் பல தலைமுறைகளின் மனதை வென்ற பழம்பெரும் பின்னணி பாடகி என்றும், அவரது மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், 60 ஆண்டுகளுக்கும் மேலாக ஈடு இணையற்ற இசை பாரம்பரியத்தின் மூலம் காலத்தால் அழியாத குரலால் அனைத்து தலைமுறையினரின் மனதில் இடம் பிடித்தவர் என்று தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தென்னிந்திய திரையுலக இசை ரசிகர்களின் இதயத்தில் தனது இனிமையான குரலால் நீங்காத இடம் பிடித்து முத்திரை பதித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் வெளியிட்டுள்ள பதிவில், ஜானகி அவர்களின் மறைவு இசை உலகிற்கு

0: ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்று குறிப்பிட்டுள்ளார். கேரள மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் வெளியிட்டுள்ள இரங்கல் குறிப்பில், தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற திரைப்பட பாடகியின் மறைவு வருத்தமளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். ஸ்விக்கி நிறுவனத்தின் செயல்பாடுகள் மீதான வாடிக்கையாளர்களின் புகார்களை அடுத்து இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை ஆணையம் அந்நிறுவனத்திற்கு நோட்டீஸ் வழங்கியுள்ளது. சமூக வலைதளத்தில் அந்த ஆணையம் வெளியிட்டுள்ள பதிவில், இது தொடர்பாக விரிவான விளக்கம் அளிக்குமாறு அந்நிறுவனத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், விதிமுறைகளை பின்பற்ற தவறும் பட்சத்தில் அந்நிறுவனத்தின் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அடுத்த 2 தினங்களுக்கு அப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தி இருவரி செய்திகள். ஹார்முஸ் நீரிணை பகுதியில் செல்லும் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. ஸ்பெயினில் நிலவி வரும் கடும் வெப்பம் காரணமாக ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயில் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். சீனாவில் பாவி சூறாவளி காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து 600,000 அதிகமான மக்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேற்குவங்கத்தில் பொது சிவில் சட்ட வரைவு மசோதாவை ஆய்வு செய்வதற்காக 9 உறுப்பினர்கள் கொண்ட குழுவை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. தனிநபர் வருமானத்தில் சிக்கிம் மாநிலம் நாட்டின் முன்னணி மாநிலமாக மீண்டும் உருவெடுத்துள்ளதாக அண்மையில் வெளியிடப்பட்ட ஆய்வறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆயுதப்படை வளாகத்தில் பருவமழை பேரிடர் காலங்களில் மீட்பு மற்றும் அவசர கால பணிகளில் காவலர்கள் திறம்பட செயல்படுவது குறித்த சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்த்தப்படுவதாக தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவின் மண்டல அலுவலகம் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே உள்ள மோசூர் ரயில்வே கேட் பழுதானதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. விளையாட்டுச் செய்தி. இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் ஆட்டத்தை தொடங்கிய இங்கிலாந்து தனது முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதையடுத்து தனது 2வது இன்னிங்ஸை ஆடி வரும் இந்தியா 2வது நாளான நேற்று ஆட்ட நேர இறுதியில் 1 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் எடுத்தது. இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் ஸ்கோர் 285 ரன். திருவாரூர் மாவட்டம் வடுவூர் மேல்பாதியில் தென்னிந்திய அளவிலான கபடி போட்டி நேற்று தொடங்கியது. இந்த போட்டியில் 19 அணிகள் பங்கேற்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதார வளர்ச்சியுடன் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவுத்துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் கூறியுள்ளார். பிரபல திரைப்பட பின்னணி பாடகி ஜானகி மைசூருவில் காலமானார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 6:55.
2: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
3: வாவ்,
2: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க, கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் லீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் கலர் லேப் கும்பகோணம்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு,

0: கேலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும் 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன்ஹால் ரோட், கும்பகோணம்.
1: இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசந்தழி நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேட்போமா? ஒரு கிராமத்தில் மணி என்ற சிறுவன் இருந்தான். ஒரு நாள் அவன் தோட்டத்தில் ஆப்பிள் மரத்தில் ஒரு தங்க ஆப்பிள் காய்த்திருந்ததை கவனிச்சானா. அந்த மரத்திலிருந்து மணி ஒரு ஆப்பிளை எடுத்தானா. இதுவே போதும் என்று நினைக்காமல் எல்லாமே எனக்கு வேண்டும் என்று சொல்லி அதிகமாக அந்த ஆப்பிளை எடுத்ததால் மரத்தில் இருக்கிற கிளையும் முறிந்ததாம். அவன் கையில வச்சிருந்த ஆப்பிள் எல்லாம் கீழே விழுந்துருச்சான். அந்த நேரம் மணியோட நண்பன் சொன்னானா, தேவையான அளவுக்கு எடுத்திருந்தால் இழப்பு வராதடா. அப்பதான் மணிக்கு உண்மை புரிந்ததா. அன்று முதல் அவன் பேராசையை விட்டுவிட்டு பகிர்ந்து வாழ கற்றுக்கொண்டானா. இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னவென்றால், பேராசை இழப்பை தரும் என்பதே.
2: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தளி நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
3: வணக்கம் தம்பி.
4: வணக்கம்.
3: உங்க பேர் என்ன?
4: கா மகிழன்.
3: எந்த ஸ்கூல்ல என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
4: ஜிபிஎஸ் கீழோடுதுறை 4.
3: சரிங்கப்பா, எனக்கு நேர்களுக்காக என்ன சொல்லிட்டு இருக்கீங்க?
4: பாரதியார் பற்றி சில குறிப்புகள் சொல்ல போகிறேன்.
3: சரி தம்பி, பாரதியார் யாருன்னு உங்களுக்கு தெரியுங்களா?
4: விடுதலைக்காக தன் விதைகள் மூலமா போராடினவர்.
3: சரியா சொன்னீங்க தம்பி.
4: அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே என அனல் பறக்கும் கவிதைகளால் விடுதலைக்கு வித்திட்டவர். கவிஞனாய், வீரனாய், பத்திரிகையாளராய், பன்முக தோற்றம் கொண்ட மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பற்றி பேச வந்திருக்கிறேன். அவர் தமிழ்நாட்டின் பிறந்து இந்திய நாட்டின் விடுதலைக்கான உணர்வை மக்களிடம் தன் பாடல் மூலம் தூண்டியவர். உலக அளவில் போற்றப்படுபவர். தேசிய கவி, முண்டாசு கவிஞன், மகாகவி, வீரகவி, சுப்பையா, சக்திதாசன் போன்ற பெயர்களாய் போற்றப்படுபவர். பாரதியார் பெண் விடுதலைக்காகவும் சாதி மறுப்பு மற்றும் குழந்தைகள் திருமணத்திற்கு எதிராகவும் போராடினார். பாஞ்சாலி சபதம், பாப்பா பாட்டு, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, புதிய ஆத்திச்சுடி, இப்படி பல நூல்களை பாரதியார் பாடியிருக்காங்க.
3: சுப்பிர பாரதியார் பத்தின குறிப்புகள் எங்க கிட்ட சொன்னீங்க. இங்க குட்டியா இருக்கீங்களா தம்பி? படிச்சு பெரிய ஆளான பிறகு என்ன ஆகணும் ஆசைப்படுறீங்க?
4: போலீஸ்.
3: போலீஸ் ஆக என்ன பண்ண போறீங்க?
4: தப்பு செய்தவங்களை திருத்தி நல்ல வழியில நடத்துவேன்.
3: சுப்பிர சொன்னீங்களே, நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த காவல்துறை அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்கள்.
4: நன்றி.
5: காரைக்கால் கமர்ஷியல் தியேட்டர்ஸ், கும்பகோணம், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கிய பசுந்தளிர் கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் கமர்ஷியல் தியேட்டர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களையும் மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
6: காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
5: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப், கும்பகோணம்.
0: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன்ஹால் ரோட், கும்பகோணம்.
7: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
8: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
9: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு சிந்தனை துளி. காசு கொடுத்து தண்ணீர் வாங்கும் முன் சிக்கனத்தின் மதிப்பை உணர்வோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். பாடும் பண்பலை 100.3 திரைசை பாடல்கள். உலகை விட்டு ஜீவன் பிரியலாம், நாதமாய் என்றும் இசை கீதமாய்.

கேட்ட குரல். குழந்தையாக கொஞ்சும், தாயாக தாலாட்டும், காதலியாக உருகும், பக்தியாக இறைவனை உருக வைக்கும் பன்முக குரல் வளத்தால்

ஒட்டுமொத்த நம்மையும் அரை நூற்றாண்டுக்கும் மேலாக தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த இசைக்குயில் எஸ் ஜானகி அம்மையார் அவர்களுக்கு காரைக்கால் பண்பலையின் புகழஞ்சலி.

மண்ணுலகை விட்டு அம்மையாரின் உடல் மறைந்திருக்கலாம். ஆனால் காற்றில் கலந்திருக்கும் அவரது தெய்வீக குரல் இருக்கும் வரை, இந்த வையகம் இருக்கும் வரை, எஸ் ஜானகி என்ற நாமும் இசையுலகின் சிம்மாசனத்தில் என்றும் வீற்றிருக்கும்.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான சேவைகளை வழங்க முன்வர வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். சாதி மத பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். வியட்நாமில் நேரிட்ட படகு விபத்து குறித்து முழுமையான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திரு லீ மின் ஹூங் தெரிவித்துள்ளார். அசாம், மேகாலயா, சிக்கிம், பீகார் மாநிலங்களில் இன்று கன முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பிரதீகா பிரதீப் வெண்கலப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான சேவைகளை வழங்க முன்வர வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டின் செயற்கை நுண்ணறிவு, செமிகண்டக்டர் மற்றும் மின்னணு சாதன உற்பத்தியில் ஹைதராபாத் முக்கிய பங்காற்றி வருவதாக குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு செயற்கை நுண்ணறிவு, செமிகண்டக்டர், மின்னணு சாதன உற்பத்தி மற்றும் நவீன உட்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவை இன்றியமையாதது என்று கூறினார். நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு தேவையான பணியாளர்களை உருவாக்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பாடத்திட்டங்கள் ஏற்கனவே வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். செமிகண்டக்டர் உற்பத்தி செய்வதற்கான ஆலைகள் நிறுவப்பட்டு வருவதாகவும், 3 ஆலைகளில் உற்பத்தி செய்யப்படும் செமிகண்டக்டர் சிப் ஐரோப்பா மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அளவில் நிலவி வரும் திறன் வாய்ந்த பொறியாளர்களுக்கான பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் வகையில் செமிகண்டக்டர் வடிவமைப்பு தொடர்பான நவீன கருவிகளை 315 பல்கலைக்கழகங்களுக்கு மத்திய அரசு வழங்கியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மொபைல் சாதனங்களின் ஏற்றுமதி 20 லட்சம் கோடி

0: ரூபாயை எட்டும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்தார். சாதி மத பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் சிறுபான்மையினர் கலாச்சார விழாவை தொடங்கி வைத்து அவர் பேசினார். நாட்டின் வளமான கலாச்சாரத்தை பாதுகாப்பதுடன் நீடித்த வாழ்வாதார வாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கல்வி, திறன் மேம்பாடு, தொழில் முனைவு, சந்தை வாய்ப்பு உருவாக்கம் போன்ற நடவடிக்கைகள் மூலம் சிறுபான்மையின மக்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். நாடு முழுவதும் உள்ள கைவினை கலைஞர்களுக்கு வாழ்வாதார மேம்பாட்டை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளிலும் அரசு கவனம் செலுத்தி வருவதாக திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் 405 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் தாக்கத்தை எதிர்கொள்ளும் வகையில் இந்த ஆண்டு 1,25,00,000 மரக்கன்றுகளை நடும் திட்டத்தையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மியாவாக்கி காடு வளர்ப்பு முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ள வன பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 60,00,000 மரக்கன்றுகளை அம்மாநில வனத்துறை நட திட்டமிட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். பிராந்திய மொழிகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் சட்டக்கல்வியை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்த தேசிய மாநாடு புதுதில்லியில் நடைபெற்றது. ஹிந்தி மற்றும் பிற இந்திய மொழிகளில் நீதித்துறை சேவைகளை வழங்குவதற்கு ஏதுவாக சட்டக்கல்வியை மேம்படுத்தும் வகையில் 10 ஆண்டு காலத்திற்கான செயல் திட்டத்தை உருவாக்குவது குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மத்திய சட்டத்துறை மற்றும் இந்திய பார் கவுன்சில் இணைந்து இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருந்தது. பிரபல திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகி நேற்று மைசூருவில் காலமானார். அவருக்கு வயது 88. மைசூருவில் உள்ள இல்லத்தில் அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அன்னாரது உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் தெரிவித்துள்ளார். 17 மொழிகளில் 48,000 அதிகமான திரைப்பட பாடல்களை பாடி ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ளார். 4 தேசிய விருதுகள், 33 மாநில விருதுகள் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவரது மறைவிற்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள், திரைப்பட துறையினர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வியட்நாமில் நேரிட்ட படகு விபத்து குறித்து முழுமையான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திரு லே மென் ஹூன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மும்பையில் உள்ள அந்நாட்டின் தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விபத்துக்கான காரணங்கள் குறித்து கண்டறியுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விதிமுறைகளை பின்பற்றாத காரணத்தால் இந்த விபத்து ஏற்பட்டிருந்தால் அதற்கு காரணமானவர்கள் மீது சட்டரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற விபத்துகள் எதிர்காலத்தில் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் அமல்படுத்தப்படும் என்று அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. மணிப்பூரில் ஆளுநர் கோப்பை டேக்வாண்டோ போட்டியை அம்மாநில முதலமைச்சர் திரு யும்னாம் கேம்சந்த் சிங் நேற்று தொடங்கி வைத்தார். இம்ஃபாலில் உள்ள குமன் லம்பாக் உள்ளரங்க விளையாட்டு அரங்கில் நடைபெறும் இப்போட்டி ஜூலை 15 வரை நடைபெற உள்ளது. இப்போட்டியில் 29 பிரிவுகளைச் சேர்ந்த மொத்தம் 1,141 விளையாட்டு வீரர்கள் பங்கேற்கின்றனர். இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய அம்மாநில முதலமைச்சர், 40க்கும் மேற்பட்ட சர்வதேச அளவிலான விளையாட்டு வீரர்களை மணிப்பூர் மாநிலம் உருவாக்கியுள்ளதாக குறிப்பிட்டார். திறமையான விளையாட்டு வீரர்களை வளர்ப்பதில் அனைத்து மணிப்பூர் டேக்வாண்டோ சங்கம், அதன் தொழில்நுட்ப அதிகாரிகள், பயிற்சியாளர்கள், ஆசிரியர்களின் உறுதியான அர்ப்பணிப்பு உணர்வு இந்த வெற்றிக்கு காரணமாக உள்ளது என்று திரு யும்னாம் கேம்சந்த் சிங் கூறினார். நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு பரவலாக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், பஞ்சாப், சண்டிகர், ஹரியானா, தில்லி, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், நாகாலாந்து

அந்து மணிப்பூர், மிசோரம், ஒடிசா, திரிபுரா, அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே அசாம், மேகாலயா, சிக்கிம், பீகார் மாநிலங்களில் இன்று கன முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே கேரள மாநிலம் வயநாட்டில் உள்ள கல்லாடி பகுதியில் நேரிட்ட நிலச்சரிவு குறித்து ஆய்வு செய்வதற்காக 5 உறுப்பினர் கொண்ட நிபுணர் குழுவை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. புவிசார் விஞ்ஞானி டாக்டர் சி பி ராஜேந்திரன் தலைமையிலான இக்குழு பாதுகாப்பு குறைபாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவாக ஆய்வு செய்து தனது அறிக்கையை 1 மாத காலத்திற்குள் அம்மாநில அரசிடம் சமர்ப்பிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு அனில்குமார் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதி வழியாக சைப்ரஸ் நாட்டின் கொடியுடன் சென்ற சரக்கு கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதற்கு எதிராக அமெரிக்கா மீண்டும் வான் தாக்குதலை நடத்தியது. இது தொடர்பாக அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள செய்தியில் அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவுறுத்தலின் பேரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஹோர்முஸ் நீரிணை பகுதி அடுத்த கட்ட அறிவிப்பு வரும் வரை மூடப்படுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. இதனிடையே மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் ஈரானுடனான சண்டை நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெறும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பிரித்திகா பிரதீப் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் தனிநபர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் ஆட்டத்தை தொடங்கிய இங்கிலாந்து தனது முதல் இன்னிங்ஸில் 170 ரனுக்கு ஆட்டமிழந்தது. இதனையடுத்து தனது 2வது இன்னிங்ஸை ஆடி வரும் இந்தியா 2வது நாளான நேற்று ஆட்டநேர இறுதியில் 1 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் எடுத்தது. இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 285 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான சேவைகளை வழங்க முன்வர வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். சாதி மத பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். வியட்நாமில் நேரிட்ட படகு விபத்து குறித்து முழுமையான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திரு லீ மின் ஹூன் தெரிவித்துள்ளார். அசாம், மேகாலயா, சிக்கிம், பீகார் மாநிலங்களில் இன்று கன முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பிரித்திகா பிரதீப் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி காரைகள் வானொலி நிலையம். நாச்சியார்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நேரம் 7:25.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்
6: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
5: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
6: ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மாயவரம்.
5: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
7: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
8: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
9: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
10: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் July 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், நாகப்பட்டினம்.
11: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கைடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா, அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர், சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
0: சைபால் வழங்கும் தகவல் நேரம்.

0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சைபால் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிங்கம் சைபால், இதயில் படையா சைபால், சேர்த்து புண்ண சைபால்
2: சைபால்.
0: இந்நிகழ்ச்சியினை உடன் வழங்குவோர் காரி எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்,
3: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
4: காரைக்கால் கார் எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் இணைந்து வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம்.
5: உங்கள் கடை காரைக்கால்,
6: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
7: ஒருத்தர் நின்னுகிட்டு இருந்தார், நின்னுகிட்டே யோசனை பண்ணிட்டு இருந்தார். என்ன யோசனைன்னு அவரை பார்த்து இன்னொருத்தர் கேட்டார், எப்படி எழுந்திருக்கிறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன்னாராம். ஏற்கனவே நின்றுகிட்டு இருக்கிற ஒருத்தர் எப்படி எழுந்திருக்கிறதுன்னு யோசனை பண்ணுறாராம். இது எப்படி இருக்குது பாருங்கள், கீழே விழுந்தால் தானே எழுந்திருக்க முடியும். அதனால் அவர் முதல்ல கீழே விழணும், அதுக்கப்புறம் தான் அவர் எழுந்திருக்க முடியும். இந்த உலகத்தில் நடக்க கற்றுக்கிறதுக்கு முன்னாடி கீழே விழாத மனிதர்கள் யாராவது உண்டா? விழுந்து புரண்டு எழுந்து தானே நடக்க கற்றுக்கிறான். நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு முக்கியமான கருத்து, அது என்னென்னா உலகத்தில் தவறு செய்யாத மனிதர்களே கிடையாது. அதனால் எப்போவாவது உங்கள் வாழ்க்கையில் தவறு பண்ணிவிட்டால் அப்படியே மனம் உடஞ்சி போய் உட்காந்துடக்கூடாது. ஒரு தவறு நடந்து போச்சுன்னா அதை ஒரு பாடமாக எடுத்துக்கணும், அதே தவறு மறுபடியும் நடக்காதபடி நாம் பார்த்துக்கணும். தடைக்கல்லை படிக்கல்லாம் மாற்றுறதுக்கு கற்றுக்கணும். ஒரு அலுவலகம், அங்கே ஒரு உயர் அதிகாரி, சிறந்த நிர்வாகின்னு பேர் வாங்கினவர். அவர் தனக்கு கீழே பணிபுரிகிறவர்கள்கிட்ட என்ன சொல்லுவாராம் தெரியுமா? இந்த நிறுவனத்தில் நீங்கள் எத்தனை தடவை வேணும்னாலும் தவறு செய்யலாம், ஆனால் ஒரு விஷயம், ஒரே தவறை மறுபடியும் செய்யக்கூடாது அப்படிம்பாராம். இதை மேம்போக்காக பார்க்குறதுக்கு அவர் ஏதோ தன்னுடைய ஊழியர்களை வந்து தவறு செய்ய தூண்டுறது மாதிரி தெரியும், ஆனால் உண்மை அப்படி இல்லை. இன்றைக்கி நடக்கிறது என்ன தெரியுமா? அநேகமாக எல்லா மனிதர்களுமே ஒரே தவறை தான் மறுபடியும் செய்கிறாங்க. விளையாட்டு வீரர்கள் ஒரே மாதிரியான தவறுகளை திரும்ப திரும்ப செய்கிறது உண்டு. கணக்கு எழுதுகிறவரை பாருங்கள், ஒரே தவறை மறுபடியும் செய்வார். ஆஃபீஸுக்கு வர்றவங்களை கவனிங்க, ஒரு நாள் தாமதமாக வந்தால் பரவாயில்ல, ஆனால் தினமும் லேட்டாக வருவார். சரி, இது மாதிரி செஞ்ச தவறையே திரும்ப திரும்ப செய்கிறதுக்கு என்ன காரணம்? சோம்பல், ஞாபக மறதி, கவனக்குறைவு, தன்னுடைய திறமை மீது அளவுக்கு மீறிய நம்பிக்கை, இப்படி இதில் ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாமா? ஒரு தடவை செஞ்ச தவறை மறுபடியும் செய்கிறதில்லை அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு அதை செயல்படுத்த கற்றுக்கிட்டால் போதும், வாழ்க்கை வந்து வெற்றிகரமாக அமையும். ஒருத்தர் தன்னுடைய ரெண்டு காதலையும் கட்டு போட்டுக்கிட்டு வந்தாராம் பேண்டேஜ். என்ன சார் ஆச்சுன்னு விசாரித்தார் அவருடைய நண்பர். ஒன்றும் இல்லை சார், வீட்டில் ரொம்ப ஆர்வமாக டிவியில் வந்து கிரிக்கெட் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போது என் மனைவி துணிக்கு அயன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அயன் பாக்ஸை அப்படியே வச்சுட்டு அடுப்பங்கரைக்கு போயிட்டாங்க. அந்த சமயம் பார்த்து டெலிஃபோன் பண்ணி அடிச்சுது, அவசரமாக ஓடி போய் அதை எடுத்து காதில் வச்சுட்டேன். அப்போ தான் தெரியும் அது அயன் பாக்ஸுங்கிறது, சூடாக இருந்ததா சுட்டு விட்டுது அப்படின்னார். சரி சார், ஒரு காது சரி, ரெண்டு காதும் ஏன் இப்படி கட்டு போட்டிருக்கீங்க, இன்னொரு காதும் ஏன் இப்படி ஆச்சுன்னு கேட்டிருக்காரு அவர். அதுக்கு அவர் சொன்னாராம், அதே ஆள் மறுபடியும் ஃபோன் பண்ணானே அப்படின்னாராம்.
0: சைபால் வழங்கிய தகவல் நேரம் கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால்,
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: இந்நிகழ்ச்சியினை உடன் வழங்கியோர் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்,
3: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
4: காரைக்கால் கார் எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் இணைந்து வழங்கியோர் கும்பகோணம் உங்கள் கடை,

0: தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம்.
1: தரமான தார்பாய்கள், நெல்பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
3: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள். இது நமது ஒலிக்களஞ்சியத்தில் இருந்து ஒலி எறியது. ஆகாய காற்றில் லாலாவணை பாடும் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கும் காலை காம்போ. இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: திருவாரூர் மகாராஜா ஆரி சூப்பர் சேல் 5 முதல் 50% தள்ளுபடி ஜூலை 13 முதல். மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர் ஆரி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 99 ரூபாய்க்கு சேலை. திருவாரூர் மகாராஜா ஆரி சூப்பர் சேல் ஜூலை 13 முதல். சேலைகள், ரெடிமேட்ஸ், காலணிகள், பேக்ஸ் அண்ட் லக்கேஜ், காஸ்மெட்டிக்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5 முதல் 50% தள்ளுபடி. அதுக்கும் மேல ஸ்பெஷல் ஆஃபரா 99 ரூபாய்க்கு சேல தராங்க. மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.

அகவும் மயிலின் அழகிய கூப்பாடு, கூவும் குயிலின் குரல் தரும் மெல்லிசையில், இதழ் விரிக்கும் மலர்களின் புன்னகையில், புத்தம் புதிய காலை பொழுது, நறுமுகையின் நல்லிசையாய் காலை காம்போ.

0: அகிலும் போற்றும் பாடும் நிலாக்களும் இசை ஞானிகளும் தங்களின் கம்பீர குரல்களால் இந்த உலகை ஆண்டிருக்கலாம், ஆண்டு கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு தாயின் மடியில் தலை வைத்து தூங்கும் சுகத்தை தன் குரலால் மட்டுமே கோடி கோடி மக்களுக்கு கொடுத்த ஒரு இசைத்தாய் உண்டு என்றால் அது நம் ஜானகி அம்மா மட்டும்தான்.
1: திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக்
2: அரசு பதிவு பெற்ற அனுபவமிக்க மருத்துவர்களை கொண்டு சிறந்த முறையில் ஒவ்வொருவரின் தனித்துவத்தை ஆராய்ந்து அதற்கேற்ப ஹோமியோ முறையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: என்று மக்கள் சேவையில் திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக், மானந்தியார் தெரு, திருவாரூர். போன் 240275.
2: முன்பதிவிற்கு செல் 9482-40273.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
0: காலை காம்போ. வெற்றி பெற்றவர்கள் வேறுபட்ட செயல்களை செய்வதில்லை, அவர்கள் செயல்களை வேறுபட்ட முறையில் செய்கிறார்கள். மீண்டும் உங்களுக்காக, வெற்றி பெற்றவர்கள் வேறுபட்ட செயல்களை செய்வதில்லை, அவர்கள் செயல்களை வேறுபட்ட முறையில் செய்கின்றார்கள். ரத்தன் டாட்டாவின் பொன்மொழி இது. காலை காம்போ. இன்று காலை பொழுது விடிந்திருந்தாலும் நம் எல்லோர் மனதிலும் ஒரு இனம் புரியாத இருள் சூழ்ந்திருக்கிறது. காரணம், பல தலைமுறைகளாக நம்மை தாளாட்டி நம் சந்தோஷங்களில் நம்மோடு சிரித்து நம் துக்கங்களில் நமக்காக அழுத அந்த தெய்வீக குரல் இன்று இயற்கையோடு கலந்துவிட்டது.

0: மகிமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
0: கோபால் பல் பொடி
3: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ

0: வல்லிவேலா ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: நேரம் 7:48. காரைக்கால் பண்பலை 100.3. நாம் கேட்டுக்கொண்டிருப்பது திருவாரூர் மகாராஜா சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் காலை காம்பு. நேரலை காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள், வாட்ஸ்அப் சேனல்களை ஃபாலோ பண்ணுங்க. திருவாரூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் பல்வேறு மாவட்ட அளவிலான அலுவலர்கள் பொதுமக்களை நேரில் சந்தித்து குறைகளை களையும் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் வருகின்ற 15 அன்று திருவாரூர் வட்டத்தில் நடைபெற உள்ளது. எனவே திருவாரூர் வட்டத்திற்குட்பட்ட கிராமங்களின் பொதுமக்கள் தங்களது கோரிக்கை தொடர்பான மனுக்களை கிராமத்திற்கு வருகை புரிகின்ற மாவட்ட அளவிலான அலுவலர்களிடம் அளிக்குமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொள்கிறார்.

0: மையம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
4: காலை காம்போ சங்கீத சாதக பறவை இன்று நம்மோடு இல்லை, இருந்தாலும் நம்முள் இருக்கின்றார்.

0: நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர். காரைக்கால் பண்பலை 100.3 உடல் நலம் காக்கும் ஆலோசனைகளையும் தீர்வுகளையும் வழங்கி தினந்தோறும் உங்கள் உடல் நலன் சார்ந்த தகவல்களை தந்து நேயர்கள் நலன் காக்க நீடித்த பலன் சேர்க்க ஒளி உலா வர உள்ளது நலமே சூழ்க என்று.
1: இன்று ஹோமியோபதி தொடர்பான சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கம் தருகிறார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவ நிபுணர் டாக்டர் வே ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். சிந்தனை துளி. குப்பைகளை குப்பை தொட்டியில் போடுவோம், பொது இடத்தை நந்தவனமாக்குவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேர்களே, ஜானகி அம்மா நமக்கு வெறும் பாடகி மட்டும் இல்லைங்க. ஒரு குழந்தை பிறந்து உலகை பார்க்கும் போது கேட்கும் முதல் தாலாட்டு அவங்க குரலாக இருக்க முடியும். காதலில் உருகும் போதும் பிரிவில் தவிக்கும் போதும் நமக்கு ஆறுதல் சொன்னது

அவங்களுடைய குரல் தான். சினிமாவில் எத்தனையோ நடிகைகள் உதடை அசைத்திருக்கலாம், ஆனால் அத்தனை பேருக்கும் உயிரை கொடுத்தது ஜானகி அம்மாவின் குரல். ஒரு மழலையின் மழலைத்தனம், ஒரு கிராமத்து பெண்ணின் அப்பாவித்தனம், ஒரு தாயின் பாசம் என அத்தனை உணர்வுகளையும் வெறும் மூச்சுக்காற்றிலும் சுருதியிலும் அடக்கி வைத்திருந்த அற்புதம் அவர். இசைக்கு மொழியில்லை என்பார்கள், அதை மெய்ப்பித்தவர் ஜானகி அம்மா. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என பல மொழிகளில் பல்லாயிரக்கணக்கான பாடல்கள். ஆனால் அத்தனை பாடல்களிலும் அவர் காட்டியது ஒரே ஒரு மொழிதான், அதுதான் அன்பின் மொழி.

0: திருவாரூர் மகாராஜ சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கிய காலை காம்போ. இந்நிகழ்ச்சியை வழங்கியவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் 5-50% தள்ளுபடி July 13 மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர். ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 99 ரூபாய்க்கு சேலை. திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் July 13 சேலைகள், ரெடிமேட்ஸ், காலணிகள், பேக்ஸ் அண்ட் லக்கேஜ், காஸ்மெட்டிக்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5-50% தள்ளுபடி. அதுக்கும் மேல ஸ்பெஷல் ஆஃபரா 99 ரூபாய்க்கு சேல் தராங்க. மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி. நேரம் 8:01.
2: பூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 9-16 ஹால்மார்க் தங்க நகைகள்
3: அனைத்தையும்
2: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
4: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.
5: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
6: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
7: நேர்களுக்கு வணக்கம். மனித இயல்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே போலதான் மத்தவங்க இருக்காங்க அப்படின்னு நிறைய பேரு தவறான ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. இது மனிதருடைய இயல்பாவே அமைஞ்சிருச்சு. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு கஷ்டப்படுறோம் அப்படின்னா எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, சந்தோஷமா இருக்கோம்னா எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு

0: ஒரு முடிவு எடுத்துட முடியுமானா? அப்படி எடுக்க முடியாது. கிருஷ்ணதேவராயர் வந்து அவருடைய அரண்மனைக்கு டெய்லி காலையில வந்து அவருக்கு ஷேவ் பண்றதுக்காக ஒரு தொழிலாளி வருவாரு. அவர் வந்து அவருக்கு வந்து ஷேவ் பண்ணி விடுவாரு. அப்படி ஷேவ் பண்ணும்போது அந்த கிருஷ்ணதேவராயர் வந்து அவர்கிட்ட பேசுவாரு, ஏப்பா நீ தான் மக்களோட மக்களா ஒன்னா இருக்க, மக்கள்லாம் என்ன பேசுறாங்க, எப்படி இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. அப்ப அவர் சொல்றாரு, மேன்மை தாங்கிய மகாராஜாவே, உங்க ஆட்சி வந்து ரொம்ப சுபிட்சமா இருக்கு. ஏன்னா மக்கள்கிட்ட வந்து பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா எலுமிச்சம்பழம் அளவுக்காவது குறைந்தபட்சம் தங்கம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னு, அப்படியா அப்படின்னு கேக்குறாரு. ஆமான்னு சொன்னோன்னு, சரி சந்தோஷம், மக்கள் சந்தோஷமா இருந்தாதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. அனுப்பினோன்ன கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அரண்மனைக்கு வந்து அப்பாஜி வராரு மன்னரை பாக்குறதுக்கு. அப்பாஜிட்ட கேக்குறாரு, இந்த மாதிரி வந்து காலையில வந்த அருளாளி சொன்னாரு மக்கள் எப்படி இருக்காங்கன்னு கேட்டதுக்கு, எல்லார்ட்டையும் வந்து ஒரு எலுமிச்சப்பழ அளவுக்கு தங்கம் இருக்கு, அப்ப வந்து மக்கள் நல்லாதானே இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே, அப்ப ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க. பெரிய பணக்காரங்கள்ட்ட தான் அந்த சைஸுக்காவது தங்கம் இருக்கும், ஆனா இவர் சொல்றத எப்படி என்னால் நம்ப முடியலையே அப்படின்னோடனே, அப்ப அப்பாஜி சொல்றாரு, இதுக்கு நம்ம வந்து விடைய கண்டுபிடிச்சிருவோம், இது என்னன்னு பாப்போம், எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, நீங்க வந்து அது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே, மறுநாள் காலையில இவர் வந்து மன்னருக்கு சேவ் பண்றதுக்காக வந்துட்டாரு. வந்தோடனே என்ன பண்றாரு அப்பாஜி, அவங்க காவலர்களை அழைச்சிக்கிட்டு நேரம் அவர் வீட்டுக்கு போய் அவர் வீட்டை சோதனை பண்றாரு. சோதனை பண்ணி பார்க்கும்பொழுது அவர் வீட்டுல ஒரு பெட்டியில ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு வந்து தங்கம் இருக்கிறத பார்த்தாரு. அந்த தங்கத்தை எடுத்துட்டு வந்து கஜானால வச்சுட்டாரு. உடனே மறுநாள் தொழிலாளியோட முகம் வந்து ரொம்ப வாடி போயிருந்தது. அவரை பார்த்து, ஏன்ப்பா ஒரு மாதிரி இருக்க, என்ன ஏதாவது ஊர்ல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டேன். எங்க என்னதான் இருந்தாலும் உங்க ஆட்சியில் இப்படி நடக்க கூடாது அப்படின்னோடனே, என்ன நடந்துச்சு, அதாவது எலுமிச்சப்பழ அளவு தங்கம் இருந்தா மக்கள் எப்படி மகிழ்ச்சியா இருப்பாங்கன்னு நான் சொன்னேன், ஆனா அந்த தங்கம் காணா போனா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணுல தண்ணி வர அளவுக்கு அப்படியே பேசினாரு. அப்போ வந்து புரிஞ்சு போச்சு, சரி இவர் எதுக்காக சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே அந்த நேரத்தில் அப்பாஜி வந்தாரு. வந்து சொன்னாரு, இப்போ தெரியுதுங்களா உலகத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளுடைய மன இயல்பு எப்படி இருக்கு அப்படின்னா, நம்மளை மாதிரி தான் மற்றவங்களும் இருப்பாங்க. நம்ம நல்ல வருமானம் வந்ததுன்னா மற்றவங்களுக்கு வருமானம் வருது, நம்ம கஷ்டம் இருந்தால் மற்றவங்களுக்கு கஷ்டம் இருக்கு அப்படிங்கிறத எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க. இது மனப்பக்குவத்தில் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவரும் அப்படி தான், வீட்டில் வச்சிருந்த தங்கத்தை நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம், ஆனால் அது இல்லைன்னொன்னு இவர் மறுநாள் பேசின பேச்சு எப்படி இருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னோன்னே, உடனே அரசர் என்ன பண்ணுறாரு, அவருடைய தங்கத்தை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இம்மிடியட்டாக உத்தரவு போடுறாரு. அவருக்கு தங்கத்தை கையில் கொடுத்துட்டாங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, மனித இயல்பு எப்படின்னு கேட்டீங்கன்னு நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே போலதான் அடுத்தவங்க இருக்காங்க அப்படின்னு நினைச்சு பேசுறது, இது வந்து முற்றிலும் தவறு. என்ன கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமான பிசினஸ் பண்றாங்க, ஒவ்வொரு விதமான வாழ்க்கை சூழல் இருக்கு, இது எல்லாமே மாறும். அவங்கவுங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு கால்குலேஷன் இருக்கு, ஒவ்வொரு விதமான ஐடியாஸ் இருக்கு, அந்த ஐடியாஸ் படி தான் அவங்க வாழ்க்கையை போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு, மத்தவங்களை நம்மளோட கம்பேர் பண்ணாதீங்க, அவங்களோட உங்களை கம்பேர் பண்ணி கீழே தாழ்த்திக்காதீங்க, வாழ்க்கையில வெற்றி அடையுங்க. வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஜிஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கும் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேரம் 8:06:49.

எட்டு திக்கும் ஒழிக்கும் இசையிலே நமது காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை துளிகள் புகையில்.

0: நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸின் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்.
1: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக்
2: அரசு பதிவு பெற்ற அனுபவமிக்க மருத்துவர்களை கொண்டு சிறந்த முறையில் ஒவ்வொருவரின் தனித்துவத்தை ஆராய்ந்து அதற்கேற்ப ஹோமியோ முறையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: என்று மக்கள் சேவையில் திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக், மானந்தியார் தெரு, திருவாரூர். போன் 240275.
2: முன்பதிவிற்கு செல் 9482-40273.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. துளிவரும் பாட்டு நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பாடல்களை கேட்டு ரசிக்க அழைக்கலாம் நேர்களே. 0436 என்ற இணைப்பு எண்ணுடன் 231-231-299-408 299-508 95-66-42-72-71. இசைக்கு உயிர் கொடுத்த குரல் என்று மௌனமானாலும் அந்த இனிமை என்றும் நம் நினைவுகளில் ஒலித்துக்கொண்டே இருக்கும்.

0: மகத்துவமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் வரவிருக்கும் முதல் நேயர் இங்கிருந்து பேசுறாங்க, கேட்கலாம். வருக, வணக்கம்.
3: உற்சாகமான இனிய காலை வணக்கம். சித்ரா மணக்குடி.
2: வணக்கம்மா, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
3: படம் மயில் பாடல் என்னடி செஞ்ச என்னடி செஞ்ச, அந்த பாடல் கொடுங்கம்மா.
2: கண்டிப்பா உங்களுக்காக பாடல் வரும், கேட்கலாம். நேரிலே நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
4: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
5: இந்த சம்மரில் அசம்பலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
2: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பல் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் எய்ம்ஸ் வல்லமுது.
6: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
7: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் போமெக்ஸ். போமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் போமெக்ஸ்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: அபிபேரிச்சை நேரம் 8:20. அபிபேரிச்சை ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபேரிச்சை அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிபேரிச்சை. துளிவரும் பாட்டு நிகழ்ச்சியோடு இணைவரும் நேயர் வருக. வணக்கம்.
4: திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக்.
5: அரசு பதிவு பெற்ற அனுபவமிக்க மருத்துவர்களை கொண்டு சிறந்த முறையில் ஒவ்வொருவரின் தனித்துவத்தை ஆராய்ந்து அதற்கேற்ப ஹோமியோ முறையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: என்று மக்கள் சேவையில் திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக், மானந்தியார் தெரு, திருவாரூர். 240275.
5: முன்பதிவிற்கு செல் 9482-40273.
6: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம், 99 ரூபாய்க்கு சேலை. திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 13 முதல். சேலைகள், ரெடிமேட்ஸ், காலணிகள், பேக்ஸ் அண்ட் லக்கேஜ், காஸ்மெட்டிக்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5 முதல் 50% தள்ளுபடி. அதுக்கும் மேல ஸ்பெஷல் ஆஃபரா 99 ரூபாய்க்கு சேலை தராங்க. மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
3: நேர்களே, நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
7: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
3: நாளை காலை 7 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார் சாமி. நாளை மாலை 5 மணிக்கு நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் உழவரும் நேரம் விளம்பரதார நிகழ்ச்சிகள்.
7: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலெண்ணைக்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க. உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலெண்ணையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா? அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா? இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா? அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பார்க்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ண
0: சிவன்.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: துளிவரும் பாட்டு நிகழ்ச்சியோட இணைந்திருக்கோம் நேயர்களே. இன்றைக்கான நிகழ்ச்சியின் பொது அறிவு வினா என்னன்னு எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. இன்றைக்கான பொது அறிவு வினா, அமைதிக்கான நோபல் பரிசை மிக இளம் வயதில் வென்றவர் யார்? அமைதிக்கான நோபல் பரிசை மிக இளம் வயதில் வென்றவர் யார்? இதுதான் இன்றைய பொதறிவு வினா. இந்த வினாவிற்கு விடையை சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துக்கு போங்க. அங்கே துளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்டர் போட்டிருக்கோம். அந்த போஸ்டரில் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய விடையை நீங்கள் பதிவு பண்ணலாம்.

0: நேர்களே, நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. துளிவரும் பாட்டு நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: ஐயா வடிலிருந்து அசோக் ராஜ் கனிமொழி பேசுகிறேன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: மகாராஜா படத்தில இருந்து தாயே தாயே
0: பாடல் கேட்கலாம். நன்றி நிகழ்ச்சியில இணைந்ததற்கு.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியின் பொது அறிவு வினா: அமைதிக்கான நோபல் பரிசை மிக இளம் வயதில் வென்றவர் யார்? காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துக்கு போங்க. கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய பதில்களை நீங்க பதிவு பண்ணலாம். நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்டு சைபால்.
3: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிக்கல், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.

0: பண்பலையோடு இணைந்த நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நாகை மூரசன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூரசன்ஸ் ரெடிமேட்.
1: தலைமுறைகள் பாரம்பரியம் நாகை மூரசன்ஸ் நாகப்பட்டினம்.

0: மரியம், நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
1: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நேரம் 8:30. 916 கேடிஎம் ஹால்மார்க் தங்கம் பூக்கும் நந்தவனம், மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனியன் பிரிட்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு கேட்கலாம். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன் பிரீட்ஸ்.

0: வாழ்க்கின் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: துளி வரும் பாட்டு நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடலுக்கான நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க சார்?
2: அனைவருக்கும் இனிய காலை. நான் செந்தில்கண்ணன், கேரளம்.
1: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு வந்து வெட்ட வெப்பத்துல வந்து கண்ணை காத்து போதும்.
1: சரி,
2: வாய்ப்புக்கு நன்றி.
1: நீங்க கேட்டுட்டீங்க, உங்களுக்காக பாடல் ஒரு கேட்கலாம்.

0: 99 ரூபாய்க்கு சேல் தராங்க. மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
2: நேர்களுக்கு உள்ளங்கணிந்த நல்வாழ்த்துக்களை சொல்லுவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நேயர்களுக்கு திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக்கின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக் என்றும் மக்கள் சேவையில் திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக்.
2: அமைதிக்கான நோபல் பரிசை மிக இளம் வயதில் வென்றவர் யார்? இன்றைய பொது அறிவு வினா. வினாவிற்கான விடையை தெரிந்து கொள்ளலாமா? அமைதிக்கான நோபல் பரிசை மிக இளம் வயதில் வென்றவர் யார்? 2013 வருடம் தனது 16வது வயதுல யுனைடெட் நேஷன் சபையில பெண்களுக்கு கல்வி கற்க உரிமை உள்ளதுன்னு, ஒரு குழந்தை, ஒரு ஆசிரியர், ஒரு புத்தகம், ஒரு பேனா உலகத்தை மாற்ற முடியும்னு உரையாற்றி இந்த உலகத்தின் பார்வையை தன் பக்கம் திரும்ப வச்சாங்க ஒரு சிறுமி. அவங்க தான் தன்னுடைய 17வது வயதுல அமைதிக்கான நோபல் பரிசை வென்ற பாகிஸ்தானைச் சேர்ந்த மலாலா யூசுப்சாய். இவங்க தான் மிக இளம் வயதில் அமைதிக்கான நோபல் பரிசை வென்றவர். இவர் இந்தியாவின் கைலாஷ் சத்யார்த்தி என்பவருடன் இணைந்து 2014 இந்த விருதினை பெற்றார். 1997 ஜூலை 12 அன்று பாகிஸ்தானின் மிங்கூரா நகரில் பிறந்தவங்க தான் இந்த மலாலா. அப்போ ஸ்வாட் பள்ளத்தாக்கில் பெண்களுக்கு பள்ளி செல்வதை தடை செய்தது. அதனை எதிர்த்து தைரியமாக குரல் கொடுத்து குண்டடிப்பட்டு அதிலிருந்து மீண்டு வந்து மலாலா ஃபண்ட் அப்படின்ற ஒரு அமைப்பை தொடங்கி உலகம் முழுவதும் இருக்கிற சிறுமிகள் கல்வி பெற உதவி செய்து வருகிறது இந்த அமைப்பு. அமைதிக்கான நோபல் பரிசு மிக இளம் வயதில் வென்றவர் பாகிஸ்தானைச் சேர்ந்த மலாலா யூசுப்சாய். இன்று சர்வதேச மலாலா தினம். ஐக்கிய நாடுகள் சபை அதிகாரப்பூர்வமாக இதை அறிவித்துள்ளது. துளி வரும் பாட்டு நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில வரும் பாடலை கேட்கலாம்.

0: திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக்.
1: அரசு பதிவு பெற்ற அனுபவமிக்க மருத்துவர்களை கொண்டு சிறந்த முறையில் ஒவ்வொருவரின் தனித்துவத்தை ஆராய்ந்து அதற்கேற்ப ஹோமியோ முறையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
0: என்று மக்கள் சேவையில் திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக், மானந்தியார் தெரு, திருவாரூர். போன் 240275.
1: முன்பதிவிற்கு செல் 9482-40273.
2: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம், 99 ரூபாய்க்கு சேலை. திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 13 முதல். சேலைகள், ரெடிமேட், காலணிகள், பேக்ஸ் அண்ட் லக்கேஜ், காஸ்மெட்டிக்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5 முதல் 50% தள்ளுபடி. அதுக்கும் மேல

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: துளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக வரும் நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். வேதாரண்ய வட்டம் தேத்தாவுடி வடக்கு செல்வ பாரதி.
1: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
2: பாட்டில் ராதா படத்தில் இருந்து புன்னகை காலம் என்ற பாடல் மேடம்.
1: உங்களுக்காக பாடல் வரும். நன்றிங்க. நேயர்களுக்கு உலகறிந்த நல்வாழ்த்துக்களை சொல்லுவோம். திருவாரூர் மகாராஜா செல்க்.
3: திருவாரூர் மகாராஜா ஆரிஸ் சூப்பர் சேல் 5 முதல் 50% தள்ளுபடி ஜூலை 13 முதல். மகாராஜா செல்க்ஸ் திருவாரூர்.
1: நேயர்களுக்கு நாகை மூரா சன்சன் உலகறிந்த நல்வாழ்த்துக்கள்.
0: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூரா சன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேர்களே, இன்றைய பொது அறிவு வினாவிற்கான விடைய நிறைய நேர்கள் வந்து நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. அமைதிக்கான நோபல் பரிசை மிக இளம் வயதில் வென்றவர் யார்?

0: வாழ்க்கை பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இன்றைய பொது அறிவு வினாவிற்கு யாரெல்லாம் விடையை சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன் அவங்க சரியான விடையை சொல்லியிருக்காங்க. மணக்குடி ராஜேந்திரன், அவங்களை தொடர்ந்து மேலவாஞ்சூர் சம்சுதீன் அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. கலாவதி ராஜமோகன் எரவாஞ்சேரியிலிருந்து, அடுத்து காரைக்கால் தலத்தெரு பத்மாவதி ஸ்ரீதர் அவங்க சரியான விடையை சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பிரமீளா தமிழ்ச்செல்வன் இவங்க சென்னையிலிருந்து சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து நாகூர் ஜெகபர் சாதிக் முகமது யூசுப் அவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை ராஜா தெரு குரு அவர்கள் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அண்ணப்பன் பேட்டை எஸ் ஜோதி, அவங்களை தொடர்ந்து தானிக்கோட்டகம் தெற்கு ரவிக்குமரன், அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா காலை வணக்கத்தோட கடலூர் மாவட்டம் விளக்கப்பாடியிலேருந்து செந்தில் முருகன், வீரா செந்தில் முருகன் அவர்கள் வந்து விடையை சொல்லியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா புவனகிரியிலேருந்து சுமதி அவங்களும் சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல் க அவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து தலைஞாயிறு கம்பர் கபிலன் பாரி இந்த நேரம் சொல்லியிருக்காங்க. பூவம் குபேர் அவங்க வந்து சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு சிங்காரவேலு அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் அவங்க சரியான விடையை சொல்லியிருக்காங்க. இவங்களை தொடர்ந்து அடுத்து கார்த்திகேயன் பூந்தோட்டத்திலிருந்து, அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டிமடம் கார்த்திகேயன் இந்த ஐடியிலேருந்து சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து சேப்பு விஜயராகவன் மேலஒடுதுறையிலிருந்து, அடுத்து சங்கீதா கோவிந்தராஜன் திருவிளையாட்டம், பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன் அவர்கள், அடுத்து ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி, அவங்களை தொடர்ந்து அரியலூர் வீரதுரை அவங்க சரியான விடையை சொல்லியிருக்காங்க. எரவாஞ்சேரி சாகுல் ஹமீது அவங்களுடைய அழிலிருந்தும் சரியான விடை வந்திருக்கு. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா புதுத்துறை செல்வகுமார் இவர்கள் வந்து சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து ஆண்டிமடம் சுதீஷ் சுபிதா இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க.

0: அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு ஜான்சி கவியர் எஸ்சி இந்த நேயர்களும் சொல்லியிருக்காங்க. கலாத்தூர் பரமசிவம் இவங்களும் சொல்லியிருக்காங்க. நாகை பாபு, காரைக்கால் நளினி, அடுத்து அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் சரவணன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அலிநகரம் எஸ் மகாதேவன் பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து, அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீனாட்சி குளஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோயிலிருந்து ஒரு பெரிய பதிவாகவே போட்டிருக்காங்க விடையை. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு பால் பண்ணைச்சேரி எஸ் செந்தில்குமார் இவங்களும் வந்து சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அடுத்து கடலூர் துறைமுகம் சுரேஷ் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சநதி குளம் கோவி இளவரசன் அவங்க சரியான விடையை சொல்லியிருக்காங்க. குவைத்திலிருந்து திட்டச்சேரியை நிசான் ஹலீம் அவர்கள் வந்து சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி அவங்க சொல்லியிருக்காங்க. கைலாசபுரத்திலிருந்து ரவி அவங்களும் சுருக்கமாக ஒரே வரியில் விடையை சொல்லியிருக்காங்க. பேரளம் க சந்தோஷ்குமார் இவங்க விடையை சரியாக சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால் அக்கறை வட்டம் உஷா அவர்கள் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அடுத்து தொடர்ந்து அமைதிக்கான நோபல் பரிசு எல் மிக இளம் வயதில் வென்றவர் யார் அப்படின்ற வினாவிற்கு ரஜினி கண்ணன் நாகப்பட்டினத்திலிருந்து சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து அம்மாப்பேட்டை வைத்தியநாதன் அவர்கள் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம் வலங்கைமான் ஆட்டோ துரை ஜெயவீரபாண்டியன் சன்னமங்கலத்திலிருந்து தொடர்ந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஆர் பட்டினம் நளினி சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் அவங்களுடைய ஐடியிலேருந்தும் சரியான விடை வந்திருக்கு. திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம் 8:45.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 99 ரூபாய்க்கு சேலை. திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 13 முதல். சேலைகள், ரெடிமேட் காலணிகள், பேக்ஸ் அண்ட் லக்கேஜ், காஸ்மெட்டிக்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5 முதல் 50% தள்ளுபடி. அதுக்கும் மேல ஸ்பெஷல் ஆஃபரா 99 ரூபாய்க்கு சேலை தராங்க. மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
2: திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக்.
3: அரசு பதிவு பெற்ற அனுபவமிக்க மருத்துவர்களை கொண்டு சிறந்த முறையில் ஒவ்வொருவரின் தனித்துவத்தை ஆராய்ந்து அதற்கேற்ப ஹோமியோ முறையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
2: என்று மக்கள் சேவையில் திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக், மானந்தியார் தெரு, திருவாரூர். போன் 240275.
3: முன்பதிவிற்கு செல் 9482-40273.
4: நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு நலமாய் வாழ. பூஞ்சை தொற்றால் ஏற்படும் தோல் நோய் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் தோல் நோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் வி ஜெயமாளிகா அவர்கள். இன்று காலை 11 மணிக்கு நலமே சொல்க சிறப்பு மருத்துவ தொடர். ஹோமியோபதி தொடர்பான சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கம் தருகிறார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவ நிபுணர் டாக்டர் வி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில யாரெல்லாம் சரியான விடையை சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு பிறகு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 99 ரூபாய்க்கு சேலை. திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 13 முதல். சேலைகள், ரெடிமேட் காலணிகள், பேக்ஸ் அண்ட் லக்கேஜ், காஸ்மெட்டிக்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5 முதல் 50% தள்ளுபடி. அதுக்கும் மேல ஸ்பெஷல் ஆஃபரா 99 ரூபாய்க்கு சேலை தராங்க. மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
2: நேரம் பாத்தீங்கன்னா 8:50 ஆகிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியில இணைய வரும் நேயரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
3: காற்று மண்டலத்தை கக்கன் மண்டலமாக்கம் காரை பண்பலையில் அன்பு அறிவிப்பாளரை வணங்குது. பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம்.
2: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும்?
3: டக்லைப்ல இருந்து முத்தமலை என்ற பாடலை வைத்தீஸ்வரங்கள் தாமரை செல்வி விழுதியூர்
2: எல்லாருக்காகவும் வரும் கேட்கலாங்க. நன்றி.
4: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேயர்களுக்கு உலகணிந்த நல் வாழ்த்துக்களை சொல்லுவோம். தஞ்சாவூர் அணு மருத்துவமனை,
6: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: அமைதிக்கான நோபல் பரிசை மிக இளம் வயதில் வென்றவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் வந்து பதில் சொல்லியிருந்தாங்க. அடுத்து யார் சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். காரைக்கால் மாசநகர் என்பி ஸ்ரீதர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து சோமசுந்தர பிரபு மன்னாரப்பேட்டையிலிருந்து சொல்லியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன் அப்படின்னு அந்த ஐடியிலேருந்து சரியான விடை சொல்லியிருக்காங்க. பூக்கடை கண்ணன் சந்தியா வடக்கு பால்பனைச்சேரியிலிருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சோமசுந்தரம் சிவபுரியிலிருந்து, அவங்களை தொடர்ந்து செந்தில் கண்ணன் பேரளம் நச்சுப்பிள்ளை குடும்பம் நிறைவியிலிருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜிபுதீன், அவங்களை தொடர்ந்து பழனிவேல் ஆயக்கரன் புலத்திலிருந்து, தொடர்ந்து புதுத்துறை செல்வகுமார் அவங்களோட ஏற்கனவே சொல்லிட்டோன்னு நினைக்கிறேன். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நாகூர் அலோன்ஸ்ராஜ் அவங்களை தொடர்ந்து ஆல் வின் பரஞ்சோதி அப்படின்ற அந்த ஐடியிலேருந்தும் சரியாக வந்திருக்கு. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வளத்தாமங்கலம் சம்பந்தம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து சாகுல் ஹமீது ராஜா கொடிக்கால் பாளையம் திருவாரூரிலேருந்து, அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அலிவலம் சக்தி முருகானந்தம், இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் சுரேஷ் ராஜேந்திரன் கண்ணாரப்பாளையம், அவங்கள தொடர்ந்து குமார் தேவர் அப்படின்ற அந்த ஐடியிலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இரவாஞ்சேரி தென்றலரசி மெய் விரும்பி, அவங்கள தொடர்ந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர்

குந்தி சுந்தரி பாஸ்கரன் அவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. நந்தகுமார் என்எஸ்ஆர் அப்படின்ற ஐடியிலேருந்தும் சரியான விடை வந்திருக்கிறது. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா குத்தாலம் தேரடி தில்லை வில்லாளன் கூரைநாடு குப்புமோகன் நல்லம் பெருமாள் அப்படின்ற ஐடியிலேருந்தும் சரியான விடை வந்திருக்கு. இப்படி நேயர்கள் இன்னைக்கு சரியான விடையை சொன்ன அனைத்து நேயர்களுக்கும் நம்ம வந்து வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். 83 கமெண்ட்ஸ் வந்திருக்குங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில், படிக்க முடிஞ்ச வரைக்கும் படிக்கிறோம். இன்னும் ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.

0: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: காரைக்கால் பண்பலை 100.3 துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, இன்றிரவு 7:30 உழவர் அரங்கம், கத்திரி வெண்டை சாகுபடி, காரைக்கால் மாவட்டம் அத்திப்படுகை, விவசாயி டி பாலு அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நிகழ்ச்சியின் நிறைவான பாடலுக்காக இணைப்பில் வரும் நேயர் வருக, வணக்கம்.
3: வணக்கம் அம்மா.
2: வணக்கம், யார்
3: பேசுகிறேன்? அறிவிப்பாளர் அம்மா அவர்களுக்கு இனிய நற்காலை வணக்கம் கூறுவது தமிழார் கோயில் என் குணசேகர்.
2: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு வந்து வெந்து தனித்தல் சாடல வந்து மல்லிகை பூ வச்சு வச்சு வாழ்ந்த இனிய பாடல் ஒளிபரப்பு. நன்றி
2: நன்றி. உங்களுக்காக பாடல் வரும் கேட்கலாம்.

0: பண்பலையோடு இணைந்த நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனினன் பிரிப்ஸ் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் பிரீட்ஸ்.

0: எல்லோருக்கும் இதமானது, எல்லோருக்கும் சுகமானது. ஆகாஷ்வாணி காரைக்கால் நாச்சர்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 9 மணி.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி, திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
0: நிகழ்ச்சியின் முதலில்
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை, நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் July 1 முதல் அட்டகாசமான ஆடை அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், நாகப்பட்டினம்.
6: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை, திருவாரூர்.
7: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள் தங்கம் பூக்கும் நந்தவனம்.
6: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை, திருவாரூர்.
8: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
9: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்னேன்.
8: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
9: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
10: என்னமா அங்க சத்தம்?
9: சமைச்சுகிட்டு இருக்கேன் மாமா.
8: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
11: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
12: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
13: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: நேயர்கள் கேட்கிருப்பது காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும்
14: நலமாய் வாழ.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் GL மருத்துவமனை காரைக்கால்.
15: GL மருத்துவமனை
16: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
15: GL மருத்துவமனை
16: காரைக்கால்.
17: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் GL ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் GL ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர். செங்கல், சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு சாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ், ஜூபிலி மார்க்கெட், திருவாரூர்.
18: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் புதுசாய்.

0: பெருசாய்.
1: கடுதா, தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சலசாய் வாங்க
0: அருண் என்டர்பிரைசஸ், எல்லையம்மன் கோயில், தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
1: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
2: பூஞ்சை தொற்றால் ஏற்படும் தோல் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் தோல் நோய் சிகிச்சை மருத்துவர் வி ஜெயமாளிகா அவர்கள். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய உறுப்பு அப்படின்னா அது தோல். இந்த தோல் நம்மள வெளிப்புறத்திலிருந்து வரக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து காப்பாத்துறது மட்டும் இல்லாம நம்மளுடைய உடல் உள்ளுறுப்பு ஆரோக்கியத்துடைய பிரதிபலிப்பாகவும் இருக்கு. அப்படிப்பட்ட தோல்ல ஏற்படக்கூடிய பூஞ்சை தொற்று அது சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விளக்கறதுக்காக இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க காரைக்கால் தோல் நோய் சிகிச்சை மருத்துவர் வி ஜெயமாளிகா அவர்கள். வணக்கம் டாக்டர்.
3: வணக்கம்
2: மேம். இந்த பூஞ்சை தொற்று அப்படின்னு சொல்றாங்க, இது தோல்ல என்ன மாதிரி பிரச்சனைகளை உண்டு பண்ணுது மேம்?
3: பூஞ்சை அப்படிங்கிற கிருமி வந்து உடம்புல வந்து எந்த பகுதியை வேணாலும் அஃபெக்ட் பண்ணலாம். தோல்ல என்னென்ன தொந்தரவுகள் அது கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிங்வாம் அப்படின்னு சொல்லக்கூடிய படர தாமரை, அப்புறம் நம்ம அழுக்கு தேமல், இந்த சாதா தேமல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ரொம்ப காமனாக நம்ம பார்க்கக்கூடிய பூஞ்சை தொடர்பான தோல் நோய் வியாதிகள்.
2: ஓகே மேம், இந்த படர் தாமரை அப்படின்னு சொன்னீங்க, சிவப்பு கலரில் தண்டிச்சு போயிருக்கிற மாதிரி கையில் காலில் அங்கங்கே வரதை பார்க்குறோம், இதுவும் பூஞ்சை தொற்றுனால ஏற்படக்கூடியதானே மேம்?
3: ஆமாம் ஆமாம், படர் தாமரை வந்து முழுக்க முழுக்க பூஞ்சையினால் ஏற்படக்கூடிய ஒரு தோல் வியாதி. அதுவும் நம்ம இந்தியாவில் வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய கண்ட்ரி அப்படிங்கிறதுனால இங்கே வந்து படர் தாமரை இப்போ வந்து ரொம்ப பரவலாக இருக்குது நம்ம ஊரில். வெளிநாடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஊரில் வந்து இப்போ பூஞ்சை தொற்றுங்கிறது ரொம்ப அதிக அளவில் இருக்குங்கிறது தான் நம்ம மருத்துவர்களோட கவலை.
2: எதனால டாக்டர் இந்த மாதிரி இந்த பூஞ்சை தொற்று அதிகமாக வருது?
3: பூஞ்சை அப்படிங்கிறது வந்து ஈரமான இடங்களில் ஜாஸ்தி வளரக்கூடியது, அதனால நமது வேர்வை இல்லை வந்து நம்ம உலர்ந்த துணிகள் யூஸ் பண்ணாமல் ஈரமான துணிகள் உபயோகிக்கும் பொழுதும் நமக்கு பூஞ்சை தொற்று வர வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஃபேமிலியில் ஒருத்தவங்களுக்கு இருந்தால் மற்றவங்களுக்கு சீக்கிரமாக பரவக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது.
2: இப்போ வந்து ஒருத்தவங்க ஒரு டவல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்துடுமா, இல்லை இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுமா?
3: ஆமாம் கண்டிப்பாக, பூஞ்சை தொற்று உள்ளவங்களோட பொருட்களை நம்ம உபயோகிக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு பரவும். அவங்களோட சோப்பு, டவலு, சீப்பு, அவங்களோட ட்ரெஸ்ஸு, அவங்கள ரொம்ப நேரம் கான்டாக்டில் இருக்கக்கூடிய எந்த பொருளை நம்ம திரும்ப பயன்படுத்தினாலும் இந்த பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு தொற்று நோய் தான்.
2: சரிங்க டாக்டர், இப்போ வந்து இது பூஞ்சை தொற்று தான் நமக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆரம்ப காலத்தில் அதுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும்?
3: இது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ஒரு சிவப்பாக ஒரு ரேஷ் மாதிரி தான் இருக்கும், ஒரு தடிப்பு மாதிரி தான் இருக்கும். அப்புறம் பரவ பரவ அந்த ரிங் வார்ம்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி ரிங் ஷேப்ல அது வர ஆரம்பிக்கும். ஆனா வந்து பூஞ்சை தொற்றுங்கிறது இப்ப வந்து பல விதங்கள்ல இப்ப பிரசன்ட் ஆகுது, இப்படிதான் அப்படின்னு நம்ம டிபிக்கலா சொல்ல முடியாது. நம்ம உடலோட ஒரு ஒரு பகுதியிலும் ஒரு ஒரு மாதிரி அது வந்து வெளிப்படும். நம்ம கண்டிப்பா கரெக்டா டயக்னோஸ் பண்ணணும்னா தோல் நோய் மருத்துவரை அணுகிதான் நம்ம வந்து இது பூஞ்சை தொற்றுங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும்.
2: நீங்க சொல்ற மாதிரி ஒரு படர் தாமரை மாதிரியான அறிகுறி இருக்கு அப்படின்னா ஒரு டாக்டர் அணுகிறேன் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான சிகிச்சை மூலம் கொடுப்பாங்க?
3: பூஞ்சை தொற்று வந்து இப்ப ஒரு படையில ரெண்டு படை தான் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து மேலே தடவரத்துக்கு களிம்பு, ஆயின்மெண்ட், கிரீம்ஸ் அந்த மாதிரி கொடுத்து சரி பண்ண ட்ரை பண்ணுவோம். பட் வந்து இப்போ இருக்கிற நிலைமை என்னென்னா பூஞ்சை கிருமி வந்து ரொம்ப காலமாக இருக்கிறதுனால அது உருமாறி இப்போ இருக்கிற பூஞ்சை கிருமிகள் வந்து ரொம்ப வீரியமாக இருக்குது. வெறும் ஆயின்மெண்ட்டில் இப்போ சரி செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால ஆன்டி ஃபங்கல், அதாவது உள்ளுக்குள்ளே பூஞ்சை எதிர்ப்பு மருந்துகளை நம்ம எடுத்துக்கிட்டால் தான் இதை முழுமையாக நம்ம க்யூர் பண்ண முடியும்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது
0: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய
2: நலமாய் வாழ. பூஞ்சை தொற்றால் ஏற்படும் தோல் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விளக்கினார் காரைக்கால் தோல் நோய் சிகிச்சை மருத்துவர் வி ஜெயமாளிகா அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்,
4: ஜிஎல் மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: ஜிஎல் மருத்துவமனை
5: காரைக்கால்.
6: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல், 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர். செங்கல், சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர். இது ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியினை வழங்குபவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பாயிண்ட் டு பாயிண்ட், இசையில் இதயம் தொட்டவர். இசையில் இதயம் தொட்டவர் பாயிண்ட் டு பாயிண்ட். நேர்களே, உங்களது கமெண்ட்ஸுகளை நீங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 அப்படிங்கிற அந்த ஃபேஸ்புக் முகநூல் பக்கத்தில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவேற்றம் செய்யலாம். இசையில் இதயம் தொட்டவர்

0: பாயிண்ட் டு பாயிண்ட். இசையில் இதயம் தொட்டவர். இந்த பாயிண்ட்லேருந்து உங்கள் ஆர்ஜே ஆர் குமார், அந்த பாயிண்ட்லேருந்து உங்கள் ஆச்சி மீனாட்சி. இசையில் இதயம் தொட்டவர் இணைந்திருப்போம். காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட் விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நம்ம பாயிண்ட் டு பாயிண்டில் உள்ள உங்களுடைய பாயிண்ட்ஸ் என்னங்கிறத நாங்கள் சொல்கிறோம், அதை நீங்கள் கேளுங்க. சந்தோஷம் பெருகெடுக்கும்.
1: வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் GL மருத்துவமனை காரைக்கால்.
2: காரைக்கால் GL மருத்துவமனை
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: GL மருத்துவமனை
3: காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதநெல் விடுவதற்கான தற்போதைகள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். வரலாற்று நிகழ்வுகள் இடம்பெறும் நிகழ்ச்சி இது. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் VPN கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
4: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
4: VPN கண் மருத்துவமனை.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
6: முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
7: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
8: முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
9: மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 99 ரூபாய்க்கு சேலை. திருவாரூர் மகாராஜா ஆரி சூப்பர் சேல் ஜூலை 13 முதல். சேலைகள், ரெடிமேட் காலணிகள், பேக்ஸ் அண்ட் லக்கேஜ், காஸ்மெட்டிக்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5 முதல் 50% தள்ளுபடி. அதுக்கும் மேல ஸ்பெஷல் ஆஃபரா 99 ரூபாய்க்கு சேல் தராங்க மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமது. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
10: உபயோக பொருட்கள்
11: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் ARC காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
12: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
13: அரசு பதிவு பெற்ற அனுபவமிக்க மருத்துவர்களை கொண்டு சிறந்த முறையில் ஒவ்வொருவரின் தனித்துவத்தை ஆராய்ந்து அதற்கேற்ப ஹோமியோ முறையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
14: என்று மக்கள் சேவையில் திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக் மானந்தியார் தெரு திருவாரூர். போன் 240275.
13: முன்பதிவிற்கு செல் 9482-40273.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர்

0: பைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள்.
1: பைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் பைக்கிங் தான்.
2: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா, சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே.
2: நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவேரியசட் வழங்கும் விழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவிருப்போர் ONGC காவேரியசட் காரைக்கால்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
5: மின்னும் தங்க நிலவோ, கண்கள் தீண்டும் பட்டின் அழகோ,
6: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம். நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
0: இசையில் இதயம் தொட்டவர் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் முதலாவதாக வந்திருக்கிற கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மணக்குடி ராஜேந்திரன் சொல்லியிருக்கிறாங்க, இசையில் இதயம் தொட்டவர் எஸ் ஜானகி அம்மா, இந்தியாவின் தலை சிறந்த பின்னணி பாடகிகளில் ஒருவர். தனது இனிமையான குரலால் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடி மக்களின் மனதை வென்றுள்ளார் அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்கிறாங்க.
7: தொடர்ந்து கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன், மறைந்த ஜானகி அம்மா என்றும் அவர்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: வணக்கம். இசையில் இதயம் தொட்டவர் ஜானகி அம்மா அவர்கள் 1957 பாடல் பாட ஆரம்பித்து இதுவரை பாடியிருந்தார். அவர் பாடிய பாடல்களில் மணி ஓசை கேட்டு எழுந்து அந்த பாடல் மிகவும் அருமையாக இருக்கும். அதுபோல் எண்ணற்ற பாடல்கள் உள்ள அவருக்கு கண்ணீர் அஞ்சலி அப்படின்னு கண்ணன் பேரளம் செந்தில் கண்ணன் சொல்லியிருக்கிறாங்க.
7: அவங்களை தொடர்ந்து இசை கோயில் ஜானகி அம்மாள் அப்படின்னு ஜெகபர் சாதிக் நாகூரிலிருந்து பதிவு பண்ணியிருக்காங்க.
0: அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு சிங்கரவேலு. இசை கோயில் ஜானகி அம்மா அவர்களின் பாடல்களை நெஞ்சை விட்டு நீ என்றும் நீங்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
7: இசையில் இதயம் தொட்டவர் வரிதனில் எனது கருத்துப்படி முதலிடம் பெற்றவர். 48,000 பாடல்களுக்கு மேல் பாடியுள்ள ஜானகி அம்மாள் தான். செமனார் கோயில் திலகவதி குணசேகர்.
0: இசையால் இதயம் தொட்டவர் என்று கூறப்படுபவர் பொதுவாக இளையராஜா ஆவார். அவரின் இசை உணர்வுகளை ஆழமாக தொடுவதால் ரசிகர்கள் அன்புடன் அவரை இசை ஞானி என்றும், இதயங்களை இசையால் வென்றவர் என்றும் போற்றுகின்றனர். குரல் இசையால் உலக இதயங்களை கட்டி போட்டவர் ஜானகி அம்மா அவர்கள் அப்படின்னு கொடிகள் பாளையம் சாகுல்ஹமீத ராஜா சொல்லியிருக்கிறாங்க.
7: நல்லம்பல் ஷேக் அலாவுதீன், ஜானகி அம்மாள் டாடி டாடி ஊமை டாடி என்றிருக்கிறார்.
0: பஞ்சநிதிக்குளம் கோவி இளவரசன், இசை கோயில் ஜானகி அம்மாள் இசையால் இதயம் தொட்டவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
7: ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி, இசையால் இதயம் தொட்டவர் எஸ் ஜானகி அம்மா. கொஞ்சம் சலங்கை படத்திலிருந்து சிங்கார வேளா பாடல் இன்று வரை நான் அடிக்கடி கேட்பேன் என்று சொல்லியிருக்கிறார்.
0: அடுத்து தனது கமெண்ட்ஸாக யார் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எங்களின் மகள் கடற்கரை மணலில் ஆசையோடு சேகரித்த கிளிஞ்சல்களை பற்றி எந்தன் பார்வையில் ஒரு பாடல் அப்படின்னு சுரேஷ் பாபு சொல்லியிருக்கிறாங்க. தலைப்பு மணல்வெளி முத்துக்கள் அப்படிங்கிற தலைப்பில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. கடற்கரை மணலில் இறைந்து கிடந்தே அலைகளின் பரிசாய் கரையில் சேர்ந்த விந்தை, மண்ணில் ஒளிந்திருந்த மௌன கதைகளை கண்ணில் கண்டால் எங்களின் அன்பு மகள், சின்னஞ்சிறு கைகளால் மணலை துழவி சின்ன கிளிஞ்சல்களால் ஒவ்வொன்றாய் எடுத்தால், வண்ணக் கடலின் மடியில் பிறந்து வந்த அழகை தன் மடியில் சேர்த்து மகிழ்ந்து நின்றாள். அவள் சேர்த்த கிளிஞ்சல்களின் கூட்டத்திலே அவளது மழலை சிரிப்பும் கலந்தது. கடல் தந்த அரியதொரு செல்வத்தைப் போலே மகள் சேர்த்த கிளிஞ்சல்கள் எங்கள் வீட்டில். சென்னை அம்பத்தூர் பாவலர் பா சுரேஷ் பாபு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி
7: கலாவதி ராஜமோகன் எரமாஞ்சேரியிலிருந்து, ஜானகி அம்மா இசையில் இதயம் தொட்டவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: அபூர்வமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ஆம் நேயர்களே, இன்று நம்மிடையே உடல் அளவில் இல்லை என்றாலும் தன் குரலால் ஒவ்வொரு நொடியும் நம் இதய துடிப்பில் கலந்து வாழும் இசை அரசி அம்மா எஸ் ஜானகி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இசையில் இதயம் தொட்டவர் என்ற இந்த சிறப்பு பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் நாம் இணைகிறோம். அடுத்து பாபு முள்ளக்காடிலிருந்து இசையால் இதயம் தொட்டவர் ஜானகி அன்னையார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
3: கடம்பூடு வாழ்வு சி நல்ல பெருமாள், கொஞ்சம் சலங்கை படத்தில் இருந்த சிங்கார வேலனே தேவா என்ற பாடல் எனக்கு என்றும் நினைவில் நின்ற பாடல் என்றிருக்கிறார்.
2: அடுத்து இசையால் இதயம் தொட்டவர் எஸ் ஜானகி அம்மா, கொஞ்சம் சலங்கை படத்தில் இருந்து சிங்கார வேலா பாடல் இன்று வரை நான் அடிக்கடி கேட்பேன் அப்படின்னு திருமலசானம் வீரசுந்தரி சொல்லியிருக்கிறாங்க.
3: இசையால் பாடலால் இதயம் தொட்ட ஜானகி அம்மா அவர்களின் மறைவு மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. சமீப நாட்களாக அவர் பாடிய பாடல்களில் நான் அதிக முறை கேட்ட பாடல்கள் பாடு நிலாவே, தேன் கவிதை, கண்ணா உன்னை தேடுகிறேன் வா, காரைக்கால் தலத்தெரு, பத்மாவதி ஸ்ரீதர்.

0: சொல்லியிருக்காங்க.
1: இருவருக்கும் காலை வணக்கம். மேமாத்தோர் அமுதா சேகர், நெஞ்சை உருக வைக்கும் ஜானகி அம்மா. ஜானகி அம்மா தான் அம்மாவிற்கு ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: இசையால் இதயம் தொட்டவர் அப்படின்ற பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் அடுத்து யார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா,
1: எனக்கு மிகவும் பிடித்தமான படம் கொஞ்சம் சலங்கையில் எஸ் ஜானகி அம்மா பாடியது சிங்கார வேலனே தேவா.

0: தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியை வழங்கியவர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேரம் 9:30. தொடர்கிறது பாயிண்ட் டு பாயிண்ட்.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல் பொடி.
7: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட் பேக்கரியின் தேதியும் செய்தியும் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை.
8: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு. பிபிஎன் கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை. ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
9: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
8: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
9: பிபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
7: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட் பேக்கரி.
10: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
11: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
10: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகை சாலை, திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில், தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
0: தேதியும் செய்தியும். வரலாற்றின் நிகழ்வுகள். பெண் கல்வி உரிமைக்காக போராடிய உலக அடையாள சின்னம் மலாலா யூசப்சாய் 1927 ஆண்டு ஜூலை 12 தேதி பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் பிறந்தார். மலாலா 2013 ஆண்டு ஜூலை 12 தேதி ஐக்கிய நாடுகள் சபையை தொடர்பு கொண்டு உலகம் முழுவதும் உள்ள குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்வையே ஐக்கிய நாடுகள் சபை மலாலா நாளாக அறிவித்தது. பாகிஸ்தானில் சில பகுதிகளில் பெண்கள் படிக்கக்கூடாது, தெருக்களில் நடமாடக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டிருந்தது. அதை எதிர்த்து இவர் போராடினார். இவர் பொது இடங்களிலும் பெண் கல்வி குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடத்தினார். எனவே இவரை பயங்கரவாதிகள் சுட்டதில் படுகாயமடைந்தார். சிகிச்சைக்கு பிறகு ஆபத்தான நிலையிலிருந்து அவர் உயிர் பெற்றார். இவர் 2014 ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பாகிஸ்தானிய பெண் மற்றும் மிக இளையவள் என்ற பெருமையை பெற்றார்.
7: ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 12 அன்று உலக

0: காகித பை தினம் கொண்டாடப்படுகிறது. சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக இயற்கைக்கு உகந்த காகித பைகளை பயன்படுத்துவது குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தவே இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. உலகின் மிகப்பெரிய காகித ஷாப்பிங் பை 2015 இங்கிலாந்தில் தயாரிக்கப்பட்டது. இது கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது. காகித பை பயன்படுத்துவதால் பூமியில் மக்காத குப்பைகள் குவிவதை தவிர்க்க முடியும் என்பதை இந்த நாள் வலியுறுத்துகிறது.
1: ஜார்ஜ் ஈஸ்ட்மன் பிறந்த நாள் இன்று. புகைப்பட கருவி மற்றும் பிலிம் சுருள் மிகவும் பெரிதாகவும் விலை உயர்ந்ததாகவும் இருந்த காலத்தில் அவற்றை சிறியதாகவும் மலிவாகவும் மாற்றி சாதாரண மக்களுக்கும் கொண்டு சேர்த்த ஜார்ஜ் ஈஸ்ட்மன் July 12 1854 அமெரிக்காவின் நியூயார்க் வாட்டர்வில் என்ற இடத்தில் பிறந்தார். நீங்கள் பட்டனை எழுத்துங்கள், மற்றதை நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம். யூ பிரஸ் த பட்டன், வி டூ த ரெஸ்ட் என்பதே இவருடைய நிறுவனத்தின் தாரக மந்திரமாக இருந்தது. கடினமான புகைப்படக் கலையை குழந்தைகள் கூட எளிதாக பயன்படுத்தும் பொழுதுபோக்காக மாற்றினார் ஜார்ஜ் ஈஸ்ட்மேன்.
0: நவீன வாழ்க்கையின் சிக்கல்கள் மற்றும் பரபரப்பில் இருந்து விடுபட்டு இயற்கையோடு இயந்த அமைதியான வாழ்க்கையை வாழ ஒவ்வொரு ஆண்டும் July 12 தேசிய எளிமை தினம் கடைபிடிக்கப்படுகிறது. புகழ்பெற்ற அமெரிக்க எழுத்தாளரும் தத்துவ ஞானியுமான ஹென்றி டேவிட் தோரோவின் பிறந்த நாளில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. இவரின் தத்துவங்கள் நவீன மினிமலிசம் என போற்றப்படுகிறது.

0: தமிழ் சினிமாவின் புகழ்பெற்ற கவிஞர் மற்றும் பாடலாசிரியர் நா. முத்துக்குமார் பிறந்த நாள் இன்று.
1: ஆனந்த யாழை மீட்டுகிறாயடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.
0: 1975 ஆண்டு ஜூலை 12 தேதி காஞ்சிபுரம் கன்னிகாபுரத்தில் பிறந்தார் சென்னை பச்சையப்பன் கல்லூரியின் தமிழ் இலக்கிய மாணவரான கவிஞர் நா. முத்துக்குமார். பட்டாம்பூச்சி விற்பவன் என்ற கவிதை தொகுப்பு மூலம் தமிழ் இலக்கிய உலகில் அறிமுகமானவர். அதன் பிறகு பல்வேறு கவிதை தொகுப்புகளை வெளியிட்டு தமிழ் இலக்கிய உலகில் தனக்கென தனி இடத்தை பெற்ற சிறப்புக்குரியவர். 90களின் இறுதியில் தமிழ் திரைப்படத்துறையில் வீரநடை என்ற படத்தின் பாடல் ஆசிரியராக அறிமுகமாகி தமிழ் சினிமாவில் எளிமையான வார்த்தைகளில் ஆழமான தத்துவங்களையும் காதலையும் நட்பையும் கொண்டு சேர்த்தவர். இவருடைய பாடல்கள் என்றும் மக்களின் மனதில் நிலைத்து
1: நிற்கின்றன.
0: இவர் எழுதிய பாடல்கள் மூலம் 2 சிறந்த பாடல்களுக்கான தேசிய விருதை வென்றுள்ளார்.
2: புதிய உரையாடல்களுக்கான நாள் இன்று. புதிய உரையாடல், புதிய எண்ணங்கள், புதிய நட்புகள், புதிய புரிதல்கள் உருவாக உரையாடலை தொடங்க ஊக்குவிக்கும் ஒரு நாளாக கருதப்படுகிறது. மனதில் உள்ள கருத்துக்களை மரியாதையுடன் பகிர்ந்து மற்றவர்களின் எண்ணங்களையும் கவனமாக கேட்டு நல்ல உறவுகளையும் புரிதலையும் வளர்ப்பதே இதன் நோக்கம். பேசுவோம், கேட்போம், புரிந்து கொள்வோம். நல்ல உரையாடல் நல்ல உறவுகளுக்கான முதல் படி. நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும் கேட்டோம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனை.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
5: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
5: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: தொடர்கிறது பாயிண்ட் டு பாயிண்ட். இசையால் இதயம் தொட்டவர் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் உங்களது கமெண்ட்ஸ்கள்லாம் நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறோம். அடுத்து காரைக்கால் நளினி சொல்லக்கூடியது ஜானகி அம்மா, சித்ரா அம்மா, அனுராதா ஸ்ரீராம்,

0: அவர்கள் எல்லாமே இசையால் என் இதயம் தொட்டவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: குவைத்தில் இருந்து திட்டச்சேரி ஏ நிசான் ஹலீம், ஆஸ்கார் நாயகனான இசைப்புயல் ஏ ஆர் ரஹ்மான் இவருடைய மெலடி பாடல்களும் ஆன்மீக தேடலை கொடுக்கும் இசையும் கேட்பவர்களை வேறு உலகத்திற்கு அழைத்து செல்லும் இசையில் இதயம் தொட்ட ஜானகி அம்மா என்றும் அவர் நினைவுடன் நாம்.
0: மயிலாடுதுறை ரேவதி நகர் 5 ரவிச்சந்திரன். ஜானகி அம்மா, நான் முதன் முதலில் அவர் பாடலை தான் 10 வயதாக இருக்கும்போதே டேப் ரெக்கார்டில் பாடி பதிவு செய்து பாராட்டு பெற்றேன். மச்சான பார்த்தீங்களா, மலவாழ தோப்புக்குள்ள குயிலக்கா கொஞ்சம் நீ பார்த்து சொல்லு, அவர் வந்தாரா காணலியே, அவர் வந்தாரா காணலியே, வெள்ளிச்சரம் புன்னகையில் நான் அள்ளி வச்சேன் காணலியே, நான் அள்ளி வச்சேன் காணலியே. அவர் இல்லை என்றாலும் அவர் குரல் என்றென்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கும். ஆன்மா இறைவனின் நிழலில் இலை பாரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: காட்டுமன்னார் கோவில் தீமடப்புறம் தோப்பு தெருவில் முருகன், இசையாலும் இனிய குரல் வளர்த்தாலும் என் மனதை தொட்டவர் ஜானகி அம்மா.

0: வச்சேன் காணலியே. அவர் இல்லை என்றாலும் அவர் குரல் என்றென்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கும். ஆன்மா இறைவனின் நிழலில் இளைப்பாறட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: காட்டுமன்னார் கோயில் தீமடப்புறம் தோப்பு தெருவேல் முருகன். இசையாலும் இனிய குரல் வளர்த்தாலும் என் மனதை தொட்டவர் ஜானகி அம்மையார் அவர்கள். அவர் மறைவு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்றிருக்கிறார்.
0: காற்றோடு கலந்துவிட்ட குரல் அது இந்த வையகம் உள்ளவரை நமது மனதோடு என்றும் இனிமையாய் வீசிக்கொண்டிருக்கும். இரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீது சொல்லியிருக்கிறாங்க,
1: காந்த குரல் மூலம் கோடான கோடி இதயங்களை கொள்ளை கொண்டவர் விதியின் விளையாட்டு திரைப்படத்தில் பாடும் வாய்ப்பு பெற்று கொஞ்சம் சலங்கை படத்தில் சிங்கார வேலினே தேவாய் பாடலை அருமையாக பாடி அனைத்து பாடல்களையும் வியக்க வைத்தவர். இரண்டு முறை தேசிய விருது மற்றும் பல விருதுகளுக்கு சொந்தக்காரர் பாடகி ஜானகி அம்மாளின் மறைவு திரைத்துறை மட்டுமன்றி அனைத்து ரசிகர்களுக்கும் வருத்தம் அளிக்கிறது. அன்னாரின் ஆத்மா சாந்தியடைய ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் என்றிருக்கிறார்.
0: பிள்ளை திருவாசல் ஆரோக்கியதாஸ் செல்வமரி, எனது இதயத்தில் இதயம் தொட்டு இசையால் வருடியவர் அம்மா ஜானகி அம்மா. அவர்களின் பாடல்கள் மிக சிறப்பாக இருக்கும். அனைத்து மத பாடல்களும் மிக சிறப்பாக இருக்கும். அவருக்கு புகழஞ்சலி. மேலும் அவர் புகழ் வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: சொல்வதற்கு வார்த்தைகள் வரவில்லை கனத்த இதயத்துடன் அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல்.
0: இசையால் இதயம் தொட்ட ஜானகி அம்மா அவர்களின் மறைவுக்கு மனதிற்கு வருத்தம் அளிக்கிறது. அழகு மலராட இந்த பாடல் என்னை நிச்சயம் வருட செய்யும் அப்படின்னு அன்னப்பன்பேட்டை ஜோதி சொல்லியிருக்கிறாங்க.
1: மறைந்த பிரபல பாடகி ஜானகி அம்மா தான் மெலோடி சாங் பாடல்களை கேட்க எனக்கு ஆசையை தூண்டியவர். நெடுஞ்செழியன் இடங்கண்ணியிலிருந்து.
0: குட் மார்னிங் ஃப்ரம் சென்னை அன்புராணி. லவ்லி மியூசிக் பை ஆல் ஜானகி மேம் இஸ் ஆல் டைம் ஃபேவரைட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லா நேரங்களிலும் ஜானகி அம்மாவோட பாடல்கள் தான் என் இதயம் தொட்ட இசை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு ஜான்சி கவியரசி ஜானகி அம்மா, இவரை போல பாடுவதற்கு இனி வேறு ஒரு ஆள் இல்லை. குழந்தை முதல் கிழவி வரை அனைவருக்காகவும் பாடல் பாடி மகிழ்வித்தவர். இவர் பாடல்களை பாடும்போது பாடும் வரிகளுக்கு ஏற்ப இடையில் சிரிப்பார். இந்த சிரிப்பு எந்த பாடகர்களாலும் இதுவரை தர முடியாத ஒன்று என்றிருக்கிறார்.
0: இசையில் இதயம் தொட்டவர் ஜானகி. ஜானகி அம்மாள் இளையராஜா சாரும் ஜானகி அம்மா பாடும்போது அந்த பாடல் மெகா ஹிட் ஆகும். அதில் மிகவும் பிடித்த பாடல் நான் தேடும் செவ்வந்தி பூ இது அப்படிங்கிற பாடலை சொல்லியிருக்கிறாங்க. திட்டச்சேரியிலிருந்து ஆனந்த செல்வம்.
1: மேலவூர்துறை எஸ்எஃப் விஜயராகவன், இசையில் என் இதயத்தை தொட்டவர் டாடி டாடி ஓமை டாடி பாடலை பாடிய எஸ் ஜானகி அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 99 ரூபாய்க்கு சேலை. திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 13 முதல். சேலைகள், ரெடிமேட் காலணிகள், பேக்ஸ் அண்ட் லக்கேஜ், காஸ்மெட்டிக்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5 முதல் 50% தள்ளுபடி. அதுக்கும் மேல ஸ்பெஷல் ஆஃபரா 99 ரூபாய்க்கு சேலை தராங்க. மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக்.
4: அரசு பதிவு பெற்ற அனுபவமிக்க மருத்துவர்களை கொண்டு சிறந்த முறையில் ஒவ்வொருவரின் தனித்துவத்தை ஆராய்ந்து அதற்கேற்ப ஹோமியோ முறையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: என்று மக்கள் சேவையில் திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக், மானந்தியார் தெரு, திருவாரூர். போன் 240275.
4: முன்பதிவிற்கு செல் 9482-40273.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
5: இசையால் இதயம் தொட்டவர் இந்த பாயிண்ட்லேருந்து உங்கள் ஆர்ஜேஆர் குமார். அந்த பாயிண்ட்லேருந்து ஆச்சி மீனாட்சி. நிகழ்ச்சியில் அடுத்து வந்திருக்கிற கமெண்ட்ஸ் யாருடையது அப்படின்னு பார்க்கலாம்.
6: காரைக்கால் மாஸ் நகர் என்பி ஸ்ரீதர், இசைக்கோயில் என்றும் எஸ் ஜானகி அவர்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
5: இசையால் இதயம் தொட்டவர் ஜோர்டான் ரூடேஸ். ட்ரீம் தியேட்டர் இசைக்குழுவின் மூலம் அறியப்படும் இவர் நவீன கீபோர்ட் தொழில்நுட்பம் மற்றும் அதிவேக வாசிப்பில் மிகச் சிறந்தவராக கருதப்படுகிறார். இவரது அதிவேக கீபோர்டு வாசிக்கும் திறன், அதிலிருந்து வரும் இசை எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு புவனகிரி சுமதி சொல்லியிருக்கிறாங்க.
6: கடலூர் துறைமுகம் சுரேஷ், ஜானகி அம்மாவை பொறுத்தவரை ஆண் குரல், பெண் குரல், குழந்தை குரல், இவர் பாடாத குரல்களே இல்லை. இனி இவரை போல் பிறக்க போவதும் இல்லை. என்னை பொறுத்தவரை இவருடைய குரல் நடிகை ரேவதி அவர்களுக்கு சரியாக பொருந்தும். ஆண் பாவம் படத்தில் என்னை பாடச் சொல்லாதே, சின்ன பசங்க நாங்க படத்தில் என்ன மானமுள்ள பொண்ணு என, அதே போல் தேவர் மகன் படத்தில் இஞ்சி இடுப்பழகி இன்னும் சொல்லி கொண்டே போகலாம். கடைசியாக அவருக்காக ஒரு பாடல் பாடிவிட்டு சென்றுள்ளார். வேலையில்லா பட்டதாரர் படத்தில் வருகின்ற பாடல் வரி, நான் போன பின்பும் நீ, அதாவது என் பாடல் வாழ வேண்டும், இந்த பாடல்தான் எனக்கு மிகவும் பிடித்தது என்றிருக்கிறார்.
5: ஏக்கம் தீர்த்த ஏழிசை கீதமே, ஏனிந்த அவசரம், ஏவுகணையாய்

சீறி பாய்ந்தாய் விண்ணுலகுக்கு, இசைநாதம் மீட்டிய உந்தன் உயிர் வழி ஏகாந்தமாய் போனதோ எங்கள் ஏழிசை கீதமே. எப்படி மறந்தாய், இப்படி மறைந்தாய்.

பாயிண்ட் டு பாயிண்ட். இசையால் இதயம் தொட்டவர், இசை பேரரசி எஸ் ஜானகி அம்மாள் எப்போதும் என்னை தாளாட்டி தூங்க வைப்பார்.

0: படுக்கைக்கு போகும்போது ஹெட்போன் எடுத்து மாட்டிக்கொண்டு ஜானகியின் இனிய கானங்களை என் காதுகளில் பொழிய செய்வேன். அன்னையின் ஆனந்த குரல் ஒரு தாயின் தாலாட்டு போல என்னை தாலாட்டி தூங்க வைத்துவிடும். மருத விடுகநாதன் பைத்தவரன் காட்டிலிருந்து சொல்லியிருக்கிறாங்க.
1: இசையால் இதயத்தில் வாழ்ந்தவர், இசை கீதத்தால் செவி வழியில் நுழைந்தவர், கல் நெஞ்சையும் தனது இனிய குரலால் கரைய வைத்தவர், எந்த சூழ்நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் எங்களது இதயத்திற்கு ஆறுதலான பாடல்களின் மூலம் அருமருந்து இட்டவர், அவர் பிறந்த இந்த நூற்றாண்டில் எங்களது வாழ்வும் எங்களது வாழ்நாட்களும் இடம்பெற்றது எங்களது பாக்கியமே. அவரது உயிர்மூச்சு காற்றில் கரைந்தாலும் அவரது கானங்கள் வழியாக அனைவரது மனங்களிலும் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார் நூற்றாண்டு காலங்கள் ஆனாலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மின்சார கண்ணன் நெஞ்சிக்குடி, தீபா, வைஷ்ணவி, பிரவாகினி, சிவபாலன்.

நாகூர்லேருந்து அலோன்ஸ் ராஜ். இசை உலகில் எல்லோருடைய இதயத்தையும் கவர்ந்த இசை அரசி ஜானகி அம்மாள் குரலே குழந்தை போல்தான் இருக்கும்.

0: அவர்களுடைய பாடல்கள் அனைத்தும் அற்புதம், அபூர்வம், ஆனந்தம். அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகின்றோம் அப்படின்னு அலோன்ஸ் ராஜ் நாகூர்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க.
1: இசையால் இதயம் தொட்டவர் எஸ் ஜானகி அம்மா, அமைதி கொள்ளட்டும் அம்மாவின் ஆன்மா, இவன் வழங்கிமான் ஆட்டோ துரை.
0: இசையால் நம் இதயத்தை தொட்டு வருடி சென்று வசீகர குரலுக்கு சொந்தக்காரர் எஸ் ஜானகி அம்மா. நம்மை விட்டு பிரிந்தாலும் என்றுமே தன் இனிய குரலில் பாடிய பாடல்கள் மூலம் இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டே இருப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. எத்தனை பாடல்கள்! ஜானகி அம்மா அவர்களின் ஆத்மா சாந்தியடைய எல்லாமுள்ள இறைவனை வேண்டுவோம்.

0: நாகூர் ஏஜேஎம்என் முகமது ஜலீல். ஜானகி அம்மா அவர்களின் இனிமையான குரல் என்றென்றும் நம் நினைவில் ஒலித்துக் கொண்டே இருக்கும்.
1: ஜானகி அம்மாள் மண்ணில் உறங்கினாலும் நம் மனதில் உறங்காமல் வாழ்ந்து கொண்டுதான் உலகம் இருக்குமாறு இருப்பார்கள் அப்படின்னு புதுத்துறை செல்வகுமார் சொல்லியிருக்கிறாங்க.
0: கல்லாத்தூர் பரமசிவம் டி எம் சவுந்தரராஜன். என்றும் இசையால் நம் மனதை தொட்டவர் ஜானகி அம்மா தாங்க.
1: இசையில் இதயம் தொட்டவர் ஜானகி அம்மா. மறக்க முடியாத தருணம் அவர் இழப்பு என்றும் ஈடு செய்ய முடியாத ஒன்று. கொஞ்சம் சலங்கை சிங்கார வேலனை பாடல், இந்த பாடல் நெஞ்சை நெகிழச் செய்யும் அப்படின்னு நிறைவு எண்ணம் நச்சுப்பிள்ளை சொல்லியிருக்கிறாங்க.
0: திருக்கண்ணபுரம் ஆனந்த். முதல் மரியாதை படத்தில் ஜானகி அம்மா பாடல்கள் கேட்கும்போது 40 வருடம் பின்னாடி செல்லும். அது ஒரு மந்திர குரல் மயக்கம். குரல் குழந்தை என்றால் குழந்தையாகவே, குமரி என்றால் குமரியாகவே பாடும் வல்லமை பெற்றவர் இசையில் இதயம் தொட்ட ஜானகி அம்மா.
1: விருதாச்சலம் அரசகுடி ஜான், இருவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த உலகம் உள்ளவரை காலத்தால் அழிக்க முடியாத காவிய தலைவி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: தென்னிந்தியாவின் இசைக்குயில் எஸ் ஜானகி அம்மா இனிமையான குரலால் பல கோடி ரசிகர்களின் மனதில் என்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார். நெமேலி ஆர் நந்தகுமார்.
1: ஜானகி அம்மா அவர்களின் ஆன்மா இறைவன் மடியில் இளைப்பாறட்டும். நாழிகேள்பட்டி எழில் முத்துசாமி சொல்லியிருக்கிறாங்க.
0: இசையில் இமயம் தொட்டவர் எஸ் ஜானகி அம்மா. சிவபுரி சோமசுந்தரம்.
1: இசைக்குயில் எஸ் ஜானகி அம்மாள் பல உயரிய விருதுகளை பெற்றவர். தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அழைக்கப்பட்டவர் அப்படின்னு சுரேஷ் ராஜேந்திரன் கன்னார வலயத்திலிருந்து சொல்லியிருக்கிறாங்க.
0: விஜயலட்சுமி இளவரசன் பஞ்சநதி குளத்திலிருந்து இசைக்குயில் இசையால் இதயம் தொட்டவர் எஸ் ஜானகி அம்மாள்.
1: தேனிசை குரலால் நம் இதயம் தொட்ட ஜானகி அம்மா அவர்கள் என்றும் அழியாத ராகமாய் நம் அனைவரது மனதிலும் வாழ்ந்து கொண்டிருப்பார். காற்றில் எந்தன் கீதம், சின்ன தாயவள் தந்த ராசாவே, சின்ன சின்ன வண்ணக்குயில், அழகிய கண்ணே, இப்படி ஒவ்வொரு பாடலிலும் தனது காந்த குரலால் ஒவ்வொருவருடைய இதயங்களையும் நெகிழ வைத்திருந்தார். அம்மாவின் ஆன்மா சாந்தி அடையட்டும். தேவனூர் ஜோதிலட்சுமி சொல்லியிருக்கிறாங்க. இப்படி
0: கைலாசபுரத்திலிருந்து ரவி. ஜானகி அம்மாள் இசைக்குயில் ஜானி படத்தில் பாடிய பாடல் இன்றும் என் இதயத்தில் உறங்கிக் கொண்டே இருக்கிறது.
1: ஜானகி அம்மாவுக்கு திருவடி மருதூரிலிருந்து தங்கசேகர். ஜானகி அம்மாவின் குரு ஓசை மறையவில்லை, நினைவில் நின்றவை எங்கள் ரஜினி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: காதலின் பொன் வீதியில் கரைந்தது கவிக்குயில், மறைந்தது அன்னக்கிளி, தலைஞாயிறு கம்பன் கபிலன் பாரி.
1: இதயம் தொட்ட இசையாளர் இளையராஜா மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் தானிக்கோட்டகம் தெற்கில் இருந்து ரவிக்குமரன் சொல்லியிருக்கிறாங்க.
0: பல மொழிகளில் பாடல்கள் பாடி மக்கள் மனதை நீங்கா இடம்பெற்ற இசைக்குயில் ஜானகி அம்மாள் இசையில் என்றும் இதயம் தொட்டவர் ஜெயவீரபாண்டியன் சன்னமங்கலத்திலிருந்து.
1: இசையால் இதயம் வென்ற இலை இசையரசி பாடும் இன்னிசைக்குயில் சிங்கார வேலனை சன்னதியில் பாடும் சிங்கார வேலன் என்ற பாடல் என் இதயத்தை இன்றும் வருடி கொண்டுதான் இருக்கிறது. இசைக்குயில் ஜானகி அம்மா அவர்களுக்கு எனது இதயம் கனிந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் ஆன்மா சிங்கார வேலன் சன்னதியில் சாந்தி அடையட்டும் அப்படின்னு பூம்புகார் மேலையூர் கோவி செம்பியன் சொல்லியிருக்கிறாங்க.
0: நெய்விலுக்கு எம் எஸ் தூயமணி. ஜானகி அம்மா என்றால் அனைத்து பாடல்களும், அதிலும் 16 வயது நிலை படத்தில் வரும் பழைய நினைப்புடா பேராண்டி என்ற வரிகள் சிறு குழந்தை போல் பாடிய விதம் அருமையோ அருமை.
1: செங்குந்தபுரம் நடராஜன். இசையால் நெஞ்சை தொட்ட பாடல் 16 வயது நிலை செந்தூரப்பூவே என்ற பாடல் மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: டி ஆர் பட்டினம் நளினி சங்கர். ஜானகி அம்மாவின் பாடல்கள் அனைத்தும் எனக்கு மிகவும் பிடிக்கும் என்றிருக்கிறார்.
1: பிரதாபராமபுரம் பூவை அருள்தாசன். திரையுலகில் சரித்திரம் படைத்த நாயகி ஜானகி அம்மா நம் அனைவரையும் விட்டு பிரிந்தது பெரும் சோகத்தில்.

0: செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: ருசிகண்ட பூனை திரைப்படத்தில் ஜானகி அம்மா மழலை குரலில் பாடிய கண்ணா நீ எங்கே இந்த பாடலை எழுதிய பாடலாசிரியரும் அவரே என்றிருக்கிறார் தேவனூர் ஜோதிலட்சுமி.
0: பூந்தோட்டம் கார்த்திகேயன், இதயம் தொட்டவர் அம்மா ஜானகி அம்மா அவர்கள், அன்னகிளி படத்தில் என்னை கொள்ளை கொண்ட பாடல் அன்னகிளி உன்னை தேடுதே அப்படிங்கறது சொல்லியிருக்கிறாங்க.
1: பிரதாபரமபுரம் பூவி அருள்தாசன், திரையுலகில் சரித்திரம் படைத்த நாயகி ஜானகி அம்மா நம் அனைவரையும் விட்டு பிரிந்தது பெரும் சோகத்தில் மூழ்கச் செய்கிறது. ஜானகி அம்மா ஆத்மா சாந்தி அடையட்டும்.

ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு பாயிண்ட் டு பாயிண்ட் நம்மிடமிருந்து விடைபெற்றது. சிந்தனை துளிகள்.

சூரிய ஆற்றலை நோக்கி மாறுவோம். செயற்கை மாசுகளை குறைப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். ஜிபூம்பா மழை செல்வங்கள் பங்கு பெறும் ஜிபூம்பா தொலைபேசி வழி மற்றும் முகநூல் நிகழ்ச்சி ஜிபூம்பா.

0: நேரலை காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கல் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள், வாட்ஸ்அப் சேனல்களை ஃபாலோ பண்ணுங்க. அன்பு மழை செல்வங்களே, ஜிபுமா நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்றால், உங்களது திறமையை வெளிக்கொணர வேண்டும் என்றால், 04-368-231-231 மற்றொரு தொலைபேசி எண் 2994-80 அல்லது 2999-580 இந்த தொலைபேசி தொட்டு பேசுங்கள். தொட்டு தொடரட்டும் நம் பந்தம். அலைபேசியிலும் பேசலாம். 95-66-42-72-31 ஜிபும்பா. ஜிபும்பா நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் குழந்தை யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? கமலிஷா, பஞ்சு நதி குளத்துல இருந்து வந்திருக்கீங்க. கமலிஷா, நீங்க என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு ஜிபும்பா நிகழ்ச்சியில? என்ன விளையாட போறீங்க? ஜி திருக்குறள் சொல்ல போறீங்க.
1: அகழ்வாரை தாங்கும் நிலம் போல நம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. பொருள், தம்மை தோண்டுபவரை பொறுத்து கொண்ட நிலம் போல தம்மை இகழ்வாரையும் பொறுத்தல் சிறப்பு.
0: சிறப்புமா, நீங்க சொன்னது ரொம்ப சிறப்பு. கமலேஷா நன்றிமா.
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய குழந்தை யாருன்னு கேட்கலாம். எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ,
0: ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க? ஆக்கூர் தேவஸ்ரீ. என்ன ஒரு சிரிப்போடு பேசுறீங்க தேவஸ்ரீ. நீங்க தேவஸ்ரீ இன்னைக்கு என்ன விளையாட போறீங்க? ஜி பூம்பா. இதுல என்ன எடுத்து விளையாட போறீங்க? ஜியா, பூமா, பாவா? ஜி. ஈஸியா திருக்குறள் சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. சரி சொல்லுங்க.
3: இனிய உணவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. பொருள், இது வேணும்னு சொல்லி இருக்கும் போது அவற்றை பிடித்து கடுமையாக பேசுவது கனியை ஒதுக்கிவிட்டு காய்களை உண்பதற்கு சமமாகும்.
0: அடடாடாடா, எவ்வளவு அழகான ஒரு குரலை எடுத்து அழகா சொல்லியிருக்கிறீங்க. நன்றி தேவஸ்ரீ. காரைக்கால் பண்பலை 100.3 ஜிபும்பா. ஜிபும்பா நிகழ்ச்சியில் மழை செல்வங்கள் பங்கு பெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி இது. ஜிபும்பா, ஜீன திருக்குறள், பூம்னா தலைகீழாக சொல்லுதல், பா அப்படின்னா நா பிறல் சொற்கள். இதில் குழந்தைகள் எதை எடுத்து வேணாலும் விளையாடலாம். நிகழ்ச்சியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இரண்டு குழந்தைகள் வந்து அதாவது பஞ்ச நதி குளத்திலிருந்து

0: கமலிஷா வந்தாங்க, அழகாக ஒரு திருக்குறள் சொன்னாங்க, அவங்க ஜி எடுத்து விளையாண்டாங்க. அவரை தொடர்ந்து வந்த ஆக்கூர் தேவ ஸ்ரீ சொன்னாங்க, அவங்களும் ஒரு ஜி அப்படிங்கிறத எடுத்து அதில் ஒரு திருக்குறள் சொல்லி விளையாண்டாங்க. திருக்குறள் அப்படிங்கும்போது எல்லாருக்குமே அது ஒரு எளிமையானதாக இருக்கும். அந்த திருக்குறள் மொழிபடி நாம் நடந்து கொள்ள வேண்டும், வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அப்படிங்கிறதோட அடுத்து வரக்கூடிய குழந்தையை சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம். சிறு விளம்பரம் இடைவெளியை தொடர்ந்து நம்ம குழந்தைகளை சந்திக்கலாம். நேயர்களே, இது ஜி பூம்பா.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
2: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 99 ரூபாய்க்கு சேலை. திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 13 முதல். சேலைகள், ரெடிமேட் காலணிகள், பேக்ஸ் அண்ட் லக்கேஜ், காஸ்மெட்டிக்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5 முதல் 50% தள்ளுபடி. அதுக்கும் மேல ஸ்பெஷல் ஆஃபரா 99 ரூபாய்க்கு சேலை தராங்க. மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
0: நேயர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: அரசு பதிவு பெற்ற அனுபவமிக்க மருத்துவர்களை கொண்டு சிறந்த முறையில் ஒவ்வொருவரின் தனித்துவத்தை ஆராய்ந்து அதற்கேற்ப ஹோமியோ முறையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
5: என்று மக்கள் சேவையில் திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக், மானந்தியார் தெரு, திருவாரூர். போன் 240275.
4: முன்பதிவிற்கு செல் 9482-40273.
0: நேயர்களுக்கு திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக்கின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
5: திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக். என்று மக்கள் சேவையில் திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக்.
0: நேயர்களுக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: மகாராஜா ஆடி சூப்பர் சேல் 5 முதல் 50% தள்ளுபடி ஜூலை 13 முதல். மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
0: நேயர்களுக்கு நாகப்பட்டினம் மூரா சம்சன் ரெடிமேட்ஸின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். நேயர்களுக்கு தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
6: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.

0: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
1: சொல்லுங்க.
0: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
1: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சிய அப்டேட் பண்ணனும்.
0: ஆனா அத எப்படி பண்ணனும்?
1: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
0: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
1: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
0: அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்,
0: புரிஞ்சிடுச்சு.
1: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியினை வழங்க இருப்போர் வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள்.
3: சொல்லுங்க
2: பஷீர். இது ஜீபம்பா மழை செல்வங்கள் பங்கு பெறும் ஜீபம்பா நிகழ்ச்சி. இது தொலைபேசி வழி மற்றும் முகநூல் வழி நிகழ்ச்சியாக ஜீபம்பா நிகழ்ச்சி ஒளியேறி கொண்டிருக்கிறது. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ மருத்துவ ஆலோசனைகள் இடம்பெறும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர்

0: உங்கள் கடை காரைக்கால், தரமான தற்பயில் ஓசுகள் சரியான விலையில் வாங்க. உங்கள் கடை நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும். உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவிருப்போர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவிருப்போர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவிருப்போர் நாகப்பட்டினம் உங்கள் கடை தார்பாய்கள், கிரீனேட், ஓஸ், நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 ஜி பொம்பா நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய குழந்தை யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வாருங்கள், 54 இரவாஞ்சேரி எங்கள் குட்டி நேயர் ரதி மதினா அவர்களே.
7: நன்றி
0: சார். சொல்லுங்க சார், என்ன இன்னைக்கு ஜீபம்பாலை என்ன விளையாட போறீங்க? பா விளையாட போறீங்க. என்னைக்குமே ஒரு துரு துருன்னு ஒரு கண்களோட சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு சாதிச்சு காட்டணும் எதுவுமே அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்க நீங்கள் உங்களுக்கான பா அப்படிங்கிற அந்த விளையாட்டை எடுத்துருக்கிறீங்க. ஜீபும்பால பா அப்படிங்கிற ஒரு பாகத்தை எடுத்துருக்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கான ஒரு சொல் சொல்லலாமா? நா பிறல் சொற்கள். கருகும் சருகும் உருகும் துயிரும் தீயில் பட்டால். மீண்டும் சொல்லவா? கருகும் சருகும் உருகும் துகிரும் நீ தீயில் பட்டால். கருகும் சருகும் உருகும் துகிரும் தீயில் பட்டால். கருகும் சருகும் உருகும் துகிரும் தீயில் பட்டால். பட்டால் அம்மா, நீங்க பா ரதி. இல்ல இல்ல ரதிமதனா, நீங்க எடுத்துக்கிறது பா தலைக்கீழ சொல்லணும் தேவையில்லை. நான் பிறழாம சொன்னாலே போதும். கருகும் சருகும் உருகும் துகிரும் தீயில் பட்டால் இத நேரா சொல்லுங்க போதும்.
7: கருகும் சருகும் உருகும்
0: இல்லம்மா, கருகும் சருகும் உருகும் துகிரும் தீயில் பட்டால்.
7: கருகும் சருகும் உயிரும்
0: உயிரும் இல்லம்மா, உருகும்
7: உருகும்
0: துகிரும்
7: தீயில் பட்டால்.
0: தீயில் பட்டால் நல்லதொரு முயற்சி ரதிமதனா. திரும்ப திரும்ப சொல்லி பார்த்து ஓரளவுக்கு நீங்க கொண்டு வந்துட்டீங்க. நன்றிமா, பாராட்டுகள் உங்களுக்கு. மகிழ்ச்சிமா. நமது பண்பலை 100.3 நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
9: நூர் மகாராஜா ஆலி சூப்பர் சேல் 5 முதல்

0: சதவீத தள்ளுபடி ஜூலை 13 முதல் மகாராஜா சிலுக்ஸ் திருவாரூர்.
1: நமது பண்பலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: கை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சீமாட்டி சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
1: நமது பண்பலை 100.3 நாளை நிகழ்ச்சிகள் அனைத்து வழங்குவோர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
3: மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஜீபம்பா நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய குழந்தை யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ
1: ஹலோ, வணக்கம். சிக்கல்ல இருந்து கன்னிகாவா? கன்னிகாவா கன்னிகாஸ்ரீயா?
2: கன்னிகாஸ்ரீ.
1: கன்னிகாஸ்ரீ. கன்னிகாஸ்ரீ, இன்னைக்கு என்ன விளையாட போறீங்க நீங்க ஜீபம்பால?
2: பா
1: பா, நா பிறழ் சொற்கள் எடுக்க போறீங்க நீங்க. சொல்லலாமா, உங்களுக்கான விளையாட்டு ஆரம்பிக்கலாமா? குலை குலையாய் வாழைப்பழம் மலையில் அழுக கீழே விழுந்தது. குலை குலையாய் வாழைப்பழம் மலையில் அழுகி கீழே விழுந்தது. கனிகாஸ்ரீ, நான் சொல்றது நல்லா கேளுங்க. குலை குலையாய் வாழைப்பழம் மலையில் அழுகி கீழே விழுந்தது. சொல்லலாமா? எங்க சொல்லுங்க. குலை குலையாய் வாழைப்பழம்
2: அழுகி கீழே உள்ளது.
1: என்னடா இது, இப்படி சொல்லி விட்டீங்க. குலை குலையாய் வாழைப்பழம் மலையில் அழுகி கீழே விழுந்தது. அழகா சொன்னீங்க, நன்றிம்மா. இது ஜீபம்பா. நேரம் 10:21. காரைக்கால் பண்பலை 100.3 ஜீபம்பா நிகழ்ச்சி தொலைபேசி வழியாகவும் முகநூல் வழியாகவும் நிகழ்ச்சி ஒளியேறி கொண்டிருக்கிறது.

0: போட்டோகிராஃபர் மற்றும் அவளதின் உள்மனதின் கதை. ஓ லவ்லி, வெல் டன். பிசினஸ் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ பெரிய ஸ்டுடியோ வரப்போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்த்து புது காரியம் வாங்கினேன். அந்த லோன்லயே இல்ல, லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்கு தான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு இஎம்ஐயா கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோர அதிகமாக்குங்க, அடுத்த லோனை சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
1: ஆர்பிஐ சொல்கிறது
0: நிதி சார் அறிவு, பெண்களின் உயர்வு.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம், 99 ரூபாய்க்கு சேலை. திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 13 முதல். சேலைகள், ரெடிமேட் காலணிகள், பேக்ஸ் அண்ட் லக்கேஜ், காஸ்மெட்டிக்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5 முதல் 50% தள்ளுபடி. அதுக்கும் மேல ஸ்பெஷல் ஆஃபரா 99 ரூபாய்க்கு சேலை தராங்க. மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: ஜிபும்பா, இன்னைக்கு ஜானகி அம்மாவோட இருந்த ஒரு விசித்திரமான வியக்கத்தக்க திறமை என்ன அப்படிங்கறது நமக்கு தெரியுங்களா? அவரால் ஒரு 30 ஆண்டு கால பாடகி என்பதை தாண்டி ஒரு சிறு குழந்தையாகவும் மாற முடியும், பழுத்த அனுபவம் வாய்ந்த முதியவராகவும் மாற முடியும் அப்படிங்கிறத தன்னுடைய குரல் மூலமாக பன்முகத்தன்மைக்கு ஒரு சிறிய சான்று

0: மழைகள் பேசும் அழகே தனி அழகு. அதுவும் அவர்களுக்கு பிடித்த விளையாட்டுகளை பற்றி அவர்கள் தங்களுடைய முகநூல் பக்கத்தில் பதிவேற்றம் செய்ய போகிறாங்க. அந்த பதிவுகளை நாம் சொல்ல போகிறோம். அழகிய தருணங்களும் அலாதியானவை. மழைகளோடு நாம் பேசி மகிழும் அந்த அழகிய தருணம் அலாதியானவை அப்படின்னு சொல்லலாம். ஜீபூம்பா மழை செல்வங்களின் இந்த சிறப்பு நிகழ்ச்சி இது.
1: நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர். காரைக்கால் பண்பலை 100.3 உடல் நலம் காக்கும் ஆலோசனைகளையும் தீர்வுகளையும் வழங்கி தினந்தோறும் உங்கள் உடல் நலன் சார்ந்த தகவல்களை தந்து நேயர்கள் நலன் காக்க நீடித்த பலன் சேர்க்க ஒளி உலா வர உள்ளது நலமே சூழ்க.
0: ஹோமியோபதி தொடர்பான சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கம் தருகிறார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவ நிபுணர் டாக்டர் வே ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர் இன்னும் 27 நிமிடங்களில். அதாவது 11 மணிக்கு நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர். ஹோமியோபதி தொடர்பான சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கம் தரவிருக்கிறார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவ நிபுணர் டாக்டர் வே ஈஸ்வரமூர்த்தி அவர்கள்.

0: ஜீபம்பா நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறோம். நேர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உலம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேயர்களுக்கு திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக்கின் உலம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
2: திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக், என்று மக்கள் சேவையில் திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக்.
0: நேர்களுக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: மகாராஜா ஆலி சூப்பர் சேல், 5 முதல் 50% தள்ளுபடி ஜூலை 13 முதல். மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
0: நேர்களுக்கு நாகப்பட்டினம் மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: பட்டு பாரம்பரியம் நாகை மூரா சன்ஸ் நாகப்பட்டினம்.
0: நேயர்களுக்கு தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
5: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.

ஜீபூம்பா, ஜீபூம்பா நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டுன்னு குழந்தைகளுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். முகநூல் பக்கத்தில் உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு அப்படிங்கிறத

0: உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் பதிவு செய்யலாம். தொலைபேசி வழியாக வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ,
1: திஸ் கால் இஸ் நவ் பீயிங் ரெக்கார்டட்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க சார்? ஏத்தகுடியிலிருந்து தீக்ஷையா? தீக்ஷையாவா? சரி, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்க? ஜிபு ஜி சொல்ல போறீங்களா? சொல்லுங்க. சூப்பர் சூப்பர், அழகாக சொன்னீங்க. நன்றி தீக்ஷிதா.
2: தேங்க் யூ சார்.
0: நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய குழந்தை யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். அப்படியே முகநூல் பக்கத்துக்கு வரோம். நம்ம முகநூல் பக்கத்தில் உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு அப்படின்னு நம்ம கேட்டோன்னே அண்ணப்பன்பேட்டை ஹரிணி பிரியா சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, எனக்கு பிடிச்ச விளையாட்டு கிரிக்கெட் சார், கிரிக்கெட்னா நல்லா விளையாடுவேன் அப்படின்னு ஆர்வத்தோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து டிஆர் பட்டினம் அருணேஷ், எனக்கு பிடிச்ச விளையாட்டு கிரிக்கெட்டு வாலிபால் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து முகநூல் பக்கத்தில் புவனகிரி சுமதி பாபு, சுமதி பாபு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கடந்த நிகழ்ச்சிக்கான கமெண்ட்ஸை இப்போ தான் கொடுக்குறாங்க. இருந்தாலும் அவர்கள் கடந்த நிகழ்ச்சிக்காக கொடுத்த கமெண்ட்ஸை அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை இடம்பெறும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு நம்ம அடுத்து தொலைபேசி வழியாக வரக்கூடிய குழந்தையை சந்திக்கிறோம். ஹலோ, வணக்கம். ஹலோ
3: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: ஆர்த்தி பேசுறேன்.
0: ஆறுபாக்கம். ஆர்த்தி, என்ன எடுத்துக்க போறீங்க இன்னைக்கு? ஆறுபாக்கம் ஆர்த்தி ஜி தானா?
3: ஆமா சார்.
0: ஜி நல்லா பிடிக்குமா உங்களுக்கு? திருக்குறள் நல்லா சொல்லுவீங்களா?
3: சொல்லுவா சார்.
0: சொல்லுங்க, கேட்போம்.
3: பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றில் எல்லாம் தலை பொருள் தம்மிடம் நுட்பவற்றில் பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க காப்பாற்ற வேண்டும்.
0: சரிம்மா, அழகா சொன்னீங்க ஆர்த்தி, நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய குழந்தை யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ, மௌனத்தில் விளையாடும் அரசாட்சியாய் யார், எங்கிருந்து பேசுறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம்.
4: உற்சாகமான காலை வணக்கம் ஐயா.
0: உற்சாகமான காலை வணக்கம் ஐயா. யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
4: சிதம்பரம் புவனகிரியில இருந்து இலக்கியா.
0: சிதம்பரம் புவனகிரி இலக்கியா.

ஐயா, உங்களுடைய முகநூல் பக்கத்தில் உங்களோட பதிவேற்றத்தை சொல்லலான்னு நினச்சேன். நீங்கள் தொலைபேசி வழியாக வந்து நிகழ்ச்சியில் பங்கெடுத்துட்டீங்க. சரி, சொல்லுங்கள், இன்றைக்கி ஜீபும்பால என்ன விளையாட போகிறீங்க? நீங்கள் பா விளையாட போகிறீங்க. நான் பிறல் சொற்கள் எடுக்க போகிறீங்க. வீட்டுக்கிட்ட கூரை, வீட்டு மேலே கூரை, கூரை மேலே நாரை. ஹலோ, பூ எடுக்கிறீங்களா? சரி, என்ன பாவிலேருந்து திரும்ப ரிவர்ஸ் போட்டு

0: ஹலோ,
1: பூவையா?
0: பூ எடுக்கிறீங்களா?
1: ஆமாயா,
0: சரி, என்ன பாவிலேருந்து திரும்ப ரிவர்ஸ் போட்டு நீங்கள் பூமுக்கு போயிட்டீங்க?
1: கஷ்டமா இருக்கையா?
0: கஷ்டமாக இருக்கா? கஷ்டத்தை நம்ம சாதிச்சு தானே காட்டணும். கஷ்டத்தை கண்டு பயப்படக்கூடாதுல்ல.
1: முயற்சி பண்றயா?
0: முயற்சி செய்யுங்க. இப்போ
1: சரி.
0: வீட்டுக்கிட்ட கூரை, ஓகேவா? வீட்டுக்கு மேலே கூரை, கூரை மேலே நாரை. ஹலோ, இலக்கியா, உங்களுக்கான முயற்சி நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. சரி, பா அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு பயப்படுறீங்க அப்படிங்கிறதுனால பூமுக்கு போகிறோம்.
1: நாளை நாளை மேலே கூரை மேலே வீடு.
0: இல்லைப்பா, தலைகீழே சொல்ல வேணாம், நேராகவே சொல்லுங்கள்.
1: வீட்டுக்கு மேலே கூரை மேலே மேலே நாரை.
0: வீட்டுக்கிட்ட கோரை, வீட்டுக்கு மேலே கூரை, கூரை மேலே நாரை. நீங்கள் வீட்டுக்கு மேலே கூரை சொல்லிட்டீங்க, கூரை மேலே நாரை சொல்லணும், ஓகேவா? அழகாக முயற்சி பண்ணீங்க, பயப்படாதீங்க, நல்லா சொல்லலாம். நம்மளுடைய ப்ராக்டிஸ் தான் முக்கியம். நம்ம சொல்லும்போது, ரேடியோவில் கொடுக்கும்போது நீங்கள் என்ன செய்யுங்க, அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இல்லை, இன்னொரு முறை சொல்லுங்கள் ஐயானா, நான் சொல்லுவேன். அதை கேட்டுட்டு நீங்கள் எழுதிட்டு கூட சொல்லலாம் உடனே, இல்லையா? சரி, உங்களுக்கு நீங்கள் பூம் விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்க, பூம்லேயும் ஒன்று கொடுக்கவா? குமுதனை ஆசிரியர் அடித்தார்.
1: ஆசிரியர் அடித்தார் குமரனை.
0: குமுதனை ஆசிரியர் அடித்தார்.
1: அடித்தார் ஆசிரியர் குமுதனை.
0: வெரி குட், சூப்பரா சொன்னீங்க, நன்றிப்பா.
1: நன்றி ஐயா.
0: ஜீபம்மா நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய குழந்தை யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார். நான் காரைக்கால்லேருந்து காவியா பேசுகிறேன்.
0: காரைக்கால்லேருந்து காவியா? காரைக்காலில் எங்கே இருக்கீங்க காவியா நீங்கள்?
2: நேருநகரில் சார்.
0: நேருநகரில் இருக்கிறீங்களா? நேருநகர்னா இரண்டாவது தெரு, முதலாவது தெரு, இரண்டாவது தெரு, மூன்றாவது தெரு, நான்காவது தெருன்னு இருக்குது.
2: முதல் தெரு சார்.
0: முதல் தெரு. சரி காவியா, ஜீபும் போல் நீங்கள் என்ன விளையாட போகிறீங்க? ஜியா, பூமா, பாவா?
2: ஜி
0: ஜி விளையாட போறீங்க. ஜியில உங்களுக்கு பிடித்த திருக்குறள் சொல்லி அதற்கான பொருள் சொல்லணும், ஓகேவா? சொல்லலாமா? சொல்லுங்க.
2: சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். பொருள், இந்த செயலை இவ்வாறு செய்து முடித்து விடலாம் என்று சொல்வது எல்லோருக்கும் மிக எளியது, ஆனால் அவ்வாறு சொல்லியபடி செய்து முடிப்பது மிகவும் கடினம்.
0: சரிம்மா, நன்றி.
2: நன்றி சார்.
0: நிகழ்ச்சியில் அடுத்து கடலூர் துறைமுகம் சுரேஷ். மழலையின் மொழிகளில் அழகிய தமிழில் கேட்பேன் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து புதுத்துறை ஓவியாஸ்ரீ, எனக்கு பிடிச்ச விளையாட்டு ஓடி பிடிச்சி கண்ணாமூச்சி விளையாடுவேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, ரொம்ப அழகாக. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய குழந்தை யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். விடுலேருந்து லிங்கேஷ் பேசுறீங்களா? சொல்லுங்க லிங்கேஷ். அழகா சொல்றீங்க, சூப்பரா சொன்னீங்க லிங்கேஷ். சரிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. இன்னைக்கு நம்ம ஜீவம்பா நிகழ்ச்சியில மழலை செல்வங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு அட்டகாசமான திருக்குறள்லாம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய குரல்களை கேட்கும்போது நமக்கு மனசில் ஒரு ரம்மியமான, ஒரு அலாதியான நிம்மதி ஏற்படுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய குழந்தை யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நான் தில்லையாடியிலிருந்து நவிலன் பேசுறேன்.
0: தில்லையாடி நவிலன், எப்படி இருக்கீங்க நவிலன்?
3: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் நவிலன். என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு? ஜீபம்பால என்ன எடுக்க போறீங்க நீங்க?
3: பூம்.
0: பூம். ஈஸியாக வேணுமா, கொஞ்சம் டஃப்பாக விளையாடலாமா? ஈஸியாக வேணுமா? சரி. நான் அழுததால் அம்மா அடித்தார்.
3: அம்மா அடித்தார், நான் அழுதேன்.
0: சரியா இருக்கா இது? நான் அழுததால் அம்மா அடித்தார்.
3: அடித்தார் அம்மா, அழுததால் நான்.
0: அடித்தார் அம்மா, அழுததால் நான், ஓகேவா? அழகா சொன்னீங்க, நன்றிப்பா.
3: நன்றி,
0: பாராட்டுகள். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய

கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஜி பூம்பா நிகழ்ச்சியில் ஜீம் அப்படின்னா திருக்குறள், பூம்னா தலைகீழாக சொல்லணும், ரிவர்ஸ் கியர். பா அப்படிங்கிறது நா பிறல் சொற்கள் உங்களுக்காக கொடுக்கப்படும், அந்த சொற்கள்லேருந்து நீங்கள் சொல்லணும் அழகாக. நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் கரைகள் பண்பலை 100.3. நேரம் 10:45. நிகழ்ச்சியில் அடுத்து முகநூல் பக்கத்துக்கு நம்ம போகலாமா?

அடுத்து ஒருத்தவங்க சொல்லியிருக்கிறாங்க, டிக் டிக் டிக், யார் அது? நான் தான். என்ன செய்கிற? குருவி பிடிக்கிறேன். என்ன குருவி? மஞ்ச குருவி. எனக்கு புசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஓடி விளையாடுறது. அப்படிப்பட்ட விளையாட்டு கரும்பாயிரம் தியாகராஜன் அப்படிங்கிற முகநூல் பக்கத்துலேருந்து நமக்கு பதிவேற்றமாயிருக்கு.

0: வாரியம், நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இது ஜீபும்பா. நேர்களே, உங்களது முகநூல் பக்கத்துலேருந்து உங்களுடைய குழந்தைகள் என்ன விளையாட்டு பிடிக்கும் அவங்களது அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்கோம். அவங்களுடைய பேரில் உங்களுடைய பதிவுகள் இருந்தால் நாங்கள் சொல்வதற்கு எளிதாக இருக்கும். பொதுவாக எல்லா நிகழ்ச்சியிலுமே பங்கெடுக்கக்கூடிய நேர்கள் உங்களுடைய பேர்களிலே நீங்கள் வந்து அனுப்புனீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இது சொல்ல மாட்டோம். குழந்தைகள் பேர் இருந்தால் மட்டுமே இந்த ஜீபுமா நிகழ்ச்சியில் உங்களுடைய பதிவேற்றம் கொண்டு வரப்படும். நேரம் 10:47.

ஜிபும்பா ஜிபும்பா நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய குழந்தை தொலைபேசி வழியாக முயற்சி செய்கிறாங்க, யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். அப்படியே முகநூல் பக்கத்துக்கு வரும். முகநூல் பக்கத்தில் ஆயிரம் மொழிகளில் அடிநாதமாய் ஒலிக்கும் ஜானகி அம்மாவின் குரல், தென்றலின் மென்மையும் கோகிலத்தின் இனிமையும் கலந்திருக்கும் ஒரு சுருதி, கண்ணீரில் நனைந்தாலும் காதலில் சிரித்தாலும் அம்மாவின் பாடலில் அத்தனை உணர்வுகள், மெல்லிசை மழையில் மனம் நனையும் போது நாட்களை மறக்கும் இன்பமான சுகங்கள், கானங்கள். தாயம் விளையாடுவது எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு புவனகிரி இலக்கியா சொல்லி

0: இருக்கிறாங்க. இனி தொலைபேசி வழியாக வரக்கூடிய குழந்தை யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க? தெக்கு தெருவில் இருந்து நந்தினி ராஜசேகரன். எவ்வளவு அழகா சொல்லிருக்கீங்க உங்க பேரு, நந்தினி ராஜசேகரன். என்ன சொல்றீங்கம்மா? என்ன சொல்ல போறீங்க? சரிமா, நன்றி. நீங்க ஜி எடுத்து விளையாண்டீங்க, நன்றிமா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய குழந்தை யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ
0: ஹலோ
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: My name is Sashnavi. I am sharing first standard. Today Tirukural. Noi nari, noi mudal nari, adita nikkenum, vai nadi, vai patayal.
0: அழகா சொன்னீங்க, நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படிங்கிற திருக்குறள். நன்றிப்பா. காரைக்கால் பண்பலை 100.3 ஜீவும்பா. ஜீவும்பா நிகழ்ச்சியில் நம்ம குழந்தைகளோடு பேசி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற தருணங்கள். முகநூல் பக்கத்தில் அவங்களுடைய பெற்றோர்கள் அந்த குழந்தையோட பேரில் அவங்க சொல்லக்கூடிய அந்த தகவல்கள், அவர்களுக்கு பிடித்த விளையாட்டு அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். பொதுவாக விளையாட்டு அப்படின்னா நம்ம நிறைய எடுத்துக்கலாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம முன்னோர்கள் விளையாண்ட விளையாட்டெல்லாம் நம்ம விளையாடுறோமா அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் சந்தேகம்தான் அப்படின்னு சொல்லலாம். கண்ணாமூச்சி விளையாடும் போது யாருக்காவது சீட்டிங் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பாரம்பரிய விளையாட்டான கண்ணாமூச்சி இந்த மழை எவ்வளோ அழகாக விவரிக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த கண்ணாமூச்சி விளையாட்டு அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம எல்லாருமே விளையாடுறோமா அப்படின்னு பார்த்தா, குழந்தைகள் மொபைலில் தான் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க குடும்பம் வரைக்கும். நிகழ்ச்சியில் அடுத்து யார் தொலைபேசி வழி வராங்க அப்படிங்கிறது நம்ம அவங்களுக்காக நம்ம வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கிரிக்கெட், ஃபுட்பால் அல்லது பேட்மிண்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் தோனி மாதிரி இல்லை விராட் கோலி மாதிரி சிக்ஸர் எல்லாம் அடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க கிரிக்கெட் விளையாடுவாங்க. நம்ம ஜீபம்பா நிகழ்ச்சி மாடல்களோட ஸ்போர்ட்ஸ் ஆர்வம் நிஜமாகவே பாராட்டத்தக்கது அப்படின்னு நம்ம சொல்லலாம். விளையாட்டுனாலே ஓடி பிடிச்சி விளையாடுறது மட்டும் இல்லைங்க, வீட்டில் அம்மா அப்பாவோட சேர்ந்து விளையாடுற விளையாட்டுகளும் இருக்குது. நிகழ்ச்சியில் அடுத்து தொலைபேசி வழியாக வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ
3: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுறீங்கப்பா?
3: செங்கவி.
0: செங்கதிரா?
3: செங்கவி பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு? ஜி பம்பால
3: ஜி
0: ஜி சொல்ல போறீங்க, சொல்லுங்க. சரிப்பா, நன்றிப்பா. வேதாரண்யம் தர்ஷி, தர்ஷினி முகநூல் பக்கத்தில் சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு ஓடி பிடிச்சி விளையாடுறதுனா பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓடி பிடிச்சி விளையாடும் போது அதனுடைய மகிழ்ச்சிக்கு எல்லை அளவே இல்லை அப்படின்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு ஓடி பிடிச்சி விளையாடுவோம். கண்ணாமூச்சி ரேரே காதடப்பா ரேரே அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டு விளையாடுவோம். கண்ணை பொத்தி விட்டு எல்லோரும் ஓடி ஒளிஞ்சிப்பாங்க. நம்ம தேடி கண்டுபிடிச்சி அந்த விளையாட்டை விளையாடுறதுலாம் இப்போது குழந்தைங்க அது மாதிரியான விளையாட்டுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான் அப்படிங்கிறது சொல்லலாம். ஒரு சமயம் கிராமப்புறங்களில் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சா கூட அங்கே கூட மொபைலில் தான் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியில் அடுத்தவருடைய குழந்தை யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ
0: ஹலோ, வணக்கம். குழந்தைகிட்ட கொடுங்களேன்
4: பேசுறாங்க.
1: ஹலோ
0: ஹலோ, வணக்கம்ப்பா. யார் பேசுறீங்க? சுபிக்ஷன். சுபிக்ஷன், எங்க இருந்து பேசுறீங்க
1: சுபிக்ஷன்?
0: வடப்பாக்கம். சிதம்பரத்திலிருந்து வடப்பாக்கத்திலிருந்து நீங்க பேசுறீங்க சுபிக்ஷன். எத்தனாவது படிக்கிறீங்க சுபிக்ஷன் நீங்க? ஆறாவது படிக்கிறீங்களா? அழகா படிப்பீங்களா? நல்லா படிப்பீங்களா நீங்க? சுபிஷனுக்கு என்ன பாடம் பிடிக்கும் ரொம்ப?
1: தமிழ்.
0: தமிழ் பிடிக்கும். சரி, இன்னைக்கு ஜீபும்பாலை என்ன விளையாட போறீங்க சுபிக்ஷன்?

0: சீதா
1: ஜீதா. சரி சொல்லுங்க.
0: திருக்குறள்.
1: திருக்குறள் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சுபிக்ஷன். ஹலோ.
0: கற்ற கசடை பயன்கள் பாலறிவாய் நன்றி.
1: சுபிஷன், நீங்கள் தெளிவாக சொல்லவில்லையப்பா. உங்களுடைய இணைப்பு சரியாக இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிறது தெளிவாக கிடைக்கவில்லை. நன்றிப்பா, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து முயற்சி பண்ணதுக்கு நன்றி. இந்த ஜீபம்பா நிகழ்ச்சியில் குழந்தைகள் செல்ல குட்டிகள் அனைவருக்கும், அவர்களுக்கு பின்னால் இருந்து ஊக்கப்படுத்திய பெற்றோர்கள் எல்லோருமே தங்களுடைய குழந்தைகள் பேச வைக்கணும் அப்படிங்கிறத நல்லதொரு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் அவர்கள் பங்கு பெறலாம் அப்படிங்கிறத குழந்தைகளை நம்ம பக்குவப்படுத்தணும். பக்குவப்படுத்தும் போது அதற்கு பயிற்சியும் கொடுக்கணும். நம்ம பேச வைக்க போகிறோம் அப்படின்னு நம்ம முயற்சி எடுக்கும்போது குழந்தைக்கு முன்னாடியே நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கலாம். அடுத்து ஜி பூம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜியில் திருக்குறள் சொல்லலாம். பூமில் நான் ரிவர்ஸ் கியரில் அப்படியே தலைகீழாக சொல்கிறத தலைகீழாக அப்படியே சொல்லணும். அதை கேட்டு சொல்லக்கூடிய அந்த பக்குவத்தை நம்ம குழந்தைகளுக்கு உருவாக்கி கொடுக்கணும். ஏன்னு சொன்னாக்கா, நம்ம சொல்லக்கூடியதை கேட்டு அவங்க அப்படியே ரிவர்ஸ் கியரில் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே மைண்ட் அப்சர்வேஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும். அந்த மைண்ட் அப்சர்வேஷனை உருவாக்கணும், அதை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு குழந்தை செல்வங்களுக்கான விளையாட்டு இந்த விளையாட்டு. இது ஒரு நிகழ்ச்சி, சிறப்பு நிகழ்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நடந்து கொண்டு இருக்கிறது. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் நா பிறல் சொற்கள். நா பிறல் சொற்கள் அப்படிங்கிறத குழந்தைகள் அடிக்கடி சொல்லி சொல்லி பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு வாசிப்பு திறன் நன்றாக வரும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு முயற்சி. இது ஒரு முன்னெடுப்பு. குழந்தைகளை நம்ம அழகாக சொல்லி கொடுத்து அவர்களை பக்குவப்படுத்தி ஒரு படிப்பு அப்படிங்கிற அந்த வளையத்துக்குள்ளே கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகன ஒரு முயற்சிங்க இது. மழை செல்வங்கள் பங்கு பெறும் ஜீபூம்பா நிகழ்ச்சி இது. ஜிபுமா நிகழ்ச்சியில் மழலைகள் தங்களுடைய விளையாட்டுகள் ஜி அப்படிங்கிறத திருக்குறளை எடுத்து ரொம்ப அப்படியே அழகாக ரசித்து அதற்கான பொருள்களையும் கொடுத்தாங்க. நமக்கு பொருளுரையும் கொடுத்தாங்க. எவ்வளவுதான் பார்த்து சொன்னால் கூட ஆனால் அதை அழகாக சொல்லணும் இல்லைங்களா? அந்த மழலை குரலில் கேட்கும்போது எவ்வளோ ஒரு ஆனந்தம் நம்ம மனசில் உருவாகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. நிச்சயமாக மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு குழந்தைகளை பின்னால் இருந்து ஊக்கப்படுத்திய பெற்றோர்களுக்கும், அதை பங்கு கொள்ள வேண்டும் என்ற முயற்சியோடு வந்த குழந்தைகளுக்கும் நெஞ்சார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். ஜி பூம்பா.

நாதம் காற்றில் கலந்தது, ஜீவன் நம்மிடமிருந்து பிரிந்தது. ஜீவும்பா விடைபெறுகிறது. அடுத்து ஹோமியோபதி தொடர்பான சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கம் தரவிருக்கிறார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவ நிபுணர் டாக்டர் வே ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். காத்திருப்போம் காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேயர்களினை கேட்கலாம். திருவாரூர் அமிதா ஹோமியோ கிளினிக், தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நலமே சொல்க சிறப்பு மருத்துவ தொடர். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக்.
1: திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக், என்றும் மக்கள் சேவையில் திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக். திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக்
2: அரசு பதிவு பெற்ற அனுபவமிக்க மருத்துவர்களை கொண்டு சிறந்த முறையில் ஒவ்வொருவரின் தனித்துவத்தை ஆராய்ந்து அதற்கேற்ப ஹோமியோ முறையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது,
1: என்றும் மக்கள் சேவையில் திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக். மானந்தியார் தெரு, திருவாரூர். போன் 240275.
2: முன்பதிவிற்கு செல் 9482-40273.
0: இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
3: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
7: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நலமான உடலும் நிம்மதியான மனமும் மனித வாழ்வின் மிகப்பெரிய செல்வம். அந்த நலத்தை பாதுகாக்கும் பயணத்தில் உங்களுக்கு வழிகாட்ட வருகிறது நலமே சூழ்க. இன்றைய நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடரில் ஹோமியோபதி தொடர்பான சந்தேகங்களுக்கு உங்களுக்கு விளக்கம் தர காத்திருக்காங்க திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவ நிபுணர் டாக்டர் வே ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். நிரலில் உங்களின் சந்தேகங்களுக்கு நீங்களும் ஆலோசனை பெறணும் அப்படின்னா 043-368 அப்படிங்கிற காரைக்கால் முன்னிணைப்பு என்னோடு 231-231. உங்களுக்கான மற்றும் ஒரு எண் 299-580. உங்களுக்கான மற்றும் ஒரு எண் 299-480. அலைபேசி எண் 9566-427-231.

0: உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஹோமியோபதி மருத்துவம் அப்படிங்கிறது நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒரு நம்ம கூட நெருங்கிய தொடர்புடையது தான். ஏன்னா இன்றைக்கி ஹோமியோபதி மருத்துவங்கிறது நம்ம எப்போது அப்போலேருந்துமே எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம். அதில் நிறைய சந்தேகங்கள் எங்களுக்குமே கூட இருக்குது, வரக்கூடிய நேயர்களுக்கும் அந்த சந்தேகங்கள்லாம் இருக்குது. அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகம் சார்.
1: நான் 16 வருடமாக திருவாரூரில் ஹோமியோபதி மருத்துவ சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எனக்கு எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா திருவாரூர் அருகில் உள்ள சேந்தங்குடிங்கிற கிராமம். என்னோடய பள்ளி படிப்பு வந்து புல்லமங்கலம் அரசு மேல் உயர்நிலைப் பள்ளியிலையும், 11ஆம் 12ஆம் வகுப்பு வலிவளம் தேசிய பள்ளியிலும் படித்தேன். கல்லூரி வந்து மங்களூர் கர்நாடக மாநிலத்தில் பிஹெச்எம்எஸ் படித்தேன்.
0: சரிங்க சார், இன்றைய காலகட்டத்தில் ஹோமியோபதியை பற்றி நம்ம நிறைய பேசணும்னு நினைக்கிறேன் சார். முதல்ல என்ன கேட்கணும் அப்படின்னா, ஹோமியோபதி அப்படின்னா என்ன சார் ஃபஸ்ட்டு, அதை பற்றி ஒரு ஒரு இன்ட்ரொடக்ஷன்.
1: அது ஹோமியோபதி அப்படின்னா ஹோமியோபதியோட தத்துவத்தோட அடிப்படையில் தான், ஹோமியோ அதாவது ஒத்ததை ஒத்ததால் குணப்படுத்துதல் அப்படிங்கிற அடிப்படை தத்துவத்தில் தான் ஹோமியோபதி செயல்படுது. ஸோ இந்த தத்துவம் எப்படி வந்ததுன்னா, நம்ம பேச்சு வழக்கில் சொல்லணும் இல்லையா, முல்லை முள்ளால் எடுக்கிறோம், அந்த மாதிரியான ஒரு இது. எப்படி இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, டாக்டர் சாமுவேல் ஹனிமேன் அப்படிங்கிறவர் தான் இதை, ஜெர்மன் மருத்துவர் தான் இதை உலகுக்கு அறிமுகப்படுத்துகிறாரு. இதை கண்டுபிடிக்க அவர் ஆக்சுவலாக அவர் ஒரு அலோபதி மருத்துவர். அவர் வந்து தன்னுடைய மருத்துவர்கள் தொழில் செய்து கொண்டு இருக்கிறப்ப என்ன ஆணுச்சு அப்படின்னா, அப்போ இருந்த மருத்துவ முறையில் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் கவனித்ததுனால அவர் அந்த மருத்துவ தொழிலை செய்கிறதுக்கு ஒரு மன வருத்தத்தோடு அதை விட்டுட்டு, அவருக்கு 14 மொழிகள் வந்து எழுத படிக்க தெரியும். ஸோ அதனால் புத்தகத்தை மொழிபெயர்ப்பு செய்கிற வேலையை செய்ய ஆரம்பித்தார். அப்போ வந்து ஒரு புத்தகத்தில் குலன்ஸ் மெட்டீரியா மெடிக்காங்கிற புத்தகத்தை மொழிபெயர்ப்பு செய்யக்குள்ள சின்கோனா மரத்தோட அந்த சாரை எடுக்கிறப்ப அதோட கசப்பு சுவை மலேரியாவை குணப்படுத்துது அப்படின்னு அதில் எழுதியிருந்தது. ஸோ அது என்ன, ஒரு கசப்பு சுவை எப்படி மலேரியாவை குணப்படுத்தும், அந்த சுவைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும் அப்படிங்கிறத இவருக்கு ஒரு யோசனை வந்ததுனால என்ன பண்ணிருக்காரு, அந்த சாரை வந்து இவர் உட்கொண்டு பார்க்குறாரு. ஒரு 2-3 நாட்கள் உட்கொண்டோன்னு என்ன இருக்கு அப்படின்னா, அவருக்கு மலேரியா போன்ற அறிகுறிகள் வர ஆரம்பிச்சது. ஸோ இதை அப்போ அவரோட உறவினர்கள் நண்பர்களுக்கு கொடுத்து பார்க்குறப்ப அந்த மலேரியா போன்ற அறிகுறிகள் வருது, மருந்து எடுக்கிறத நிப்பாட்டினோன்னா அந்த அறிகுறிகள் தானாக மறைய ஆரம்பிக்குது. ஸோ இப்போ ஒரு கன்க்ளூஷனுக்கு அவர் வராரு. ஸோ ஒரு நோயை குணப்படுத்தணும்னா அது போன்ற ஒரு அறிகுறிகளை உருவாக்குற தன்மை அதில் இருக்கும் அப்படிங்கிறத அதை புரிஞ்சுக்கிட்டு, இப்போ அதே மாதிரி அறிகுறிகள் வர்றவங்களுக்கு அந்த மருந்தையே வீரியப்படுத்தி, அதாவது டைல்யூஷன் சொல்லுவோம், அந்த வீரியப்படுத்துகிற முறையில் கொடுக்குறப்ப அந்த வியாதியை அது குணப்படுத்துறதை கவனித்தார். ஸோ இதை அடிப்படையில் தான் ஒத்ததை ஒத்ததால் குணப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்துறாங்க.
0: இப்படி தான் ஹோமியோபதி அப்படிங்கிறது வந்துச்சு. ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க சார், அவங்களுக்கு பேசுவோம். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க சார்?
2: நாகூர்லிருந்து ஏஜேஎம்ஏ முகமது ஜலீல்.
0: முகமது ஜலீல் ஐயா சொல்லுங்க, உங்க சந்தேகம் கேளுங்க சார்.
2: சரிங்க சார், அதாவது வந்து இந்த ஹோமியோபதி மருத்துவத்துல பாத்தீங்கன்னா, அதாவது டயபெடிக்ஸ்னு சொல்றாங்கல்ல, அதை வந்து குணப்படுத்த முடியுமாங்கிறது கேட்கணும் சார். அடுத்தது அலோபதி மருத்துவத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த அதே டயபெட்டிக்ஸுக்கு வந்து இந்த மருந்தையும் சேர்த்து சாப்பிடலாமாங்கிறது என்னது கேள்வி சார்.
0: அதாவது டயபெட்டிக்ஸ் வந்து இந்த ஹோமியோபதியில வந்து கியூர் பண்ண முடியுமா அப்படிங்கறது கேட்டிருக்கீங்க, அலோபதியில சேர்த்து பண்ணலாமா அப்படின்னு சந்தேகம்.
2: ஆமா, அலோபதியில வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்கல்ல, அதோட சேர்த்து இதுவும் பண்ண முடியுமா?
0: சரிங்க சார், சொல்லுவாங்க.
1: அது இப்போ ஹோமியோபதி மருத்துவத்தில் இந்த நீரிழிவு நோய், அதாவது டயபெட்டிஸுங்கிற இதை வந்து குணப்படுத்த முடியும். அதாவது இதற்கு இப்போ அவங்களுக்கு என்ன சந்தேகம் கேட்குறாங்கன்னா, ஏற்கனவே இப்போ அலோபதி ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. ஸோ இது எல்லாருக்கும் ஏற்படுற சந்தேகம் தான். இப்போ அந்த 2 ட்ரீட்மெண்ட்டை சேர்த்து செய்யலாமாங்கிற ஒரு பயம் இருக்கும், இந்த மருந்துக்கும் அதுக்கும் ஒரு சைட் எஃபெக்ட் ஆகுமாங்கிற பயம் இருக்கும். அதாவது இதில் ஹோமியோபதியில் எப்படி ஒரு நோயை அணுகுவோம் அப்படின்னா, நோய்க்கான காரணத்தை அணுகணும். அதாவது நோய்க்கான காரணம்ங்கிறது உடல் அளவுலையும் இருக்கும், மனதளவுலையும் இருக்கும். அது இப்போ அந்த மாதிரி அவர்களை இண்டிவிஜுவலைஸ் பண்ணுவோம். அதாவது இப்போ நோய்க்கு, இப்போ ஹோமியோபதியில் பார்த்தோம்னா நோய்க்குங்கிறது மருந்து கிடையாது, நோய் கண்ட மனிதருக்கு. அதாவது நோயை தனியாக பார்க்காம நோயையும்
0: இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும்.
1: வியாதியை தனியாகவும் மனிதரை தனியாகவும் பார்க்காம ரெண்டு பேரையும் ஒத்து பார்த்து அவங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்குது, அதாவது இப்போ சுகர் உள்ளவங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நம்மளே கவனிச்சிருப்போம், எனக்கு எந்த சிம்டம்ஸுமே இல்லை, யதார்த்தமாக செக் பண்ண எனக்கு சுகர் இருந்துச்சும்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க எனக்கு கால் எரிச்சல் இருந்துச்சு,
0: பாதம் எரிச்சல் இருக்கு,
1: எரிச்சல் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க.

0: நான் போய் செக் பண்ண சொன்னேன், டாக்டர் செக் பண்ண சொன்னாங்க. அதாவது நம்ம சாதாரணமாக பார்க்குறப்பே பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அறிகுறிகள் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு அவங்களுக்கான சிகிச்சை அளிப்போம். சிகிச்சை அளிக்கிறப்ப அந்த சுகர் லெவல் படிப்படியாக குறையும். இப்போ ஆங்கில மருந்து சேர்த்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு மருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த மருந்தை உடனே நிப்பாட்ட சொல்ல மாட்டோம். ஏன்னா இப்போ ஒரு 10 வருடமாக அவங்க ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்கன்னு வச்சுப்போம். இப்போ அவங்களுக்கு உடனே நிப்பாட்டினோம்னா, ஏன்னா அந்த 10 வருடமாக அந்த மருந்துக்கு அங்கே உடம்பு தகவமைச்சிட்டு
1: தயாராகிருக்கும்.
0: ஸோ அதை உடனே நிப்பாட்டினா சுகர் லெவல் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சுட்டு இந்த ஹோமியோவுக்கு அவங்க உடம்பு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுது, எந்த அளவுக்கு கண்ட்ரோல் ஆகுதுங்கிறத பார்த்து இப்போ என்ன ஆகுன்னா அது கொஞ்சம் லோ சுகர் ஆகிறதுக்கான அறிகுறிகள் வரும். ஸோ அப்போ குறையுதுங்கிறப்ப அந்த ஆங்கில மருந்தோட தேவை குறையுதுங்கிறத நாங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டு படிப்படியாக குறைப்போம். இப்போ 3 வேளை மருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அது 2 வேளையாக குறைப்போம், அப்புறம் 1 வேளை, அப்புறம் ஆல்டர்னேட் டேஸ், அந்த மாதிரி படிப்படியாக குறைச்சி அந்த மருந்தோட தேவையை குறைச்சி கொண்டு வரலாம்.
1: அப்போது உடல் வந்து இங்கிலீஷ் மெடிசனை தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற டைமில் நீங்கள் வந்து ஹோமியோபதியை கொடுக்க
0: ஆரம்பிக்கிறீங்க. ஆமாம், அதான் இப்போ மருந்து நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சுட்டு தேவை குறையிறப்ப மருந்தோட ஆங்கில மருந்தோட அளவை படிப்படியாக குறைச்சி கொண்டு வரலாம்.
1: ஓ சரிங்க சார். அடுத்து ஒரு நேர் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? சார் முத்து சார், நீங்க பேசுறது கிளியராகவே இல்லையே. சொல்லுங்க, ஹோமியோபதி தொடர்பான உங்கள் சந்தேகம் என்ன?
2: எனக்கு ஒரு 15 மாத்திரை போடுறதா சார் இருக்கு.
1: மருந்து எப்படி எடுத்துட்டு இருக்கீங்க சார்? நீங்க பேச சரியா காதுல விடல. மருந்து நீங்க எப்படி எடுத்துட்டு இருக்கீங்க சார்? நீங்க மருந்து நீங்க எப்படி எடுத்துட்டு இருக்கீங்க சார்? நீங்க
0: அதாவது 15 வருடமா அவங்க சுகர் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப ஆங்கில மருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு என்ன காரணத்தினால வந்துச்சுங்கிறத பார்ப்போம். அதாவது இப்ப நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி அதாவது மனம் சார்ந்தும் இருக்கலாம். அதாவது சுகர் எப்ப ஆரம்பிச்சிச்சு, ஆரம்பிச்ச நேரத்துல அவங்களுக்கான மன உளைச்சல் என்ன இருந்தது, வேற வேலை செய்கிற இடத்துல உள்ள சுமைகள் இருந்ததா, அவங்களுக்கு அளவுக்கு மீறி அதாவது தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு தாண்டி ஒர்க் பண்ணுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்ததா, இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பார்த்து அதற்கான மருந்துகள் நம்ம கொடுக்கணும். இப்போ 15 வருடமாக இருக்காங்க, ஆங்கில மருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அதை உடனே நம்ம நிப்பாட்டக்கூடாது. நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சுட்டு முன்னேற்றம் கிடைக்கிறப்ப படிப்படியாக குறைக்கணும். இன்னொன்று, சுகருக்கு சுகர் கம்ப்ளைண்ட் அப்படின்னு வந்தாலே மருந்து மட்டும் பத்தாது, நம்மளும் அதுக்கு கொஞ்சம் மெனக்கடணும். உணவு பழக்கம், உடற்பயிற்சி, அப்புறம் ஃபைபர் ஃபுட் அதிகமாக எடுத்துக்கணும். நிறைய பேர் என்ன எதை எதை குறைக்கணும்னு முடிவு பண்ணுவாங்களே தவிர எதை
1: ஏற்றுக்கணும்
0: அதை விட்டுருவாங்க. குறிப்பாக சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பாக ப்ரோட்டீன் உள்ள உணவுகள் அதிகம் சேர்த்துக்கணும். அதாவது குறிப்பாக முளைக்கட்டிய பயிர், தானியங்கள், காய்கறி, அதாவது அவங்க உணவில் பாதிக்கு பாதி காய்கறி ஃபைபர் உள்ள ஃபுட் எடுத்துக்கிட்டாலே பாதி பிரச்சனையை நம்ம சரி பண்ண முடியும்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: காரைக்கால் பண்பலி 100.3 நிலைமை சூழ்க நிகழ்ச்சியில் ஹோமியோபதி தொடர்பான உங்களின் சந்தேகங்களுக்கு ஆலோசனைகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவ நிபுணர் டாக்டர் வே ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் ஒரு லிசனர் இருக்காங்க சார், அவங்கள்ட்ட பேசிட்டு அவங்கள்ட்ட பேசுகிறேன் சார். வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
3: வணக்கம், சொல்லுங்க சார்.
4: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புளம் தெற்கிலிருந்து சார் சிவகுமார் பேசுகிறேன்.
3: சொல்லுங்க சார்.
4: வணக்கம் டாக்டர். வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம்.
4: அதாவது இந்த ஆஸ்மா என்று சொல்லக்கூடிய அந்த ஈசிங் பிரச்சனைக்குங்கய்யா, நம்ம வந்து ஹோமியோபதி மருத்துவ மருந்து வந்து நம்ம வந்து தொடர்ச்சியா எடுத்துக்கிட்டு இருக்கும் போது ஆங்கில மருந்து எடுத்துக்கலாமா, அல்லது அந்த தொடர்ச்சியா அந்த மருந்து எடுக்கும் போது முற்றிலுமாக குணமடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அதுக்கு இன்னொரு கேள்விங்கய்யா, இந்த ஒவ்வாமை என்று சொல்லக்கூடிய அந்த அல

0: ஆக்கி எவ்வளவுதான் நம்ம மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் அது குணமே அடைய மாட்டேங்குது. அந்த ஹோமியோபதி மருத்துவத்துல நம்ம வந்து சாப்பிட்டோம்னா அது எந்த அளவுக்கு பவரா இருக்கும் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. ஏன் நான் ரேடியோவில் கேட்டுக்கிறேன்
1: சார். இப்போ வர எல்லாருக்குமே அந்த ஒரு மூணு நேர் சந்திச்சோம். அப்புறம் என்னோட கொஸ்டின் என்ன, நம்ம ஒரு மெடிசன் எடுக்கிறோம் அப்படின்னா இதோட சேர்த்து எடுக்கிறோம். நீங்களும் அந்த விடையும் சொல்லிட்டீங்க, நம்ம எடுத்தோன்னே கொடுத்துட முடியாது, அதுக்கு நம்ம வந்து படிப்படியாக தான் நம்ம செய்யணும் சொல்லிட்டு. இப்போ இவங்க கேட்ட கொஸ்டின் கூட இந்த ஆஸ்துமா இந்த அலர்ஜி இதுக்கு என்ன?
2: அது இப்போ ஆஸ்துமா அலர்ஜி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஒவ்வாமை. இப்போ ஒவ்வாமையோட ஃபர்ஸ்ட் ஒவ்வாமையில் ஃபர்ஸ்ட் என்ன தும்மல் இருமல் இருக்கலாம். அது அடுத்த ஸ்டெப் போக்குள்ள மூச்சு திணறல். அது ஆஸ்துமா அப்படின்னா என்னன்னா அந்த சுவாச பாதை, இப்போ அந்த ஒரு ஒவ்வாத பொருள் வர்றப்ப ஒரு சுருக்கமோ ஒரு வீக்கமோ ஏற்படுறப்ப மூச்சோட சிரமமாகுது.
1: எனக்கு இது ஒத்துக்கல அப்படின்னு ஒரு சிம்டம்ஸ் கொடுக்குறாங்க,
2: ஒரு இது கொடுக்குது. ஸோ இப்போ அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம ஹோமியோபதியில் எடுக்கக்குள்ள அவங்களுக்கு ஒவ்வாமைங்கிறதுனால நம்ம எதிர்ப்பு சக்தியில் உள்ள குறைபாடு, அதாவது இதை எப்படி எடுத்துக்கலாம், எதிர்ப்பு சக்தி குறைபாடுங்கிறத விட ஓவர் சென்சிட்டிவாக இருக்கு. ஒரு தூசி இருக்கிற இடத்துக்கு போனா தும்மணும், ஒரு புகை இருக்கிற இடத்துல போனா திணறல் வரும், ஏன்னா அப்பதான் அதுல இருந்து நம்ம வெளியில வருவோம். ஆனால் என்ன ஆகுதுன்னா ரொம்ப நம்ம ஒத்துக்கக்கூடிய அளவுல உள்ள ஒரு தூசியே அவங்களுக்கு ஒவ்வாமை கொடுக்குது. ஸோ இப்ப அதுக்கான மருந்துகள் எடுக்கிறப்ப அவங்களுடைய எதிர்ப்பு சக்தி இம்ப்ரூவ் ஆகும். இம்ப்ரூவ் ஆகிறப்ப அந்த ஒவ்வாமை திணறல் இது குறைய ஆரம்பிக்கும். அவங்க இன்னொன்னு கேட்டாங்க, ஆஸ்துமா இருக்கிறவங்க ஆங்கில மருந்து சேர்த்து எடுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது இப்ப ஆஸ்துமாவை பொறுத்தளவு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஹோமியோபதி மருந்து எடுக்கக்குள்ள படிப்படியா இந்த தொந்தரவோட அளவு குறையும். இப்ப எப்படின்னா இப்போ தூசியில போனா அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல திணறல் வருது அப்படின்னா அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறப்ப, நம்ம மருந்து கொடுத்து அதுல அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறப்ப என்ன ஆகும்னா ஒரு அரை மணி நேரம் அதை தாங்குற அளவுக்கு வரும். ஸோ படிப்படியா அவங்களோட எதிர்ப்பு சக்தி இம்ப்ரூவ் ஆகுறத அவங்க உணர முடியும். ஸோ இப்போ அதுக்கு நாங்கள் யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஆஸ்துமாவை பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஆல்ரெடி இருப்பாங்க, அது ஒரு அந்த டெம்பரவரியாக எடுத்துக்கிறதுக்கான ஒரு சில மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அது பொறுத்துக்கக்கூடிய அளவில் இருந்தால் மற்ற மருந்துகள் எடுக்கிறத தவிர்க்க சொல்லுவோம். அதே ஒரு சிறு குழந்தைகள்லாம் ட்ரீட்மெண்ட் வர்றப்ப என்ன செய்வோம் அப்படின்னா, கொஞ்சம் தொந்தரவு வர்றப்ப ரொம்ப முடியாத பட்சத்துக்கு மினிமமாக எடுத்துக்கிட்டு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சோன்னா மற்ற ஃபுல்லாக அதை நிப்பாட்டிடுவோம்.
1: சரிங்க சார். நமது பண்படியில் நாளை காலை 6:15 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கும் புஜவர்களுக்கு
3: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
4: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
1: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்குளூர் எண்ணெய் வழங்கும் இன்சலாமுது.
5: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
1: மேலும் நிகழ்ச்சி வழங்க இருப்போம் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
6: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
1: மேலும் நிகழ்ச்சியின் இது வழங்க இருப்போர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலரில் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
7: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சி வழங்க இருப்போர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ்.
8: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
1: மேலும் நிகழ்ச்சி இணைந்து வழங்க இருப்போர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பைகள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 7:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிளை மன்னர் சாமி விளம்பரதான் நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதான் நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டர் ஸ்டோர்ஸ் வழங்கும் உலாவர் நேரம் விளம்பரதான் நிகழ்ச்சி. காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நலமே சூழ்க அப்படிங்கிற சிறப்பு மருத்துவ தொடர். இன்றைய மருத்துவ தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோமியோபதி தொடர்பான உங்களின் சந்தேகங்களுக்கு ஆலோசனைகள் தந்துகிட்டு இருக்காங்க திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவ நிபுணர் டாக்டர் வே ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். தொடர்ந்து நம்ம பேசுவோம் சார். ஏன்னா ஹோமியோபதி அப்படிங்கிறது வந்து ஒரு நம்ம எடுத்துகிட்டு இருக்க மருந்தோடு சேர்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க. பட் ஆனால் அதை டைமை பொறுத்து நம்ம நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தையும் முக்கியமான வார்த்தை, அவங்களுடைய உடல்நலம் சார்ந்து எப்படி இருக்குது. நோய்க்கான மருந்து இல்லை, அந்த உடலம் சார்ந்து தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஹோமியோபதி மருத்துவமனையில் ஹோமியோபதி சிகிச்சையில் வந்து நிறைய உணவு கட்டுப்பாடுகள் அப்படிங்கிற நீங்கள் சொன்னீங்க, அது எப்படி சார் எடுத்துக்கணும்?
2: அதாவது ஹோமியோ சிகிச்சை எடுக்கிறதுக்குன்னு தனியாக உணவு கட்டுப்பாடு எதுவும் கிடையாது. அவங்களுக்கு எந்த

0: ப்ராப்ளம் அந்த பேஷண்ட் எந்த டிசீஸில் இருக்காங்களோ அதற்கான கட்டுப்பாடுகள் இருக்கும். இப்போ ஒரு சுகர் பேஷண்ட்னா அதுக்கான உணவு கட்டுப்பாடுகள், இப்போ ஹைப்பர் டென்ஷன் இருக்காங்க பிபி இருக்குன்னா அதற்கான உணவு கட்டுப்பாடுகள் இருக்குமே தவிர ஹோமியோபதி சிகிச்சைக்குன்னு தனியாக உணவு கட்டுப்பாடுகள் எதுவும் கிடையாது. மருந்து சாப்பிட்றது பார்த்திங்கன்னா நம்மளுடைய உணவுக்கு ஒரு 15 நிமிடத்துக்கு முன்னாடியோ இல்லை 15 நிமிடம் கழித்தோ மருந்து எடுத்துக்கிட்டால் போதுமானது.
1: ஆனால் சில பேர் சாப்பிட்ட உடனே மருந்து எடுத்துக்கிறாங்க, அது மாதிரி பண்ண மாட்டாங்க.
0: அது மாதிரி சாப்பிட்ட உடனே எடுக்கிறப்ப வந்து மருந்தோட எஃபெக்ட் கம்மியாக இருக்கலாம். என்ன காரணம், நம்ம ஏன் அந்த ஒரு 15 நிமிடம் கேப் விட சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஹோமியோபதி மருந்து வந்து நீங்கள் சாப்பிட்டு இறப்பைக்கு போய் தான் வேலை செய்யணும்னு கிடையாது. நம்ம உமிழ்நீரில் பட்ட உடனே சுவை நரம்புகள் இருக்கு இல்லையா, அங்கேயே மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த 15 நிமிடம் ஏன் கேப் விட சொல்றோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஒரு உணவு சாப்பிட்டதுனா அதோட சுவை நாக்கில் இருக்கும், அது கொஞ்சம் மறைஞ்சோன்னா எடுத்துக்கிட்டோம்னா மருந்து செயல்பட ஈஸியா இருக்கும். அதற்காக தான் அந்த கேப்.
1: ஆனால் சில பேர்லாம் சாப்பிட்ட உடனே மருந்து எல்லாம் பக்கத்துலேயே இருக்கும், முடிச்ச உடனே டக்குன்னு சாப்பிடுவாங்க.
0: ஒரு 10 நிமிஷம் கேப் விட்டுட்டு எடுத்துக்கிறதா மருந்தோட எஃபெக்ட் ஃபுல்லாக கிடைக்கும்.
1: சரி சார், இப்போ இருக்க சூழ்நிலை பார்த்தோன்னா இந்த பருவநிலை மாற்றங்கள்லாம் நிறையா இருக்குது. ஏன்னா இப்போ வெயில் காலங்கத்தில் மழை இருக்குது, மழை காலங்கத்தில் குளிர் இருக்குது, இப்படிலாம் பருவநிலை மாற்றங்களில் நிறைய சேஞ்சஸ் வருது. இந்த மாதிரி சமயங்களில் ஹோமியோபதி சிகிச்சை எப்படிலாம் எடுத்துக்கணும் சார்?
0: இந்த பருவநிலை மாற்றங்களில் உள்ள பிரச்சனைகளுக்கு ஹோமியோபதி நல்ல தீர்வு இருக்குது. அந்த அவங்களுக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க அதை பேஸ் பண்ணி அதற்கான மருந்துகள் கொடுப்போம். இல்லை இந்த சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பருவநிலை மாற்றத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த மழைக்காலத்தில் எல்லா மழைக்காலத்துலேயும் அவங்களுக்கு ஒரு சில பேருக்கு கரெக்டாக
1: தோன்றுவாங்க
0: பீரியாடிக்கல்னு சொல்லுவோம். நாங்கள் இதை ஹோமியோபதியில் படிச்சா பீரியாடிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக எல்லா டிசம்பர் மாதமும் எனக்கு இந்த பிரச்சனை வந்துடுது, இந்த காற்று இந்த காற்று அடிக்கிறப்ப ஒரு பிரச்சனை வருது. அதாவது இப்போ சப்போஸ் என்னன்னா, ஒரு சில பேஷண்ட் நாங்கள் இன்னும் அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வேற தொந்தரவுக்கு வந்திருப்பாங்க, ஆனால் இந்த பிரச்சனையை பேஸ் பண்ணி கொடுக்குறப்ப அவங்க வேற தொந்தரவுகளும் சேர்ந்து சரியாகும். ஏன்னா இப்போ அந்த டைம் பேஸ்டு வர பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்களோட இம்யூனிட்டிக்கு வந்து எந்த ஒரு ரீசன் இல்லாமல் அந்த பர்டிகுலர் டயத்தில் வருது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி அவங்களோட இம்யூனிட்டி எப்படி பாதிக்குதுன்னு மருந்து கொடுத்தோம்னா அந்த பிரச்சனையும் இல்லாமல் அதர் கூட இருக்கிற பாக்கி பிரச்சனை சேர்ந்து சரியா
1: சேர்ந்து சரி. ஆனால் நீங்கள் சொல்கிற அதிகமான வார்த்தைன்னா இம்யூனிட்டி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அந்த ஒரு வேர்டு அதிகமாக சொல்லிட்டீங்க. நார்மலாக ஒரு ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணணும்னா அதுக்கு சில உணவு கட்டுப்பாட்டு முறைகள் இருக்கும்ல, அது எப்படி சார் எடுத்துக்கிறது?
0: அது நம்ம இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது அப்படிங்கிறத விட நான் என்ன வார்த்தை யூஸ் பண்ணலாம்னா பேலன்ஸ்ட் அப்படின்னு.
1: பேலன்ஸ்ட்,
0: அது ஒரு சமநிலையில் நம்மளுடைய இம்யூனிட்டி இருக்கணுங்கிறது நம்மளோட முக்கியம். அது இப்போ இந்த உணவு பொருள் உணவு கட்டுப்பாடுங்கிறது என்ன பொறுத்தளவு ஹோமியோபதி சிகிச்சைக்குன்னு மட்டும் உணவு கட்டுப்பாடு இல்லை, இயல்பாகவே நம்ம உணவை வந்து ஒரு ஒரு லிமிட்டடாக. ஏன்னா இப்போ உணவு கட்டுப்பாடு எந்த உணவு நமக்கு கெடுதல் பண்ணும், எது நல்லது பண்ணும், எதை சாப்பிடலாம் எது சாப்பிடக்கூடாதுங்கிறது அனைவருக்கும் தெரியும். ஏன்னா இப்போ இருக்கிற மீடியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் தெரியுது, ஆனால் அதை சாப்பிடக்கூடாதுன்னு எடுக்கிற முடிவை தான் நம்ம யாரும் எடுக்க மாட்டோம்.
1: ஆனால் என் மனசு சொல்லுது சாப்பிடக்கூடாது, என் கையை தானாக போய் எடுத்துக்குது, அதான பிரச்சனை.
0: அதாவது என்ன பொறுத்த உணவு கட்டுப்பாடுன்னு சொல்கிறத விட அது மனசை கட்டுப்பாடு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட பிரச்சனைகளை பாதி தவிர்க்கலாம்.
1: சரிங்க சார், தான் ஒரு நேயர் காத்துருக்கேன், பேசலாம். வணக்கம். வணக்கம். அந்த நேயருடைய இணைப்பு கிடைக்கலைங்க சார். இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: காட்டு முன்னாள் கோயில் டி மடப்புறம் கோப்பது வேல்முருகன்.
1: டி மடப்புறம் வேல்முருகன் சார், உங்க சந்தேகம் என்ன சார்?
2: கர்ப்பபை சம்பந்தமான ஒரு கேள்வி.
1: கர்ப்பபை சம்பந்தமா கேளுங்க சார்.
2: சார் வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க சார்.
2: சார் இப்போ வந்து கர்ப்பபை சம்பந்தமா ஒரு சின்ன கட்டி இருக்குன்ட்டு நாங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம்.
0: சரிங்க.
2: அவங்க வந்து இப்போ நம்ம வந்து அது அந்த பீரியட் டைம் மட்டும் வலி வந்து இருக்குது, ஆனால் அந்த டைத்தில் வந்து மாத்திரை வந்து சாப்பிட்டா தான் நிற்கிது.
0: சரிங்க.
2: ஆனால் அது அது போல இதில் இப்போ இந்த ஹோமியோபதி போய் பாருங்கள், அது கொஞ்சம் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
0: ஆனால்
2: நான் இடையில வந்து சித்த வைத்தியமும் பண்ணியிருக்கிறேன்.
0: சரி.
2: அப்போ பார்த்தீங்கன்னாலும் அந்த அந்த டைத்தில் வந்து அந்த இங்கிலீஷ் வைத்தியம் வந்து பண்ணால் தான் அது நிற்கிது, அந்த மாத்திரை தின்னால் தான் வலி நிற்கிது. அந்த அதிக பீரியட் வரும்போது வலி ஓவராக இருக்குது.
0: அதாவது இது
2: உங்கள்ட்ட அந்த ட்ரீட்மெண்ட் நானும் போயிட்டு எடுத்தேன் சார். இப்போ வந்து ஒரு ஒரு மாசம் தொடர்ச்சி எடுத்தேன்.
0: சரி.
2: கோமி பகுதியில எடுத்தேன், ஆனா திரும்பி அந்த வலி நிக்கவே இல்லை சார். அதே போலதான் இருக்குது.
0: அதாவது
2: போயிட்டு ஒரு மாசம் கரெக்டா வாங்கி சாப்பிட்டுருந்தேன்.
0: அதாவது இப்போ மாதவிடாய் காலத்துல அந்த வலி வருது இல்லையா, அந்த கர்ப்பப்பை கட்டிக்கும் அந்த மாதவிடாய் வலிக்கும் தொடர்பு இருக்கலாம். அதாவது இப்போ இந்த மாதவிடாய் காலத்துல வலி வருது, அதற்கான இப்போ மருந்துகள் எடுக்கக்குள்ள அடுத்தடுத்த மாதங்கள்ல படிப்படியா அந்த வலி குறையும். அதாவது இப்போ அடுத்த மாதத்தில் போன மாதத்தோட வலி கம்மியாகும், அதுக்கு அடுத்த

0: அதை விட கம்மியாகும். அது மாதிரி படிப்படியாக வித்தியாசத்தை நம்ம பார்க்கலாம்.
1: ஏன்னா இப்ப நான் ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு 3 ரூபா செலவாகுதுன்னு வச்சுக்கலாம், நான் திரும்பி போகணும்னா போய் செஞ்சா குறையுமா அப்படிங்கறது ஒரு சந்தேகத்தை.
0: அதாவது இது வந்து கண்டிப்பா இப்ப அந்த மாதவிடாய் காலத்துல உள்ள வலி இதெல்லாம் வந்து மினிமம் ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதங்களில் நமக்கு வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். அதாவது அவங்களோட உடல்வாக பொறுத்து அவங்களுக்கு எப்படி வலி குறையுதுங்கிறத பார்த்து அதுக்கு அடுத்தடுத்த மருந்துகள் கொடுக்குறப்ப அதை முழுசாக சரி பண்ண முடியும்.
1: அதே போல் சார், இப்போ அந்த மாத்திரை சாப்பிட்டாலும் இங்கிலீஷ் மருந்து அந்த 3 நாள் சாப்பிட்டாலும் சார் வலி நின்னுது. ஆனால் அந்த வழியில் ஒரு ட்ரீட்மெண்ட் தெரியல. ஆனால் அந்த நீங்கள் சார் உங்களுடைய ஹோமியோபதி எடுத்துகிட்டு இருக்கும்போது உடல் வந்து கொஞ்சம் திடமாக இருக்கிற போல் தெரிஞ்சுதுன்னு சொல்லி சொன்னாங்க.
0: அதுதான் முக்கியம். அதாவது இப்போ நம்ம ஹோமியோபதி எப்படின்னா உங்களுடைய அந்த வியாதியை சரி பண்ணுங்கிறத விட உங்களுடைய அடிப்படை எதிர்ப்பு சக்தியை இம்ப்ரூவ் பண்ணுறப்ப யூஸ்வலாக என்னென்னா நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம்னா உங்களுடைய அடிப்படை இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகிற அந்த உடல் ஒரு தெம்பாக தெரியுதுங்கனாலே உங்களுக்கு மருந்து சரியாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். அந்த வலி வந்து படிப்படியாக அடுத்தடுத்த மாதங்கள்லாம் நம்ம கவனித்து பார்க்கணும். கண்டிப்பாக அந்த ஒரு இது கிடைக்கிறப்ப அடுத்தடுத்ததில் அது குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு.
1: எனக்கு என்ன ஒரு ஒரு இதுனா இது கேக்குதா கேக்கலையா நம்ம அப்படிங்கிற ஒரு புரிதல் தன்மை
2: இல்ல சார். இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, நான் அந்த மருந்து எடுத்துக்கும் போது எனக்கு வந்து கூடுதல் பலம் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அதுவே உங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். எதிர்பார்க்கிறோம்
0: போது ஒரு ஃபீவர் வருது, இமீடியட்டான பிரச்சனை அப்படின்னா அது ஒரு 2-3 மணி நேரத்துலேயே ஒரு முன்னேற்றம் தெரியும்,
2: தெரிஞ்சிடும்.
0: ஸோ இப்போ ஃபைப்ராய்டுன்னு சொன்னாங்க, அதாவது அந்த கட்டின்னு சொன்னால் ஃபைப்ராய்டு கட்டியாக தான் இருக்கணும். ஸோ அந்த ஃபைப்ராய்டு இது வந்து யூஸ்வலாக என்னென்னா அது ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு கண்டுபிடிச்சது இப்போ தான் இருக்கும், அந்த பிரச்சனை ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பே ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ அந்த மாற்றங்கள் தெரிகிறதுக்கும் அந்த டைம் எடுக்கும். ஸோ இப்போ பொதுவாக இந்த மாதவிடாய் காலத்தில் உள்ள வலி வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயம்தான். என்ன ஆகும்னா இப்போ அவங்க வலிக்கு மட்டும் மாத்திரை எடுத்திருப்பாங்க, இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கக்குள்ள அந்த முன்னேற்றம் தெரிய 2-3 மாதங்கள் ஆகும். அது அடுத்தடுத்த மாதத்தில் தான் அந்த வலியோட மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதை நம்ம கவனித்து பார்த்து தான் அதுக்கு அடுத்தது கொடுக்கலாம். ஸோ இவங்க சொல்கிறத பார்த்தா ஒரு சில முன்னேற்றம் தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணால் அவங்களுக்கு முன்னேற்றம்
2: கிடைக்கும். ஆனால் இப்போ நேர் இல்லாமல் பொதுவாக என்ன விஷயம் அப்படின்னா உடனே ரிசல்ட் தெரியணும் அப்படிங்கும்போது அதுக்கு சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும்.
0: அந்த பொறுமைங்கிறது தேவை.
2: ஏன்னா சரி இப்போ சார், இப்போ ஒரு குழந்தை இருக்கிறாங்க, ஒரு கர்ப்பிணிகள் இருக்காங்க, ஒரு முதியோர் இருக்காங்க, இவங்களுக்கு வந்து ஹோமியோபதி மருத்துவ முறைகள்லாம் எப்படி கொடுக்கணும் சார்?
0: இல்லை இவங்க குழந்தைகளுக்கும் சரி கர்ப்பிணி பெண்கள் எல்லாருக்குமே மருந்து கொடுக்கறதும் ரொம்ப சேஃபான இது. ஸோ இப்போ குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இப்போ பால் குடிச்சிக்கிட்டு இருக்க தாய்ப்பால் எடுத்துக்கிட்டு இருக்க குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு மருந்து கொடுத்தாலே குழந்தைக்கு அந்த எதிர்ப்பு சக்தி கிடைச்சி நோய் சரியாகிறத நாங்கள் கவனிச்சிருக்கோம். அதுமாரி கர்ப்பகாலத்தில் வந்து கர்ப்பிணிகளுக்கு வந்து எந்த தொந்தரவு இருந்தாலும் ஹோமியோபதி சிகிச்சை எடுக்கிறதா இன்னும் நல்ல எந்த சைடு எஃபெக்டும் இல்லாமல் அவங்களுக்கு பிரச்சனையை சரி பண்ண முடியும். ஈவன் அந்த கர்ப்பகாலத்தில் ஏற்படுற சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, சில நேரத்தை சொல்லுவாங்க அந்த லோ லைங் பிளசண்டான்னு சொல்லுவாங்க, அதை நஞ்சு கொடி கீழே இருக்குது, அப்பப்போ லேசான ப்ளீடிங் இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் ஹோமியோபதி சிகிச்சை கொடுக்குறப்ப அந்த பிரச்சனைகள் தீர்வாக சரியாகி குழந்தை நல்ல ஆரோக்கியமாக பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு.

0: பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருவாரூர் அமிதா ஹோமியோ கிளினிக் தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் அமிதா ஹோமியோ கிளினிக்.
1: திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக் என்று மக்கள் சேவையில் திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக். திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக்
2: அரசு பதிவு பெற்ற அனுபவமிக்க மருத்துவர்களை கொண்டு சிறந்த முறையில் ஒவ்வொருவரின் தனித்துவத்தை ஆராய்ந்து அதற்கேற்ப ஹோமியோ முறையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது
1: என்று மக்கள் சேவையில் திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக். மானந்தியார் தெரு, திருவாரூர். போன் 240275.
2: முன்பதிவிற்கு செல் 9482-40273.
0: இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
3: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேரம் 11:30.

0: நிமிடம் நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இனி கேட்கலாம். திருவாரூர் அமிதா ஹோமியோ கிளினிக் வழங்கும் நலமே சொல்க சிறப்பு மருத்துவ தொடர். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதி வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் அமிதா ஹோமியோ கிளினிக்.
1: திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக் என்றும் மக்கள் சேவையில் திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக். திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக்
2: அரசு பதிவு பெற்ற அனுபவமிக்க மருத்துவர்களை கொண்டு சிறந்த முறையில் ஒவ்வொருவரின் தனித்துவத்தை ஆராய்ந்து அதற்கேற்ப ஹோமியோ முறையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது
1: என்றும் மக்கள் சேவையில் திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக். மானந்தியார் தெரு, திருவாரூர். போன் 240275.
2: முன்பதிவிற்கு செல் 9482-40273.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
0: இன்றைய நிலைமை சூழ்க சிறப்பு மருத்துவ தொடரில் ஹோமியோபதி தொடர்பான உங்களின் சந்தேகங்களுக்கு ஆலோசனைகள் தந்துகிட்டு இருக்காங்க. திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவ நிபுணர் டாக்டர் வே ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் நேரில் நீங்களும் பங்கு பெறலாம், உங்களுடைய சந்தேகங்களுக்கு ஆலோசனைகளும் பெறலாம். சரிங்க டாக்டர், இப்போ எனக்கே ஒரு பர்சனலாக டவுட் ஒன்று இருக்குது. இப்போ இந்த சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஏசி ரூமில் உட்காந்துருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சளி இருமல் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. வெளியில் போயிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் வரதில்லை. இது எந்த மாதிரி ரீசனாக இருக்கும்? இதுக்கு ஏதாச்சும் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா?
4: இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ இந்த ஏசி ரூம் அதாவது ஒரு குளுமையான இதில் வர்றப்ப என்னென்ன காரணத்தினால அவங்களுக்கு வருதுன்னு பார்ப்போம். அதாவது சில பேருக்கு அந்த தொண்டை காஞ்சி போகிற உணர்வு வந்து இருமல் வரலாம், சில பேருக்கு தொண்டையில் அரிப்பு மாதிரி வந்து இருமல் வரலாம். அதாவது இப்போ இருமல் வருது அப்படின்னாலும் நாங்கள் இப்போ ஹோமியோபதி மாதிரி டாக்டர் என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு வேற என்ன செய்யுது வேற என்ன செய்யுதுன்னு கேட்டுக்கிட்டு இருப்போம். அதாவது இப்போ அப்போ பார்க்குறப்ப சில பேருக்கு இருமலோட தொண்டை வலி இருக்கும், சில பேருக்கு ஒரு இரிட்டேஷன் மாதிரி இருக்கும், ஒரு சளி இருந்துகிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு, எனக்கு காரி துப்புனா தான் சரியாகும்னு சொல்லுவோம். அது இருமல் ஒரே இதுதான், ஏசியில் போனால் தான் இருமல் வருது. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ரியாக்ஷன் இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குங்கிறத பார்த்து அதற்கான மருந்து கொடுக்குறப்ப அவங்களோட இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இம்ப்ரூவ் ஆகிறப்ப படிப்படியாக அந்த ஏசியில் திருப்பி திருப்பி போகிறது ஒத்துக்க ஆரம்பிக்கும், நாளடைவில் ஒத்துக்க ஆரம்பிக்கும்.
0: இதுவும் ஒரு அலர்ஜி மாதிரி சொல்லலாமா சார்?
4: இப்போ நம்ம ஒவ்வொரு எல்லாத்துக்குமே காமனாக அலர்ஜின்னு நேம் வச்சிடறோம்.
0: சரி, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
5: தொடர்பான
0: சந்தேகம் இருந்தா கேளுங்க, இல்ல அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம். வணக்கம்
6: வணக்கம்.
0: பெரும்பாலும்
6: குழந்தைங்களுக்கு வந்து வளர்ற காலத்துல விளையாடும் போதோ இல்ல எங்கயாவது அடிபட்டு போதோ ஆக்சிடென்ட்னாலயோ வந்து ரத்த கட்டு ஏற்படலாம். ஆனா பிறந்த குழந்தைங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டா? அதுக்கு மருந்து இருக்கா? எவ்வளவு நாள் சாப்பிடணும்? அது சாப்பிட்டா என்ன எஃபெக்ட் வரும்? சாப்பிடாட்டி
4: அது நீங்க பிறந்த குழந்தைக்கு ரத்த கட்டு வருமானு கேக்குறீங்க. அதாவது சில குழந்தைகளுக்கு
6: தலையில வர்றதுங்கிறாங்க.
4: அது தலையில வர்றது காரணம் என்னவா இருக்கலாம்னா அந்த டெலிவரி டைம்ல ஏற்படுற ஒரு அழுத்தத்தினால ஏற்படலாம். அது நம்ம அது அந்த சர்விக்கல் டைலிடேஷன் சொல்லுவோம். அதை கர்ப்பப்பை வாய் சரியா திறக்கல அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அந்த குழந்தை பிறக்கிற நேரத்தில் தலையில் ஒரு அழுத்தம் ஏற்படுறப்பையோ அல்லது இப்போ வேற ஒரு சூழ்நிலையால் அந்த வேக்யூம் டெலிவரி பண்ணுறது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர்றப்பையோ அந்த அழுத்தத்தினால ஒரு ரத்தக்கட்டு ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதை வந்து ஹோமியோபதியில் வந்து கண்டிப்பாக நல்லா சரி செய்ய முடியும். அதாவது அந்த குழந்தைக்கு இப்போ அந்த பிரசவத்துக்கு முன்னாடி அதாவது டெலிவரி டயத்துக்கு முன்னாடி அவங்க அம்மாவுக்கு ஏதாவது தொந்தரவுகள் இருந்ததா இல்லை ஏதாவது ஒரு பயம் இருந்ததா, அதாவது இப்போ அந்த லேபர் அதாவது டெலிவரி சரியாக நடக்கலை அந்த அந்த நேரங்களில் பிரச்சனை வருது அப்படின்னா எங்கோ அந்த தாய்க்கு வந்து அந்த தசைகளில் பலகீனம் ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஸோ அது என்ன மாதிரியான சூழ்நிலை அவங்க அம்மாவுக்கு இருந்ததுங்கிறத பார்த்து அந்த குழந்தைக்கு மருந்து கொடுக்குறப்ப அந்த ரத்தக்கட்டை சரி பண்ண முடியும். ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் அந்த ரத்தக்கட்டு இருக்கிறப்ப சில குழந்தைங்களுக்கு தலையில் அழுத்தம் ஏற்படுறப்ப ஒரு ஃபிட்ஸ் மாதிரியோ அந்த மாதிரியான தொந்தரவுகள் வரலாம். ஸோ அதற்கான அந்த முதலுதவி சிகிச்சையோடு சேர்த்து தான் நம்ம ஹோமியோபதி மருந்து கொடுக்குறப்ப அந்த ரத்த கட்டம் முழுசாக சரி பண்ண முடியும்.

0: எந்த வயசுல கொடுக்கணும் டாக்டர்?
1: இல்ல இப்ப அந்த பிறந்தப்ப ஏற்படுற பிரச்சனைனா அந்த பிறந்த உடனேயே நம்ம ஹோமியோபதி மருந்து கொடுக்கலாம். இல்ல வேற ஏதாவது அடிபட்டு அதனால வந்துச்சுன்னா அங்க என்ன மாதிரியான தொந்தரவு அந்த குழந்தைக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான மருந்துகள் நம்ம கொடுக்கலாம்.
2: சரி, நன்றி. வணக்கம்.
3: ஹலோ.
2: வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன் பேசுறேன்.
2: சொல்லுங்க.
3: இந்த அல்சருக்கு ஹோமியோபதியில மருந்து இருக்கு? நீண்ட நாளா இருக்கு எனக்கு அல்சர் இருக்கு. சரியான நேரத்துல சாப்பிட முடியல, அந்த நேரத்துல போக முடியாது வீட்டுக்கு, என்ன வேலை வேலை எப்படி? அதனால அந்த சாப்பிடுறதுனால கொஞ்ச நேரம் ஆனா அந்த வலி, அந்த அதாவது 2-3 சாப்பிடணும். அப்படி சாப்பிடணும்னு வச்சுக்கலாம், வலி வந்துருது, வயிற்றுக்கிட்ட வலி வந்துருது. அந்த வலி வந்து சாப்பிட்ட பிறகு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடுது அந்த வலி தீர்றதுக்கு. அது இந்த அல்சருக்கு என்ன மருந்து?
1: என்ன காரணம் நேரத்துக்கு சாப்பிட முடியல? என்ன வேலை பாக்குறீங்க?
3: இந்த வேலையா இப்படி நான் கிளம்புற நேரத்துல யாராச்சும் கஸ்டமர் வந்துருவாங்க, வாடிக்கையாளர். நான் தையல் கடை வச்சிருக்கேன்.
1: சரி.
3: அந்த நேரத்துல யாராச்சும் வந்துருவாங்க, அவங்களுக்கு துணி இது ரெடி பண்ணி கொடுத்துட்டு போற மாதிரி சூழ்நிலை வந்துடும். அப்ப வந்து லேட் ஆயிடுது. ஏதாச்சும் நான் டீ காப்பி குடிக்கிறது இல்ல. அந்த அல்சருக்கு ஏதாச்சும் நிரந்தரமான ஒரு மருந்து சொல்லுங்க ஐயா, நான் கேட்டுக்கிறேன். எது கேக்குறதா கேளுங்க ஐயா. எனக்கு வயசு 60 ஐயா, எனக்கு சுகர் எல்லாம் இருக்குது.
1: ஓகே ஓகே. அது இது அல்சர், இது வந்து அல்சர் அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய இறைப்பையில வந்து அமிலம் இருக்கும். நம்ம சாப்பிட்ற உணவுகளை செரிக்கிறதுக்காகவும் அதை நொதித்தல் வேலை செய்யறதுக்காகவும் அமிலம் இருக்கும். ஸோ நம்ம நேரம் தவறி சாப்பிட்றப்ப, பசி எடுத்துட்டு ஆனால் சாப்பிட்லங்கிறப்ப அமிலம் அங்கே தயாராக இருக்கும். ஸோ நம்ம உணவு சாப்பிட்லன்னா என்ன ஆகும்னா அந்த இறைப்பையில் உள்ள சுவர்களில் அது பாதிப்பை ஏற்படுத்தும். அதுதான் அல்சராக மாறுறது. அது ஆரம்பத்தில் அது கேஸ்ட்ரைட்டிஸ், ஜஸ்ட் ஒரு அலர்ச்சியாக தான் இருக்கும். அது நாளடைவில் போக போக புண்ணாக மாறும். ஸோ இதுக்கு இதற்கான ஹோமியோபதி மருந்துகள் நம்ம கொடுக்குறப்ப அதை முழுமையாக சரி பண்ண முடியும். அவங்களுக்கு என்ன காரணத்தினால வருது? இப்ப ஐயாவே சொன்னாங்க, நேரம் தவறி சாப்பிடுறேன். காரணத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க,
2: உண்மையே சொல்லிட்டாங்க.
1: காரணத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க, தீர்வு மருந்துலையும் அதை முழுசா சரி பண்ண முடியும். அந்த காரணத்தையும் சரி பண்ண வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு. இப்ப ஐயா வந்து ஒரு தையல் கடைக்காரன்னு சொன்னாங்க, நேரம் ஆனாலும் கையில என்ன பண்ணலாம், ஒரு பழங்களோ இல்ல ஒரு முளைக்கட்டிய தானியங்களோ கையில வச்சிருக்கலாம். பசிக்கிற நேரத்தில் அதை ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு நேரம் கிடைக்கிறப்ப போய் உணவு சாப்பிடலாம். அந்த மாதிரியும் அவங்க செஞ்சாலும் இதுல இருந்து முழுமையா வெளியேலாம்.
2: ஏன்னா ஒரு சில பேருக்கு என்ன ரீசன் தெரியாம இருக்கும். இப்ப இதுதான் ரீசனுங்கும் போது தீர்வு நம்ம கிட்டே இருக்கு. சரியான சரி, இப்ப இவங்க சரியான நேரத்துல சாப்பிட ஆரம்பிச்சா அந்த பிரச்சனை வராது டாக்டர்.
1: அது இப்ப ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகும்னா எடுத்தோடனே மாற்றம் தெரியாது. அதாவது நம்ம எப்படின்னா, இதை எப்படி நம்ம பார்க்கணும், தடுக்கி விழுந்துட்டோம். விழுந்ததுக்கு அப்புறம் தடுக்கி விழுந்த இடத்த கண்டுபிடிச்சாலும் விழுந்ததுக்கான அடி இருக்கும்.
2: அந்த காயத்துக்கு மருந்து போடணும்.
1: அதே போல இப்ப இவங்க இப்ப பழக்கத்தை மாத்தினாலும், இப்ப பழக்கத்தை மாத்திட்டு மருந்துகள் எடுக்கிறப்ப படிப்படியா மாற்றம் வரும். ஸோ இவங்க மருந்தே எடுக்கலைன்னா கூட பழக்கத்தை மாத்தினா ஒரு நாளடைவில், ஒரு மாத கால இடைவெளியில் தொந்தரவு தானாகவே சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு.
2: சரி டாக்டர், இப்போ எனக்கு என்னென்னா, நிறைய பேர் இந்த உணவு சாப்பாடு சாப்பிட்ற டைமிங் கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க. ஒரு சில பேர் பார்த்தா 2:30 ஒரு சில பேர் 12 இப்போ நேரம் கடந்து சாப்பிட்றவங்க இருக்காங்க, நேரத்துக்கு முன்னாடியும் சாப்பிட்றவங்க இருக்காங்க. இந்த மாதிரி சாப்பிட்றதுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் டாக்டர்?
1: அதாவது இப்போ இந்த நேரம் கடந்து சாப்பிட்றது அல்சர் வருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நேரத்துக்கு முன்னாடி பசிக்காமே சாப்பிட்டாலும் அப்பயும் அல்சர் வர வாய்ப்பு, அல்சர் ஏதோ ஒரு தொந்தரவு வாய்ப்பு உண்டு. அது குறிப்பா நேரம்ங்கிறத விட பசிச்சு ஒரு 5 சாப்பிடணும் அப்படின்னு ஒரு கணக்கு
2: வச்சுக்கோங்க. சாப்பிடணும்
1: சாப்பிடணுங்கிற கணக்கு வச்சு,
2: அந்த மாதிரி கணக்கு, அந்த மாதிரி இருந்தாலே
1: அந்த மாதிரி இருந்தாலே போதுமான.
2: வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் சார்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: ரவிச்சந்திரன்
2: பேசுறேன். ரவிச்சந்திரன் ஐயா, என்ன சந்தேகம் ஐயா?
4: ஐயா ஒண்ணும் இல்ல, இந்த மருத்துவத்துல வந்து எண்ணெய் தேய்ச்சி மூடலாமா? கீர்த்தன் பாதி சீர்காழி கீர்த்தன் பாதி ரவிச்சந்திரன் பேசுறேன். ஆயில் தேய்ச்சி குளிக்கிறது நல்லதா? தேங்காய் எண்ணெய் சொல்லுங்க, நான் ரேடியோல கேட்டு
2: தெரிஞ்சுக்கிறேன். ஆயில் பாத்த தனி
1: பழக்கம் இல்லாம திடீர்னு ஒரு பழக்கத்தை ஆரம்பிச்சு, சில பேருக்கு இப்ப எண்ணெய் குளியல் பழக்கமே இல்லாதவங்க குளிச்சு ஏதாவது தொந்தரவுகள் வந்துச்சுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கு நம்ம இதுல. அது இப்ப அது என்ன காரணம்னு பார்த்து அதுக்கான மருந்து கொடுத்தனா சரியாகும். எண்ணெய் குளியல்ங்கிறது பாரம்பரியமா உங்களுக்கு பழக்கம் இருந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்றதுல தவறு கிடையாது.
2: தவறு கிடையாது. ஆனா ஒரு சில பேர் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறனால அவங்களுக்கு வந்து அந்த சளி பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல.
1: அது வந்து இப்ப பழக்கம் இல்லாம எடுக்கிறப்ப ஏதேனும் அது அது வந்து ஒரு ஒவ்வாமையினால வரலாம். அது இப்ப அந்த எண்ணெய் தான் காரணம் இல்லை, இப்ப அது வந்து ஒரு அலர்ஜி மாதிரி ஏற்பட்டு சளி பிடிக்கிறதோ அந்த மாதிரி வரலாம்.
2: வணக்கம்.

0: வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம். நலமே சொல்ற நிகழ்ச்சியில நீங்க இருக்கீங்க, உங்க சந்தேகம் கேளுங்க. யார் பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்திலிருந்து கலைவாணன் மெரிசிரான்.
0: ம், சொல்லுங்க சார்.
1: மருத்துவர் ஐயாவுக்கும் வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. வணக்கம்
1: ஐயா. இப்ப எனக்கு இப்போ 2 வருஷமாயா பிச்சு இருக்குங்கய்யா.
2: சரி,
1: நான் வந்து அரசு பள்ளியில ஆசிரியராக தான் டூ வீலர்லாம் போறேன். 2 தடவை கீழே ஊந்துட்டேன். இப்போ எங்க வீட்டுக்காரங்களும் அவங்களும் டீச்சர் தான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இனிமேல் வண்டி எடுக்க வேண்டாம்,
0: என்னன்னு
2: கண்டுபிடிச்சாச்சா? ஸ்கேன் எதுவும் பாத்துருந்தாங்களா சிகிச்சை அளிக்கக்குள்ள?

0: வயது எத்தனை ஆகுதியா உங்களுக்கு?
1: அதுல வந்து இந்த ஹோமியோபதியில ஏதாவது
2: உங்களுக்கு வயது எத்தனை ஆகுதுன்னு கேக்குறாங்க. வயது எத்தனை ஆகுது?
1: எடுத்துக்கிறீங்க
0: என்னன்னா நம்மளுடைய வலிப்பு அப்படின்னு நம்ம பேச்சு வரக்குள்ள சொல்லுவோம். அது என்ன ஆகுது, அந்த மூளையில உள்ள செல்கள்ல சின்ன சின்ன பாதிப்புகளோ இல்ல வேற ஏதேனும் பாதிப்புகள் இருக்கிறப்ப கை கால் நம்ம கண்ட்ரோல் இல்லாம ஒரு இழுக்கிற மாதிரி வருது. கொஞ்சம் நல்லா அது சரியாகுது. ஸோ இதற்கான ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறப்ப இதை முழுமையா சரி பண்ண முடியும். அவங்களுக்கு காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும்.
2: போனவட்டி வந்த நேருமே காரணம் கண்டுபிடிச்சோம், அதே மாதிரி இவருமே காரணம் சொல்லிட்டாங்க.
0: இப்ப காரணத்தை அவங்களும் குறைச்சிட்டாங்க, நிப்பாட்டிட்டாங்க. இருந்தாலும் அதோட எஃபெக்ட் இருக்கும், அது சரியாகிற வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இப்ப இந்த ஃபிட்ஸ பொறுத்தளவு ஏற்கனவே நிறைய நேயர்கள் கேட்டாங்க இல்லையா, இப்ப ஆங்கில மருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம மருந்து கொடுக்கறப்ப அந்த தொந்தரவுகள் சரியாகிறப்ப படிப்படியா ஆங்கில மருந்தை குறைக்கணும். இப்ப ஃபிட்ஸுக்கு நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறப்ப என்னோட அனுபவம் எப்படி இருந்ததுன்னா, ஃபிட்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறப்ப ஃபர்ஸ்ட் வந்தப்ப அந்த ஃபிட்ஸ் வர்றப்ப மயங்கி விழுந்துருவாங்க. அவங்க ஆங்கில மருந்து எடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறப்ப ஃபிட்ஸ் வர்றப்ப என்ன ஆக ஆரம்பிச்சுன்னா, அவங்களுக்கு ஒரு கான்சியஸோட வரப்போகுதுங்கிறத அவங்க உணர முடிஞ்சிச்சு. உணர முடிஞ்சு கொஞ்சம் சேஃபாக உட்கார ஆரம்பிச்சாங்க. அடுத்தது என்னன்னா, வந்து ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரம் ஆனது அவங்க கான்சியஸ் வர்றதுக்கு. ஒரு ஸ்டேஜில் என்ன, கான்சியஸ் போகாமல் ஃபிட்ஸ் மட்டும் வர ஆரம்பிச்சிது. ஸோ அந்த நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணோம், ஆங்கில மருந்தை குறைக்க ஆரம்பிச்சோம். ஏன்னா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க
2: ஆரம்பிச்சு.
0: ஒரு படிப்படியாக அவங்க ஆங்கில மருந்தை குறைச்சிட்டு இப்போ ஆங்கில மருந்து நிப்பாட்டியாச்சு, நம்ம மருந்து நிப்பாட்டியாச்சு, அவங்க நார்மலாக வர ஆரம்பிச்சிட்டாங்க.
2: சூப்பர்.
0: ஸோ இப்போ இப்போ சார் ஒரு டவுட் என்ன கேட்டாங்கன்னா, டூ வீலரில் போகிறோம் இப்போ போக வேண்டாம்னு சொன்னாங்க. இந்த முழுமையாக சரியாகிற வரைக்கும் நீங்கள் தனியாக டூ வீலரில் போகிறத தவிர்த்துக்கிறது நமக்கு
2: ரொம்ப நல்லது.
0: ஏன்னா ஃபிட்ஸ் வந்து ஒரு டிசீஸ் கிடையாது, அது எந்த நேரத்தில் வருதுங்கிறத பொறுத்து.
2: ஒரு டிராஃபிக்கில் இருக்கிற நேரத்தில் நம்ம எவ்வளோ சார்,
0: அதனால அந்த சேஃபர் சைடாக இருக்கிறதா நல்லது.
2: சரிங்க டாக்டர். இப்போ ஒரு ரெண்டு பேஷண்ட் வராங்க, ரெண்டு பேஷண்ட்டுமே ஒரே மாதிரியான ஒரு ஒரு ஒரு நோயோட வராக்குன்னு வச்சுங்களேன், ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி மருத்துவம் கொடுக்கறது இல்லை, வேறு மருந்துகள் கொடுக்குறாங்க. இதுக்கு என்ன காரணம் டாக்டர்? இப்போ ஏன்னா இதுக்கு சந்தேகம் எதுக்கு வருது அப்படின்னா, இன்னைக்கு கிராமப்புறத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, உன்ட்ட தலைவலி மாத்திரம் தான் கொடு நான் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மருத்துவர் அணுகாம, அதுவே தவறு ஃபர்ஸ்ட். அது சரி, மருத்துவர் அணுகி தான் நம்ம வந்து ஒரு தலைவலி மாத்திரம் தான் எடுத்துக்கணும். ஆனால் இந்த மாதிரி சொல்ல பக்கத்தில் போய் வாங்கி மாதிரி மருந்து போட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் வரவங்களுக்கே நம்ம வந்து பார்த்து தான் மருந்து. இதுக்கு என்ன காரணம், இப்படி எடுத்துக்கிறது சரியா அப்படின்னு
0: சொல்லுங்க. எந்த மருத்துவ முறையாக இருந்தாலும் சரி, ஹோமியோபதியோ இல்லை ஆங்கில மருந்தாக இருந்தாலும் சரி, சுய மருத்துவங்கிறது தவறு.
2: தவறு
0: அது. ஏன்னா இப்போ அது இப்போ ஹோமியோபதியில் நாங்கள் இன்னும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக பார்க்குறோம். ஏன்னா இப்போ நம்ம ஜெனிட்டிக் மேக்கப், அதாவது ஜெனிட்டிக்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருவரும் இண்டிவிஜுவல். ஈவன் நம்ம வந்து ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் சொல்கிறோம் இல்லையா, ரெட்டை குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வேறு வேறு மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரே வியாதி வந்த ரெண்டு பேருக்கும் நம்ம வேறு வேறு மருந்துன்னு சொல்கிறோம். ஈவன் ட்வின்ஸ், ஐடென்டிக்கல் ட்வின்ஸாக இருக்கிறவங்களுக்கு கூட இப்போ ஒரே வியாதி வந்தாலும் ஒவ்வொருத்தர் ரெண்டு பேருக்கும் வேறு வேறு மருந்தாக இருக்கும்.
2: அது என்ன ரீசன்,
0: என்னென்னா இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஃபீவர், இப்போ இப்பயும் சொல்கிறேன், நம்ம டிசீஸுக்குன்னு மருந்து கொடுக்கல. ஃபீவர் இப்போ ரெண்டு பேர் வராங்க, ஒருத்தவங்க ஃபீவர் இருந்தாலும் இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிள் 102 ஃபாரன்ஹீட் இருக்குன்னு வச்சுக்கோம், அப்படி இருந்தும் அவங்க வேலைக்கு போகணும்னு சொல்லுவாங்க. அதே ஒரு ஜஸ்ட் இப்போ 99 தான் வந்திருக்கோம், என்னால் எதுவுமே முடியலன்னு போத்திக்கிட்டு படுத்திருப்பாங்க. ஸோ ரெண்டு பேருக்கும், மேபி ரெண்டு பேருக்கும் டைஃபாய்டு ஃபீவர்னே வச்சுப்போம், ஒரே ஃபீவராக இருந்தாலும் மருந்து வேற வேற இருக்கும். அது அதாவது ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தரும் தனித்தனி, ஏன்னா ஜீன் அடிப்படையில் பார்த்தோம்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் வேற வேற. ஸோ அந்த அடிப்படையில் மருந்து, ஏன்னா மைன்யூட்டாக பார்த்து கொடுக்குறப்ப தான் தீர்வும் நமக்கு நல்லா தான் இருக்கும்.
2: சரிங்க டாக்டர். இப்போ மருத்துவரை தொடர்புக்கிறதுக்கு நம்ம இவ்வளோ கேட்குறோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹோமியோபதி மருத்துவராக இருக்கீங்க. இப்போ எனக்கே இப்போ ரேடியோ கேட்டுட்டுகளுக்கு ஒரு ஆசை இருக்கும், இப்போ எங்கள் வீட்டு பையனும் ஒரு ஹோமியோபதி டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். இப்போ ஹோமியோபதி டாக்டர் ஆகணும் எப்படி படிக்கணும் டாக்டர்?
0: இப்போ ஹோமியோபதி மருத்துவம் படிக்கிறது வந்து ஆயுஷ்ங்கிற இதில், அதாவது மாற்று மருத்துவ முறை இருக்கு இல்லையா, ஆயுஷ்னு சொல்லுவாங்க. அதாவது ஆயுர்வேதா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி, யோகா, நேச்சுரோபதி. ஸோ இது எல்லாத்தையும் அமைச்சகம், ஆயுஷ் அமைச்சகத்தில் இருக்குது.

0: ஸோ இந்த படிப்புக்குமே வந்து என்னன்னா, நீங்க நீட், இப்ப நம்ம நீட் தேர்வு பாஸ் பண்ணி அது அடிப்படையில் நம்ம இது இருக்கும். இப்போ தமிழ்நாடை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அரசு ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி ஒன்று இருக்குது, மதுரையில் இருக்குது, மேலும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிறையா இருக்குது. ஸோ இப்போ இதை இந்த இப்போ எதுவும் இப்போ நீட் ரிசல்ட் வர நேரம் தான் இது. ஸோ இந்த நீட் மார்க்கின் அடிப்படையில் நீங்கள் அப்ளை பண்ணி இதை போய் ஜாயின் பண்ணலாம்.
1: ஹோமியோபதி படிக்கணும் அப்படின்னா நீட் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய எந்த கல்லூரி தேர்ந்தெடுக்கணும், எத்தனை வருஷம் படிப்பு?
0: இதுவும் பார்த்தீங்கன்னா 4.5 வருட படிப்பு, 1 வருட இன்டர்ன்ஷிப்னு சொல்லுவோம் ஹவுஸ் சர்ஜன். ஸோ 5.5 வருட படிப்பு, 5.5 இயர்ஸ் படிக்கணும்.
1: ஆனால் ஹோமியோபதியில் உள்ளவங்க சர்ஜன் பண்ணுறதுக்கு இல்லை,
0: சர்ஜரி என்னன்னா நாங்கள் படிக்கக்குள்ள இப்போ பிஹெச்எம்எஸ் அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிசன் அண்ட் சர்ஜரி, அந்த இது சர்ஜரியை பற்றி படிப்போம். என்ன எதற்காக அது படிக்கிறோம், நாங்கள் சர்ஜரி பண்ண மாட்டோம், ஆனால் இப்போ ஒரு டிசீஸுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இப்போ எந்த நேரத்தில் எனக்கு மருந்தில் சரியாகாது, சர்ஜரி தேவைங்கிறத புரிஞ்சுக்கணும்.
1: அது தெரிகிறதுக்காக,
0: ஏன்னா எந்த நேரத்தில் அந்த பேஷண்ட்டுக்கு நாங்கள் அறிவுரை சர்ஜரி போங்கன்னு நாங்கள் அறிவுரை கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த சர்ஜரி தேவைப்பட்டதும் இதில் சரி பண்ண முடியும். எந்த நேரத்தில் எங்களால் இதுக்கு சர்ஜரி தான் தேவை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அனுப்புறதுக்காக அதை பற்றியும் நாங்கள் படிப்போம்.
1: அதுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு

0: நேர்களுக்கு உள்ளங்கடிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், திருவாரூர் அமிதா ஹோமியோ கிளினிக், நாகை முராசன்ஸ் ரெடிமேட்ஸ், தஞ்சாவூர் அணு மருத்துவமனை,
1: திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக். என்றும் மக்கள் சேவையில் திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை முராசன்ஸ் நாகப்பட்டினம்.
4: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை,
5: திருவாரூர் மகாராஜா ஆலி சூப்பர் சேல், 5 முதல் 50% தள்ளுபடி ஜூலை 13 முதல். மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
6: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: பண்படையின் நூறு புள்ளி மூட்டில் நாம் இணைந்திருக்கிறோம். நலமை சூழ்க சிறப்பு மருத்துவ தொடரில் உங்களின் சந்தேகங்களுக்கு ஆலோசனைகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவ நிபுணர் டாக்டர் வே ஈஸ்வர்மூர்த்தி அவர்கள். ஹோமியோபதி தொடர்பான நிறைய சந்தேகங்களுக்கு நீங்கள் சொல்லிட்டு தான் சார் இருக்கீங்க. இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் சிங்கிள் சைல்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, அந்த குழந்தையை பார்த்துட்ருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் ஒரு விதத்தில் அந்த குழந்தையை வந்து அவங்க அடிக்ட் ஆகிறவங்களும் இல்லையோ இந்த பேரண்டே சில விஷயத்தில் அடிக்ட் ஆகி விட்டுறாங்க. இதுமாரி மொபைலில் பார்த்துக்கோ, மொபைலில் கொடுத்துட்டு நீங்கள் அங்கேயே இரு நான் வேலையை பார்க்கணும் டிஸ்டர்ப் பண்ண சொல்லும்போது மொபைலில் அவங்க அடிக்ட் ஆகிறாங்க. ஒரு சில குழந்தைகள் பார்த்தா அந்த ஆர்டிசம் குறைபாடுகளும் நிறைய வராங்க. இதை வந்து நீங்கள் ஹோமியோபதியில் எப்படி சார் க்யூர் பண்ணலாம்?
1: அதாவது ஆர்டிசம் பாதிப்பு அப்படிங்கிறதுனா இது ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்னு சொல்கிறாங்க. ஸோ இது குழந்தைகள் வந்து இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, குழந்தைகள் வந்து தன்னோட கற்பனை உலகத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஸோ என்ன ஆகுனா அந்த ஒரு குழந்தைகள் அந்த ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமே ஐ டு ஐ கான்டாக்ட் இருக்கும், கண்ணை பார்த்து சிரிக்கிறது இந்த மாதிரிலாம் வரும். ஸோ இந்த வளர்ச்சி எங்கேயாச்சும் தடைப்படுது. இப்போ ஒரு வருடத்துக்குள்ளே கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் ஒரு பிறந்த குழந்தைக்கு ஆர்டிசம் இருக்கா அப்படிங்கிறத அந்த கண் பார்த்து சிரிக்கிறது, முகம் பார்த்து சிரிக்கிறது இல்லைனாலே நம்ம அதை கவனிச்சு பார்க்கணும்.
0: ஒரு வருடம் ஆகுமா டாக்டர்?
1: 3-4 மாதங்களே இருக்கும். ஸோ நம்ம கண்டுபிடிக்கிறது,
0: நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இல்லை அதான் என்ன ஒரு வருடம் ஆகும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு.
1: இல்லை ஒரு வருடத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கலாங்கிறதுக்கு
0: கண்டுபிடிக்கலாம்.
1: ஏன்னா ஒரு 3-4 மாதங்களே அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க குழந்தை. அதில் ஏதாவது ஒரு டிலே இருந்தாலே நம்ம கொஞ்சம்
0: கவனமாக
1: பார்த்தோம்னாலே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆர்டிசம் வந்து பிறந்ததுலேருந்தே சில குழந்தைங்களுக்கு இருக்கும். சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வயதுக்கு அப்புறம் கூட வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அது எப்போ வந்துச்சுங்கிறத கவனித்து பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். இப்போ பிறந்ததுலே இருக்கு அப்படின்னா அந்த தாய்க்கு கர்ப்ப காலத்தில் இருந்த ஒரு மன உளைச்சல்களோ இல்லை இப்போ ஒரு வைரல் ஃபீவரை வந்து சரியாக ட்ரீட் பண்ணாமல் இருக்கிறப்ப, ஏதேனும் ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனை சரியாக ட்ரீட் பண்ணாதப்பையோ அதனால இந்த குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படலாம். கர்ப்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தாய்க்கு உள்ள ஏதோ மன உளைச்சல், இப்போ ஒரு என்ன இது வாழ்க்கை, நம்ம இந்த உலகம் ஏன் நமக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, வேற

0: உலகத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனையான ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கிறப்ப அந்த குழந்தைக்கு ஒரு பாதிப்பு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ ஒரு 2-3 வயதுக்கு அப்புறம் சில குழந்தைங்களுக்கு பாதிப்பு வரும். அது வந்து காரணம் என்னன்னா சுச்சுவேஷன் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். நீங்கள் கேட்ட மாதிரி அந்த ஸ்க்ரீன் அடிக்ஷன், மொபைல் பார்க்கறது, டிவி பார்க்கறது, அவங்க ஏஜ் குரூப் குழந்தைங்க விளையாட கிடைக்காத வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறப்ப குழந்தை கற்பனை உலகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுறாங்க. ஸோ இது காரணத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சி அதற்கான ஹோமியோபதி மருந்து கொடுக்கக்குள்ள இதை முழுமையாக அதை சரி பண்ண முடியும், முழுமையாக சரி பண்ண முடியும்.
1: ஓகே, அது எப்படி சார் ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க அதுக்கு?
0: அதாவது இப்போ அந்த குழந்தையோட ஆக்டிவிட்டீஸை கவனிப்போம், எந்தெந்த விஷயங்கள் அவங்க செய்கிறாங்க. இப்போ எல்லா ஆர்டிசம் குழந்தைங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ அதில் வந்து ஒரு சில குழந்தைங்களும் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பாங்க. ஸோ என்ன சமீபத்தில் ட்ரீட் பண்ண ஒரு ஆர்டிசம் குழந்தை பார்த்தீங்கன்னா சரியா பேச மாட்டாங்க, கண் கண் பார்த்து பேச மாட்டாங்க, ஆனா நம்பர் மட்டும் கரெக்டா
1: சொல்லுவாங்க.
0: அதை வந்து ஒரு க்ளூவா எடுத்து அப்ப அந்த அம்மாவுக்கு அந்த குழந்தையோட தாய்க்கு என்ன மாதிரி கர்ப்ப காலத்துல பிரச்சனை இருந்துங்க பார்த்து கொடுக்க ஆரம்பிச்சோம். கொடுக்க ஆரம்பிச்சப்ப படிப்படியா அவங்க ஐ டு ஐ கான்டாக்ட் வர ஆரம்பிச்சது, பேச ஆரம்பிச்சாங்க. அது இன்னும் பியூட்டி என்னன்னா அவங்க வந்து ஒரு 4 வயது இருக்கிறப்ப ஸ்பெஷல் ஸ்கூல் தேட ஆரம்பிச்சாங்க ஆர்டிசம் பாதிச்சிருக்காங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்குள்ள 6 வயது வரப்ப நார்மலா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க நார்மல் ஸ்கூல்லே சேர்க்குற அளவுக்கு ஒரு சூழ்நிலை கிடைச்சிச்சு, அவங்க போயிட்டாங்க.
1: அப்போ நீங்கள் இப்போ இதில் எனக்கு என்ன புரிதல் இருக்குது அப்படின்னா, ஒரு ஆர்டிசம் குழந்தைக்கு வந்து அவங்க தாயோட அந்த மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட் கொடுக்கலாம்.
0: ஆமாம், ஏன்னா அது வந்து ஒரு முக்கியமான பாட்டாக இருக்கும்.
1: ஓ சூப்பர். இப்போ ஒரு இப்போ இது வந்து பிறப்பிலேயே இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் சொன்னீங்க, ஒரு 2-3 வருடங்கள் கழித்து, ஒரு 4 வருடங்கள் கழித்து உங்களை வந்து சில இடத்துல நம்ம ரீசனே தெரியாது, என்ன ரீசனுக்காக அவங்க அப்படி இருக்கிறாங்கன்னு தெரியாது, அதை எப்படி ஐடென்டிஃபை
0: பண்ணுவாங்க? அந்த மாதிரி குழந்தைங்களை வரப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா, அந்த குழந்தை 1 வயசுல எப்படி இருந்தாங்க, அப்போ வீட்டு சூழ்நிலை எப்படி இருந்தது, மாதம் மாதம் நாங்கள் கேட்போம். ஸோ அப்படி கேட்குறப்ப எந்த இப்போ ஏதோ ஒரு இப்போ ஆர்டிசம் குழந்தைங்க அந்த வீட்டில் ஏதாவது ஒரு இப்போ தாத்தா பாட்டி இருந்திருக்கலாம், அவங்க தவறி இருந்த ஒரு அதிர்ச்சி இருந்திருக்கலாம், இல்லை ஏதேனும் ஒரு குடும்பத்தில் ஒரு சண்டை, ஒரு பிரிவு. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் ஸ்டோரி மாதிரி கேட்போம், வரிசையாக அந்த வருடங்கள் ஃபுல்லாக கேட்டுட்டு. ஸோ அப்போ அந்த குழந்தைக்கு பாதிப்பு இந்த இயர் மேட்ச் ஆகும், டைம் மேட்ச் ஆகிறப்ப நாங்கள்
1: கண்டுபிடிச்சோம்
0: ரீசன்கள். சில இடத்துல பார்த்தோம்னா நம்ம சொன்னப்ப அந்த பேரண்ட்ஸே ஆச்சரியப்படுவாங்க, ஓ இதுதான் ரீசன், அவங்களுக்கே இது புரிஞ்சிருக்காரு
1: புரிஞ்சிருக்காரு.
0: நம்ம ரெண்டுத்தையும் நம்ம கோரிலேட் பண்ணி சொன்னப்ப அவங்க புரிஞ்சுப்பாங்க, அதுக்கப்புறம் அதை பற்றின ஆழமான டீட்டெயில் சொல்லுவாங்க, அதை கேட்டு கொடுக்குறப்ப அதை முழுசாக சரி பண்ண முடியும்.
1: சூப்பர் டாக்டர். அப்போ நம்ம இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நம்ம வந்து நோய்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கல,
0: நோய்கோட
1: நம்ம யாருக்கு அது இருக்கோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி
0: நம்ம திருவள்ளுவர் நோய் நாடி நோய் முதல் நாடி, அதை கண்டுபிடிச்சு மருந்து கொடுக்கறப்ப அதை சரி பண்ண முடியும்.
1: சரிங்க டாக்டர். இப்போ வந்து குழந்தைக்கு ஒரு ஆர்டிசம் கேட்கறோம், இதே ஒரு கொஞ்சம் அடுத்து பார்த்தோம்னா முடக்குவாதம் அப்படிங்கறதும் இன்னைக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு, அவங்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் ஹோமியோபதி கிளினிக்?
0: இப்போ முடக்குவாதம் வந்து ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவோம், அதாவது இது வந்து என்னன்னா ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். நம்ம வந்து எதிர்ப்பு சக்தியை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனா இந்த இதுல வந்து எதிர்ப்பு சக்தி என்னன்னா ஆட்டோ இம்யூன், அதாவது நம்மளோட எதிர்ப்பு சக்தி நமக்கு எதிராக செயல்படுது. ஸோ இப்போ அந்த ஜாயிண்ட்டுக்கு இதில் உள்ள திரவத்தை அது ஒரு இறுகி போகிறது, காலையில் எந்திரிக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட்லாம் அசைக்க முடியாமல் ஒரு டைட்டாக இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். ஸோ சில பேருக்கு என்னென்னா சோரியாசிஸோட சேர்ந்து இந்த ஆர்த்ரைட்டிஸ் இருக்கும், அது சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே ஒரு ஆட்டோ இம்யூன் தான். ஸோ ஆட்டோ இம்யூன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அந்த ஆட்டோ இம்யூன் தாட் அவங்களுக்கு இருக்கா, தன்னைத்தானே வருத்திக்கிற மாதிரி ஒரு மனநிலை, இல்லை ஒரு சில பேர் வந்து என்னடா வாழ்க்கை இதுன்னு ஒரு வாழ்க்கையை வெறுத்து போய், அதாவது லைஃப்லேயே ஒரு பற்றுதல் இல்லாத ஒரு மனநிலை, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இந்த பிரச்சனை ட்ரிகர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா கோவத்தில் தன்னைத்தானே அடிச்சுக்கிறது, செவத்தில் குத்துறது. ஸோ இதெல்லாம் நாங்கள் என்ன சொல்லுவோம், ஆட்டோ இம்யூன் பிஹேவியர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம பிஹேவியர் இது மாதிரி இருக்கிறப்ப தான் நம்ம இம்யூனிட்டியும் நமக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி அவங்களுக்கான மருந்துகள் கொடுக்குறப்ப அந்த ஆட்டோ இம்யூனிட்டி மாதிரி இம்யூனிட்டி சமநிலைக்கு வர்றப்ப பிரச்சனைகள் சால்வ் பண்ண முடியும்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: இன்றைய நிலைமை சூழ்க நிகழ்ச்சியோட கிட்டத்தட்ட நம்ம நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம் டாக்டர். ஏன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லும்போது இந்த மன வலிமை மனம் சம்பந்தமாக நிறைய வார்த்தைகள் சொல்கிறேன். நீங்கள் ஆர்டிசம் ஆரம்பித்தாலும் சரி தான், அந்த முடக்குவாதம் ஆரம்பித்தாலும் சரி தான், அந்த அவங்க அல்சர் கிடையாது தான், அப்போ மனம்தான் அதுக்கு முக்கிய காரணம்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நிகழ்ச்சி நம்ம கிட்ட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம் டாக்டர். நிறைவாக சொல்லணும் அப்படின்னா
1: இப்போ ஹோமியோபதி மருத்துவம் வந்து ஆரம்பத்துலேருந்து என்னென்னா, நம்ம உடல் ஒரு டிசீஸாக ஒரு நோய்வாய்ப்படுறதுக்கு முன்னாடி மனதில்

0: ஒன்று ஆரம்பித்து தான் அது டிசீஸாக மாறுதுங்கிறத இப்போ வந்து மாடர்ன் சயின்ஸில் அதை இப்போது எந்த ஒரு இதுவும் கண்டுபிடிக்க முடியலன்னா ஸ்ட்ரெஸ் தான் காரணம்ங்கிற ஃபைனலுக்கு வராங்க. ஆனால் இது ஹோமியோபதி ஆரம்பத்திலிருந்தே இதை ஃபாலோ பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அதை நீங்கள் இப்போ ஹோமியோபதி மருத்துவர்கிட்ட போகிறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் உங்கள்கிட்ட
1: பேசுவாங்க. இப்ப இது கூட சொல்லுவாங்க டாக்டர், இப்ப ஹோமியோபதி கிளினிக் போனா நிறைய நேரம் பேசிக்கிட்டே பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரீசன் தானே
0: அதான் எப்படின்னா நம்ம அவங்களோட சூழ்நிலையும் கேட்போம், தொந்தரவுகள் எந்தெந்த நேரங்கள் ஆரம்பிச்சுன்னு கேட்போம், ரெண்டுத்தையும் கோரிலேட் பண்றப்ப எதனால இது ஆரம்பிச்சுங்கிறத ஆலோசனை இது பண்ணி கொடுப்போம். சோ இது என்னன்னா நம்ம எல்லா நேரத்திலயும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட தான் இருக்கும், நம்மளோட எதிர்பார்ப்புகளை அதிகப்படுத்திக்கிட்டே போறோம். ஆனா யதார்த்தம் பாத்தீங்கன்னா அது மேட்ச் பண்ணாது. சோ இந்த எதிர்பார்ப்புக்கும் யதார்த்தக்கும் உள்ள கேப் அதிகமாக அதிகமாக நமக்கு பிரச்சனை அதிகமாக வருது. சோ அந்த யதார்த்தத்துக்கும் எதிர்பார்ப்புக்கும் உள்ள கேப்பை நம்ம குறைக்க குறைக்க நமக்கு வர டிசீஸும் குறையும். சோ நம்ம நாங்க இப்போ ஒரு மன அழுத்தத்துல வியாதி வந்து அதை கண்டுபிடிச்சு நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறோம். நீங்க அதுக்கு முன்னாடியே அதை இப்ப எப்படி நம்ம ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தா ப்ரிவென்ட் பண்றோமோ, மாஸ்க் போட்டுக்கிறோம், இந்த மாதிரி செய்யறோமோ, இந்த மன அழுத்தத்தையும் நீங்க மேனேஜ் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் பிரச்சனைகள் வரதை நம்ம தவிர்க்கலாம்.
1: இப்போ இப்போ எக்ஸ்ட்ரா நீங்கள் இந்த ஒன் ஹவர் உங்கள்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது தெரியுது, ஒரு ஒரு உங்களை மாதிரி டாக்டர்ஸ் பார்க்க வரும்போது பேசும்போது நிறைய அது விஷயங்கள் நமக்கு வந்து ஒரு தைரியம் கொடுக்கறது, அதுலேயே பாதி கியூர் ஆகிடும் போல.
0: அது இப்போ சார் நிறைய பேரும் பார்த்துருக்கோம், இப்போ அவங்க கேட்டுட்டு இருக்கக்குள்ள அவங்க இதுதான் காரணம்னு கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னோம்னா, ஓ இந்த ஸ்ட்ரெஸ் தான் எனக்கு காரணம், அதுவே பாதி குறைஞ்ச மாதிரி
1: பாதி குறைஞ்சிரும் மாதிரி சொல்லிட்டு நிறைவாக ஒரே ஒரு நேரம் டாக்டர் டாக்டர் வணக்கம்.
2: ஹலோ
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம் ஐயா, நாங்க சுவாமி மலையில இருந்து செந்தில் முருகன் ஐயா.
1: செந்தில் முருகன் ஐயா, உங்களோட சந்தேகம் கேளுங்க.
2: வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம் சொல்லுங்க.
2: என்னுடைய மனைவிக்கு வயது 38, அவங்களுக்கு இந்த கர்ப்ப பையில ஃபைப்ராய்டு அப்படின்னு கட்டி இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு 6 மாதமா அலோபதி மருத்துவத்துல சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்கோங்க.
0: சரிங்க,
2: மாத்தி மாத்தி நாங்க எந்த அலோபதி மருத்துவம் போனாலும் கர்ப்ப பைய நீங்க ரிமூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க.
0: ஆனா
2: ரிமூவ் பண்ணவங்கள கேட்டாக்க அவங்க அது அதை எடுத்ததுக்கு அப்புறம் பயங்கரமான காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நாங்க ஃபேஸ் பண்றோம், எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
1: சரிங்க,
0: இதை என்ன செய்யலாம்?
2: குழப்பமா இருக்குங்க, என்ன இது, எதனால எப்படி செய்யலாம்? ஹோமியோபதி மருத்துவத்துல இதுக்கு
0: கண்டிப்பா இதை சரி பண்ண முடியும். அதாவது இப்போ அந்த கர்ப்பப்பை கட்டிங்கிறது அதற்கான காரணத்தை ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஸோ அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான தொந்தரவுகள் இருக்கு, இப்போ மாதவிடாய் காலத்தில் என்ன மாதிரி தொந்தரவு இருக்கு, சில பேருக்கு உதிரப்போக்கு அதிகமாக இருக்கும், உதிரப்போக்கு அதிகமாக இருக்கிறப்ப ஹீமோக்ளோபின் லெவல் குறையும், அதாவது இரத்த சோகை ஏற்படும். ஸோ இதன் அடிப்படையில் அவங்களுக்கான மருந்துகள் கொடுக்குறப்ப இதை முழுசாக சரி பண்ண முடியும். அதாவது இப்போ அவங்க அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படிங்கிறாங்க, அந்த கர்ப்பப்பை அந்த ஃபைப்ராய்டோட சைஸை பொறுத்தும் அந்த இது இருக்கும், அது சைஸ் பெருசாக இருந்தாலும் கூட கரெக்டான ஹோமியோபதி சிகிச்சை எடுக்கிறப்ப அதை முழுசாக சரி பண்ணி அறுவை சிகிச்சையை தவிர்க்க முடியும்.
1: சரிங்க டாக்டர். கிட்டத்தட்ட இந்த 1 ஹவர் போனதே தெரியல டாக்டர், ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லிசனர் வந்து அவங்களுடைய சந்தேகங்களுக்கு ஆலோசனை கேட்டிருக்காங்க, நானும் நிறையா சந்தேகம் கேட்டுறேன், என்னுடைய சந்தேகம் தவிர்த்து நீங்கள் நிறையா ஆலோசனை கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி டாக்டர்.
0: நன்றி.
1: காரைக்கால் பண்படி 100.3 அரங்கத்திற்கு வந்து நேர்கள் சந்தேகங்களுக்கு ஆலோசனை வழங்கிறதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர்.
0: நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் அமிதா ஹோமியோ கிளினிக் வழங்கிய நலமே சூழ்க. சிறப்பு மருத்துவ தொடர் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக்.
3: திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக், என்று மக்கள் சேவையில் திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக். திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக்
4: அரசு பதிவு பெற்ற அனுபவமிக்க மருத்துவர்களை கொண்டு சிறந்த முறையில் ஒவ்வொருவரின் தனித்துவத்தை ஆராய்ந்து அதற்கேற்ப ஹோமியோ முறையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது,
3: என்று மக்கள் சேவையில் திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக். மானந்தியார் தெரு, திருவாரூர். போன் 240275.
4: முன்பதிவிற்கு செல் 9482-40273.
1: இன்றைய நலமே சுருக சிறப்பு மருத்துவ தொடரில் உங்களின் ஹோமியோபதி தொடர்பான உங்களின் சந்தேகங்களுக்கு ஆலோசனை வழங்கினார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவ நிபுணர் டாக்டர் வே ஈஸ்வரமூர்த்தி அவர்கள்.

0: வான்மலையில் இனி வளம் வருகிறது. எஃப்எம் எக்ஸ்பிரஸ் பன்மலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருப்போர் நாகை மோராசன்ஸ் ரெடிமேட், திருவாரூர் மகாராஜா சில்க்ஸன் ரெடிமேட், திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து பகல் 12:10 கடித மலர்கள், 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்கும் சிறுவன் கே மகிழன்.
1: கவிதைகளால் விடுதலைக்கு வித்திட்டவர் கவிஞனாய், வீரனாய், பத்திரிகையாளராய், பன்முக தோற்றம் கொண்ட மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பற்றி பேச வந்திருக்கிறேன். அவர்
0: 12:55 பனிசை, 1 மணிக்கு தேன்மழை, 1:55 மெல்லிசை. இன்று பிற்பகல் 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் வார்த்தை விளையாட்டு. 2:30 லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு தொடரும். 3 மணிக்கு நாகை மோராசன்ஸ் ரெடிமேட்ஸின் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். 3:30 திருவாரூர் மகாராஜா சில்க்ஸன் ரெடிமேட்ஸின் எல்எஸ்சி கேட்கலாம். இன்று மாலை 4 மணிக்கு நாடகம் ஒய்ஜி மதுவந்தி அவர்களின் டாம் மீடியாஸ் வழங்கும் லக்ஷ்மி கல்யாண வைபோகமே மேடை நாடகம். எழுதியவர் வெண்ணிராடை மூர்த்தி அவர்கள். இயக்கம் ஒய்ஜி மகேந்திரன். அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன். இன்றைய மாலை ஒளிபரப்பில் 5 மணிக்கு வைக்கிங் பனேனன் பிரிப்ஸின் கலக்கல் நேரம். 5:30 விளக்கேற்றும் வேலை. 6 மணிக்கு பன்னிசை. 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர். மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ
2: பால் பல் இருக்கு. அந்த பால் பல் விழுந்ததுக்கு அப்புறமா பற்கள் முளைக்குது குழந்தைங்களுக்கு. அந்த பற்கள் முளைக்கும் போது பார்த்தோம்னா ஒரு பல்லு பெருசா இருக்கும், ஒரு பல்லு சின்னதா இருக்கும், முன்னும் பின்னுமா இருக்கும். பல்லு கரெக்டான வரிசையில வராது. சில குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி முளைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை எந்த ஸ்டேஜ்ல வந்து சரி பண்ணிக்கணும் டாக்டர்? ஏன்னா 14 வயசுக்கு மேலதான் இந்த சிகிச்சையெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க டாக்டர், இது எந்த ஸ்டேஜ்லயே வந்துட்டீங்கன்னா சீக்கிரமா சரி பண்ணிக்கலாம் டாக்டர்?
3: கேட்ட கேள்வி நல்ல கேள்வி மேடம். என்னன்னா வந்து பல்லோட அமைப்பு, அதாவது பல்லோட ஷேப்ஸ் வந்து டிஃபர் ஆகலாம். என்ன சென்ட்ரல் இன்சிஷன்,
0: பற்கள், ஈறுகள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள். 6:45 தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் இசைத்துறையை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இன்று 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எசட்டின் உழவர் அரங்கம்.
4: கம்மியாகும், மழை இல்லாத போனதான் சப்பாத்தி பூச்சி அதிகமா விழுது.
5: அந்த வெயில்ல அதிகமா வந்து சப்பாத்தி பூச்சி விழுது, அதுவும் வருது. வெள்ளையும் இருக்கு,
4: வெள்ளையும் இருக்கு.
5: சப்பாத்தி
4: பூச்சி அடிச்சோம்னாக்கா வெள்ளை.
0: கத்திரி வெண்டை சாகுபடி காரைக்கால் மாவட்டம் அத்திப்படுகை விவசாயி டி பாலு அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்றிரவு 8 மணிக்கு நாகை மோராசன்ஸ் ரெடிமேட்ஸின் காற்றில் வரும் கானம். 8:30 திருவாரூர் மகாராஜா சில்க்ஸன் ரெடிமேட்ஸின் காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக்கின் இசை குஞ்சல் கேட்கலாம். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை. காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 10 மணிக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இரவு மலரும். 10:30 இரவு மலரும் தொடர்ந்து கேட்கலாம். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 தூயிலும் முன். இதுவரை பண்பலையில் வளம் வந்தது எஃப்எம் எக்ஸ்பிரஸ். தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலையின் 100.3. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
6: This is Akashvani, the news read by Sunil Varma. Prime Minister Narendra Modi has returned to New Delhi after concluding his 6-day successful visit to Indonesia

திசையெங்கும் இசை வீசும் காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் எனி கேட்கலாம் கடித மலர்கள். உங்கள் கருத்துக்கள் எங்கள் குரலில். நமது நிலைய நிகழ்ச்சிகள் பற்றிய நேயர்களின் கருத்துக்கள் நேரலையில் வளம் வரும்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
2: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: கடித மலர் உங்கள் கடிதங்கள், உங்கள் எண்ணங்கள், உங்கள் உணர்வுகள் எங்கள் குரலில். நமது நிகழ்ச்சியின் முதல் கடிதம் விலமல் ஏ காவேரி எத்திராஜ் அவர்களுடையது. கடந்த 3ஆம் தேதி மாலை 4 மணிக்கு ஒலிபரப்பான ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் நாகை மாவட்டம் கீழ்வெளூர் வட்டம் காமேஸ்வரம் கடற்கரையில் இருந்து நேரலையாக ஒலிபரப்பானதை கேட்டேன். ஊரின் சிறப்புகள் பற்றியும் நீல கடற்கரைக்கு பெயர் எப்படி வந்தது என்பதை, அழகான ஊர் என்பதையும் அந்த ஊர் மக்கள் எடுத்து கூறியதை கேட்டு தெரிந்து கொண்டேன். நேயர்கள் அனைவரும் சிறப்பாக பேசி அசத்தினார்கள். 1 மணி நேரம் சென்றதே தெரியவில்லை. நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது என்றிருக்கிறார். தொடர்ந்து கடந்த 4ஆம் தேதி காலை 6:55 ஒலிபரப்பான பசுந்தளிர் குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் குட்டீஸ் எஸ் சாராஸ்ரி அவர்கள் ஆட்டுக்குட்டி கதை சொன்னது சூப்பராக இருந்தது. குட்டீஸ் சாராஸ்ரி அவர்கள் படித்து சிறந்த மருத்துவராக எனது வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியை வழங்கிய பண்பலைக்கு மனமார்ந்த நன்றிகள் என்றிருக்கிறார். அதே நாளில் மாலை 4 மணிக்கு ஒலிபரப்பான சூப்பர் ஹிட் நிகழ்ச்சியான மனம் விழியதே நிகழ்ச்சியில் மருத்துவர் V.S. இன்பஸ்ரீ அவர்களின் பாடல்களை கேட்டு ரசித்தேன். பாடல்களும் அதற்கான விளக்கங்களும் அற்புதமாக இருந்தது. ஒரே வரிகளில் அமைந்த பாடல்கள் 2 எப்படி அமைந்திருந்தது என்பதை சிறப்பாக எடுத்து கூறி அவருடைய விருப்ப பாடல்களை ஒலிபரப்பு செய்த காரை பண்பலைக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் என்றிருக்கிறார். கடந்த 5ஆம் தேதி காலை 6:55 ஒலிபரப்பான பசுந்தளிர் நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சியாக குட்டீஸ் வி காசிகா அவர்கள் வண்ணத்து பூச்சு பாட்டு பாடியது சூப்பராக இருந்தது. குட்டீஸ் காசிகா அவர்கள் படித்து சிறந்த ஆசிரியராக ஆவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியை வழங்கிய பண்பலைக்கு நன்றிகள் பல என்றிருக்கிறார். தொடர்ந்து கடந்த 6ஆம் தேதி காலை 6:55 ஒலிபரப்பான பசுந்தளிர் நிகழ்ச்சியில் குட்டீஸ் எஸ் ரம்யா அவர்கள் பாட்டு பாடியது சூப்பராக இருந்தது. ரம்யா அவர்கள் படித்து சிறந்த மருத்துவராக ஆக வேண்டும் என கூறினார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியை வழங்கிய பண்பலைக்கு மனமார்ந்த நன்றிகளும் என்றிருக்கிறார். கடந்த 6ஆம் தேதி பகல் 2:30 ஒலிபரப்பான சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் லால்குடி G.R. கிருஷ்ண விஜயலட்சுமி அவர்களின் வயலின் இசை கேட்டேன். மனசு என்ற பாடல் மிக இனிமையாக இருந்தது, கேட்டு மகிழ்ந்தேன். நிகழ்ச்சியினை ஒளிபரப்பு செய்த காரை பண்பலைக்கு பாராட்டுக்கள் என்றிருக்கிறார். இவரது அடுத்த கடிதம் கடந்த 7ஆம் தேதி காலை 6:55 ஒளிபரப்பான பசுந்தளிர் நிகழ்ச்சியை பற்றியது. நிகழ்ச்சியில் 5ஆம் வகுப்பு படிக்கும் குட்டீஸ் எம் ஹன்சிகா அவர்கள் விடுதலை என்ற தலைப்பில் கவிதை சொன்னது சூப்பராக இருந்தது. குட்டீஸ் ஹன்சிகா அவர்கள் படித்து சிறந்த மாவட்ட ஆட்சியராக ஆவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து சிதம்பரம் சிவசக்தி நகர் வி எஸ் இன்வெஸ்டி அவர்களுடைய கடிதம் இது. கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் எனது விருப்பம் மனம் விழுதே நிகழ்ச்சியில் கடந்த 4ஆம் தேதி 7 சனிக்கிழமை அன்று ஒளி உலா வந்தது. நிகழ்ச்சியை வழங்கிய பண்பலைக்கும் எனக்கு பிடித்த பாடல்களை வழங்கிய அறிவிப்பாளர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் என்றிருக்கிறார். சிதம்பரம் தில்லை சீனிவாசன் அவர்களுடைய கடிதம் இது. இன்சொல் அமுது கடந்த 8ஆம் தேதி கேட்டு மகிழ்ந்தேன். சிறந்த அறிவுரை முனைவர் மீனாட்சி ஜவஹர் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை வழங்கிய பண்பலை அவர் மனமார்ந்த நன்றிகள் என்றிருக்கிறார். சிதம்பரம் தில்லை நாயகி கடந்த 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு உலா வந்த வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியில் பாடலில் வரும் சொற்களை கண்டுபிடிக்கும் போட்டி சிறப்பாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கும் பாடல்களையும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாகப்பட்டினம் ஆரிய நாட்டுத்தரு எஸ் சிவாபாரதி, வால்முனீஸ்வரன், பாப்பா கோவில் கே ரவி, வேளாங்கண்ணி ஏஆர் சொக்கலிங்கம், மயிலாடுதுறை எஸ்பி வேந்தன், மங்கைமடம் ஜி ஜெயந்தி, மணக்குடி எஸ் ராஜேந்திரன் இவர்களுடைய கடிதம் இது. கடந்த 5ஆம் தேதி பிற்பகல் 2:05 வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சி கேட்டோம். அதில் பங்கு கொண்ட நேயர்களிடம் கேட்ட வார்த்தைகளுக்கு சரியான பதில் சொன்னார்கள் மற்றும் நிகழ்ச்சிக்கு தகுந்த பாடலையும் வழங்கினார்கள். நிகழ்ச்சி விறுவிறுப்பாக இருந்தது. இதை வழங்கிய சகோதரி அவர்களுக்கும் காரை பண்பலைக்கும் மனமார்ந்த நன்றிகள் என்றிருக்கிறார். கடந்த 6ஆம் தேதி அன்று காலை 10:05 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சி கேட்டேன். அதில் வேண்டத்தக்கது என்ற பொருளில் நேயர்கள் உரையாடினார்கள். நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட நேயர்கள் தலைப்புக்கு தகுந்த நல்ல நல்ல கருத்துக்களை வழங்கினார்கள் மற்றும் பாடல்களும் நிகழ்ச்சியும் அருமையாக இருந்தது. இதை வழங்கிய காரை பண்பலைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் என்றிருக்கிறார். கடந்த 7ஆம் தேதி மாலை 4 மணிக்கு ஊரும்புறம் நிகழ்ச்சி கேட்டேன். அதில் மயிலாடுதுறை மாவட்டம் கஞ்சா நகரம் என்ற ஊரிலிருந்து மலர்ந்தது நிகழ்ச்சி. நேயர்கள் பங்கு கொண்டு ஊரின் சிறப்புகள் பற்றியும் காரை பண்பலையின் சிறப்புகள் பற்றியும் வழங்கினார்கள். நிகழ்ச்சி அருமையாக இருந்தது. வழங்கிய காரை பண்பலைக்கும் நிகழ்ச்சியை வழங்கிய அறிவிப்பாளர் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். இவர்களின் நிறைவான கடிதம் இது. கடந்த 8ஆம் தேதி பிற்பகல் 2:05 அச்சாணி நிகழ்ச்சி கேட்டோம். அதில் கும்பகோணம் ஓவியர் கணேசன் அவர்கள் பங்கு கொண்டது நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. 26 வருடங்களாக ஓவியம் வேலை செய்து வருவது பற்றியும் ஓவியம் செய்து விற்பனை செய்தது பற்றியும் ஓவியம் கற்றுக்கொண்டது பற்றி தகவல்களை வழங்கினார்கள். வழங்கிய அறிவிப்பாளர் அவர்களுக்கும் நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட நேயருக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றிருக்கின்றன. நாம் கேட்டுக்கொண்டிருப்பது கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் அடுத்து யாருடைய கடிதங்கள் பார்க்கலாமா? கங்களாஞ்சேரி டி முருகேசன் அவர்களுடைய கடிதம் இது. கடந்த 3ஆம் தேதி காலை 6:35 உழவர்களுக்கு நிகழ்ச்சி கேட்டேன். மாடுகளை எப்படி அதன் தோற்றத்தை வைத்தும் குணாதிசயத்தை வைத்தும் வாங்குவது, மடி காம்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் சகோதரிகள் விளக்கமாக உரையாடலின் மூலம் தெரிவித்தார்கள். வழங்கிய வானொலிக்கு மனமார்ந்த நன்றிகள் என்றிருக்கிறார். தொடர்ந்து கடந்த 5ஆம் தேதி காலை 6:35 உழவர்களுக்கு நிகழ்ச்சி கேட்டேன். 100 மில்லி பாலில் கால்சியம், இரும்புச்சத்து, மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் உள்ளது என்பதையும் கழுதை பால், ஒட்டகப்பாலில் உள்ள சத்துக்கள் பற்றியும் விளக்கமாக எங்கள் சகோதரிகள் மூலம் அறிந்தேன். நிகழ்ச்சியை வழங்கிய பண்பலைக்கும் சகோதரிகள் அவர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும் என்றிருக்கிறார். அடுத்து கடந்த 5ஆம் தேதி காலை 6:55 சூப்பர் ஹிட் நிகழ்ச்சியான பசுந்தளிர் கேட்டேன். அதில் 2ஆம் வகுப்பு சிறுமி காஷிகா தோட்டத்து வண்ணத்து பூச்சிகள் பற்றிய பாடல் அருமையாக இருந்தது. எதிர்காலத்தில் அவர் ஆசிரியையாக ஆக வேண்டும் என்று அவரது விருப்பம் நிறைவேற கடித வழி நேர்களின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து கடந்த 6ஆம் தேதி 11 மணிக்கு நிகழ்ச்சி கேட்டேன். வணக்கம் தோழியில், குழந்தை பருவம் என்ற தலைப்பில் நேயர்கள் நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். குழந்தைகள் எப்படி குறும்பு செய்வது, அந்த சேட்டை செய்யும் பொழுது பெற்றோர்கள் எப்படி அவர்களை கவனிக்க வேண்டும் என்பது பற்றியும் நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். பாடல்களும் சிறப்பாக இருந்தது. வழங்கிய வானொலிக்கு மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். தொடர்ந்து இவருடைய கடிதம் இது. கடந்த 6ஆம் தேதி காலை 6:35 உழவர்களுக்கு நிகழ்ச்சியில் கோழிகள்

0: நண்டு வளர புரதம் நிறைந்த தீவனமான கரையான்கள் கொடுக்க வேண்டும். கரையான்கள் சிறந்த புரதச்சத்து தீவனம் எனவும் கரையான்கள் உற்பத்தி செய்யும் முறை இது 3 ஆண்டுகள் வரை உயிர் வாழும். இதன் பருவங்கள் பற்றியும் சகோதரிகள் மூலம் விளக்கமாக அறிந்து கொண்டே நிகழ்ச்சியை வழங்கிய பண்பலைக்கும் சகோதரிகளுக்கும் எனது பாராட்டுகள் என்றிருக்கிறார். நிறைவான கடிதமாக கடந்த 9ஆம் தேதி வியாழன் காலை 6:40 உழவர்களுக்கு 6:35 உழவர்களுக்கு நிகழ்ச்சி கேட்டேன். வான்கோழி வளர்ப்பு முறை, வான்கோழி ரகங்கள், அளிக்கப்படும் தீவனங்கள் பற்றியும் சகோதரிகள் விளக்கமாக உரையாடல் மூலம் தெரிவித்தார்கள். வழங்கிய வானொலிக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய பாராட்டுகள் என்றிருக்கிறார். நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
1: காரைக்கால் GL மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: GL மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சுளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை,
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: BPN கண் மருத்துவமனை, தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
6: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதான நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: நமது பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனினன் பிரிப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம். காரைக்கால் பண்பலை 100.3 நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே.
2: இதன் நேயர்களின் மனங்கள் பேசும் கடித மலர்கள்.

0: நேயர்களுக்கு அணு மருத்துவமனையின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை சொல்லுவோம். நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்.
2: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 கடித மலர்கள். நேர்களை காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. கடித மலர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் பார்க்கவிருக்கும் கடிதம் அலிவலம் ஜெயலட்சுமி கணேசன் அவர்களுடையது. கடந்த 3 மாலை 4 ஊரும் உறவும் நிகழ்ச்சி கேட்டேன். இதில் கீழ்வெல்லூர் வட்டம் காமேஸ்வரம் கடற்கரை சுற்றுலா இடத்தில் இருந்து நேயர்கள் பேசினார்கள். இதில் வெளியூர்களில் இருந்து வந்த சுற்றுலா நேயர்கள் ஆர்வத்துடன் பேசினார்கள். அந்த ஊர் சிறப்புகள் பற்றியும் சொன்னார்கள். கேட்டு அறிவிப்பாளர்களுக்கும் வானொலிக்கும் பாராட்டுகள், கேட்டு ரசித்தோம், நன்றி என்றிருக்கின்றனர். அடுத்து வரும் கடிதம், கடந்த 6 காலை 6:40 இன்சொலமது நிகழ்ச்சி கேட்டேன். இதில் மீனாட்சி ஜவஹர் அவர்கள் கல்வி கற்றல் பயன்கள் பற்றி விளக்கமாக சொன்னார்கள். கேட்டோம், வழங்கிய வானொலிக்கு பாராட்டுகள் என்றிருக்கிறார். கடந்த 6 காலை 6:55 பசுந்தலி நிகழ்ச்சி கேட்டேன். இதில் சிறுமி ரம்யா மிகவும் அருமையாக மல்லிகை பூ பற்றிய பாடலும் கிளியை பற்றிய பாடலும் பாடினார்கள். அருமையாக இருந்தது, கேட்டு ரசித்தோம். அவர்கள் சிறந்த மருத்துவராக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியை வழங்கிய காரை பண்பலைக்கு நன்றிகள் என்றிருக்கிறார். கடந்த 7 அன்று மாலை 4 ஊரும் உறவும் நிகழ்ச்சி கேட்டேன். இதில் மயிலாடுதுறை மாவட்டம் கஞ்சநகரம் என்ற ஊரில் இருந்து நேயர்கள் பேசினார்கள். அந்த ஊர் சிறப்புகள் பற்றியும் அந்த ஊரில் உள்ள கோவில்கள் பற்றியும் அந்த ஊர் பெயர் எப்படி வந்தது என்ற காரணத்தையும் பல நேயர்கள் பங்கு பெற்று ரொம்ப ஆர்வத்துடன் பேசினார்கள். கேட்டோம், அறிவிப்பாளர் அவர்களுக்கும் வானொலிக்கும் பாராட்டுகள் என்றிருக்கிறார். கடந்த 8 அன்று காலை 6:55 பசுந்தளிர் நிகழ்ச்சி கேட்டேன். நிகழ்ச்சியில் குழந்தை ஃபர்வீன் அவர்கள் எலி பாடலும் கொழுக்கட்டை பாடலும் பாடியது சூப்பராக இருந்தது, கேட்டு மகிழ்ந்தோம். வருங்காலத்தில் டாக்டராக வேண்டும் என்ற ஆசை நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி வழங்கிய வானொலிக்கு பாராட்டுகள் என்றிருக்கிறார். கடந்த 8 காலை 11 சிறப்பு நிகழ்ச்சியில் குழந்தைகள் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு ஆலோசனைகள் வழங்கினார்கள். டாக்டர் ஸ்ரீதேவி அவர்கள் குழந்தைகளை எப்படி வளர்க்க

மீண்டும் அவர்கள் மன வளர்ச்சிகள் பற்றியும் பல தகவல்களை சொன்னார்கள். நேயர்கள், அறிவிப்பாளர்கள் கேட்ட கேள்விக்கு ஆலோசனைகளையும் சிறப்பாக வழங்கினார் மருத்துவர் அவர்கள். நிகழ்ச்சியை வழங்கிய அறிவிப்பாளருக்கும் வானொலிக்கும் பாராட்டுகள் என்றிருக்கிறார். தொடர்ந்து கடந்த 9ஆம் தேதி அன்று காலை 6:40 இன்சொலமது நிகழ்ச்சி கேட்டோம். இதில் மீனாட்சி ஜவஹர் அவர்கள் நம்பிக்கையின் முயற்சிகள் பற்றி, சுரேகா அவர்கள் முதன் முதலில் ரயில் ஓட்டியது பற்றியும் சொன்னார்கள். கேட்டோம், வழங்கிய வானொலிக்கு பாராட்டுகள் என்றிருக்கிறார். நிகழ்ச்சியில் தொடர்ந்து அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சிராணி, வான்மதி, மோனிகா, பிரீத்தி, ஜென்சி, வான்முகிலன், அமீர்பாலன், சரவணன், தமிழரசி இவர்களுடைய கடிதங்கள் நமது காரைக்கால் பண்பலை 100.3 தினமும் காலை 6:55 ஒளிபரப்பாகி வரும் பசுந்தளி நிகழ்ச்சியில் சின்னஞ்சிறு நிகழ்ச்சியை கேட்டு வருகின்றோம். குழந்தைகள் மிக சிறப்பாக கதைகள் பாடல்கள் அனைத்தும் பாடி வருகின்றன. நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கிறது, அற்புதம், அருமை. அதைவிட கடைசியாக படித்து முடித்து என்ன ஆக வேண்டும் என்று குழந்தைகள் சொல்லும் பொழுது கேட்கவே அவ்வளவு ஆசையாக இருக்கிறது. அவர்களது தாய் தந்தைக்கும் எவ்வளவு ஆசையாக இருக்கும். அந்த குட்டீஸ்கள் என்றும் அவர்கள் ஆசையோடு நிறைவேற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். கடந்த 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பான அனைத்து நிகழ்ச்சிகளும் அற்புதமாக அருமையாக இருந்தது. காலை 9 ஒளி உள வந்த பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் அறிவிப்பாளர்கள் வயிறு குலுங்க வைக்கும் செய்திகளை பற்றி நிறைய நேயர்கள் பங்கு பெற்றது பற்றியும் சிறப்பாக எடுத்து கூறினார்கள். அடுத்து குழந்தைகள் வந்து பங்கு பெறும் தன்னுடைய திறமைகளை எடுத்து கூறும் நிகழ்ச்சியான ஜி பூம்பா நிகழ்ச்சியும் பாராட்டும்படி இருந்தது. 11 வளம் வந்த வணக்கம் தோழி ஷாப்பிங் என்ற தலைப்பில் திரும்ப திரும்ப வாங்கும் அதிக பொருட்கள் சேலைகள் என்பதை பற்றி நேயர்கள் கூறி அசத்திவிட்டார்கள். ஒளிபரப்பு செய்த காரை பண்பலைக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கூத்தூர் அப்துல் கரீம் செல்லமுத்து அவர்களுடைய கடிதம் இது. கடந்த 3ஆம் தேதி அன்று உலா வந்த காமேஸ்வரம் நீல கடற்கரை நிகழ்ச்சி மிகவும் கலாட்டாவாக சென்றது. வரும் பக்தர்களுக்கு ஒரு புண்ணியஸ்தலமாகவும் சுற்றுலா வரும் பயணிகளுக்கு ஒரு அழகு மிளிரும் தலமாகவும் விளங்குவதாக நேயர்கள் பலரும் பதிவு செய்தார்கள். நீல கடற்கரையின் பெருமைகள் பற்றி கூறியது அருமை. இனிவரும் காலங்களில் மிக சிறந்த ஒரு சுற்றுலா தலமாக உருவாகும் என்பது நிச்சயம். கலந்துரையாடிய அறிவிப்பாளருக்கும் வழங்கிய பண்பலைக்கும் மனமார்ந்த நன்றிகள் என்றிருக்கிறார். இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 கடிதமலர்கள்.

0: நேயர்களுக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருவாரூர் மகாராஜா ஆரி சூப்பர் சேல் 5 முதல் 50% தள்ளுபடி ஜூலை 13 முதல். மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
0: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை சொல்லுவோம். திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக்.
2: திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக் என்று மக்கள் சேவையில் திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேயர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: கடித மலர்கள் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். நேரம் 12:34:17. நிகழ்ச்சியில் அடுத்து பேரளம் எஸ் செந்தல்கண்ணன் அவர்களுடைய கடிதம் இது. கடந்த 5, 6, 7, 8 தேதிகளில் காலை 10 மணிக்கு ஒளி உலா வந்த சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சி மிகவும் நேர்த்தியாக இருந்தது. திங்கட்கிழமை வேண்டத்தக்கவை எது என்ற தலைப்பிலும், புதன்கிழமை கல்லூரி நட்பின் கூடாரமா வாய்ப்புகளின் சாளரமா என்ற தலைப்பில் மிகவும் அருமையாக சென்றது. செவ்வாய்க்கிழமை மதியம் 3 மணிக்கு ஒளி உலா வந்த LSC நிகழ்ச்சியில் அறிவிப்பாளர் சுவையாக வழங்கினார்கள். காலை 8:05 துள்ளி வரும் பாட்டு அருமையாக இருந்தது. மதியம் 12:50 ஒளி உலா வந்த பசுந்தளி நிகழ்ச்சி சூப்பராக இருந்தது. வழங்கிய வானொலிக்கும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். தொடர்ந்து நரசிங்கன்பேட்டை AG ஐயப்பன் அவர்களுடைய கடிதம் இது. கடந்த 6 தேதி காலை 6:10 போதை காட்டும் அழிவு பாதை என்ற தலைப்பில் எனைத்தானும் நல்லவை நிகழ்ச்சி கேட்டேன். இதில் பேராசிரியர் முனைவர் திரு மு சுதர்சன் அவர்கள் அற்புதமான கருத்தாழமிக்க சிற்றுரையை சிந்தனைகளாக

வழங்கினார். நிகழ்ச்சி வெகு அருமையாக இருந்தது, பாராட்டுகள் என்றிருக்கிறார். தொடர்ந்து சங்கரன் பந்தல் ராஜு, சையத் அலி, எம் எஸ் சாகுல் ஹமீது, கலைச்செல்வி, ரவிராஜன், தனசேகரன், அப்துல் அஜீஸ், ரமஞ்சரி கணேசன், கஸ்தூரி கரிகாலன், சரவணன், தென்றலரசி மெய்விரும்பி கௌசல்யா, தரங்கை மணிசேகர், திருவிளையாட்டம் சங்கீதா, கோவிந்தராஜ், செண்பகவல்லி. இந்த நேயர்களுடைய கடிதம் இது. கடந்த 4 காலை 7:25 ஒளிபரப்பான தகவல் நேரம் நிகழ்ச்சியில் தென்கட்சியார் அவர்கள் முட்டை தத்துவத்தின் அடிப்படையில் எரியும் பல்பு உள்ளது, மாட்டும் போது உடைவதும் கிடையாது என்பதை நூல் நிலையம் போல் அன்றும் இன்றும் என்றும் தினமும் தகவல்களை வழங்கி வருகிறார். வழங்கிய பண்பலைக்கு மனமார்ந்த பாராட்டுகள் என்றிருக்கிறார். தொடர்ந்து கடந்த மாதம் 30 மாலை 4 ஒளிபரப்பான ஊரும் உறவும் நிகழ்ச்சி சங்கரன் பந்தல் அருகிலுள்ள குங்கரையன் மண்டபத்தில் ஒளிபரப்பானது. நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. ஊரின் சிறப்புகள் பற்றி நேயர்கள் எடுத்து கூறினார்கள். வழங்கிய வானொலிக்கு மனமார்ந்த நன்றிகள் என்றிருக்கின்றன. தொடர்ந்து செல்வராஜ் லட்சுமாங்குடியிலிருந்து அவருடைய கடிதம் இது. நான் காரைக்கால் வானொலியில் பல வருடமாக நிகழ்ச்சிகளை கேட்டு வருகிறேன். காலை 5:55 முதல் இரவு 11 வரை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்பேன். அனைத்து நிகழ்ச்சிகளும் மிகவும் அருமையாக இருக்கிறது, நல்ல பயனுள்ளதாகவும் உள்ளது. நிலைய இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களுக்கும் வழங்கும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறப்பாக உள்ளது. நன்றிகள் என்றிருக்கிறார். தொடர்ந்து சீர்காழி வட்டம் மேலமாத்தூர் கலைஞர்தாசன் பாரியவருடைய கடிதம் இது. கடந்த 5 அன்று பிற்பகல் 2:05 வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சி கேட்டேன். பாடல்களின் வரிகளை கண்டுபிடித்தல் அன்றைய தினம் இசை மழையாக பொழிந்தது. நிகழ்ச்சி சூப்பராக இருந்தது. வழங்கிய காரை வானொலிக்கும் தொகுப்பாளர் அவர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுகள் பல என்றிருக்கிறார். நிகழ்ச்சியின் நிறைவான கடிதம் இது. ஆண்டிப்பாளையம் மதனசேகரன் அவர்களுடையது. கடந்த 3 வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது நாகை மாவட்டம் கீழ்வெல்லூர் தாலுகா காமேஸ்வரம் நீல கடற்கரையில் நடந்தது. நிகழ்ச்சி மிகவும் அருமையாக இருந்தது. இந்த இடம் ஒரு சுற்றுலா தலம் என்பதும் காரை பண்பலை மூலம் தெரிய வந்தது. நிகழ்ச்சியை வழங்கிய வானொலிக்கு அறிவிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார்.

0: நேயர்களே, கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் உங்களுடைய கடிதங்களும் வந்து சேர வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி நிலையம், கடிதமலர்கள் பகுதி, நேரு நகர், காரைக்கால் 609605. நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்று பிற்பகல் 2 மணிக்கு வார்த்தை விளையாட்டு நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. அழைக்கலாம், பங்கு பெறலாம், பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா

நியூசிலாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று புதுதில்லி திரும்பினார். மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெறவுள்ளது. நிறுவனங்கள் வருங்கால வைப்பு நிதி குறித்த தகவல்களை வெளியிடுவது தொடர்பாக ஒருமுறை விலக்கு அளிக்கும் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஏமன் நாட்டிற்கு இந்தியர்கள் செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை வெளியுறவு அமைச்சகம் திரும்ப பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இங்கிலாந்து அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள்.

0: அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெறவுள்ளது. உடல்நலக் குறைவால் நேற்று அதிகாலை மைசூரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மைசூர் மகாராஜா கல்லூரி மைதானத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு ஆயிரக்கணக்கானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். 1938 ஏப்ரல் 23 பிறந்த எஸ் ஜானகி தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் 48,000 மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். 4 தேசிய விருதுகள், தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திர மாநிலங்களின் விருதுகள் உட்பட 33 விருதுகளை அவர் பெற்றுள்ளார். எஸ் ஜானகியின் ஏராளமான பாடல்கள் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பெற்றுள்ளன.
1: பெருமதிப்பிற்குரிய

0: எஸ் ஜானகியின் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் எஸ் ஜானகியின் மறைவு இசை உலகிற்கு பேரிழப்பு என்று கூறியுள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பல மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியுள்ள எஸ் ஜானகி தனது இனிமையான குரலாலும் உணர்வு பூர்வமான இசை வெளிப்பாட்டாலும் பல தலைமுறையினரின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்துள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார். எஸ் ஜானகியின் மறைவு இந்திய திரைப்பட இசை உலகிற்கு பேரிழப்பு என்று இசையமைப்பாளர் திரு இளையராஜா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார்.
1: பெருமதிப்பிற்குரிய பாடகி ஜானகி அம்மா அவர்கள் காலமான செய்தி கேட்டு மிகவும் துக்கமடைந்தேன். மிகவும் அதிர்ச்சிகரமான செய்தியாக எனக்கு இருந்தது. தன்னுடைய சொந்த வாழ்வில் எத்தனையோ தாங்க முடியாத துக்கங்களை, தாங்க முடியாத நிகழ்வுகளை தாங்கி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். ஜானகி அம்மா அவர்கள் தன்னுடைய திறமையில் யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை என்பது ஒவ்வொரு பாடலிலும் நிரூபித்துக் கொண்டே வந்திருக்கிறார். மிகவும் கடினமான உழைப்பாளி, சிறந்த கம்போசர், சிறந்த பாடல்களை பஜன் சாங்களை நிறைய எழுதியிருக்கிறார். அவருடைய இழப்பு இந்திய திரைப்பட சங்கீத உலகத்திற்கு ஒரு பெரிய இழப்பு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நிறுவனங்கள் வருங்கால வைப்பு நிதி குறித்த தகவல்களை வெளியிடுவது தொடர்பாக ஒருமுறை விலக்கு அளிக்கும் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய தொழிலாளர் நல அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த திட்டம் 6 மாதங்கள் வரை நடைமுறையில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருமான வரி சட்டத்திற்கு உட்பட்டு வருங்கால வைப்பு நிதி வைத்துள்ள நிறுவனங்கள் இத்திட்டத்தை பயன்படுத்தலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக மண்டல அலுவலகத்தில் நிறுவனங்கள் மின் அஞ்சல் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏமன் நாட்டிற்கு இந்தியர்கள் செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை வெளியுறவு அமைச்சகம் திரும்ப பெற்றுள்ளது. ஏமனில் உள்நாட்டு கலவரம் ஏற்பட்ட நிலையில் கடந்த 2017 இந்தியர்கள் அங்கு செல்வதற்கு வெளியுறவு அமைச்சகம் சில கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது. அங்கு நிலவும் பாதுகாப்பு சூழலை கருத்தில் கொண்டு இந்தியர்கள் அங்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டது.

0: இருந்தது. அந்நாட்டிற்கு தேவையில்லாத பயணத்தை தவிர்க்குமாறும் மத்திய அரசு கேட்டுக்கொண்டது. தற்போது ஏமன் நாட்டில் நிலைமை சீரடைந்துள்ளதை அடுத்து அந்நாட்டிற்கு செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் திரும்பப் பெறுவதாக வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் நேரிட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 9 அதிகரித்துள்ளது. கடந்த 8 தேதி அப்பகுதியில் உள்ள மாநகர நிர்வாக கட்டிடம் மீது குப்பைகள் சரிந்து இந்த விபத்து ஏற்பட்டது. இந்த கட்டிடத்தில் 23 பேர் சிக்கியதை அடுத்து இந்திய ராணுவம், தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். இந்த கட்டிடத்தில் இருந்து 14 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். கத்தாரின் முன்னாள் அரசர் அமீர் ஷேக் ஹமத் பின் காலிஃபா இன்று காலமானார். அவருக்கு வயது 74. 18 கத்தார் நாட்டின் அரசராக இருந்த அவர் கடந்த 2013 தமது பதவியை அவரது மகனுக்கு வழங்கினார். அவரது பதவிக்காலத்தில் கத்தார் நாடு எரிசக்தி உற்பத்தியில் உலகிலேயே முன்னணி நாடாக விளங்கியது. அவரது காலத்தில்தான் அல் ஜசீரா செய்தி நிறுவனம் தொடங்கப்பட்டது. பவி புயல் கிழக்கு சீனாவின் டைசு பகுதியில் கரையை கடந்தது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 20 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். முன்னதாக ஜப்பானின் தெற்கு சகிஷிமா தீவு மற்றும் வடக்கு தைவானை ஒட்டிய பகுதியில் இந்த புயல் கரையை கடந்தது. மணிக்கு 144 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய இந்த புயலால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்த தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. இருப்பினும் பிலிப்பீன்ஸில் பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் கனமழை காரணமாக 17 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இங்கிலாந்து அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. காலிறுதி ஆட்டங்களில் அர்ஜென்டினா 3-1 என்ற கோல் கணக்கில் சுவிட்சர்லாந்தையும் இங்கிலாந்து 2-1 என்ற கோல் கணக்கில் நார்வேயையும் வென்றன. வரும் புதன்கிழமை நள்ளிரவு மணி 12:30 டலாஸில் நடைபெறும் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. வியாழக்கிழமை நள்ளிரவு மணி 12:30 அட்லாண்டாவில் நடைபெறும் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்த்து விளையாடுகிறது. லண்டனில் லார்ட்ஸில் நடைபெறும் இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள் 2 ஆட்ட நேர இறுதியில் இந்தியா 2 இன்னிங்ஸில் 1 இழப்பிற்கு 154 ரன் எடுத்திருந்தது. இந்தியா தற்போது 269 ரன் முன்னிலையில் உள்ளது. முதல் இன்னிங்ஸில் இந்தியா 285 ரன்னும் இங்கிலாந்து 170 ரன்னும் எடுத்துள்ளன. 3rd நாள் ஆட்டம் இன்று பிற்பகல் மணி 3:30 தொடங்குகிறது. சீனாவின் ஹைகோவில் நடைபெற்ற 18 ஆசிய ஆடவர் கைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா பஹ்ரைனை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று புதுதில்லி திரும்பினார். மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெறவுள்ளது. நிறுவனங்கள் வருங்கால வைப்பு நிதி குறித்த தகவல்களை வெளியிடுவது தொடர்பாக ஒருமுறை விலக்கு அளிக்கும் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஏமன் நாட்டிற்கு இந்தியர்கள் செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை வெளியுறவு அமைச்சகம் திரும்பப் பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா, இங்கிலாந்து அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 12:50. பண்பலின் நேயர்கள் இனி கேட்கலாம். சிந்தனை துளி. மழைநீர் சேகரிப்பு மனிதனின் உயிர்காப்பு. வான அமுதத்தை மண்ணில் சேமிப்போம். அக்கறையுடன் உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் இணை கேட்கலாம். ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
2: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தளிர் நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேட்போமா? ஒரு கிராமத்தில் மணி என்ற சிறுவன் இருந்தான். ஒரு நாள் அவன் தோட்டத்தில் ஆப்பிள் மரத்தில் ஒரு தங்க ஆப்பிள் காய்த்திருந்ததை கவனிச்சானா. அந்த மரத்திலிருந்து மணி ஒரு ஆப்பிளை எடுத்தானா. இதுவே போதும் என்று நினைக்காமல் எல்லாமே எனக்கு வேண்டும் என்று சொல்லி அதிகமாக அந்த ஆப்பிளை எடுத்ததால்

0: மரத்தில் இருக்கிற கிளையும் உரிந்ததா. அவன் கையில வச்சிருந்த ஆப்பிள் எல்லாம் கீழே விழுந்துருச்சான். அந்த நேரம் மணியோட நண்பன் சொன்னானா, தேவையான அளவுக்கு எடுத்திருந்தால் இழப்பு வராதுடா. அப்பதான் மணிக்கு உண்மை புரிந்ததா. அன்று முதல் அவன் பேராசையை விட்டு விட்டு பகிர்ந்து வாழ கற்றுக்கொண்டானா. இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னவென்றால், பேராசை இழப்பை தரும் என்பதே.
1: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கள்ளமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தள நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
0: வணக்கம் தம்பி.
2: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
2: கா மகிழன்.
0: எந்த ஸ்கூல்ல என்ன ஸ்டாண்டர் படிக்கிறீங்க?
2: ஜிபிஎஸ் கீழோடுதுறை 4.
0: சரிங்கப்பா, எனக்கு நேர்களுக்காக என்ன சொல்லிட்டு இருக்கீங்க?
2: பாரதியார் பற்றி சில குறிப்புகள் சொல்ல போகிறேன்.
0: சரி தம்பி, பாரதியார் யாருன்னு உங்களுக்கு தெரியுங்களா?
2: விடுதலைக்காக தன் விதைகள் மூலமா போராடினவர்.
0: சரியா சொன்னீங்க தம்பி.
2: அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே என அனல் பறக்கும் கவிதைகளால் விடுதலைக்கு வித்தித்தவர் கவிஞனாய் வீரனாய் பத்திரிகையாளராய் பன்முக தோற்றம் கொண்ட மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பற்றி பேச வந்திருக்கிறேன். அவர் தமிழ்நாட்டின் பிறந்து இந்திய நாட்டின் விடுதலைக்கான உணர்வை மக்களிடம் தன் பாடல் மூலம் தூண்டியவர். உலக அளவில் போற்றப்படுபவர். தேசிய கவி, முண்டாசு கவிஞன், மகாகவி, வீரகவி, சுப்பையா, சக்திதாசன் போன்ற பெயர்களாய் போற்றப்படுபவர். பாரதியார் பெண் விடுதலைக்காகவும் சாதி மறுப்பு மற்றும் குழந்தைகள் திருமணத்திற்கு எதிராகவும் போராடினார். பாஞ்சாலி சபதம், பாப்பா பாட்டு, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, புதிய ஆத்திச்சுடி, இப்படி பல நூல்களை பாரதியார் பாடியிருக்காங்க.
0: சுப்பிர பாரதியார் பத்தின குறிப்புகள் எங்க கிட்ட சொன்னீங்க. இங்க குட்டியா இருக்கீங்களா தம்பி? படிச்சு பெரிய ஆளான பிறகு என்ன ஆகும்னு ஆசைப்படுறீங்க?
2: போலீஸ்.
0: போலீஸாக என்ன பண்ண போறீங்க?
2: தப்பு திருத்தி நல்ல வழியில நடத்துவேன்.
0: சுப்ர சொன்னீங்களே, நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த காவல்துறை அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
1: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களின் மழை மொழியில் நினைந்தோம்.
3: நேர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
4: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்களே, இன்று பிற்பகல் 2 மணிக்கு வார்த்தை விளையாட்டு நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி பங்கு பெறலாம். அழையுங்கள். 0468-2319-2998-0-1-5-8-0-95-66-42-72-32-31 இன்று பிற்பகல் 2 மணிக்கு. நேரம் 12:55. பண்பலையில் நேயர்கள் எனி கேட்கலாம் பன்னிசை பாடல்.

தவள வண்ணனை நின்னை தோறும் என் மனம் கடல் மெழுகு ஒக்கி.

நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலையின் ஒரு புலி மூன்றோடு. நேர்களை, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

நிகழ்ச்சி இன்று மாலை 6:40 நலமை வாழ நிகழ்ச்சியில் பற்கள், ஈர்கள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள்.

நேரம் 1 மணி, ஆகாஷ்வாணி காரைக்கால். சிந்தனை துளி. மரக்கன்று நடுவோம், நாட்டை உயர்த்துவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: நமது பண்பலையில் நாளை காலை 8:30 பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: பைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் பைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலம் ஹைபாஷ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுபுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இருக்கிறோம், அதிக மகசூல் அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டுபுரம்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி

0: ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுலமது தார் பைகள் கிரினேட் வர்ஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
1: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்க இருப்போர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், திருவாரூர் சிமாட்டி சில்க்ஸ், தஞ்சாவூர் அணு மருத்துவமனை,
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: திருவாரூர் மகாராஜா ஆலி சூப்பர் சேல் 5-50% தள்ளுபடி July 13 முதல். மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம்.
6: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
5: ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: காற்றில் தவிழ்ந்து உங்களின் மனதோடு பேசிக் கொண்டிருக்கும் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கும் இந்நிகழ்ச்சி தேன்மொழி.

மந்திரம் கல்லூரும் இவள் ஒரு தாவணி மேகம். இதயம் அமுதில் நனையும் தொடுகையில் நெஞ்சோரம் இந்நேரம்.

0: மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம், 99 ரூபாய்க்கு சேலை. திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 13 முதல். சேலைகள், ரெடிமேட் காலணிகள், பேக்ஸ் அண்ட் லக்கேஜ், காஸ்மெட்டிக்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5 முதல் 50% தள்ளுபடி. அதுக்கும் மேல ஸ்பெஷல் ஆஃபரா 99 ரூபாய்க்கு சேலை தராங்க. மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
1: இது காரைக்கால் பண்பலை 100.3 தேன்மழை.

0: நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களை, உங்களின் நினைவிற்கு நமது பண்பலையில் இன்றிரவு 7:30 உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் கத்திரி வெண்டை சாகுபடி காரைக்கால் மாவட்டம் மத்திப்படுகை விவசாயி டி பாலு அவர்களுடன் நேர்முகம். நாம் தேன்மழை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம்.

மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம், 99 ரூபாய்க்கு சேலை. திருவாரூர் மகாராஜா ஆலி சூப்பர் சேல் ஜூலை 13 முதல். சேலைகள், ரெடிமேட் காலணிகள், பேக்ஸ் அண்ட் லக்கேஜ், காஸ்மெட்டிக்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5 முதல் 50% தள்ளுபடி. அதுக்கும் மேல ஸ்பெஷல் ஆஃபரா 99 ரூபாய்க்கு சேல தராங்க. மகாராஜா சில்க்ஸ், திருவாரூர்.

0: நவதிப்பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ், திருவாரூர் மகாராஜா செல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், திருவாரூர் அமிதா ஹோமியோ கிளினிக், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உணக்கணித்து நல்வாழ்த்துக்கள்.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் பட்டினம்.
3: திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக், என்றும் மக்கள் சேவையில் திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக்.
4: திருவாரூர் மகாராஜா ஆலி சூப்பர் சேல், 5-50% தள்ளுபடி ஜூலை 13 முதல். மகாராஜா சிலுக்ஸ் திருவாரூர்.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: அம்மாடியோ.
1: ரதியும் நாடும் அழகிலாடும் கண்கள்
2: சபாஷ்
1: கவிதை.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேர்களே, நமது பண்பலையில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்ல வார்த்தை விளையாட்டு விளையாட தயாரா இருங்க. இன்று பிற்பகல் 3 மணிக்கு LSC நிகழ்ச்சியில் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுங்க ஃபேஸ்புக் பக்கத்தில்.

இன்று மாலை 4 மணிக்கு நமது பண்பலை 100.3 நேயர்கள் கேட்கலாம். லக்ஷ்மி கல்யாண வைபோகமே மேடை நாடகம். இன்று மாலை 6:40 நமது பண்பலை உலாவர இருக்கிறது நலமாய் பாஷ நிகழ்ச்சியில் பற்கள், ஈர்கள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள். இன்றிரவு 10 மணிக்கு காலத்து வென்ற காவிய கானங்கள் உங்களின் மனத்தை வீட்டு நீங்க ராகங்கள் அலங்கரிக்கும். இரவும் மலரும் உலாவரும். நம்மளுடைய பண்பலுடைய நிகழ்ச்சியினுடைய தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. இப்போ வாட்ஸ்அப் சேனலும் இருக்கு, அதையும் ஃபாலோ பண்ணுங்க. இது தேன்மழை.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் பசுமை பரப்பை அதிகரித்து எதிர்கால சந்ததியினருக்கு ஏற்ற வாழ்விட சூழல் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி பொது சலுகை திட்டம் 2026 அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் மக்கள் விரும்பும் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று மாநில சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா, இங்கிலாந்து அணிகள் முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய 3 நாடுகள் பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று புதுதில்லி வந்தடைந்தார். தமது 3 நாடுகள் பயணத்தின் முதற்கட்டமாக இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுபியாண்டோவுடன் இருதரப்பு உறவுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து பிரதமர் ஆய்வு செய்தார். 2 கட்டமாக இந்திய ஆஸ்திரேலிய வருடாந்திர உச்சிமாநாட்டில் பங்கேற்று முன்னணி தொழில்துறை தலைவர்கள் கூட்டத்தில் உரையாற்றினார். இறுதிக்கட்டமாக நியூசிலாந்தில் அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்ட பிரதமர், இரு நாடுகளுக்கிடையேயான உறவு நீடித்த நட்பு மற்றும் வளமான எதிர்காலத்திற்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் கட்டமைக்க

0: ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நாட்டில் பசுமை பரப்பை அதிகரித்து எதிர்கால சந்ததியினருக்கு ஏற்ற வாழ்விட சூழல் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் 405 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர், மக்கள் தங்களது வீடுகளில் சூரிய மின்சக்தி அமைப்புகளை நிறுவ வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்பும் இயக்கத்தின் கீழ் பருவநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் 1.5 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகள் நடும் மாபெரும் இயக்கத்தையும் திரு அமித்ஷா தொடங்கி வைத்தார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு விலக்களிக்கப்பட்ட வருங்கால வைப்பு நிதி முறையை செயல்படுத்தும் நிறுவனங்கள் தங்களது நிலையை முறைப்படுத்திக் கொள்ளும் வகையில் பொது மன்னிப்பு திட்டம் 2026 அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டம் அடுத்த 6 மாத காலத்திற்கு செயல்பாட்டில் இருக்கும் என்று மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 1961 வருமான வரி சட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட வருங்கால வைப்பு நிதி அறக்கட்டளையை நிர்வகித்து வரும் நிறுவனங்களுக்கு இத்திட்டம் பொருந்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தகுதியுடைய நிறுவனங்கள் இணையதளம் வாயிலாக அந்தந்த மண்டல அலுவலகத்திற்கு இது தொடர்பான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் சட்டம் 2026 விதிகளை மீறியதாக நுகர்வோரிடமிருந்து பெறப்பட்ட புகார்களையடுத்து ஸ்வகி இன்ஸ்டாமார்ட் நிறுவனத்திற்கு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் ஆணையம் 9 பிரிவுகளில் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஆணையம் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட உணவு வணிக நிறுவனம் விரிவான விளக்கம் அளிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீறினால் தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. பிரதமரின் முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 5 லட்சம் ரூபாய் வரை கடன் பெற செயல்முறை கட்டணமாக 350 ரூபாய் செலுத்தக்கோரும் போலி ஒப்புதல் கடிதம் குறித்து பரவி வரும் செய்திகளை மத்திய பத்திரிகை தகவல் அலுவலக உண்மை சரிபார்ப்பு பிரிவு நிராகரித்துள்ளது. முத்ரா நிறுவனம் சிறு தொழில் முனைவோர் அல்லது தனிநபர்களுக்கு நேரடியாக கடன் வழங்குவதில்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. இத்தகைய செய்திகளின் அடிப்படையில் பொதுமக்கள் பணம் அனுப்புவதையோ அல்லது தனிப்பட்ட மற்றும் வங்கி விவரங்களை பகிர்ந்து கொள்வதையோ தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏமன் நாட்டிற்கு செல்லும் இந்தியர்களுக்கு கடந்த 2017 விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தற்போது தளர்த்தியுள்ளது. இருப்பினும் அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அங்கு வசிக்கும் இந்தியர்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறும் அவசர தேவைக்கு ரியாதில் உள்ள இந்திய தூதரகத்தை தொடர்பு கொள்ளுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கத்தார் நாட்டு முன்னாள் இளவரசர் ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல்தானி மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில் தொலைநோக்கு பார்வையுடன் அந்நாட்டின் வளர்ச்சிக்கு விதிட்டவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மறைந்த பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெறுகிறது. அவரது உடல் மைசூர் மகாராஜா கல்லூரி மைதானத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட 20 மொழிகளில் 48,000-க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி தலைமுறைகளை தாண்டி ரசிகர்களை தன்வசம் ஈர்த்தவர். 33 மாநில விருதுகள், 4 தேசிய விருதுகளை பெற்று இசை உலகில் தனக்கென தடம் பதித்த பெருமைக்குரிய ஜானகி பல குரல்களில் பாடும் திறமை பெற்றவர்.

அன்னாரின் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், ஆளுநர் திரு ஆர் வி அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் மக்கள் விரும்பும் அனைத்து திட்டங்களும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று மாநில

0: சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் பல்வேறு துறைகள் சார்பில் 567 பயனாளிகளுக்கு 2,69,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டப்பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். விருதுநகர் மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த 12 பட்டாசு ஆலைகளின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு ஆலைகளில் ஏற்படும் தொடர் வெடி விபத்துகளை தடுக்க பட்டாசு ஆலைகளில் விதிமீறல்கள் உள்ளதா என ஆய்வு செய்ய தொழிலக பாதுகாப்பு சுகாதார இயக்ககத்தின் சார்பில் 6 குழுக்கள் மாவட்டம் முழுவதும் உள்ள பட்டாசு ஆலைகளில் தொடர்ச்சியாக ஆய்வு செய்து வருகிறது. விதிமீறல்கள் கண்டறியப்பட்ட 12 பட்டாசு ஆலைகளின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்தும் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா. கமலக்கண்ணன்.
0: தமிழ்நாடு நாள் விழா வரும் 18 தேதி கொண்டாடப்பட உள்ளது. இந்நாளையொட்டி திருச்சி, பெரம்பலூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் 6 முதல் 12 வகுப்பு மாணாக்கருக்கான கட்டுரை பேச்சுப் போட்டிகள் வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ளதாக அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் காமராசரின் 124வது பிறந்த நாள் வரும் புதன்கிழமை கொண்டாடப்படுவதையொட்டி இலவச கண் சிகிச்சை முகாம் இன்று நடைபெற்றது. தொடர்ந்து பள்ளி மாணாக்கருக்கு இலவச நோட்டு புத்தகங்களும் வழங்கப்பட்டன. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மகளிர் மற்றும் திருநங்கைகளுக்கான தொழில் முனைவோர் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை நெல் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் வரும் 31 தேதிக்குள் பயிர் காப்பீடு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு காளியூர் பெரிய ஏரியில் மீன்பிடி திருவிழா இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த காளியூர் கிராமத்தில் உள்ள பெரிய ஏரியில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீன்பிடி திருவிழா இன்று நடைபெற்றது. இத்திருவிழாவில் காளியூர், புளிவரம்பாக்கம், பெரிய கோயில் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் குடும்பத்துடன் இன்று கலந்து கொண்டு மீன்களை பிடித்தனர். இதில் 10 கிலோவிற்கும் மேற்பட்ட பெரிய மீன்களும் சிறிய வகை மீன்களும் கிராம மக்கள் மகிழ்ச்சியோடு பிடித்துச் சென்றனர். திருவண்ணாமலையில் என் ரவிச்சந்திரன்.
0: நெல்லை நெல்லையப்பர் காந்திமதி அம்மாள் திருக்கோவில் நடைபெற்ற வளைகாப்பு திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தமிழகத்தில் வில்லையப்பர் திருக்கோவிலில் ஆடிப்பூர திருவிழா கடந்த 9 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் 4வது நாளான இன்று காந்திமதி அம்பாளுக்கு வளைகாப்பு உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது. ஊஞ்சல் மண்டபத்தில் காந்திமதி அம்பாள் வெண்பட்டு அணிந்து சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து மேளதாளம் முழங்க சீர்வரிசைகளுடன் சுவாமி நெல்லையப்பரிடம் ஆசி பெறும் நடைபெற்றது. பின்னர் ஊஞ்சல் மண்டபத்தில் எழுந்தருளி வளையல் பூட்டி வளைகாப்பு உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போதைப் பொருளுக்கு எதிரான மினி மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் வரும் 15 தேதி தொடங்குகின்றன. முதல் அரையிறுதியில் பிரான்ஸ் ஸ்பெயினையும், 16 தேதி நடைபெறும் மற்றொரு அரையிறுதியில் அர்ஜென்டினா இங்கிலாந்தையும் எதிர்கொள்கின்றன. விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் இறுதியாட்டத்தில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வரவ் இத்தாலியின் ஜானிக் சின்னரை இன்றிரவு எதிர்கொள்கிறார். இன்று மாலை நடைபெறும் மகளிர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் சீன பிரான்ஸ் இணை கனடா பிரேசில் இணையுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் பசுமை பரப்பை அதிகரித்து எதிர்கால சந்ததியினருக்கு ஏற்ற வாழ்விட சூழல் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி பொது சலுகை திட்டம் 2026 அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் மக்கள் விரும்பும் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று மாநில சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா, இங்கிலாந்து அணிகள் முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 1:55. பண்பலையில் நேயர்களினை கேட்கலாம் மெலிசை பாடல்.

திசையெங்கும் இசை காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை துளி. கவனம் சாலையில் இருக்கட்டும், கைபேசி பையில் இருக்கட்டும், அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: பண்பலையோடு இணைந்து நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். லஞ்ச் பிரேக்கில் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் வார்த்தை விளையாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களே, இன்றைய வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சி விளையாடுறதுக்காக அனைத்து நேயர்களுமே வந்து ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன விளையாட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு வார்த்தை சொல்வேன், அந்த வார்த்தையோடு தொடர்புடைய ஒரு 5 சொற்களை நீங்க சொல்லுங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அறிவு, பள்ளி, ஆசிரியர், மாணவர், புத்தகம். இந்த மாதிரி கல்வியோடு தொடர்புடைய 5 வார்த்தைகள். ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லைங்களா? இன்னைக்கு ஒரு எளிமையான விளையாட்டை விளையாட போகிறோம். அப்போ நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம் இல்லைங்களா? என்ன நம்பருக்கு அழைக்கணும்னு பார்த்தீங்கன்னா 0436 இந்த இணைப்பினோட 2311 2991 0 2995 8 0 95 46 42 71 உங்களுக்கு பிடிச்ச காரைக்கால் பண்பலையில் வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சி விளையாட தயாராகிட்டீங்களா? நான் கொடுக்கக்கூடிய வார்த்தைக்கு தொடர்புடைய 5 சொற்களை நீங்க சொல்ல போறீங்க. இப்போ வானொலி அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன சொல்லலாம்? நேயர், பாடல், தொலைபேசி, அறிவிப்பாளர், நிகழ்ச்சி, இப்படி வானொலியோடு தொடர்புடைய 5 சொற்களை சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்லவிருக்கிறேன், அந்த வார்த்தையோட தொடர்புடைய வார்த்தைகளை சொல்லலாம், நமக்கு பிடித்த பாடல்களையும் கேட்டு ரசிக்கலாம்.

0: மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம், 99 ரூபாய்க்கு சேலை. திருவாரூர் மகாராஜா ஆரி சூப்பர் சேல் ஜூலை 13 முதல். சேலைகள், ரெடிமேட் காலணிகள், பேக்ஸ் அண்ட் லக்கேஜ், காஸ்மெட்டிக்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5 முதல் 50% தள்ளுபடி. அதுக்கும் மேல ஸ்பெஷல் ஆஃபரா 99 ரூபாய்க்கு சேல் தராங்க. மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
1: காரைக்கால் பண்பலி 100.3 வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியில நம்ம லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியில இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் கொடுக்கக்கூடிய வார்த்தையோடு தொடர்புடைய 5 சொற்களை சொல்றதுக்காக இணைப்புல வர நேயர் யாருன்னு கேட்கலாம். வருக வணக்கம்.
2: இனிய மதிய வணக்கம் சகோதரிக்கு.
1: வணக்கம் ஐயா, எப்படி முதல் லைனே புடிச்சிடுறீங்க
2: சகோதரி? நான் ஏதாவது முயற்சி திருவனையாக்குங்கிறது கிடைக்குது,
1: கிடைச்சிருச்சு பாருங்க.
2: சகோதரி மணக்குடி ராஜேந்திரன்,
1: உங்களுக்கு வார்த்தை சொல்லாமா?
2: சுவாசிக்க உறுப்பு.
1: ஏன் அப்படி சொல்றீங்க? இதயம், இதயம்னாலே துடிப்பு, அது ஒரு வார்த்தை.
2: கருவண்டு முகிலினம்.
1: கருவண்டு முகிலினம், ஆமா ஒரே
2: வார்த்தை சொல்லுங்க. இடி, மின்னல், மேகம். மேகம் இத்தனை இத்தனை வார்த்தைகள் இருக்கு.
1: சரிங்க, நன்றிங்க, நன்றி. அடுத்து வரும் நேயர், வருக வணக்கம்.
3: வணக்கம் தோழி.
1: யார் பேசுறீங்க?
3: பாக்கம்பருத்தி சுமதி.
1: சுமதிமா, உங்களுக்கு வார்த்தை சொல்லாமா?
3: சொல்லுங்க.
1: உங்களுக்கான வார்த்தை சூரியன். சூரியனோடு தொடர்புடைய ஒரு 5 சொற்கள் சொல்லுங்க.
3: வெளிச்சம்,
1: வெளிச்சம், ஒளி,
3: ஒளி.
1: அதான் வெளிச்சம் ஒளியும் ஒண்ணுதான் சொல்லுங்க.
3: மஞ்சள் நிறம்,
1: மஞ்சள் நிறம். சரி, அடுத்து
3: காலை நேரம்.
1: காலை வேலையா?
3: அது
1: வந்து உதயம் சொல்லலாம், சூரிய உதயம். சரி, இன்னும் ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க.
3: வெளிச்சம்,
1: வெளிச்சம் சொல்லியாச்சு. சூரியன் எப்போ வரும்?
3: காலை நேரம்.
1: காலையில் மட்டும்தான் இருக்குமா? ஏன் ஈவினிங்கில் இருக்கா?

0: மாலையில் ஒளியும்.
1: பொதுவா பகல், பொதுவா பகல் சொல்லலாம். சூரியன்றது நமக்கு என்ன கிடைக்குது? வெப்பம், வெப்பம் சொல்லலாம்.
0: வெப்பம்.
1: நன்றிங்க, நன்றி. என்ன இது, நானே சொல்லி நானே சொல்லிக்கிற போல இருக்கு எனக்கு. அடுத்து யாரு வராங்கன்னு கேப்போம்.
2: வணக்கம். வணக்கம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் காபராஜபுரம் முகமது இக்பால்.
1: சொல்லுங்க சார், உங்களுக்கான வார்த்தை சொல்லுமா?
2: சொல்லுங்கம்மா.
1: உங்களுக்கான வார்த்தை நிலா.
2: என்ன சொல்லணுமா?
1: நிலாவோடு தொடர்புடைய ஒரு 5 சொற்கள் மட்டும் சொல்லுங்க, சென்டென்ஸ் எல்லாம் வேண்டாம்.
2: சரி. நட்சத்திரம், சூரியன், ஆகாயம்.
1: ஆகாயம் சொல்லலாம், நட்சத்திரம் வானம்
2: சொல்லலாம்.
1: வானம்.
2: ஆமா.
1: நிலா முழு நிலா எப்ப கிடைக்கும் நமக்கு?
2: திரை,
1: திரை,
2: பௌர்ணமி,
1: திரை,
2: வளர் திரை.
1: ஓகே. நிலாவை பார்த்தா நமக்கு என்ன தோணும்?
2: நிலாவுக்கு போகணும் போல.
1: ஒரு சிறந்த ரசிகனா இருந்தா கவிதை சொல்லணும்னு தோணும் இல்ல?
2: ஆமாங்க, கண்டிப்பா.
1: சரிங்க, சரி. வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
3: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
4: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ்.
1: நேர்களை நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லமுது.
5: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
6: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.

0: துர்கை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக்
2: அரசு பதிவு பெற்ற அனுபவமிக்க மருத்துவர்களை கொண்டு சிறந்த முறையில் ஒவ்வொருவரின் தனித்துவத்தை ஆராய்ந்து அதற்கேற்ப ஹோமியோ முறையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: என்று மக்கள் சேவையில் திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக், மானந்தியார் தெரு, திருவாரூர். போன் 240275.
2: முன்பதிவிற்கு செல் 9482-40273.
3: ஆறு மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம், 99 ரூபாய்க்கு சேலை. திருவாரூர் மகாராஜா ஆறு சூப்பர் சேல் ஜூலை 13 முதல். சேலைகள், ரெடிமேட் காலணிகள், பேக்ஸ் அண்ட் லக்கேஜ், காஸ்மெட்டிக்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5-50% தள்ளுபடி. அதுக்கும் மேல ஸ்பெஷல் ஆஃபரா 99 ரூபாய்க்கு சேல் தராங்க. மகாராஜா சில்க்ஸ், திருவாரூர்.
4: பறந்து வா

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கோம். நேரில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்,
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கும் ஒரு காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்
4: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கும் ஒரு கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். இன்னைக்கு வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியில நான் கொடுக்கக்கூடிய வார்த்தையோடு தொடர்புடைய 5 சொற்களை சொல்லுங்க. முடிந்த அளவுக்கு ஒரே ஒரு வார்த்தையில் அந்த விடையை நீங்கள் சொல்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ முகில், கார்முகில் அந்த மாதிரி ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லைங்களா? ஒரு சென்டென்ஸ், அதாவது வாக்கியமாக சொல்லாமல் ஒரு வார்த்தை ஷார்ட்டாக அதை முடித்தா சிறப்பாக இருக்கும். அதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியோட சிறப்பே. அடுத்த நிகழ்ச்சியில் வரும் நேயரை சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
5: இனிய மதிய வணக்கம் மேடம்.
2: யார் பேசுறீங்க?
5: மேலே வந்து லதாங்க மேடம்.
2: லதாமா, உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா? இது தோட்டத்தோடு தொடர்புடைய வார்த்தை, பூவோடு தொடர்புடையதல்ல. தோட்டம் அதை எடுத்துக்கலாம். வேற
5: தண்ணீர்,
2: தண்ணீர், சரி தண்ணீரை கூட ஒரு வகையில சேர்த்துக்கலாம்.
5: வாய்க்கால்
2: பூண்டா பொதுவா உங்களுக்கு என்ன வரும்? அதனுடைய மனம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலையா?
5: வாசனை, வாசனை.

0: அழகு
1: அழகு பூ வச்சு என்ன செய்யலாம்?
0: பூஜை
1: பூஜை சரி, பூவை வைத்து தொடுக்கலாம், மாலை மாலை தொடுக்கலாம். மாலை
0: சரம் பூ சரம்.
1: ம், சரி. பூவில் என்ன வரும், என்ன இருக்கும் பூவில், என்ன அதை தேடி வரும்?
0: மகரந்தம், தேனி. இப்ப தேனி வரும் மேடம்.
1: அப்பா நிறைய வார்த்தை வந்துடும் போல இருக்கு, க்ளூ கொடுத்தாதான் வருது. சரிம்மா, நன்றிமா, வாழ்த்துக்கள். அடுத்து வரும் நேய வருக, வணக்கம். அப்பா செம்மையான பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கே, யார் வந்திருக்கீங்க? இன்னமும் வரலவங்க. சரி, நம்ம அடுத்த நேரம் சந்திப்போம். வருக, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: விளையாடலாம்.
1: சூப்பர்.
2: நீச்சல்
1: நீச்சல் சவாரி படகு. சூப்பர்மா, ஐந்து வார்த்தைகள் சொல்லிட்டீங்க, போதும். நன்றிங்க. இரவாஞ்சேரி சோமனா ரொம்ப அழகா சொன்னாங்க இல்லைங்களா, அவங்களை தொடர்ந்து அடுத்து வரும் நேய வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் மேடம்.
1: யார் பேசுறீங்க?
3: பேர்பட்டினம் அபிராமி உடைக்கு தசாமூர்த்தி பேசுறேன்
1: மேடம். உங்களுக்கான வார்த்தை சொல்லட்டுமா ஐயா?
3: சொல்லுங்க சொல்லுங்க மேடம்.
1: அம்மா.
3: அம்மா.
1: அம்மா. அம்மானா உங்களுக்கு என்ன தோணும்?
3: அம்மா தாய், நம்மை பெற்றெடுத்தவர்.
1: இல்ல, அம்மானா உங்களுக்கு என்ன தோணும் அது சில வார்த்தைகள் சொல்லுங்க. இப்ப அம்மா பொதுவா பாசம், அன்பு,
3: பாசம், பிணைப்பு.
1: என்னது?
3: பிணைப்பு.
1: பிணைப்பா? பாசம், அன்பு, பிணைப்பு, அதை தாண்டி வேற வார்த்தை.
3: சரி மேடம். வளர்க்கும் முறை, அம்மா வளர்த்தவங்க, பாலுட்டி வளர்த்தவங்க, நமக்கு
1: அடுத்த வார்த்தை அம்மானாலே பொதுவா தியாகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நமக்காகவே வாழ்க்கையை தியாகம் செய்யும் ஒரு உருவம் இல்லைங்களா, தியாகம், பாசம். அப்புறம் இன்னும் இரண்டு வார்த்தைகள் சொல்லுங்க.
3: அம்மாவின் சொல்லை தட்டாமல் கேட்க வேண்டும்.
1: சரி, நம்ம அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாங்க ஐயா. நன்றிங்க. நன்றி நன்றி. அடுத்து வரும் நேயர் வருக, வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம்.
4: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன். உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா?
4: சொல்லுங்கம்மா.
1: உங்களுக்கான வார்த்தை காதல்.
4: ஓகே. இதயம், அன்பளிப்பு.
1: அன்பளிப்பு.
4: உறவு.
1: உறவு.
4: பாசம்.
1: பாசம், அன்பு.
4: இன்னும் ஒண்ணு வந்து நேசம்.
1: காதலோட வெளிப்பாடு செய்யக்கூடியதுல. சரி, காதல்னா நான் என்ன நினைச்சேன், அன்பு, நம்பிக்கை
4: கூட சொல்லாமே.
1: அன்பு, நம்பிக்கை, பாசம், பிரிவு, சந்திப்பு, அப்படி ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். ரோஜாப்பூன்னு சொன்னீங்க பாருங்க. சரி, நன்றிங்க. நன்றி
4: நன்றி.

0: பண்பலையோடு இணைந்த நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது லஞ்ச் பிரேக்கில் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேரம் 2:30. லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு நேர்களே, நாளை காலை 7:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னாசாமி, நாளை மாலை 5:00 நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் உலாவரும் நேரம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
4: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம்

0: முப்பது ரூபாய்க்கு சேலை. திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 13 முதல். சேலைகள், ரெடிமேட் காலணிகள், பேக்ஸ் அண்ட் லக்கேஜ், காஸ்மெட்டிக்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5 முதல் 50% தள்ளுபடி. அதுக்கும் மேல ஸ்பெஷல் ஆஃபரா 99 ரூபாய்க்கு சேல தராங்க. மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: லஞ்ச் பிரேக்ல வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில இணைவரும் நேயர் வருக, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: வேதாரண்ய மட்டம் கருப்பம்பளம் தெற்கில இருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கேன். உங்களுக்கான வார்த்தை சொல்லாமா?
4: சொல்லுங்க மேடம்.
3: உங்களுக்கான வார்த்தை தமிழ்.
4: தமிழ், அதாவது இனிமை.
3: இனிமை.
4: எழுத்து.
3: எழுத்து.
4: புத்தகம்.
3: புத்தகம்.
4: இலக்கியம்.
3: இலக்கியம். சூப்பர். ஒரே ஒரு வார்த்தை,
4: சொற்றொடர்.
3: சொற்றொடர். சரி, நன்றிங்க.
4: நன்றி,
3: சிறப்பா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள். அடுத்து வரும் நேயர் வணக்கம். என்னாச்சு? அடுத்து வரும் நேயர் வருக, வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம் மேடம். நான் காரைக்கால் இருந்து காவ்யா பேசுறேன்.
3: காவ்யா, காரைக்கால்ல எங்க இருந்து பேசுறீங்க?
5: நேர்நகர் மேடம்.
3: நேர்நகர் அருகில இருந்து தான் பேசுறீங்க. சரி, உங்களுக்கான வார்த்தை சொல்லாமா? உங்களுக்கான வார்த்தை வெற்றி.
5: என்ன மேடம்?
3: வெற்றி.
5: வெற்றியா?
3: வெற்றி, வெற்றி.
5: முயற்சி.
3: முயற்சி, சிறப்பு.
5: தன்னம்பிக்கை.
3: தன்னம்பிக்கை.
5: முயற்சி, தன்னம்பிக்கை, அப்புறம் பாராட்டு.
3: பாராட்டு.
5: செயல்பாடு.
3: செயல்பாடு. சரி, இன்னும் ஒரு வார்த்தை,
5: கற்பித்தல்.
3: கற்பித்தல். வெற்றிக்கு அது கல்வி சார்ந்த வெற்றியா இருந்தா கற்பித்தல். சரி, உழைப்பு. உழைப்புன்றது முக்கியம் இல்லையா வெற்றி பெற? அது சொல்லாமா? சரிங்க, நன்றிங்க. நன்றி நிகழ்ச்சியில இணைந்தமைக்கு நன்றி. வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியோட இணைந்திருக்கின்றோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் கொடுக்கக்கூடிய வார்த்தையோடு தொடர்புடைய இந்த சொற்களை நேயர்கள்லாம் ரொம்ப சிறப்பா சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம் பண்பலையோடு.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
2: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
4: காரைக்கால் GL மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: GL மருத்துவமனை
5: காரைக்கால்.
3: செங்கல் சுலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நமது பண்பலையில் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
6: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
6: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
8: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. பண்பலையோடு இணைந்து நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு. நான் கொடுக்கக்கூடிய வார்த்தையோடு தொடர்புடைய 5 சொற்களை சொல்ல சொல்லி நேயர்கள்ட்ட கேட்டிருந்தோம். அடுத்த நிகழ்ச்சியில இணைய வரும் நேயர் வருக வணக்கம். அடுத்து வரும் நேயர் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் வணக்கம். நான் பேசுறது எனக்கே கேக்குது, ஆனா அவங்க யாரும் பேசல. சரி, விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில இணைவோம்.
9: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 99 ரூபாய்க்கு சேலை, திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் July 13 முதல். சேலைகள், ரெடிமேட் காலணிகள், பேக்ஸ் அண்ட் லக்கேஜ், காஸ்மெட்டிக்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5 முதல் 50% தள்ளுபடி. அதுக்கும் மேல ஸ்பெஷல் ஆஃபரா 99 ரூபாய்க்கு சேல் தராங்க மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
10: தெப்ப குளத்துக்குள்ள குளிக்கையில என்ன பார்த்து சிரிச்ச மச்சான்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு. நேர்லே நாளை பிறப்புகள் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தலில்.
1: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லாமது.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியோட இனி வரும் நேரில் சந்திக்கலாம். வருக, வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? சார், உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா?
6: சொல்லுங்க மேடம்.
0: உங்களுக்கான வார்த்தை இசை.
6: இசை, பாடல்.
0: பாடல்,
6: பாடகர்.
0: பாடகர்,
6: இசையமைப்பாளர்.
0: இசை அமைப்பாளர்,
6: பாடல் எழுதுபவர்.
0: அப்புறம்
6: அப்புறம் பாட்டு கேக்குற
0: பாடல்ல என்ன இருக்கும் அது சொல்லுங்கல.
6: பாடல்ல வந்து எதுகை இது என்ன இது என்ன இருக்கும்னா என்ன மேடம்,
0: ராகம் தாளம்
6: அது
0: சொல்லாமே.
6: ஓ அப்படியா, சரி, ராகம் தாளம் பல்லவி.
0: சரிங்க, நன்றிங்க நன்றிங்க, வாழ்த்துக்கள். அடுத்து வரும் நேய வணக்கம். வணக்கம், வார்த்தை விளையாட்டு. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க?
7: வணக்கம் மேடம், தென்விடாக ஆனந்தன்.
0: ஆனந்தன் சார், உங்களுக்கான வார்த்தை திருவிழா.
7: திருவிழா, கொண்டாட்டம்.
0: கொண்டாட்டம், திருவிழா எங்க நடக்கும்?
7: ஊர்ல நடக்கும்.
0: ஊர்ல பொதுவா எங்க நடக்கும்? நம்ம வீட்லயா?
7: பொதுவான
0: இடத்துல

0: இசை நிகழ்ச்சிகள்,
1: அதான் ஆடல் பாடல் இசை நிகழ்ச்சி எல்லாம் ஒண்ணுதானே. வேற வேற திருவிழாவில் என்ன இருக்கும்?
0: வானவேடிக்கை விடுவாங்க.
1: வானவேடிக்கை, தேரோட்டம்,
0: தேரோட்டம்
1: சொல்லலாமா?
0: நிறைய தீமதி நடப்பா,
1: பூஜை பூஜை சொல்லலாம் பொதுவா. வேற திருவிழாவுக்கு யார் வருவாங்க?
0: விருந்தினர் வருவாங்க.
1: திருவிழாவுக்கு மக்கள் வருவாங்க, அவ்வளவுதான். சரி, இன்னும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்களேன்.
0: ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடக்கும்,
1: அதுலயே தான் இருக்கீங்க நீங்க. ஆனந்தன் சார், இசை ரசிகர் நீங்க, ஆடல் பாடல் நிகழ்ச்சியில தான் இருக்கீங்க. அடுத்து வரும் நேரை சந்திப்போம். நன்றிங்க. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: 53 பெரியபுத்தூர்ல இருந்து ராதாகிருஷ்ணன் பேசுற மேடம்.
1: சார், உங்களுக்கான வார்த்தை
2: ஈஸியா கேளுங்க மேடம்.
1: உங்களுக்கு ஈஸியா தான். விவசாயம் சொல்லுங்க.
2: விவசாயம், நிலம், நீர், மழை, விதை, உரம், பயிர், தண்ணீர்.
1: இந்த அறுவடையில சொல்லப்பட்டீங்களா?
2: அறுவடை,
1: நிலம், நீர், உரம், அப்படியே போயிட்டீங்க. சரி, பரவாயில்ல. நன்றிங்க. நன்றி நன்றி. வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாளை மாலை 4:30 வைக்கிங் பனேனன் பிரிப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம். நாளை மாலை 5:30 விலக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th துவக்க விழா சலுகை July 16-20 வரை மட்டுமே.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.

0: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை சொல்லுவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் மகாராஜா செல்ஸ், திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: திருவாரூர் மகாராஜா ஆரி சூப்பர் சேல் 5-50% தள்ளுபடி ஜூலை 13 முதல். மகாராஜா செல்ஸ் திருவாரூர்.
3: திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக், என்று மக்கள் சேவையில் திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக்.
4: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை சொல்லுவோர் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்.
5: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியோடு இணைவரும் நேயரை சந்திக்கலாம். வருக, வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். யார் பேசுறீங்க?
6: புதுப்பேர்ல இருந்து செல்வகுமார். நான் லைன்ல வர மாட்டேன்.
0: வந்துட்டீங்க, வார்த்தை சொல்லலாமா?
6: Facebookல தான் வருவேன்.
0: அப்படிங்களா? சரி,
6: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார். உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா?
6: சொல்லுங்க.
0: உங்களுக்கான வார்த்தை காற்று.
6: காற்று. மரம்.
0: மரம் இல்லனா காற்று இல்ல.
6: கண்டிப்பா.
0: காற்று மெதுவா அடிச்ச எப்படி, வேகமா அடிச்ச எப்படி சொல்லுங்க.
6: ஐயோ,
0: என்ன ஐயோன்னுட்டீங்க? காற்று இல்லனா நமக்கு சுவாசமே இல்ல.
6: கண்டிப்பா மேடம்.
0: சுவாசம் சொல்லலாமா? வேற
6: சுவாசம் உண்டு. அடுத்து தென்றல் காற்று.
0: தென்றல். அருமை.
6: பீச்சுக்கு போறோம்ல.
0: காற்று அதோட தொடர்பாயிடுச்சப்ப. சரி, பீச்சில் என்ன விடுவோம்?
6: பட்டம்.
0: பட்டம். காற்று இல்லைனா அது விட முடியாது இல்லைங்களா? பட்டம். இன்னும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. ரொம்ப யோசிக்கிறீங்களே. காற்று, புயல் சொல்லலாமா? தென்றல் எப்படி சொல்றோமோ அது மாதிரி புயலும் சொல்லலாம். சரிங்களா
6: மேடம்? ஒரே ஒரே ஒரு சின்ன கருத்து சொல்லலாமா?
0: என்ன கருத்து சொல்லுங்க.
6: அறிமுக நேயருக்கு கொஞ்சம் வாய்ப்பு தரலாமே. அனைத்து நேயர்களும்
0: இன்னைக்கு வந்து நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக சென்றுச்சு. வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியை இதோட நிறைவு செஞ்சுக்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். காரைக்கால் பண்பலை 100.3 எனும் சில நொடிகளில் தொடர்வது வானிலை அறிக்கை. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
8: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நேரம் 2:55 10 நொடி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழையில்லை. கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாரில் பதிவான மழையின் அளவு 2 சென்டிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களிலும் புதுச்சேரியிலும் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39.5 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.3 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.8 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை சென்னையின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்து காணப்பட்டது. சென்னை, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை காணப்பட்டது. சென்னை, நுங்கம்பாக்கம், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், புதுச்சேரி, திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி

0: நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாய் இருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. மழை பற்றிய எச்சரிக்கை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மழை இராது. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மழை இராது. இதே வானிலை இம்மாதம் 18ஆம் தேதி வரை தொடரும் வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை இன்று தொடங்கி இம்மாதம் 16ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்படக்கூடும். தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 16ஆம் தேதி வரை அதிகளவு வெப்பநிலை இயல்புக்கு 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்படக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும். வெப்பம் மிகுந்திருக்கும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 19.5 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தளவு 12.8 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 33.9 டிகிரி செல்சியஸ் குறைந்தளவு வெப்பநிலை 25.3 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு இன்று தொடங்கி நாளை மறுநாள் 14ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. 15ஆம் தேதி என்றும் 16ஆம் தேதி என்றும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரி கடற்பரப்பில் வீசக்கூடும். இந்நாட்களில் இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் இன்றும் நாளையும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பு பெரும்பாலான பகுதிகளிலும் கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் சில பகுதிகளிலும் வீசக்கூடும். காற்றின் வேகம் சற்றே குறைந்து 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வடகடலோர ஆந்திர பிரதேசம் மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசும் வாய்ப்பு உண்டு. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி காரைக்கால் சிந்தனை துளி. கவனம் சாலையில் இருக்கட்டும், கைபேசி பையில் இருக்கட்டும். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: இது உங்கள் பண்பலை, உங்களுக்கான பண்பலை 100.3. அப்படியே இந்த விடுமுறை நாளில் இந்த நேரத்தில் அப்படி இப்போ ரேடியோ கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, மதியம் 3 மணி ஆகிட்டாலே நம்ம வந்து எல்எஸ்சியில் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு ஏதாச்சும் நம்ம கமெண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க இல்லையா. உங்களை மகிழ்விக்க வருதுங்க பண்பலை 100.3 நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கும் எல்எஸ்சி இந்த நிகழ்ச்சி இப்போதைய வழங்குவோர். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ்.
1: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக்
2: அரசு பதிவு பெற்ற அனுபவமிக்க மருத்துவர்களை கொண்டு சிறந்த முறையில் ஒவ்வொருவரின் தனித்துவத்தை ஆராய்ந்து அதற்கேற்ப ஹோமியோ முறையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: என்று மக்கள் சேவையில் திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக், மானந்தியார் தெரு, திருவாரூர். போன் 240275.
2: முன்பதிவிற்கு செல் 9482-40273.
3: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம், 99 ரூபாய்க்கு சேலை. திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 13 முதல். சேலைகள், ரெடிமேட், காலணிகள், பேக்ஸ் அண்ட் லக்கேஜ், காஸ்மெட்டிக்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5 முதல் 50% தள்ளுபடி. அதுக்கும் மேல ஸ்பெஷல் ஆஃபரா 99 ரூபாய்க்கு சேல் தராங்க. மகாராஜா சில்க்ஸ், திருவாரூர்.
4: எப்போதுமே எல்எஸ்சியில் ஒரு க்வெஸ்சன் ஒன்று கேட்டு அதுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னா

அவர்களுடைய பாடல்கள் கேட்கும் போதே ஏதோ ஒரு அம்மா வந்து ஒரு தாலாட்டு பாடுற மாதிரி ஒரு ஃபீலிங் நம்ம கொடுத்துட்டே இருக்கும். அப்படி உங்களுக்கு மிகவும் கவர்ந்த எஸ் ஜானகி அவர்கள் பாடிய பாடல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கலாம் இன்றைய ஃபேஸ்புக் பக்கத்தில் போயிட்டு.

இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் உங்களின் வணக்கம் வந்து எஸ் ஜானகி அவர்களின் பாடல் அப்படின்னு கேட்டிருந்தோம்ல, இது வரைக்கும் ஒரு 27 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ராஜேந்திரன் மணக்குடியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டாடி டாடி ஓ மை டாடி அப்படிங்கிற மௌன கீதங்கள் அப்படிங்கிற படத்தில் வரக்கூடிய பாடல் தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. காட்டுமலர் கோயில் டி மடப்புறம் தோப்பு தெரு வேல்முருகன் என்னை கவர்ந்த ஜானகி அம்மா அவர்களின் பாடல்கள். 16 வயதில் செந்தூர போய் பாடல் மிகவும் பிடித்த பாடல். படிக்காத படத்தில் வரும் சோடிக்கிளி எங்கே பாடல் மனதில் பதிந்த பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு ஒரு வணக்கத்தை ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு மணக்க வந்த பாடல் அப்படின்னா 16 வயதினை படத்தில் வரக்கூடிய செந்தூரப்பூவே பாடல் தான் சொல்லியிருக்காங்க. அண்ணப்பன்பேட்டை எஸ் ஜோதி அவங்களுடைய பாடல் பார்த்தீங்கன்னா கருத்த வச்சான் கஞ்சத்தனம் அப்படிங்கிறது, மெதுவாக தந்தி அடிச்சேனே சிங்காரன் தேவா அவர் மிஞ்சி இடுப்பழகி அப்படிங்கிற பல பலன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் குறிப்பிட்டு இந்த பாடல்களை அவங்க சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் இணைய பிற்பகல் வணக்கம். கங்கை அமரன் அவர்கள் எழுதிய முதல் பாடல் 16 வயதினை படத்தில் செந்தூரப்பூவே பாடல் தான் முதல் முறையாக தேசிய விருது பெற்றுக் கொடுத்தது. இதற்கு அடுத்து வட்டத்துக்குள் சதுரம் படத்தில் வருகின்ற இதோ இதை நெஞ்சில் ஒரே பாடல், எனக்கும் கூட அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். பிஎஸ் சசிரேகா இரண்டு தொழில்கள் பாடல்கள் அந்த பாடத்தில் பாட்டுருக்கும் சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் ஆண்டிமன் பாஸ்கர் எஸ் ஜானகி பாடிய அனைத்தனை பாடல்களும் எனக்கு பிடிக்கும், குறிப்பாக சின்ன குழந்தை குரலான மௌன கீதங்கள் திரைப்படத்தில் இருக்கக்கூடிய டாடி டாடி ஓமை டாடி இந்த பாடல் என மிகவும் கவர்ந்தது. முதல் மரியாதை படத்தில் சோகப்பாடலான ராசாவை ஒன்றை நம்பி இந்த ரோசாப்பு இருக்குதுங்க, இந்த போல் பல பாடல்கள் ஜானகிகள் மட்டுமே பாட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. அடுத்த கமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஆர் படம் நளினி சங்கர் ஜானகி அம்மா பாடல்கள் எனக்கு பிடித்தது தளபதி படத்தில் வரும் சின்ன தாய் அவள் இன்னும் நிறைய இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு தான் சொல்லியிருக்காங்க. அவங்க பாடிய பல பாடல்கள் நமக்கு மனசை விட்டு நீங்காமல் இருந்தாலும் கூட நம்ம நெஞ்சு இப்போ கேட்ட உடனே முதல்ல ஒரு பாட்டு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் பாட்டு கேட்குறோம். அடுத்து

பார்த்தீங்கன்னா கும்பகோணம் குமரன் வைதகி காத்துதல் படத்தில் வரும் ஜானகி அம்மா பாடிய அழகு மலர் ஆடு பாடல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லியிருக்காங்க. இஞ்சி இடுப்பழகி வஞ்ச சவப்பழகி தேவன் மகன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். திருமணஸ்தானம் வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க. எனக்குமே கூட என்ன விஷயம் அப்படின்னா ஜானகி அவர்கள் எவ்வளவோ அந்த டூயட் பாடல்கள் சேர்ந்து பாடியிருந்தாலும் கூட கமல்ஹாசனுடன் கூட சேர்ந்து பாடிய பாடல்களும் மிக சிறப்பாக தான் இருக்கும். தொடர்ந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருங்க, பாட்டு கேட்டுட்டு வருவோம்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: நீங்கள் எல்எஸ்ல இன்னைக்கு வந்து உங்களின் மனம் கவர்ந்த எஸ் ஜானகி அவர்களுடைய பாடல் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அடுத்து பார்த்தீங்கன்னா பாசம் படத்தில் கூடிய ஜல் ஜலன சலங்க ஒளி, எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குங்க. இந்த இரவு மலர் நிகழ்ச்சியில் இந்த பாட்டு அடிக்கடி கேட்ட ஞாபகம் கூட இருக்குது. கடலூர் மாவட்டம் விளக்கப்பாடி ஆர் செந்தில் முருகன் இதை அவர் சொல்லலை, அவர் இந்த பாட்டு தான் சொல்லியிருக்கிறாரு. அன்பான மதிய வணக்கம் ஆட்டோ கார்த்திகையின் பூந்தட்டம். எனக்கு எப்போதுமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னா அது அன்னைக்கிளி படத்தில் அன்னைக்கிளி ஒன்றை தேடுது, அந்த பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அஞ்சு ரவிச்சந்திரன் மயிலாடுதுறையிலேருந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜானகி அம்மா பாடல் மிகவும் பிடித்த செந்தூரப்பூவே செந்தூரப்பூவே, ஜில்லென்று காட்டு என் ஜில்லென்று காட்டு என் மன்னன் இங்கே நீ கொஞ்சம் சொல்வாயோ, தென்றலை தூதுவிட்டு ஒரு செய்திக்கு காத்திருந்தேன். அப்பா என்ன இந்த பாட்டில் நமக்கு நினைவு கூட்டுறாங்க, அந்த பாட்டு நமக்கும் ரொம்ப பிடிக்குமே அப்படிங்கிறத. எனக்கும் யார் கால் பண்ணாலும் அந்த அம்மா அம்மா என்கிற பாடல் தான் வச்சுருக்கேன். எனக்கு அம்மா இல்லாத குன்னூர் கிராமம் வீரகுமார் நன்றி வணக்கம் சொல்லியிருக்காங்க. அம்மா அம்மா பாட்டுனா இப்போ ஏற்கனவே ஃபஸ்ட்டு அந்த பாட்டு கொடுத்த அந்த பாட்டுன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜானி படத்தில் வரக்கூடிய என்ன பாடல் அப்படின்னா, ஒரே வானிலை ஒரே வெண்ணிலா. தர்மயுத்த படத்தில் ஆகாய கங்கை பாடல் ஹம்மிங் வாய்ஸ் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு சோமசுந்தரம் சிவகுன்னு சொல்லியிருக்காங்க. திருப்புண்டி சுந்தரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாஸ்கரன் காற்றில் எந்தன் கீதம் காணாத அன்பை தேடிதோ, இந்த மன்றத்தில் ஓடி வரும் சிங்கார வேலனை தேவா, தென்றல் வந்து தீண்டும் நேரம் ஆனந்த தேன் சிந்து பூஞ்சோலை. அடாடா எவ்வளோ பாட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இனிய மதிய வணக்கம் தோப்பு தெரு சிவசுப்பிரமணியன் என் மனுக்க வந்து எஸ் ஜானகி அம்மா பாடல், வேலையில் பட்டதறி பாடல் அம்மா என்ற பாடல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை தியாகு மனம் கவர்ந்த ஜானகி அம்மாவின் பாடல் தளபதி படத்தில் சின்ன தாயவள் பாடல் தான். நன்றி சுப்பிரமணியன் சொல்லியிருக்கிறது என்னென்னா, மாய திரைப்படத்தில் மனம் கவர்ந்த எஸ் ஜானகி அம்மா பாடிய சூரியனே இனிமையான குரலும் பாடலும் மெட்டும்னு சொல்லியிருக்காங்க. பேரலம்க சந்தோஷ்குமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் மனம் கவர்ந்த பாடல் ஊருஸ்தனம் தூங்கிருச்சு என்ற பாடல் எனக்கு மிகவும் பிடிக்கும். இந்த பாடல் காற்றில் ஒளிபரப்பு செய்யுங்கள். ஒளிபரப்பு செஞ்சுட்டு தானே இருக்கோம், இன்னைக்கு ஃபுல்லாகவே நம்ம வந்து ஜானகி அம்மா பாடல் தான் கேட்டுட்ருக்கோம். ஜானகி அம்மா அவர்கள் பாடிய பாடல் எல்லாமே சூப்பர். அதில் பயணங்கள் முடிவு படத்தில் மணிவோசை கேட்டு எழுந்தது, வைதேகி காத்திரல் படத்தில் வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தில் கூட அழகு மலராட அப்படின்னு சொல்லிட்டு, மெல்ல திறந்த கதவு படத்தில் ஊருஸ்தனம் தூங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கிளி இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா பேரம் செந்தில் கண்ணன் சொன்னது, அன்னைக்கிளி படத்தில் பாடிய அன்னைக்கிளி ஒன்றை தேடுது நெந்தஜிரியன் இளங்கலின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருங்க.

0: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 99 ரூபாய்க்கு சேலை. திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 13 முதல். சேலைகள், ரெடிமேட் காலணிகள், பேக்ஸ் அண்ட் லக்கேஜ், காஸ்மெட்டிக்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5 முதல் 50% தள்ளுபடி. அதுக்கும் மேல ஸ்பெஷல் ஆஃபரா 99 ரூபாய்க்கு சேல் தராங்க. மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: உங்களின் மனம் கவர்ந்த எஸ் ஜானகி அவர்கள் பாடிய பாடல் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் கொடுங்கன்னு சொல்லியிருந்தோம். நிறைய நேரம் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பவித்ரம் அடைக்கும் ரகுபதி, இனிய மதிய வணக்கம். ஜானகி அம்மா மிகவும் மனம் உருகி பாடிய பாடல் அச்சாணி படத்தில் இடம்பெற்ற மாதாவன் கோவிலில் மணிதீபம் ஏற்றின் பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. எஸ் ஜானகி அம்மா பாடிய பாடலில் எனக்கு மிகவும் பிடித்த பாடல் அச்சாணி படத்தில் கூட மாதாவன் கோவிலில் மணிதீபம் ஏற்று சொல்லிட்டு அமிதாயின் கோட்டை பாரி வல்லல் சொல்லியிருக்காங்க. மதிய வணக்கத்தோட திருபுவனம் ரவி லட்சுமி படம் உயிரே நெஞ்சினிலே நெஞ்சினிலே சாங் சொல்லியிருக்காங்க.
4: மஞ்சச்ச

0: பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாகை மூரா சன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் எல்எஸ்சி இந்நிகழ்ச்சியின் இப்போதை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூரா சன்ஸ் ரெடிமேட்ஸ்.
1: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூரா சன்ஸ் நாகப்பட்டினம்.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேர்கள் தொடர்ந்து இணைக்கலாம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கும் எல்எஸ்சி இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
2: திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் 5-50% தள்ளுபடி ஜூலை 13 முதல். மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர். ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 99 ரூபாய்க்கு சேலை. திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 13 முதல். சேலைகள், ரெடிமேட்ஸ், காலணிகள், பேக்ஸ் அண்ட் லக்கேஜ், காஸ்மெட்டிக்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5-50% தள்ளுபடி. அதுக்கும் மேல ஸ்பெஷல் ஆஃபரா 99 ரூபாய்க்கு சேல தராங்க. மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
1: இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் உங்களின் மனம் கவர்ந்த எஸ் ஜானகி அவர்களுடைய பாடல் அப்படிங்கிறத கேட்டிருந்தோம் இல்லையா, நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விஜயராகவன், சேப்பு விஜயராகவன் காரைக்கால் மேலே ஓடுதுறையிலிருந்து, மௌனகீதங்கள் படத்தில் கூடிய டாடி டாடி ஓமை டாடி, டி ராஜேந்திர மகன் சிலம்பரசனுக்கு பாடிய ஐஎம்ஏ லிட்டில் சூப்பர் ஸ்டார் அங்கே லிட்டில் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தைகள் குரலில் பாடி அனைவரையும் அசத்தினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதான் கூட இல்லையா, அப்போலாம் பார்த்தீங்கன்னா குழந்தை பாடல்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஜானகி அம்மா அவருடைய பாடல்கள் தான் இருக்கும். ஜானகி அம்மா பாடிய அனைத்து பாடல்களும் எனக்கு மிகவும் பிடிக்கும். அழகு மலர் ஆட, ரோஜாவை தாளாட்டும் தென்றல், தப்ப குளத்துக்குள்ள என்னை பார்த்து அப்படின்னு அவரிக்காடு வித்யா வீரமணி சொல்லியிருக்காங்க. அடுத்து உக்கூர் மதுனிஷா, அவதாரம் படத்தில் தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரமணி ராஜேஷ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா பாடல்களும் பிடிக்கும், ஆனால் அதிகம் பிடித்த பாடல் தளபதி படத்தில் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி, எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத பாடல் சொல்லியிருக்காங்க. கருத்த மச்சம் பாடல், இஞ்சி எடுப்பழக பாடல் அப்படின்னு சொல்லிட்டு கன்னாரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன் சொல்லியிருக்காங்க. கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மணக்குடியிலிருந்து, எனக்கு மிகவும் பிடித்த பாடல் தேவர் மகன் படத்தில் இருந்து இஞ்சி எடுப்பழகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதிய வணக்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு பெருஞ்சேரி ஜார்ஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜானி என்ற படத்தில் நான்மதியே வான்மதியே பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லியிருக்காங்க. அதம்பா ராமன், அவர்கள் குரலில் வெளியான ஆயிரக்கணக்கான பாடல்கள் எது சிறந்தது என்று சொல்வது கடினம். ஜானகி அம்மையின் வசீகரக்குழு எனக்கு பிடித்தது குயிலே கவி குயிலே யாரோ எண்ணி பாடுகின்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க எவ்வளோ பாடல்கள் இருக்குது. நம்ம இதெல்லாம் ஜானகி அம்மா பாடிய பாடல்கள் நம்ம வந்து கடந்து சென்றாலும் நம்ம மனசுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாட்டு பாருங்க. இதில் நிறைய பாடல்கள் பார்த்தீங்கன்னா ஒரே பாட்டை பல பேர் சொல்லியிருந்தாலும் கூட ஏகப்பட்ட பாடல்கள் இருக்குது. ஏதோ

ஈத தாகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு காரைக்கால் என்பி ஸ்ரீதர் மாசகர் சொல்லியிருக்காங்க. ஒரு சந்தன காட்டுக்குள்ளே முழு சந்திரன் காயிலே, ஒரு சிறு சிங்கார கொட்டுக்குள்ளே மலை தென்றலும் வீசையிலே. பாட்டு சொல்லும்போதே பாரம்பரியம் தான் இருக்குது. இந்த பாட்டு அவங்க பாடின நினைவுக்கு அப்படியே போகுது அப்படின்னு சொல்லி மயிலாடுதுறை டார்கெட் மணி சொல்லியிருக்காங்க. காரை பண்பலைக்கு இனிய மாலை வணக்கம் சொல்லிட்டு அவர் பாடிய அனைத்து பாடல்களும் மிகவும் பிடிக்கும். ஜானி படத்தில் வரும் காற்றே எந்தன் கீதம், காணாத ஒன்றை தேடுதே, அருமையான பாடல் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி தெத்திலிருந்து சொல்லியிருக்காங்க. அம்மா அவர்களின் பாட்டில் எனக்கு பிடித்த பாடல் கர்ணா படத்தில் வரும் மலரே மௌனமா, அம்மாப்பேட்டை வைத்தியநாதன் சொல்லியிருக்காங்க.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக்.
2: அரசு பதிவு பெற்ற அனுபவமிக்க மருத்துவர்களை கொண்டு சிறந்த முறையில் ஒவ்வொருவரின் தனித்துவத்தை ஆராய்ந்து அதற்கேற்ப ஹோமியோ முறையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: என்று மக்கள் சேவையில் திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக், மானந்தியார் தெரு, திருவாரூர். போன் 240275.
2: முன்பதிவிற்கு செல் 9482-40273.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
4: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கல்யாண் சூப்பர் கோல்டுபுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
6: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
4: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுலமது. தார்பைகள் கிரீனேட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
7: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம் பணத்தை மிச்சப்படுத்தும் காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்கரன் மங்கள், திருவாரூர் சீமாடி சில்க்ஸ், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்கரன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் 5 முதல் 50% தள்ளுபடி ஜூலை 13 முதல். மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
10: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
11: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
4: 3:40 பண்பலை 100.3 நாம் எல்எஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய எல்எஸ் நிகழ்ச்சியில் உங்களின் மனம் கவர்ந்த எஸ் ஜானகி அவர்களின் பாடல் அப்படின்னு கேட்டிருந்தோம். அதில் குன்னூர் கிராமம் வீரகுமார் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கால் பண்ண பாட்டு வருது அம்மா பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜானகி அம்மா ஒரு தமிழ் பாடல் அரசி. இனிய தமிழ் பாடல்கள் அவரை போல் பாட யார் வாய்ப்பில்லை. அவர் பாடிய அனைத்து பாடல்களையும் நான் ரசித்து கேட்பேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பெருஞ்சேரி சந்தன மேரி ஜார்ஜ் சொல்லியிருக்காங்க. ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன். ஜானகி அம்மா பாடல்கள் எல்லாமே எனக்கு பிடிக்கும். அது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் மௌனராகம் திரைப்படத்தில் வரும் சின்ன சின்ன வண்ணக்குயில், அழகு மயில் ஆட, புத்தம்பது காரை, பாலு சாருடன் பாடிய அனைத்து பாடல்களும் ஜானகி அம்மா அவர்களின் பாடல்களை காலமுறையில் நிலைத்திருக்கும் சொல்லியிருக்காங்க. என்னை கவர்ந்த என் மனம் மகிழ்ந்த ஜானகி அம்மாவின் பாடல் அங்கே வருவது யாரோ, நேற்று என்ற நாளை திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு வழங்கியம்மா நாட்டுத்துறை சொல்லியிருக்காங்க. திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம் அம்பல் தேஜன் எஸ் ஜானகி அவர்கள் பாடிய பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல் கடல் மீன்கள் திரைப்படத்தில் வரும் தாலாட்டுதை வானம் தள்ளாடுதை மேகம். இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. கல்லாத்தூர் பரமசிவம் அன்னக்கிளி படம் அன்னைக்கிளி உன்னை தேடுது, வைதேகி காத்திருந்தால் அழுகுமடலால, 16 வயது நிலை படம் செந்திருப்போவி செந்திருப்போவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திருத்தங்கோ ஜெனிலக்ஷ்மி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு மிகவும் பிடித்த படம் நிறைய இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும்னா பிள்ளை நிலா திரைப்படத்தில் ராஜா மகள் பாடலின் இடையில் ஒரு ஹம்மிங் கொடுத்திருப்பார்கள், அது மிக மிக பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஷாகுல் ஹமீத் ராஜான் சொல்லனா, நான் ஒரு டிரைவர், எனக்கு ஜானகி அம்மா அவர்களின் பாடல் மிகவும் பிடிக்கும். அதில் தென்றல் வந்து தீண்டும் போது என்ற பாடல் எஸ் ஜானகி அம்மா அவர்களின் உணவு பூர்வமான குரலை முழுமையாக வெளிப்படுத்தும் காலத்தால் அழியாத ஒரு மெலடி, எனக்கு மிகவும் பிடித்த பாடல், பல இசை ரசிகர்களும் கொண்டாடப்படுகிறது சொல்லியிருக்காங்க. வணக்கம். எஸ் ஜானகி அம்மாவின் 80-90களில் பாடல் வரிசையில் அன்னைக்கிளி திரைப்பட பாடல் தலைப்பு பாடல் கேட்கலாமா அப்படின்னு

ஓ அப்படி சொல்லியிருக்காங்க. புவனேஸ்வரி யாருக்கும் மலேசியாவில் இருந்து சொல்லியிருக்காங்க அன்னைக்கிளி திரைப்பட பாடல் அப்படி சொல்லியிருக்காங்க. வணக்கம் அதம்பா தமிழரசி ராமன், ஜானகி அம்மையாரின் இசைக்குயில் அவர்கள் இனிமையான பாடல் பிடிக்கும், பிடித்தது தாலாட்டுதை பூங்காற்று நான் அல்லவா அப்படிங்கிற பாட்டு பிடிக்கும் சொல்லியிருக்காங்க. கலாவதி ராஜ்மகன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மச்சான பார்த்தீங்களா டேடி டேடி ஓ மை டாடி அப்படின்னு சொல்லிட்டு, டூத் பேஸ்ட் இருக்குது ப்ரெஷ் இருக்குது அந்த பாட்டில் லைன் வருமோ சரின்னு தெரியல. அடுத்து வணக்கம் சார், காரைக்கால் புதுத்துறையிலிருந்து செல்வகுமார், ஜானகி அம்மா பாடல் எனக்கு மிகவும் பிடிக்கும், முந்தார் முடிச்சதிலிருந்து சின்னஞ்சிறு கிளியே அப்படிங்கிற பாடல், வேலையில் பட்டதாரி படத்தில் அம்மா பாடல், தளபதியிலேருந்து சின்ன தாயோல் அப்படி சொல்லிட்டு அது லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைவிலேருந்து பழனிவேல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு முதல் மரியாதை படத்தில் உள்ள ராசாவே உன்னை நம்பி பாடல் மிகவும் பிடிக்கும் அப்படின் சொல்லியிருக்காங்க. செந்தூர புவி பாடல் மிகவும் பிடித்தது, 16 வயதினரை படம் வந்தபோது நானும் டீனேஜ், அம்மாவிற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, குத்தாலம் தெரிவித்தில்லை

இருக்காங்க அப்படின்னா, எனக்கு முதல் மரியாதை படத்தில் உள்ள ராசாவே உன்னை நம்பி பாடல் மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செந்தூரப்புவி பாடல் மிகவும் பிடித்தது. 16 வயதினரை படம் வந்தபோது நானும் டீனேஜ், அம்மாவிற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குத்தாலம் தெரிவித்தில்லை விழாலன் சொல்லியிருக்காங்க. வணக்கம், அரியலூர் மாவட்டம் கீழ்குடியிருப்பு சிங்காரூர். எனக்கு பிடித்த ஜானகி அம்மா பாடல் சின்ன தாயவள் தந்த ராசாவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம், அரியலூர் மாவட்டம் கீழ்குடியிருப்பு ஜான்சி கவியரசி. எனக்கு பிடித்த ஜானகி அம்மா பாடல் நாதம் என் ஜீவன் என்று சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிடித்த ஜானகி அம்மா பாடல்களை நீங்கள் எங்களோட கமெண்ட்ஸில் பதிவிடலாம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நாளை காலை 6:15 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
2: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
1: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்குளூர் எண்ணெய் வழங்கும் இன்சுலம் அது.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
1: மேலும் நிகழ்ச்சி வழங்குபோ தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
1: மேலும் நிகழ்ச்சி வழங்குகிற பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கு பசுந்தளிர் மளிகை பொருட்களையும் மலிவு விலையில் அளிச்சல பாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சி வழங்குகிறோர் காரைக்கால் காரியல்டிகல்ஸ்.
7: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
1: மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறப்போர் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள், கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருப்பாரூர். நாளை காலை 7:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசச்சட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னர் சாமி விளம்பதா நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசச்சட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பதா நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணர் மெட்டர் ஸ்டோர் வழங்கும் முழாவரும் நேரம் விளம்பதா நிகழ்ச்சி. இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 எல்எஸ்சி. இதில் உங்களின் மனம் கவர்ந்த எஸ் ஜானகி அவர்களின் பாடல் அப்படின்னு கேட்டிருந்தோம். டிஆர் பட்டினம் ரமேஷ், எஸ் ஜானகி அம்மாவின் கோடிக்கணக்கான தீவிர ரசிகர்கள் நானும் ஒருவன். அவர் பாடிய எத்தனையோ பாடல்கள் தேனிசையாக இருந்தாலும் எனக்கு மிகவும் பிடித்த பாடல் தளபதி படத்தில் வரும் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி. கோவி இளவரசன் பஞ்சநதி குளத்திலிருந்து ஜானகி அம்மாள் பாடிய அனைத்து பாடல்களும் எனக்கு பிடிக்கும். 16 வயது நிலை படத்தில் செந்திரப்பூவே, முதல் மரியாதை படத்தில் ராசாவி உன்னை நம்பி அப்படிங்கிற பாடல் பிடிக்கும். நெய்விளக்கு எம் எஸ் தூயமணி, 16 வயது நிலை பாடல் செந்தூரப்பூவே, ஜானகி அம்மையா பாடி ஜானகி அம்மா பாடிய பாடல் சிங்கார வேலனின் தேவா பாடல் எனக்கு கேட்க மிகவும் பிடிக்கும் அப்படின்னு பொண்ணுக்குடி மீரா மேரி ஜான் பால் ஜேசன் சொல்லியிருக்காங்க. 16 வயது நிலை படத்தில் செந்தூரப்பூவே பாடல், 1988 ஜானகி அம்மையாருக்கு தேசிய விருது பெற்று தந்த பாடல் சொல்லியிருக்காங்க. வைதகி காத்துதல் படத்தில் அழகு மலராட பாடல் மற்றும் குழந்தை குரலின் இனிமையான எல்லா பாடல்களும் திகிட்டாத தேன் சுவை போன்றது எனக்கு மிகவும் பிடிக்கும் சொல்லியிருக்காங்க. குழஞ்சியப்பன் காட்டுமலர் கோயிலிருந்து, ஓமன் நாட்டிலிருந்து வரதராஜன், என் மனதுக்கு வந்து ஜானகி அம்மையின் பாடல் அழகு மலராட அபிநயங்கள் கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சத்ரின் படத்தில் பூட்டுக்குள் போட்டாலும் குழந்தை குரலில் தனித்து பாடியிருப்பார். ஐ லவ் இந்தியா படத்தில் வருகின்ற ஆடி வரும் பல்லாக்கு தனித்து பாடிய பாடல். குணா படத்தில் வருகின்ற கண்மணி அன்போடு கமலஹாசன் மற்றும் ஜானகி அம்மா உரையாடல் பாடல். சோலையம்மா படத்தில் வருகின்ற கூவுர குயிலு அப்படிங்கிற பாடல் பிடிக்கும். பண்டாரவடை ஸ்ரீகிருஷ்ணா வழுவூர் பண்டாரவடை சொல்லியிருக்காங்க. பார்வை ஒன்றை போதிய படத்தில் அசைந்தாடும் காற்றுக்கு அழகான பூவுக்கும் காதலா

0: பண்படை நூற்புடிமுடி நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கிய எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சி இப்போதை வழங்கிய ஒரு இரண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
1: திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் 5 முதல் 50% தள்ளுபடி ஜூலை 13 முதல். மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர் ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 99 ரூபாய்க்கு சேலை. திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 13 முதல். சேலைகள், ரெடிமேட்ஸ், காலணிகள், பேக்ஸ் அண்ட் லக்கேஜ், காஸ்மெட்டிக்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5 முதல் 50% தள்ளுபடி. அதுக்கும் மேல ஸ்பெஷல் ஆஃபரா 99 ரூபாய்க்கு சேல தராங்க. மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.

0: இன்னும் சில நொடிகள் தருவது சென்னை அஞ்சல்.
1: நேரம் 4 மணி. ஆகாஷ்வாணி
2: நேயர்கள், இப்பொழுது YG மதுவந்தி அவர்களின் டாம் மீடியாஸ் வழங்கும் லக்ஷ்மி கல்யாண வைபோகமே மேடை நாடகம் கேட்கலாம். எழுதியவர் வெண்ணிற ஆடை மூர்த்தி, இயக்கம் YG மகேந்திரன், வானொலி நாடக தொகுப்பு டி சுஜின் குமார், வானொலி நாடக அமைப்பு S அண்ணாமலை பாண்டியன், J ஜெயா.

0: நமஸ்காரம். என் பேர் சுவாமிநாதன். நான் உங்களை ஒரு யாத்திரையில் கூட்டின்னு போகிறேன். ஒரு புனிதமான யாத்திரை தான், ஏன்னா ஒரு புனிதமான ஜீவனோட கதையை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். கதை நடந்த இடம் தஞ்சாவூர் ஜில்லாவில் திருவசநெல்லூர் கிராமம். இது உண்மையிலேயே நடந்த கதை, ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு கொஞ்சம் மசாலா தூவி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவ்வளோதான், வாங்க உங்களை கதை நடந்த இடத்துக்கு கூட்டின்னு போகிறேன். சங்கரன் ஒரு பண்ணையார் விட்டு கூட்டின்னு போகிறேன்.
1: தெரியாதா,
2: இந்த தஞ்சாவூர் ஜில்லாவே அவன் பேரை கேட்டா அலருமேடாப்பா. அவன் பண்ணையில வேலை செஞ்சுட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிவிட்டிய.
1: அது மட்டும் இல்ல பாட்டி, சங்கரனை பஞ்சாயத்துல நிக்க வச்சு பேச்சு வாங்க வச்சுட்டான். அத நினைக்கிறச்ச என் ரத்தமே கொதிக்கிறது.
2: பகவானே, சங்கரன் வேற பஞ்சாயத்துல இருந்து நேரா ஆத்துக்கு தான் வரப்போறான். என்ன ஆ போறதோ தெரியலையே.
1: ஏன் பாட்டி இப்படி பண்ணிட்டா? எப்படி பேசாம திருடன ஆட்டை திரும்ப கொடுத்துட்டா?
2: எப்படிடாப்பா,
1: அவன்தான்
2: பக்கத்து ஊர்ல காசுக்கு

0: இது ரொம்ப அதிகம் கிட்டாவே.
1: 20க்கே கொடுத்துடலாங்கிறீங்க?
0: நீங்க செத்த சும்மா இருக்கேடா, முழிக்கிறான் பாரு. ஆட்ட திருடின கள்ளன் ஆட்டம்.
1: பாட்டி, இவன் ஆட்ட திருடின கள்ளனே தான். இவனை இப்படியே சும்மா விட கூடாது. சடையன் கிட்ட சொல்லி 50 சவுக்கடியாவது கொடுக்க சொல்லணும்.
2: நிறுத்துங்க கிட்டாவையர்.
3: என்ன இது? நான் பஞ்சாயத்தை முடிச்சுட்டு நேர ஆத்துக்குள்ள வரதான நினைச்சிட்டு வந்தேன். இங்க என்னமோ ஆட்டு சந்த மாதிரி சாட்டையால் அடிக்கணும் சவுக்கால் அடிக்கணும் கேட்டு இருக்கே, என்ன நடக்கிறது?
1: ஐயா மன்னிச்சிருங்க ஐயா.
3: ஒன்ன நான் மன்னிக்கிறமா? இருடா.

0: புடவையெல்லாம் நன்னாவே தோச்சு போடுவான்.
1: ஏ தோச்சு போட்டா என்ன? இல்ல தோச்சு போட்டா என்னங்கற ஒரு ஆத்திர அவசரம்னா ஒட்ட கொட்ட ஒத்தாசியா இருந்தா என்ன தப்பு?
0: மாமா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கல? இந்த கல்யாணம் கால் கட்டு இதெல்லாம் எனக்கு ஒத்தே வராது. நான் என்ன தேச சேவைக்காக அர்ப்பணம் பண்ணிட்டேன். வந்தே மாதரம். டே கோபோ,
2: உன் வாயால அந்த புனிதமான வார்த்தையை சொல்லாதரா. வந்தே மாதரம்,
0: இது ரொம்ப புனிதமான வாயே.
3: சங்கரா, அது ஒண்ணு இல்ல, எங்க ஜோடி அன்யோன்யத்தை பார்த்து அவனுக்கு பொறாம
0: போய். இந்த ஜோடிய பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ கல்யாணத்து மேல வெறுப்பே வந்தது.
3: கோபோ, நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம்? சங்கரனை பத்தி பேசதானே வந்திருக்கோம். அதை விட்டுட்டு வேற ஏதோ பேசிட்டு இருக்கியே.
0: சங்கர விஷயத்தை பத்தி பேச வேண்டாமோ?
4: இருங்கோ இருங்கோ இருங்கோ. என்னது இது? இது வரைக்கும் உங்களுக்குள்ள ஏதோ விளையாடிட்டு இருந்தேன், பாக்குறதுக்கு நல்லா சுவாரஸ்யமா இருந்தது. இப்ப என்ன திடீர்னு வண்டி என் பக்கம் திரும்புறது?
1: அது ஒண்ணு இல்ல சங்கரா, எல்லாம் உன் கல்யாண விஷயம்தான்.
4: அதுக்கே மாமி நீங்க வாக்கப்படுறேன். ஏன் கல்யாண விஷயம் தானே? ஏன் கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்?
3: அவசரம் மட்டும் இல்லடா, அவசியமும் இருக்கு. நோக்குதான் வயசாயிண்டே போறதோ இல்லையோ. இப்ப என்ன 32 வயசா?
4: மாமா வயசை கூட்டி சொல்லாதே, இப்ப 31.
3: இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல.
4: ஆமா குறைவா இருக்கிற வரை கூட்டினா அசிங்கம் தானே?
3: அது இல்ல, இது வரைக்கும் அன்மேரிடா இருந்துட்டா ஓகே, இனிமேலும் நீ இப்படியே இருந்தனா கோபு மாதிரி அன்மேரிஜபிளா ஆயிடுவேன்.
1: அது மட்டும் இல்ல, 500 வேலி சொத்துக்கு ஒரே வாரிசா உன்னை விட்டுட்டு உங்க அம்மாவும் அப்பாவும் போய் சேர்ந்துட்டா இன்னும் நீ எத்தனை நாள் தான் தன்னந்தனியா வாழ்ந்துட்டு இருப்ப?
0: பாட்டி நோக்கி இன்னும் எத்தனை நாளைக்கு சமைச்சு போட்டு இருப்பா?
4: ஏன்
0: பாட்டி ஒரு நாள் போட்டுன்னு மண்டைய போட்டான்னு வச்சுக்கோ.
3: எடுத்து சொல்லப்படாதா?
5: நான் சொல்லாம இருப்பேனாடா, ஒரு நாளைக்கு 10 தடவையாவது சொல்றேன். மீறி ஒரு வார்த்தையை சொல்லிட்டா போறோம். பாட்டி நேக்கு சமைச்சு போடுறதுக்கு சிரமமா இருந்தா சொல்லுங்க, நான் வேணா சமையலுக்கு ஆளை வச்சு விடுறேன்னு.
4: ஆமா நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க இன்னைக்கோ ஒரு நாள் வரேன், பாட்டிக்கு எல்லாம் நல்லா சாப்பிட்டு போயிட்டே இருக்கேன். ஆனா பாட்டி பாவம், காத்த காத்தால எழுந்தானா அத்தனை வேலையும் தனியா ஒத்த ஏழா பாத்துட்டு 10 வரைக்கும் நான் திரும்பி வர வரைக்கும் காத்திருந்துட்டும் அப்புறம் எனக்கு வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு பாவம் படுத்து தூங்க போறதுக்கு நாழியா இருக்கு. எவ்வளவு சிரமமா இருக்கு தெரியுமா இந்த வயசுல?
5: என்னடா சங்கரா இப்படி சொல்லிட்ட? நோக்கு சமைச்சு போடுறத போய் நான் சிரமமா நினைப்பேனா? அதை நான் என்னோட தவமா இல்லடா நினைச்சிட்டு இருக்கேன். நோக்கு சமைச்சு போடணுங்கிறதுக்காகவாவது இன்னைக்கு ஆயுஷ குடுன்னு அந்த பகவானண்ட நித்தமும் பிரார்த்தனை பண்றேன்டா.
4: இப்பேற்பட்ட ஒரு பாட்டி என்ன பாத்துக்கிடுச்சே, புதுசா ஆத்துக்காரையும் ஊத்தி வந்து என்னத்த பெருசா சாதிச்சிருப்பாரா? என் கல்யாண பேச்சு இதோட விட்டுருப்போம்.
3: சங்கரா சுபசிய சீக்கிரம்னு சொல்லுவா, கல்யாணத்துல காலகாலத்துல பண்ணிடணும்ப்பா, தள்ளி போடண்டே இருக்கப்படாதே.
4: இப்படியே நிம்மதியா காலத்தை கழிச்சுடலான்னு பார்த்தேன். வாண்டாண்டா என்ன மாதிரியே கல்யாணத்தை பண்ணிட்டு அவஸ்தப்படுங்கிறேன். சரி கல்யாணத்திற்கு சம்மதிக்கிறேன்.
5: கோபு சாம்பு, இன்னைக்குத்தான் உங்க ஆயுசிலேயே மொத தடவையா ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கேன். இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் இந்த ஆத்துல வடபாயசத்தோட சாப்பாடு உண்டு.
1: அப்பாடா, ஒரு வழியா சங்கரன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டான்.
0: திருவாரூர் தேர் அசைஞ்சுடுதோ.
4: மாமா திருவாரூர் தேர் அசைஞ்சிருக்கு இல்லேன்னு சொல்லல, ஆனா அந்த தேர் தான் விருப்பப்பட்ட ஒரு பாதையில போகணும்னு ஆசைப்படுறது. அத்தையும் கொஞ்சம் கவனிங்க.
3: என்னடி சொல்றான் அவன்?
1: என்னன்னா உங்களுக்கு புரியலையா?
3: அவன்
1: மனசுல யாரையும் நினைச்சிட்டு இருக்கான். சங்கரா அவ யாருன்னு சொல்லிடும், நாங்க போய் பார்த்து பேசி முடிச்சிட்டு வந்துடுறோம்.
3: சொல்லடா
1: சொல்லடா சங்கரா,
3: வெக்கப்படாதடா கண்ணா, நாங்க பேசி முடிச்சு வைக்கிறோம்.
4: இருக்குமாமா கல்யாணத்து கூட வெக்கப்படப்படாதா? அதே மாமா பொண்ணு இதே ஊர்தான்.
3: பேஸ் இந்த ஊரா? நேக்குதான் இந்த ஊர்ல எல்லாரும் நன்னா தெரியுமே.
4: ஆமா இந்த ஊர்ல உங்களுக்கு எல்லாரும் நல்லா தெரியும், அதனால தான் உங்களுக்கே வெளியூர்ல பொண்ணு தோம்.
3: வெளியூரா? நீ சொல்லவே இல்ல.
0: சொல்லடா.
4: சொல்றேன் மாமா, அது இங்க இருந்து ஒரு 2 தெரு தள்ளி தான் மாமா.
0: 2 தெரு தள்ளி ஈஸ்வரன் கோயில் தெரு. அங்க யாரு?
4: அங்க சுந்தரேச கணபாடிகள். இந்த வைத்தியக்காரன்லாம் ரொம்ப ஸ்ரத்தையா அண்ணா பண்ணி வைப்பார். அவருக்கு லக்ஷ்மின்னு ஒரு பொண்ணு, அப்படியே பாக்குறதுக்கு மகாலட்சுமி.

0: மாதிரியே இருப்பான். அதுக்காக நான் என்னமோ தினம் தினம் போய் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு தப்பா அபிப்பிராயப்படப்படாது. கோயிலுக்கு போறச்சே வரச்சே பார்த்துட்டு கல்யாணம் ஒன்று பண்ணிண்டா, லக்ஷ்மி பண்ணிண்டா, என் வாழ்க்கை நன்னா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம்.
1: ஏண்டா சுந்தரேச கணப்பாடிகள் நாலாத்துல அமாவாசை தர்ப்பணமும் சிரார்த்தமும் பண்ணிட்டு பொழப்ப நடத்திட்டு இருக்கார். நாலனா கிடைக்கிறதுனா தர்பகட்டிய கஷ்கத்துல வச்சுட்டு விச்சுக்கு விச்சுக்கு 40 மைல் கூட நடையோ நடப்பார். அவர் பொண்ணையா சே இறங்கியது.
2: சங்கரா என்னடா இப்படி ஒரு குண்டத்தைக்கு போட்டுட்ட? நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னா போறோம், நம்ம தஞ்சாவூர் ஜில்லால பொண்ணை பெற்று வச்சிருக்க பெரிய பெரிய மிராஸ் எல்லாம் நோக்கு பொண்ணு கொடுக்க நான் நீன்னு போட்டி போட்டுண்டு நம்மாத்து வாசல் வந்து நிப்பாளே.
3: சங்கரா நல்ல யோசனை பண்ணி பாரு. புரோகிதம் பார்த்துட்டு பொறங்க எனக்கின்னு இருக்கிற அவரால தான் பொண்ணு கல்யாணத்தை பர்பராட்டம் நடத்த முடியுமோ?
1: அதானே சொர்ண புஷ்பம் சமர்ப்பயாமின்னு மந்திரத்தை சொல்லிட்டு தங்கத்துக்கு பதிலாக அச்சதைய போட்டு பழக்கப்பட்டவரால தான் பொண்ணு திருமாங்கல்யத்துக்கு ஒரு பொட்டு தங்க வாங்க முடியுமாடா?
2: பந்தியில ஒருவேளை சோத்துக்கு ஓரமா உட்காந்துட்டு போறவர நாம எப்படி சம்பந்தி நடத்துக்க முடியும்?
0: என்ன பேச்சு பேசுறேன்? அது யார பத்தி பேசிட்டு இருக்க? பாருங்க காசு சம்பாதிக்கிறது மட்டும்தான் அவனோட ஒரே நோக்கம்னா சத்தியமா வாய்ந்த தொழிலுக்கு வந்திருக்க மாட்டான். குலத்தொழில விட்டு கொடுக்கறது பாவம் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் லோகத்துல இன்னைக்கும் உங்களை மாதிரி மனுஷனோட ஏச்சையும் பேச்சையும் கேட்டு இன்னும் சில பேராது வைதிகால வாழ்ந்துட்டு இருக்கா. இப்பவே லோகத்துல வேதசத்தம் ஏதோ ஒரு ஓலத்துல தான் ஒளிச்சுட்டு இருக்கு. இவாளும் இல்லாம போயிட்டான்னு வைங்கோ அந்த சத்தம் அப்படியே அஸ்தமிச்சு போயிடும்.
2: அது இல்லடா சங்கரா.
0: தெரியும் தெரியும் தெரியும், நீங்க எங்க வரப்போறேன்னு தெரியும். இந்த பாருங்க இந்த கல்யாணத்துக்கு அவர் காரணா செலவு பண்ண வேண்டாம், அத்தனை செலவையும் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லுங்க. உங்களால முடியும்னா இந்த காரியத்தை பண்ணுங்க.
4: இன்னும் எதுக்கு மசமசன் முழிச்சுண்டே நிக்கிறேன்? அதான் சங்கரனே சொல்லிட்டானோ இல்லையோ, மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியத்தெல்லாம் கவனிங்கோ.
3: பேஷா சங்கரன் சாப்பிட்டு போக சொன்னானே அதை நீங்க கவனிங்க. பாட்டிக்கை பாவக்கா பிட்ல அமர்களமா இருக்கும்.
4: பிட்ல இவ்வளவு நாளா வடிச்சு கொட்டல, சம்பந்தத்தை பேசி முடிச்சுட்டு வாங்கோ. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எல்லாம் இந்த பச்சை தண்ணி
3: அப்படிங்கிற சுந்தரேச கணபாடிகள். சுந்தரேச கணபாடிகள்
5: மாமா,
3: கணபாடிகள்
5: மாமா,
3: சுந்தரேச மாமா
5: மாமா.
3: ஏ என்ன பிச்சை அடிக்கிற? சுந்தரேச கணபாடிகள்
5: மாமா.
3: ஏத பாரு,
6: இவரோட ஜானவாசத்துக்கு கொடுத்தது நினைக்கிறேன்.
7: உங்க ஆத்துல எப்ப சுபகாரியம்?
8: சுபகாரியம் எங்க ஆத்துல இல்ல, உங்க ஆத்துலதான்.
7: என்ன சொல்றேன் எனக்கு ஒண்ணும் புரியலையே.
6: பெரிய பண்ண சங்கர இருக்கானோ, அவனுக்கு நாங்கள்லாம் நெருங்கிய பந்துக்கள். இது அண்ணா சாம்பு, மன்னி மங்களம், நான் கோபு.
1: சங்கரன் சார்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கோம் சுவாமி.
9: போறோம், நீங்களும் ரொம்ப தான் இருக்காதீங்க, விஷயத்த சட்டுன்னு சொல்லுங்க.
8: என்னடி சொல்ற நீ? நான் சட்டுன்னு விஷயத்த சொல்ல போக மனுஷ பொட்டுன்னு போயிட்டார்னா
7: ஈஸ்வரா?
1: அது ஒண்ணும் இல்ல சுவாமி, அது ஒண்ணும் இல்ல. அது நீங்க சங்கரனுக்கு சங்கர கோபு என்னால சொல்ல முடியல, நான் வயிறு பத்தின் எரியறதுல அன்னைக்கு. நீங்க தான் அதிர்ஷ்டம், உங்களை தேடி உங்க சொப்பனத்துல கூட கற்பனை பண்ண முடியாத அதிர்ஷ்டம் உங்களை தேடி வந்திருக்கேன்.
7: அதிர்ஷ்டமா நேக்கா? இந்த 60 வருஷத்துல அதிர்ஷ்டம்னா என்னன்னே தெரியாது சுவாமி இந்த ஜென்மத்துக்கு.
9: ஐயோ மனுஷன் புலம்பரம் சரேனா சொல்லுங்க.
1: என்னடி மறுபடியும் மறுபடியும் என்னையே சொல்லு சொல்லுங்கிற? அது ஒண்ணு இல்ல சுவாமி, ஏற்கனவே சொன்ன மாதிரி சங்கருக்கு நீங்க வேணா சொல்ல முடியலடா, வயிறு பத்தி எழுத சங்கருக்கு மாமனாரா ஆக போறீங்க.
7: என்ன சொல்ற நீக்கு ஒண்ணும் புரியலையே.
6: சங்கர இருக்கானோ, அவனுக்கு உம பொண்ணு லட்சுமிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு அபிப்பிராயம்.
7: ஏன் பொண்ணு லட்சுமியா?
6: ஆரம்பத்துல நாங்களும் இப்படிதான் ஷாக் ஆனோம்.
1: நாங்களும் சொன்னோமே கோபுரத்துக்கும் குப்பமேட்டுக்கும் ஒத்து வராதுன்னு சொன்னோம். கேட்டானா? கேக்கலையே.
7: என் பொண்ணு லட்சுமி மேல லட்சுமி கடாச்சம் விழ போறதா? வீண் போகல, வீண் போகல.

0: நான் காலாகாலமா பண்ணிட்டு வந்தேன். காயத்திரி ஜபத்துக்கு பலன் கிடைச்சிடுச்சு.
1: ஒரு சில பேருக்கு இது மாதிரி குருட்டு அதிர்ஷ்டம் அடிக்கிறது உண்டு.
2: அது அப்படி இல்லை, இந்த பகவானுடைய கிருபை
3: போதும் போதும் போதும்.
4: நீங்களே பகவான நினைச்சுட்டே இருந்தேன்னா எல்லா கிருபையும் உங்களை வந்து சேர்ந்துரும். எங்களுக்கும் கிருபை கொஞ்சம் தேவை.
5: ஆக உங்க பொண்ணு லட்சுமிய எங்க சங்கரனுக்கு கொடுக்க உங்களுக்கு சம்மதம் தானே?
2: என்ன மாமி இப்படி கேட்டுட்டேன்? கண்ணு தெரியாதவன் முன்னாடி பகவான் பிரசன்னமாயி நோக்கு கண் பார்வை வேணுமான்னு கேட்டா வேண்டான்னு யாரா சொல்லுவாளா?
5: எதுக்கும் உங்க பொண்ண கூப்பிட்டுறோம், எங்க முன்னாடி ஒரு வார்த்தை கேட்டுறோம். அப்படியே எங்க சங்கரன மைக்கின குட்டிய நாங்களும் ஒரு தரம் பார்த்த மாதிரி இருக்கும்.
2: அம்மா லட்சுமி, லட்சுமி
6: கூப்பிட்டேலப்பா.
2: அவளுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கம்மா.
5: நன்னாருமா, நன்னாரு, சும்மா சொல்லக்கூடாது. உம பொண்ணு லட்சுமி சாக்ஷாத் மகாலட்சுமி மாதிரியே இருக்கா.
1: கணவாடிகள், உம பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா.
2: அம்மா லட்சுமி, இவாள்லாம் பெரிய பண்ண சங்கரன் இருக்காரோன்னு அவருடைய நெருங்கிய பந்துக்கள். சங்கரனுக்கு உன் மேல ஏதோ அபிப்பிராயமா உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறார். அவர் சார்பில் இவாள்லாம் பொண்ணு கேட்டு வந்திருக்கா. நான் சரின்னு சொல்லிட்டம்மா, நீ என்ன சொல்ற குழந்தை?
6: இல்லப்பா, அது வந்து நீங்க
2: என்ன நினைச்சு நீ கவலைப்படாதம்மா, சரி சொல்லுமா.
6: இல்லப்பா, நீங்க தனியா இங்க ஆத்துல.
2: அம்மா நீ போயிட்ட, நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்னு கவலைப்படுறியா? நேற்குதான் நல்லா சமைக்க தெரியுமாம்மா. நீ குழந்தைய இருக்கிறச்ச நான் தினமும் சமைச்சேன். நீ அதை இதை சொல்லி வீடு தேடி வந்த ஸ்ரீதேவிய வேண்டான்னு சொல்லிடாத குழந்தை. சரின்னு சொல்லு குழந்தை.
6: உங்க இஷ்டம் என்னவோ அதுதான்ப்பா என் இஷ்டம்.
1: முடிஞ்சிருத்தா, அந்த தாம்பூலத்தை எடுத்து அவளாண்ட கொடுத்துரும். இருக்கிறது ரெண்டே பேர், இவ்வளோ பழம் தேவையா? போ, எல்லாம் தலைக்கு மேல போயிட்டு இருக்கு.

0: கார்த்தி மாமாக்கெல்லாம் நீ ஏன் சம்பாவணையை கொடுத்துடுற? இல்லனா எனக்கு ஜாஸ்தி உனக்கு ஜாஸ்தின்னு ஒருத்தர் சண்டை போட்டுப்பா.
1: சம்பந்திமால் வாங்கோ. ஆச்சா,
2: என்ன கேள்வி இது? இப்பேற்பட்ட சாப்பாட இந்த ஜென்மால பார்த்திருப்பாரா? ஒரு புடி புடிச்சிருப்பேன்.
3: நான் சாப்பிடல.
1: ஏன்?
3: மகாத்மா காந்தி உண்ணாவிரதம் இருக்கிறதா பத்திரிக்கையில படிச்ச. அப்பேற்பட்ட மகான் தேச விடுதலைக்காக உண்ணாவிரதம் இருக்கிறச்ச இங்க வட பாயசத்தோட கல்யாண சாப்பாடு சாப்பிட எனக்கு மனசு என்னமோ மாதிரி இருந்தது. அதான் ஒரு டம்ளர் பால் மட்டும் குடிச்சிட்டு எழுந்து வந்துட்டேன்.
1: கோபு, தேசபக்தி தேசபக்தின்னு பீத்திப்பிய.
4: இது தேசபக்தி, உனக்கு வெறும் தேகபக்தி தான்.
1: சரி, வள வளன்னு பேசிட்டு சம்பந்தி புறப்படுறாரோன்னு தாம்பூலத்தை எடுத்து கொடு.
0: போயிட்டே இருக்கார், போயிட்டே இருக்கார்.
3: நான் இப்போ புறப்படல.
1: அப்புறம்
3: மாப்பிள்ள கிட்ட சவகாசமா பேசிட்டு பொறுமையா போகலான்னு இருக்கேன்.
0: கணவாடிகள், நீங்க ரொம்ப வெகுளியா இருக்கேன். உமக்கு இங்கிதோனா என்னன்னே தெரியல.
3: என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே.
0: நீர் எந்த ஜென்மால பண்ண புண்ணியமோ உம பொண்ணுக்கு நல்ல இடமா அமைஞ்சது, தள்ளி விட்டுட்டேன். இதே கல்யாணம் உம் மாத்துல உம்ம செலவுல நடந்திருந்தா விஷயமே வேற. ஆனா இப்போ சங்கர அவன் கை காச போட்டு ஜாம் ஜாமன் நடத்தின் இருக்கா. அப்படி இருக்கிறச்ச காரியான கையோட நான் சூக்க நழுவிட வேண்டாமா? அதை விட்டுட்டும் வெட்டியா விட்டத்தை பார்த்துட்டு வெறிக்க வெறிக்க நங்கூரம் பாய்ச்சின மாதிரி இங்கேயே உக்காந்து இருந்த சங்கரன் உம்மை பத்தி என்ன நினைப்பான்?
1: என்ன நினைப்பான், என்ன நினைப்பான்? எனக்கு வாச்ச மாமனார் எப்படி இருக்காரு பாரு. எப்போ பார்த்தாலும் தொண தொண தொண தொணன்னு பொண்ணை பார்க்க வர ஷாக்கில் அஞ்ச குடு பத்த குடுன்னு கேட்பாரோன்னு நினைச்சாலும் நினைக்கலாம்.
3: மாப்பிள்ளை ரொம்ப தங்கமானவராச்சே, அப்படியெல்லாம் நினைப்பாரோ?
0: நினைப்பான்,
1: நினைக்க வைப்போம்.
3: மாப்பிள்ளை கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேனே.
0: இதான் உம்ம கிட்ட புரிஞ்சுக்கவே மாட்டீரே. ஒரு வார்த்தை என்ன ஓய்? உம்ம சார்பா சங்கரன் கிட்ட

0: ஒரு பிரசங்கமே பண்ணிடுறோம், நீர் போயிட்டே இரு
1: அப்படின்ற. லட்சுமி புடவையெல்லாம் எடுத்து பெட்டியில வச்சிருப்பாளா? அவ சமத்தாச்சு, அதெல்லாம் நல்லா செய்வோம்.
0: ரொம்ப சந்தோஷம்.
1: நான் பொண்ணு மாப்பிள்ளைய சொன்னேன்.
2: பாராவரா குஷ்ம பாத்தியா, போற போது நம்மள குத்தி விட்டு போறார்.
0: ஆனா ஒண்ணே, கணவாடிகளுக்கு பாடியில மட்டும்தான் கணம்,
2: புத்தியில கணமே இல்ல.
0: நாம சொல்ற எல்லாத்தையும் நம்பிடுத்தோம்.
2: ஆமா
3: கண்ணா, இங்க தான் இருக்கேன் கண்ணா.
2: சொல்லு
4: என்ன மாமா, உங்க நான் இவ்வளவு அன்பா கூப்பிடுவேன? லட்சுமியோட தோப்பட ரெண்டாவது பேசணும்னு சொன்னார். எங்க அவர்?
0: சம்பவம் நான் சொல்லல, சங்கரா வந்தா கேப்பான் தேடுவான்னு கேட்டாதானே, போயிட்டே இருந்தார்.
2: ஆமாடா சங்கரா, இந்த திருநாகேஸ்வரத்துல யார் ராத்திரியும் சத்யநாராயணா பூஜையா, அத பண்ணி வச்சா 10 ரூபாய் சன்மானம் கிடைக்குமா? கிளம்பிட்டார்.
4: மாமா நான் அவரை பத்தி என்னமோ நினைச்சுட்டு
0: இருந்தேன். சொல்ல வரோம்,
4: அவர் உண்மையிலேயே பெரிய மகான்.
0: சங்கரா நீ என்ன சொன்ன?
4: இல்ல மாமா யோசிச்சு பாருவோம். இதே கல்யாணம்ங்கிறது ஒருத்தர் வாழ்க்கையில என்னைக்கோ ஒரு நாள் வர விசேஷம் தான், நான் இல்லேன்னு சொல்லல. ஆனா அன்னைக்கு கூட தன்னால பிரத்தியாருக்கு உபத்திரம் வந்துடக்கூடாதுன்னு ஒரு மனுஷன் தான் பழப்ப தேடி போயிருக்காருனா, அவர் எப்பேற்பட்ட மனுஷன், எப்பேற்பட்ட மனுஷன். உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை மாமா, அவர் என்ன இந்த கல்யாணத்துல வந்து மாப்பிள்ள இங்க பெரிய பெரிய மனுஷன் எல்லாம் வந்திருக்கா, இன்னைக்கு இன்னைக்கு என்னமோ மாதிரி லஜ்ஜையா இருக்கு, நான் எங்க ஆத்துக்கு போயிட்டோமான்னு கேட்டார். இல்ல மாமா, நீங்க இருந்து ஆசீர்வாதம் பண்ணாதான் நானும் லட்சுமியும் அண்ணா இருப்போம் அப்படின்னு வேண்டி கேட்டுனதுக்கு அப்புறம் தான் இங்க இருக்கவே சம்மதிச்சேன். பேர்பட்ட மனுஷன் என்கிட்ட சொல்லாம போனத நான் என்ன தப்பாவா எடுத்துக்க போறேன்? இல்ல நீங்க தான் எடுத்துக்க
2: விடுவேகாமா.
4: லக்ஷ்மி நேக்கு கிடைச்சது நான் பண்ண அதிர்ஷ்டம் நினைச்சுட்டு இருந்தேன். இல்ல மாமா, பேர்பட்ட மாமனார் நேக்கு வாச்சது பெரிய அனுகிரகம்.

0: சங்கர லக்ஷ்மி வாழ்க்கையும் ஸ்ருதி சுத்தமாக அமைஞ்சுதுங்க, நல்லா தான் போயிட்டுருந்தது. அதே சமயத்தில் இந்தியா சுதந்திரத்தை அடையணுங்கிற அந்த இலக்கை நோக்கி போயிட்டுருந்தது. ஆனால் ஒன்று, பாரதத்துக்கு சுதந்திரங்கிற குழந்தை பிறக்குங்கிற நம்பிக்கை மக்கள் மனசில் வளர வளர, சங்கரன் லக்ஷ்மி தம்பதியருக்கு தங்களுக்கு ஒரு வாரிசு பிறக்குங்கிற நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சிது. சங்கரன் லக்ஷ்மிக்கு குழந்தை பிறக்கலைங்கிற மேட்டர் தான் இன்றைக்கி ஊரில் பெரிய டாப்பிக்காக இருந்தது. ஆரம்பத்தில் இந்த பேச்செல்லாம் சங்கரன் அவ்வளோவா பாதிக்கலை, பட் ஊர் சும்மா இல்லையே, பேசிக்கிட்டே இருந்தாங்க, வம்பு அளந்துக்கிட்டே இருந்தாங்க. அது மெல்ல மெல்ல சங்கரனை உறுத்த ஆரம்பிச்சுது.
1: இன்னும் ஒரு நிமிஷம் நான் தாமதம் வந்திருந்தேன்னா என் குழந்தைய கோடா கும்பன் மாதிரி மெதிச்சே கொன்னிருப்பள். அதுக்கப்புறம் ஆயுசுக்கு உங்களாண்ட நான் பேசியிருக்கவே மாட்டேன், தெரியுமோ இல்லையோ?
2: ஆயுசுக்கும் பேசியிருக்க மாட்டேன், தினம் தினம் பேசிட்டு இருக்கும், என்னதான் பேச சாதிச்சிட்டோம். உண்மையிலேயே ஒரு குழந்தைய பெற்று தர வக்கு இல்ல, பொம்மை குழந்தைய வச்சுட்டு ஏதோ பேத்திட்டு. லட்சுமி, இது நான் அந்த நான் அப்படி சொல்ல வரல, அழாதம்மா அழாது.
1: இல்லைன்னா நான் என்ன நினைச்சு அழலைண்ணா, உங்களை நினைச்சுதான் அழறேன்.
2: என்ன நினைச்சு நீ எழுதியா? எதுக்கு
1: நீங்க என் மனசை திருப்திப்படுத்த இந்த பொம்மை குழந்தைய நேக்கு வாங்கி கொடுத்தேன், ஆனா உங்களை திருப்திப்படுத்த என்னால ஒரு நெஜ
2: குழந்தை. இது பாரு, தெரியாத்தனமா பேசிட்ட வர வர நான் என்ன பேசுறேன் என்ன பண்றேன்னு புரிய மாட்டேங்குது. ஊரா பேசுறதுலாம் எதுக்கு, என்ன மண்டல போய் நான் எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும்? இது பாரு அம்மா லட்சுமி, மன்னிச்சிரும் மாதிரி நான் தெரியாத்தனமா எதாவது சொல்லிட்டேன், அதுக்காக நீ அழாத. இது பாரு உன்னை அழாம பாத்துறேன்னு தோப்பநாட்டம் சத்தியம் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி இப்ப நீ அழுக நிறுத்தலையோ அப்புறம் நான் ஆரம்பிச்சுடும், பாக்கிறது கன்றாவையா இருக்கும். ஏ சரி பாப்போம், லேசா சரியா? அது வருதே, அது வருதே, ஆ வந்துருது, அதுதான் அதுதான். ஆஹா, நீ சிரிச்சாதான் கோடி சூரிய பிரகாஷம் மாதிரி இருக்கு.
1: என்ன குறைச்சல் அம்மா, உங்க பிரயாணம் எல்லாம் நல்லபடியா நடந்ததா?
3: நல்லா இருந்ததுமா, நல்லா இருந்தது. மங்களம், அந்த கங்கை சொம்பையும் காசி கயிறையும் அவளாண்ட குடுத்துடும். சங்கரா.

0: குடிச்சுட்டோ அந்த கயிறை கட்டிக்கோடா.
1: சரி
2: நீங்க பேசிட்டு இருங்கோ, நேக்கு சத்த வேலை இருக்கு. அப்புறம்
3: சங்கரா சங்கரா, ஏதாவது விசேஷம் உண்டோ?
1: உண்டு. ஐயம்பேட்டை அனந்தராம ஐபி குடிச்சிட்டான். செரிவத்தூர் சாமாவுக்கு சதாபிஷேகம் நடந்தது. அப்புறம் பிரம்மஸ்ரீ அனந்தராம தீட்சிதர் நம்ம கிராமத்துக்கு வந்து கதாகாலட்சம் மண்ணி வச்சிருந்தார் மூணு நாள். நாங்கெல்லாம் போயிருந்தோம், பாட்டி வந்திருந்தாளே.
0: ஏண்டா மண்ணி விசேஷம்னு இத்தியா கேட்ட? நோக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆடுது?
1: அது மூணாவது வருஷம் மாமா.
3: மூணாவது வருஷம் ஏதாவது புழு பூச்சி உண்டோ?
1: ஐயோ புழு பூச்சி சொல்ல தாங்கல. ஆமா அதான் அமாவாசை சொல்லி பூச்சி மருந்து அடிக்க சொல்றேன், அவன் அடிச்சுடுறான்டா பண்ண முழுக்க. ஆமா பூச்சி மருந்து
3: புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான்.
4: புரியுற மாதிரி நன்னா கேளுண்டி.
3: லக்ஷ்மி வயிற்றுல ஏதாவது புழு பூச்சி உண்டாடா?
1: அது ஏற்கனவே நீங்க கேட்டது புரிஞ்சதுனாலதான் மாத்தி சொன்னேன். இது வரைக்கும் எதுவும் இல்லம்மா.
0: இது வரைக்கும் இல்லனா இனிமேல வந்துட போறது?
1: சரி மாமா, நீங்க அதுக்கு பிராப்தம் இல்ல, விடு.
0: பிராப்தமாவது பொடரங்காயாவது, தப்பு ஓம் பேர்லங்கிறேன்.
1: மாமா சொல்றேன்.
4: சங்கரா உனக்கு வாரிசு வேணுங்கிறதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னது வாஸ்தவம் தான். அதுக்காக நீயே ஒன்னு தேடி புடிச்சுட்டு பண்ணிய, இப்ப என்ன ஆச்சு?
1: என்ன ஆச்சு?
0: ஒன்னும் ஆகல, இனி ஆக போறதும் இல்ல.
3: சங்கரா பொண்டாட்டிங்கிறவ அழகா இருந்தா மாத்திரம் போறாதுடா. கால காலத்துல குழந்தை குட்டிகளை பெத்து தர தெரியணும்.
4: சரியா சொன்னடி, விசிறி வாழை கூட தான் பார்க்க அழகா இருக்கு, அதனால என்ன பிரயோஜனம்?
1: ஹேமம் ஊர்ல இருக்கிறவாதான் இப்படிதான் என்ன பேசிட்டு இருக்கானா? நீங்களும் விடுங்க மாமி. சரி என் தலையெழுத்து அவ்வளவுதான்.
0: தலையெழுத்து அப்படியே விட்டுற முடியுமாடா? அந்த தலையெழுத்தை ரப்பரால் அழிச்சு நாம தான் மாத்தி எழுதிக்கணும். அதுக்குதான் பகவான் மதியின்னு ஒண்ணு கொடுத்திருக்க.
1: என்னமாமா சொல்றேன் புரியல?
4: அது சங்கரா உன்கிட்ட ஏதாவது சொல்றதுனாலே எனக்கு பயமா இருக்குடா. ஏன்னா உனக்கு மூக்கு மேல கோவம் வந்துடுறது. ஏ கண்ணா, லோகத்துல இதெல்லாம் சகஜம், இதெல்லாம் சரி பண்ணிக்க வழி இருக்குடா. சொல்றா கோப்போ.
0: அது சங்கரா உன்ன மாதிரி பெரிய மனுஷாலாம் சுலபமா தேடிக்க கூடிய வழிதான்டா. மணி சொல்லுங்களே மணி.
3: இதுல ஒண்ணும் தப்பு இல்லை, நோக்கு கௌரவ குறைச்சலும் இல்லை. சொல்லுங்களேனா.
4: என்ன சொல்ல சொல்ற? நீ வேணா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோயா.
1: மாமா என்ன வண்டிய? என்ன வார்த்தை
4: சங்கரா? கண்ணா கோவப்படாம நான் சொல்றதை கேள்றா கண்ணா.
1: இல்ல இல்ல
4: கண்ணா, உன்னை சின்ன குழந்தையில இருந்து பாத்துட்டு இருக்கோம் மோல்யோ. உனக்கு ஏதாவதுனா எங்களால ஏதோ போச்சுன்னு இருக்க முடியாதுடா கண்ணா. இல்ல எல்லாம் உன் மேல ஒரு வாஞ்சதான்.
0: அங்க சொல்றத கேள்றா கண்ணா. சங்கரா நோக்கு ஒரு புத்திர பாகிய வேணுங்கிறதுக்கு தான் உன்னை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்றோம்.
3: அதுக்காக நீ லட்சுமியை ஒதுக்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை.
0: சங்கரா நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டியில பெத்துட்டு உன்ன கேலி பேசினால இந்த ஊரா அவ மூஞ்சில கரிய பூச வேண்டாமா? நடராஜ ஜட்டா வல்லபரோட பரம்பரை,
4: ஜட்டா வல்லபரோட பரம்பரை வாரிசு இல்லாம இருக்கலாமா? சங்கரா
0: சங்கரா மொத்தமாடா, நாங்க பாத்துக்கிறோம்.
1: என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? குழந்தை குழந்தை இல்ல குழந்தை இல்ல, நீங்களும் பத்து வாங்க. ஆமா ஆமா எல்லாரும் தான் பேசிட்டு இருக்கா, வெள்ள தரகாட்ட முடியல. ஏ நம்ம பண்ணல வேலை பார்த்துட்டு இருக்கோம், அந்த பக்கம் போனா போறோம். ஒன்னே முட்டாக்க போட்டுட்டு அதோ போறா பாருங்கோ. முட்டாளர் சங்கரன் அவனுக்கு வாரிசு இல்லை, குழந்தை கொள்ளி வைக்க ஒரு வாரிசு. என்னத்து கொள்ளி வைக்கணும், என்னத்து கொள்ளி வைக்கணும்? நம்ம ஊர் வெயில போய் படுத்தா போறோம். அதுக்கா அதுக்காக மாமா நான் வந்து லக்ஷ்மியை ஒதுக்கி உங்களுக்கு தெரியாது மாமா, லக்ஷ்மி ரொம்ப சங்கமான குழந்தை. ஆமா அவன் என்னை எப்படி பாத்துக்கிறா தெரியுமா? குழந்தைக்காக போய் அது நீங்க என்ன பண்ணுங்க மாமா.
2: பாட்டி
5: நீ நீ கவலைப்படாதே லக்ஷ்மி, சங்கரன் இவாளோட பேச்சு தாங்காதிக்கு ஏதோ தலையாட்டிட்டு போயிட்டான். சரின்னு எல்லாம் சொல்லி விடல, இவெல்லாம் நன்னாவே இருக்க மாட்டான். எங்க போற?
2: இல்ல அவளுக்கெல்லாம் ஏதாவது ஆகாரம்
5: ஒன்னும் வேண்டாம், பட்னி குழந்தையே சாகட்டும்.

0: அப்பா.
1: மா லட்சுமி. அம்மா, ஏதாவது விசேஷமா திடீர்னு வந்திருக்க? மாப்பிள்ள வந்திருக்காரா?
0: இல்லப்பா, நான் மட்டும்தான் தனியா வந்திருக்கேன்.
1: மாப்பிள்ள அப்புறம் வரேன்னாரா?
0: அநேகமா அவர் வரவே மாட்டாருந்தான்ப்பா நினைக்கிறேன்.
1: என்னமா சொல்ற? மாப்பிள்ளைக்கு நோக்க ஏதாவது சண்டையா?
0: ஐயோ, எங்களுக்கு எந்த சண்டையும் இல்லப்பா. ஆனா நேக்கு தான் சக்காளத்தி வரப்போறா.
1: என்னமா சொல்ற? மாப்பிள்ள இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறாரா? அதுக்காக உன்னை ஒதுக்கிட்டாரா? நீ எதுவும் பேசுற குழந்தை இல்லையம்மா.
0: நேக்கு குழந்தை இல்லைங்கிறது தான்ப்பா ஊரெல்லாம் பேச்சு. கூடுங்கப்பா, என் விதி எப்படியோ போட்டோம்.
1: மாப்பிள்ளைய பத்தி நான் எவ்வளவு உயர்வான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். குழந்தை இல்லைங்கிறதுக்காக உன்னை பிறந்தாத்துக்கு அனுப்பிட்டாரா?
0: அச்சுச்சோ, அவர் அனுப்பலப்பா. இனிமே நான் அங்க இருந்தா அவர் சுகத்துக்கு இடைஞ்சலா இருக்கும்னுட்டு தான் நானாவே வந்துட்டேன்ப்பா.
1: மாப்பிள்ள இப்ப எங்க இருக்காருன்னு சொல்லுமா. நான் மாப்பிள்ளைய பார்த்து, மாப்பிள்ள நீங்க செஞ்சது நியாயம் இல்ல தர்மம் இல்லைன்னு எடுத்து சொல்லுவேன். சொன்னா மாப்பிள்ள கேட்பாருமா?
0: இல்லப்பா, இப்போ நீங்க எதை சொன்னாலும் கேட்கிற நிர்மத்தர் அவர் இல்லப்பா. விடுங்கோப்பா, நமக்கு அவ்வளவுதான் பிராப்தம். விதி விடுங்கோ.
1: விதி? அந்த பாழா போன விதி தாமா. பிறந்ததுல இருந்து என்ன பாழா படுத்தின்றது? கெட்டதுலயோ நல்லதுன்ற போல இந்த குசலனுடைய குழந்தைக்கு ஒரு குபேரன் கிடைச்சானேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த அற்ப சந்தோஷத்தை கூட அந்த ஆண்டவன் என்ன அனுபவிக்க விடலையே.
0: அப்பா அப்பா, என்னப்பா நீங்கோ, நீங்களும் இப்படி அழுதேன்னா அப்புறம் நேக்கு யாருப்பா ஆறுதுன்னு சொல்லுவா? ஏன்பா, நான் இந்த ஆத்துக்குள்ள வந்தபோது நீங்க என்ன ஸ்லோகம் சொல்லிட்டு இருந்தேள்? அசத்தோமா சத்கமயம் தானே சொல்லிட்டு இருந்தேள். அப்போ இந்த அசத்தியமான வாழ்க்கையில நடக்கிறத பத்தி நாம ஏன்பா கவலைப்படணும்? விடுங்கப்பா, பார்த்துக்கலாம். பகவான் இருக்கா.
2: பாத்தியாடா பாத்தியாடா சங்கரா, எங்களாண்ட சொல்ல வேண்டாம். நாங்க வேண்டாதவளா போயிட்டோம். ஆனா பாட்டி ஆத்துக்கு பெரியவா, அந்த மரியாதைக்காவது ஒரு வாட்டி அவளாண்ட சொல்லிட்டு போயிருக்கலாம். பா சங்கரா, நீ அவள வழிய போய் ஐஷன் வந்து வச்சுக்கோ, ஏன் சொர்ன்னு ஏறிடும் முருக மரம்.
3: இவ்வளவு இருக்கிறவ இந்த 3 வருஷத்துல ஒரு பிள்ளைய பத்தி காமிச்சிருக்கணும். அதுக்கு துப்பு இல்ல, ரோஷம் மட்டும் நன்னா பார்த்துட்டு வரது.
2: அவனை பாடுறா கோப்பு, குழந்தனாவன் வெகுலி அவளுக்கு எவ்வளவு பெரிய வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கான். ஏடா கோப்பு, ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஸ்ரீயா இருந்தா என்னடா பண்ணிருக்கணும்? தனக்கு புத்திர பாக்கியம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே தன்னோட ஆத்துக்காரருக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு ஒரு ஓரமா இருக்க வேண்டியதானே?
4: அதை விட்டுட்டு அதான் சொல்லுவாளேடா, இந்த நாய குளிப்பாட்டி நடு ஆத்துல வச்சாலும் அது ஏதோ போகும்னு சொல்லுவாளே. அதுதான்டா இது.
5: இதெல்லாம் அண்ணா நன்னாவே சொல்லுவான்.
3: போறோம் போறோம் அண்ணா, உன் தம்பியை சேர்ந்துட்டு அவன் மனசுல கலைச்சிடாதீங்க. ஏற்கனவே நம்ம பேர்ல பழி போட்டு இருக்கா, இல்ல ரெண்டாம் கல்யாணம் வேறையா? நமக்கு என்ன வம்பு? வாங்க
6: நில்லுங்க. இல்ல தெரியாம கேக்குறேன், நீங்களா உங்களை பத்தி என்ன நினைச்சுட்டு இருக்கு? ஒவ்வொரு தடையும் ஒரே ஏதாவது கோபம் பார்த்து களை போட்டுட்டு போறேன் போறேன்னா என்ன அர்த்தம்? இந்த பாருங்க, பிரச்சனைன்னு ஒன்னு வந்தா அதுக்கு தீர்வு ஒன்னு காணணும். உங்களால இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியல இல்லையா? அப்ப நான் சொல்றபடி செய்யுங்க. நீங்க 3 பேரை கிளம்பி அங்க போங்க.
7: சங்கரா
6: மன்னார்குடிக்கு போங்க. அங்க யாரோ மகாதேவையர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஒரு பொண்ணு பேர் எதுவும் சொன்னல.
7: சரஸ்வதி
6: ஏதோ ஒரு அவதி. பேசி பேசி நிச்சயம் பண்ணுங்க.
7: சங்கரா பொண்ண ஒரு தடவை நீ பார்க்க
6: வேண்டாம். மாமா, நான் பொண்ணை பார்க்க வேண்டாம். அதான் நானா பார்த்து பண்ணிடுது, இப்படி அடித்து இப்படி அடித்துன்னு சொல்லி சொல்லி காட்டிட்டே இருக்கல. போ, நான் பார்த்ததெல்லாம் இந்த தடவை நீங்க உட்கார சொன்ன இடத்துல உட்கார, தாலி கட்டுன்னு சொல்ற இடத்துல கட்டு.

0: மாமா, இன்னைக்கு அவர் பிறந்த நாள். அவர் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்கோ. சுவாதி நட்சத்திரம், துலா ராசி, ஸ்ரீவத்ஸ கோத்திரம்.
1: பேஷா பண்ணிடுறேம்மா. அம்பாளுக்கு அலங்காரத்தை முடிச்சுட்டு பண்ணி வைக்கிறேன்.
2: லட்சுமி, நல்லா இருக்கியா?
0: நான் நல்லா இருக்கேன் கிட்ட மாமா. நீங்க நல்லா இருக்கலா?
2: நல்லா இருக்கேம்மா. நீ சங்கர்னை பிரிஞ்சு ஒரு வருஷம் ஆகுது. இருந்தாலும் இன்னைக்கும் அவன் பேர்ல அவனுக்காக அர்ச்சனை பண்றத பாக்குறச்ச எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா.
0: இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு மாமா? நாங்க ரெண்டு பேரும் உடம்பால வேணா பிரிஞ்சிருக்கலாம், ஆனா மனசார இன்னும் சேர்ந்துதானே மாமா வாழ்ந்துட்டு இருக்கோம்.
2: கவலைப்படாதம்மா குழந்தை, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும்.

0: அர்ச்சனை பண்ணணும்.
1: சுவாதி நட்சத்திரம் துலா ராசி, கோத்திரம்
2: ஸ்ரீவத்ச கோத்திரம் தானே? அவ சொல்லிட்டா.
1: யாரு?
2: பிரதர்ஷனம் பண்ண போயிருக்கா. இருமா, ஒரு ஒரு அர்ச்சனையா பண்ணி
1: வைக்கிறேன். திடீர்னு காணா போயிட்டேன்.
3: அது இது வஜ்ர கடை இரும்பு வேலை பார்த்தேன்.
1: யாரு?
3: இல்ல, இரும்பு கடை வஜ்ர வேலை வந்திருந்தா, அவனோட பேசிட்டு இருந்தேன்.
1: நானே
3: ரொம்ப காலம் கழிச்சு நிக்கமா பார்த்தேன்.
1: ஏனா லக்ஷ்மி அக்கா ரொம்ப அழகா இருப்பா, நன்னா சமைப்பா, ஜோரா பாடுவான்னு சமயம் கிடைக்கிறதெல்லாம் வாயார மனசார புகழறீளே. அப்புறம் ஏன்னா அக்காவை ஆத்த விட்டு அனுப்பிச்சுட்டேன். லக்ஷ்மி அக்காக்கு குழந்தை இல்லைன்னு தானே ஆத்த விட்டு
3: அனுப்பிச்சுட்டேன்.
1: இல்ல, ஒருவேளை நேக்கும் குழந்தை பிறக்கலன்னா லக்ஷ்மி அக்கா கதி தானே எனக்கும்.
3: பர்மா சரஸ்வதி, நீ ரொம்ப கேள்வி கேட்கற. நேக்கு தான் உடம்புக்கும் தெம்பு இல்லை, அதனால நான் தூங்க போறேன். நீயும் விளக்க அணைச்சு தூங்க.
1: விளக்க உங்களால தான் நான் சுலபமா அணைக்க முடியும். சுவிட்ச் ஒசரக்க இருக்கு, நீ கெட்டாதுன்னு. சந்திரா
3: சொல்லுங்க, கேக்குறது.
4: சரசு வாட்டில இருக்காளோ?
3: கூப்பிட்டுமா?
4: இல்ல இல்ல, இருக்கட்டும் இருக்கட்டும். சங்கரா, ஏதாவது விசேஷம் உண்டோ?
3: பட்டீஸ்வரம் பட்டாபி ராமையர் பலகாரம் நினைச்சிட்டு பட்டாச வாயில போட்டு பட்டாரம் வச்சுடுத்து அப்படின்னு இந்த தடவை நான் விஷயத்தை மாத்தி சொல்ல போறது இல்ல. மாமி கவலைப்படாது, நீங்க கேட்க வந்தது பதிலுக்கு நான் சொல்ல வேண்டியது ரெண்டுத்தையும் நானே சேர்த்து சொல்றேன். நன்னா விசிராந்தியா இருந்து கேட்டு போங்க. மாமி இதையா கேக்குறா விசேஷம்னு? இல்ல இன்னும் சத்தனா இல்ல கேப்பா. சங்கரா, சரஸ்வதி ஆத்துல இருக்காளோட? இருக்கா மாமி? ஏதாவது புழுப்பூச்சி உண்டோ? ஐயோ இருக்கு மாமி, அமாவாசை சொல்லி மருந்து அடிச்சுட்டு இருக்கேன். சீ அசடு, நான் அத்தையா கேட்டேன், சரஸ்வதி வயத்துல ஏதாவது புழுப்பூச்சி இருக்கா? இது வரைக்கும் எதுவும் இல்லை மாமி. உடனே அவர் இது வரைக்கும் இல்லைன்னா இனிமேல் வந்துட போறது? சரி மாமா, எனக்குதான் பிராப்தம் இல்ல. உடனே அவர் பிராப்தமாவது புடலங்களாவது. நீ இந்த மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு பண்ண பதிலா, அதாவது இப்படி ஒரு ரெண்டாம் கல்யாணம் பண்ணதுக்கு பதிலா, முத பொண்டாட்டியோடவே நன்னா இருந்துக்கலாம்டா. உடனே அவர் அதுக்கு மாமி உடனே, சங்கரா பொண்டாட்டியா இருக்கிறவ அழகா இருந்துட்டா மட்டும் பத்தாதுரா, காலகாலத்துல குழந்தை குட்டிகளை பத்தி தர தெரியணும். இழுப்பா என்ன இதெல்லாம்? யாரோ எங்கேயோ யாருக்கோ எப்போ சொன்ன மாதிரி காதல எதிரொலிக்கிறதா?
5: மங்களா, யாரு இதெல்லாம் சொன்னது?
4: எல்லாம் நீங்க தான் சொன்னேன்.
5: நான் மட்டுமா சொன்னேன்? கோபு கூட தான் சொன்னா.
3: வண்டி மட்டும் வாய வச்சுட்டு சும்மா வருது. உங்களுக்குள்ள அடிச்சுக்காதீங்க, உங்களுக்குள்ள அடிச்சுக்காதீங்க. நம்ம யார் இப்போ நடராஜ ஜடாவல்லவர் பரம்பரை ஆம்பளை ஆம்பளை வாரிசு வேணுமே. பொம்முநாட்டில் மனசை பத்தி நமக்கு என்ன குறைச்சல், நமக்கு என்ன கவலை? இதை பார்க்க வேணுமே, நீங்க ஆத்து பக்கமே வரப்படாது அப்படின்னு என்னால சொல்ல முடியாது.

0: என் தாய் வழி பந்துக்குள் ஆயிட்டேன். வாங்கோ வாங்கோ, நன்னா இருக்கோ, நன்னா சாப்பிடுங்கோ. நான் தயவு செஞ்சு தயவு செஞ்சு இன்னைக்கு உபாயம் சொல்றேன், உதவி பண்றேன்னு தயவு செஞ்சு.
1: சங்கரா, சொல்ற நேம் தப்பா எடுத்துக்காத. தெய்வத்துக்கு எதிராக நாம செஞ்ச பாவங்களுக்கு அந்த தெய்வத்தையே சரணாகதி அடைஞ்சு பரிகாரம் தேடிக்கிற மாதிரி, மனுஷாளுக்கு எதிராக நாம செஞ்ச பாவங்களுக்கு அந்த மனுஷாலேயே சரணாகதி அடைதான் பரிகாரம். ஒரு

0: அந்த தெய்வத்தையே சரணாகதி அடைஞ்சு பரிகாரம் தேடிக்கிற மாதிரி மனுஷாளுக்கு எதிராக நாம செஞ்ச பாவங்களுக்கு அந்த மனுஷாலேயே சரணாகதி அடைதான் பரிகாரம். ஒரு உத்தமமான பொண்ணோட மனசை நீ நோகடிச்சிட்ட, அந்த லக்ஷ்மி அண்ட போய் நெக்குருகி மன்னிப்பு கேள், அவளை சந்தோஷப்படுத்து. அவளோட கருணா விலாசத்தால இந்த ஆத்துல புத்திர பாக்கியம் உண்டாகிறதுக்கு ஒரு சின்ன சந்தர்ப்பம் இருக்கு.
1: எப்படி சுவாமி, எந்த முகத்தை வச்சுட்டு அங்க போய் சரஸ்வதி நெல்லு இப்ப நீ எங்க கிளம்பிட்டு இருக்க? இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்க இந்த ஆத்த எல்லாருமே? நீங்க பாட்டுக்கு ஒருவே சொல்லாம போயிட்டே இருப்பா. நான் இப்போ நான் நோக்கு, நான் இப்ப ஒண்ணுமே சொல்லலையம்மா. கிட்டாவே இருந்தா ஏதோ பேசிட்டு இருந்த.
2: கிட்டாவம்மா சரியா தானே நான் சொன்னா? அதான் புறப்பட்டுட்டேன்.
1: எங்க
2: வாங்கண்ணா, லக்ஷ்மி அக்கா விஷயம் வந்துடலாம்.
1: மாமா என்ன மன்னிச்சிருக்கோம், நான் பாவம் பண்ணிட்டேன். லக்ஷ்மியோட மனசை நான் ரொம்ப நோகடிச்சிட்டேன். அதுக்கு மன்னிப்பு கேட்டு அவளை எங்க ஆத்துக்கு அழைச்சிட்டு போய் மறுபடியும் கொடுத்து நடத்தணுன்றதுக்காக உங்களை தேடி வந்திருக்கேன். இந்த பருக வைத்தியம் என்னோட அபிப்பிராயம் மட்டும் இல்லை, என் பாரியாவோட அபிப்பிராயமும் இதுதான். அதனால நீங்க லக்ஷ்மிய கூட்டு ஒரு வார்த்தை கேட்டு அவ சரின்னு சொன்னா என் கூட அனுப்பி வைங்க மாமா.
3: பாப்ல நீங்க சொல்றது
1: நிஜம்தான்.
3: பாப்ல நீங்க நல்லா இருக்கணும். லட்சுமி மறுபடியும் வாத்து கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்த போறோம் சொன்னதை கேட்ட உடனே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மா லட்சுமி, லட்சுமி
2: கூப்பிட்டேனப்பா.
3: மாப்பிள்ள மனசுல வந்து வந்திருக்கிறாருமா. அவர் உன்னை மறுபடியும் வாத்துக்கு அழைச்சிட்டு போய் குடும்பம் நடத்தணும்னு ஆசைப்படுற. நான் சரின்னு சொல்லிட்டே குழந்தேன், நீ என்னமா சொல்ற?
4: இல்லப்பா அது வந்து நீங்க
3: மறுபடியும் என்ன நினைச்சு நீ கவலைப்படாதம்மா. நீ மாப்பிள்ளையோட சந்தோஷமா குடும்பம் நடத்துறதாம்மா. நேக்கு சந்தோஷம், சரின்னு சொல்லு குழந்தை, சரின்னு சொல்லு.
4: உங்க இஷ்டம் என்னவோ அதுதான்ப்பா என் இஷ்டம்.
1: சங்கரா குழந்தை பொறுத்துன்னு கேள்விப்படா, ரொம்ப சந்தோஷம்டா கண்ணா. நன்னாரு
5: அப்பவே சொன்னோமேண்ணா, லக்ஷ்மி இந்த ஆட்ல காலடி எடுத்து வச்ச நேரம் சுபகாரியம் நடந்துடுத்து. லக்ஷ்மினா
1: அடுப்புல
4: பெரிய அண்டாவா வச்சுட்டேன்.
1: வர வர அவளும் குறி பெரிஞ்சு நடக்க ஆரம்பிச்சுட்டா. ஆனா பாவம் லக்ஷ்மி நல்லா கேட்டுக்கோ, வளா இருக்காளே பாவம். அடிக்கடி ஏதாவது டூரு தேசாந்திரம்னு போயிட்டே இருப்பா. உடம்பு பாவம் ஒரு மாதிரி ரொம்ப டயர்டா இருக்கும். அதனால இந்த வாட்டி அவளுக்கு சமைக்கும் போதே கொஞ்சம் உப்பு அதிகமாகவே போட்டு.
2: ஆயிரம் தான் சொல்லுவோக்கா, கும்பகோண வெத்தல கும்பகோண வெத்தலதான். நாக்கு என்னமா செவக்கிறது
4: அசடு? நாக்கு நன்னா செவக்கிறதுன்னா ஆத்துக்காருக்கு உன் மேல கொள்ள பிரியம்னு அர்த்தம். மொக்கு
2: போங்கோக்கா.
1: லட்சுமி சரஸ்வதி மடி லட்சுமி, நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் ஒன்னாவே இருக்கலாம். கூப்பிடுறது சுலபமா போயிருது. லக்ஷ்மி சரஸ்வதி கேட்டு கூப்பிட்டா போறோம். ஆமா இதே நம்ம குழந்தை சுவாமிநாதனுக்கு ஒரு வயசு ஆக போறதும்னோ, அதான் நாளைக்கு சுவாமி மலையில அவனுக்கு முடி எடுக்கிறதா வேண்டிட்டு இருக்கோம்னோ. நான் ரெண்டு பிரஷர் கார் ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஒரு கார்ல நாமெல்லாம் போறோம், இன்னொரு கார்ல அந்த வேப்பத்தூர் கோஷ்டி வரதேங்கிறது பாவம். வளவலன்னு பேசினதை தவிர நல்ல மனசு அவளுக்கு பாவம். அவள் வரட்டும், நாம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போயிடுவோம். என்ன நிறைய இருக்கும்
4: குழந்தை ஐஷண்டு, நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்கோ. நான் ஆத்துல பாட்டிக்கு துணையா இருக்கேனே.
1: ஏன் பாட்டி இந்த ஆத்துல தனியா இருந்தது இல்லையா? இது மாதிரி சாக்கு போகலாம் சொல்லாத, நீ வர. ஆமா
4: இல்ல பெத்தவா, நீங்க ரெண்டு பேரும் ஐஷண்டு போனேன்னா நன்னா இருக்கும்னு என்னுடைய ஒரு அபிப்பிராயம்.
1: ஓஹோ இந்த பாருமா, இந்த லோகத்துல மத்தவா குழந்தைக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா என் குழந்தைக்கு பெத்தவளும் வேணும். இந்த மாதிரி தெய்வமா பார்த்து பார்த்து வளர்க்கிறியே, வளர்க்கிறவன் நீ வேணும்மா.
6: என்னண்ணா இவர் இவ்ளோ வேகமா ஓட்டுறார், பயமா இருக்கு. நான்
7: கொஞ்சம் மெதுவா போச்சலுங்கண்ணா. டேய் சாம்பாளி, வண்டியை கொஞ்சம் மெதுவா ஓட்டுறா. சரஸ்வதி பயப்படாதீங்க, மெதுவா ஓட்டு.
8: ஐயா ஐயா, வண்டியில பிரேக் பிடிக்கல ஐயா.
7: என்ன
8: பிரேக்
6: என்ன ஆச்சு?
7: பிடிக்கல.
6: வண்டி
8: சொல்றாரு, வண்டி பிடிக்கல.
7: என்ன பண்ற நீ?

0: பாட்டி
1: என்ன ஆச்சு கிட்டாவே? எதுக்கு இப்படி பதறி அடிச்சுட்டு வர?
0: சுவாமி மலைக்கு போன சங்கரனும் சரஸ்வதியும் கார் ஆக்சிடென்ட்ல செத்துட்டா பாட்டி.
2: என்னடா சொல்ற? ஐயோ பகவானே பகவானே, குழந்தைக்கு என்னடா ஆச்சு?
0: யார் செஞ்ச புண்ணியமோ, குழந்தையும் லட்சுமியும் பின்னாடி வேற ஒரு வண்டியில வந்துட்டு இருந்தா, அவளுக்கு ஒண்ணும் ஆகல. ஆனா குழந்தைய அனாதைய தவிக்க விட்டுட்டு சங்கர போய் சேர்ந்துட்டான் பாட்டி. சங்கரா
2: சங்கரா சங்கரா சங்கரா.
3: சங்கரனும் சரஸ்வதியும் போய் சேர்ந்துட்டான். விளையாட்டும் ஒரு வாரம் ஓடி போயிடுறா கோபு. இனிமே இந்த ஆத்துல நம்மளுக்கு என்ன வேலை?
2: அனுமதி கொடுங்க.
4: அதெல்லாம் நடக்காதடி. சொந்தமா வெட்டுக்க துப்பு இல்ல. அடுத்த வாளுக்கு போறது சொந்தங்களோட வந்துட்டா.
2: மாமி உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் மாமி, இந்த குழந்தைய மட்டும் என்கிட்ட இருந்து பிரிச்சுறாதே.
5: என்ன நீலி கண்ணீர் வடிக்கிற? மரியாதையா இந்த ஆத்த விட்டு வெளில போயிடு.
2: நான் போயிட்டு வரேன் பாட்டி. நான் எங்க இருந்தாலும் உங்க நினைப்பாவேதான் பாட்டி இருப்பேன். என் ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. அப்புறம் குழந்தை பத்திரம் பாட்டி. நான் வரேன் பாட்டி.
1: இல்லடி, எங்க போற? யாரு சொன்னாலும் போற? இந்த ஆத்துல நோக்கில்லாத உரிமையா இவாளுக்கெல்லாம் இருந்துட போறது? இதோ பார் லக்ஷ்மி, என்ன ஆனாலும் அந்த குழந்தைய விட்டு நீ ஒரு க்ஷணம் கூட பிரியப்படாது. கடைசி நேரத்துல சங்கரனும் அதை தாண்டி ஆசைப்பட்டிருப்பான். ஒண்ணு புரிஞ்சுக்கோ, பேச வேண்டியத பேச வேண்டிய நேரத்துல பேசலன்னா நம்மள பேசவே விடாதிக்கு இவெல்லாம் ஊமையாவே ஆக்கிட்டுவா. நான் சொல்றேன், அந்த குழந்தைய உன் கையில எடுத்துக்கோ. அது உன் சொத்து. எங்க போய் எப்படி வளர்த்துக்கிறியோ நீயே வளர்த்துக்கோ. உன்னை யார் என்ன பண்ணிடுறான்னு நானும் பாக்குறேன்.
2: போயிருப்பேனா? அவருடைய சொகத்துக்கு எந்த பந்தமும் ஏற்படுத்த கூடாதுங்கிறதுனால தானே நான் போனேன். மறுபடியும் நானாவா இந்த ஆத்துக்குள்ள வந்தேன்? நானாவா வந்தேன்? அவரா தானே என்ன வாக்கியா வந்த ஐஷிண்டு வந்த சரஸ்வதிக்கு கர்ப்பம் தெரிச்சப்போ இதே வாயால என்ன சொன்னேன்? லட்சுமி இந்த ஆத்துல கால் எடுத்து வச்ச நேரம் சரஸ்வதிக்கு புத்திரபாகியம் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னேன். இப்போ அதே வாயால என்ன தொடகாலின்னு சொல்றேளே. மாமா உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. பாருங்க, இந்த குழந்தை நேக்கு பிறக்கலனாலும் எங்க ஆத்துக்காருக்கு பிறந்த குழந்தை. இந்த குழந்தைய வளர்த்து ஆளாக்குற முழு உரிமையும் எனக்கு மட்டும்தான் இருக்கு. இப்படியாவது ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கணுங்கிறது தான் தெய்வ சங்கல்பம். இல்லைன்னா இவாள்கிட்டேந்து அந்த குழந்தைய பிரிச்சு என் கூட பிரயாணம் பண்ற மாதிரி அந்த பகவான் பண்ணிருப்பானா? உங்களுக்குலாம் என்ன, எங்கே நான் இந்த சொத்தை முழுசா அனுபவிச்சிருவேனோங்கிற பயம் தானே? வேண்டாம், நேக்கு இந்த சொத்துல சல்லி காசு வேண்டாம். எல்லாத்தையும் நீங்களே அனுபவிங்க. அவரே போயிட்டார். இனிமே நேக்கிங்க என்ன வேலை? ஆனா குழந்தைய மட்டும் என்கிட்ட இருந்து பிரிச்சு விடலான்னு கனவுல கூட நினைச்சு பாக்காதீங்க.
6: இல்ல, குழந்தை மேல உன் கை பட்டதோ இங்க நடக்கிறதே வேற சொல்லிட்டேன்.
2: என்ன பண்ணுவேன்? என்ன கண்டந்துண்டமா வெட்டி போட்டுருவேளா? உசிரே போனாலும் சரி, இந்த குழந்தைய விட்டு இனிமே நான் ஒரு க்ஷணம் இந்த பக்கம் அந்த பக்கம் நகர மாட்டேன். அவ்வளவுதான்.
7: இவளை சம்ஹாரம் பண்ணாதானடா வம்பு. திரௌபதி மாதிரி மானபங்கம் படுத்திட்டோம்னா

0: கிட்டாராது, அழிஞ்சு போயிடுவேன். மனசார சொல்றேன், தயவு செய்து கிட்ட வராது.
1: பெரிய கண்ணகியா இவ, சாபம் விட்டா நம்மளா பஸ்பம் ஆயிரும். என்ன நீ
0: விடுறா கைய கையடா பாவி, நீ ஒரு மனுஷன் தானாடா? பொம்பளையோட மனசை இப்படி நோகடிச்சேன்னா அது உங்க குடும்பத்தை மட்டும் இல்ல, இந்த நாட்டையே சுட்டடிச்சிடும். பொறுமைக்கு உதாரணமா இந்த பொண்ணையும் மண்ணையும் சொல்லுவா. அந்த பொறுமைய உதாசீனப்படுத்திராதே. அக்கிரமமும் அநியாயமும் தலைவரிச்சு ஆடும் பொழுது பூமாதேவியே சீறி எழுந்து வரலையா? அப்படி சீறி எழுந்து வந்த கண்ணகி மதுரையே எரிக்கலையா? நடு சபையில திரௌபதியோட ஒரு சாபம் கௌரவ குலத்தையே அழிக்கலையா? என்னைக்கோ நடந்த கதை இல்ல, இன்னைக்கும் நடக்கும், இனிமேலும் நடக்கத்தான் போறது. நீங்கெல்லாம் பார்க்கத்தான் போறேன். ஒரு ஆணுக்கு பெண் எந்த விதத்திலயும் சலச்சவ கிடையாது. சந்தர்ப்பத்தால நிர்பந்தம் ஏற்பட்டா ஒரு பொண்ணால சாதிக்க முடியாதது எதுவுமே இல்ல. இதெல்லாம் உங்களை மாதிரி சில மர மண்டைகளுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் ஆண்டவனே அர்த்தநாரீஸ்வரரா காட்சி அளிச்சிருக்க.
2: ஐயோ ஐயோ ஐயோ, என்ன பார்த்தேளா எப்படி பேசுறான்னு?
0: மங்களம் மாமி, எப்படி பேசுறோங்கிறது முக்கியம் இல்ல, என்ன பேசுறோங்கிறது தான் முக்கியம். சத்த முன்னாடி வாய் கூசாம எங்களை வெக்கம் கட்ட குடும்பம்னு சொன்னாளே, தோ நிக்கிறாரே உங்க ஆத்துக்கார். அவர் இப்போ ஒரு வெக்கம் கட்ட காரியத்தை செய்ய சொன்ன போது வாய மூடிந்து நின்னாளே. உங்களை நாங்க எந்த குடும்பம்னு சொல்றது? ஒரு புருஷனை தர்ம வழியில அழிச்சிட்டு போறவ பேர் தான் தர்ம பத்தினி. ஆமா, நீங்கெல்லாம் சாஸ்திரம் படிச்சவாதானே, மறந்துட்டேளா? நான் ஞாபகப்படுத்துறேன், மனு தர்ம சாஸ்திரத்துல என்ன சொல்லி இருக்கு தெரியுமா? ஒருத்தருடைய முதல் சம்சாரத்துக்கு புத்திர பாக்கியம் இல்லாம அவருடைய ரெண்டாம் சம்சாரத்துக்கு புத்திர பாக்கியம் ஏற்பட்டா அந்த குழந்தை முதல் சம்சாரத்துக்கும் சொந்தம் அப்படின்னு சொல்லிருக்கு. அப்படி சாஸ்திரமே சொன்னத இல்லைன்னு சொல்ல நீங்க யாரு? நீங்க யாரு என்ன தடுக்க? பாருங்க, இது என் குழந்தை, என் வாரிசு, என் சந்ததி. என் சந்ததிய நான் சந்தையில விட்டுட்டு போக மாட்டேன். வாழ்ந்தாலும் இந்த குழந்தையோட தான், செத்தாலும் இந்த குழந்தையோட தான். உங்களால் ஆனதை பார்த்துக்கோங்க.
3: பா வாங்கோப்பா, நம்ம நம்பகத்துக்கே போயிடலாம்ப்பா. இந்த பெரிய இடத்து சகாத்தாலும் நமக்கு வேண்டாம்ப்பா. ஆனா அப்பா, இந்த தடவை நான் வெறும் கையோட வரலப்பா. விலை மதிப்பே இல்லாத ஒரு சொத்தை கூட அழிச்சுண்டு வரேன். ஆமாம்ப்பா, அந்த பகவான் ரெண்டு குழந்தைய பாத்துக்கிற பொறுப்பை கொடுத்துருக்காம்ப்பா. ஆமாப்பா, இது நாம் பெக்காத குழந்தை, நீங்க என்ன பெத்தெடுத்த குழந்தை. வாங்கப்பா, நம்பத்துக்கே போயிடலாம்.
4: சபாஷ், பாரதியார் கண்ட புதுமை பெண் இவதானோ? இவதானோ சந்தேகம் என்ன, இவதான் சார். ஒவ்வொரு யுகத்திலையும் தன்னுடைய நியாயமான உரிமைக்காக போராட ஒரு லட்சுமி அவதரிச்சிருக்கா சார். இன்னொரு விசேஷம், நம்ம நாட்டில் மட்டும் நம்ம பெண்மணிகளுக்கு இந்த தாய்மைங்கிற ஒரு உணர்ச்சி மேலோங்கி நிற்கலன்னு வச்சுங்க, இங்கே பிறக்கிற பாதி குழந்தைகள் அனாதையாக தான் சார் போயிருக்கும். பொதுப்படையாக சொல்லுவானே, பர்டிகுலராகவே சொல்கிறேன், அன்னைக்கு மட்டும் அந்த லக்ஷ்மிக்கு தைரியம் வந்து அந்த குழந்தைய கையில் எடுத்துக்கிட்டு அவள் வெளிநடப்பு நடத்தலேன்னு வச்சுங்க, நானே அனாதையாக தான் சார் போயிருப்பேன். யோசிக்கிறீங்களா? ஆமாம், இத்தனை நேரம் நீங்கள் என்னோட சேர்ந்து பார்த்தது எங்கள் கிராமத்து கதை மட்டும் இல்லை, எங்கள் குடும்பத்து கதை, எங்கள் பெரியம்மா லக்ஷ்மியோட கதை. ஆமாம், அதோ அந்த லக்ஷ்மி கையில் எதிர்கால இந்தியாவை நோக்கி சந்தோஷமாக போயிட்டுருக்கேன் அந்த குழந்தை. அந்த சுவாமிநாதன் வேற யாரும் இல்லை சார், இந்த சுவாமிநாதன் தான். ஏதோ இத்தனை நேரம் என்னோட சேர்ந்து எங்க குடும்ப கதையை பார்க்கறதுக்கு உங்க நேரத்தை ஒதுக்கினீங்களே, அதுக்கு உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி.

லக்ஷ்மி கல்யாண வைபோகமே மேடை நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் வெண்ணிற ஆடை மூர்த்தி, இயக்கம் ஒய் ஜி மகேந்திரன். வானொலி நாடக தொகுப்பு டி சுஜின்குமார். வானொலி நாடக அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன், ஜே ஜெயா.

நேர்களே, இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேர்களே, இனி தொடர்கிறது வைக்கிங் பனின்கள் பிரீப்ஸின் நாதம் என் ஜீவனே.

பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி பாடிய பாடல்கள் காற்றலையின் நினைவலைகளாக அரங்கேறும் நேரமாக நாதம் என் ஜீவனே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் விளக்கும் வைக்கிங்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: எண்ணகத்து இசைக்குயில் எஸ் ஜானகியின் மறைவு மனதை ஏதோ செய்து கொண்டுதான் இருக்கிறது. நம் ஒவ்வொருவரின் தனிமையையும் துயரத்தையும் காதலையும் தன் குரலால் வசியப்படுத்தியவர். இதயத்தின் ஆழமான இரகசியங்களையும் அதே ஆழத்துடன் பாடியவர்.

நாம் இருக்கும் இந்த நேரம் அப்படியே ஸ்தம்பித்து தூங்கினாலும் ஏதோ ஒரு நள்ளிரவில் ஏதோ ஒரு மூலையில் யாரோ ஒருவரின் அருகே அவரது தேன்குரல் ஒலித்து கொண்டேதான் இருக்கும்.

இசைக்கு ஏது முடிவு? ஜானகி அம்மா இந்த மண்ணை விட்டு நகர்ந்திருந்தாலும், ஆனால் காற்றும் இசையும் இருக்கும் வரை அவர் பிரிய போவதில்லை. ஒவ்வொரு பாடலின் வழியையும் அவர் மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டேதான் இருக்கிறார். போய் வாருங்கள் இசைக்குயிலே, உங்கள் குரல் எங்களை என்றும் வாழ்வில் இருந்து கொண்டேதான் இருக்கும்.

பாட முடியாத பாடல் என்று எதுவும் இல்லை. உன் பாடல் கேளாமல் இரவுகள் விடிவதில்லை. காற்றில் கரைந்த கீதம் நாளும் நம் சுவாசமாய், இனிய குரலால் இதயங்களை கவர்ந்த இசை தென்றல். பிரபல பின்னணி பாடகி எஸ். ஜானகி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அரோன்ற பேசிஸின் நலமாய் வாழ கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் திருவாரூர் அருணர் பைசர். செங்கல் சுலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க
2: ஜிஎல் மருத்துவமனை
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: ஜிஎல் மருத்துவமனை
3: காரைக்கால்.
1: டெல்லி நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் ஏபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் ஏபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
4: ஏபிஎன் கண் மருத்துவமனையும்
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
4: ஏபிஎன் கண் மருத்துவமனையும் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி, திருவாரூர்.
1: காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதி விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
6: முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கிய விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸின் என்சொல் நமது கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
7: உபயோகப் பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நாளை 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்டின் உழவர் அரங்கம் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்.
10: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
1: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனிங்கல் பிரீப்ஸின் தேநீர் நேரம் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் வைக்கிங் பனிங்கல் பிரீப். நாளை மாலை 5:30 விலக்கேற்றும் வேலை, இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் வசந்தன் கோ.
11: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49th ஆண்டு துவக்க விழா, சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே.

காற்றில் கலந்த உந்தன் கீதத்தை எங்கள் காதுகள் தேடுகிறது. காற்றில் கலந்த உந்தன் கீதத்தை எங்கள் காதுகள் தேடுகிறது. நாதம் என் ஜீவனே. தாளாட்டும் சங்கீதமே நீ அல்லவா, சின்ன சின்ன வண்ணக்குயிலே, அழகு மலர் ஆடும் போதெல்லாம் நெஞ்சினிலே நெஞ்சினிலே உந்தன் கீதம் ஊஞ்சல் ஆடுகிறதே. ஊர் ஜனங்களை தூங்காமல் இருக்க நீ தூங்கிவிட்டாயோ, நீங்காத நினைவுகளோடு உந்தன் கீதம் எங்கள் நெஞ்சில் அழியாத கோடுகளாய் ஊஞ்சலாடும். நாதம் என் ஜீவனே.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேற்று நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நள்ளிரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரத்தின் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலி அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: நாளிரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல் நமது கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் உங்கள் கடை. தார்பாய்கள் கிரினெட் ஓஸ் நரம்பு விடிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குகிறார்கள் திருச்சியின் சேலம் மங்களன் மங்கள்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR.

0: தங்க மாளிகைக்கு வாங்க. நாலு நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சீமாட்டி சில்ஸ், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் மகாராஜா சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்,
1: திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் 5 முதல் 50% தள்ளுபடி ஜூலை 13 முதல் மகாராஜா சில்ஸ் திருவாரூர்.
3: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
1: உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நீங்காத நினைவுகளோடு உந்தன் கீதம் எங்கள் நெஞ்சில் அழியாத கோடுகளாய் ஊஞ்சலாடும். முதுமையடைந்தாலும் இளமையின் மழலை மொழி குரலில் உந்தன் கீதம் எங்கள் மனதை வருடுகிறது அம்மா. நாதமே ஜீவனாக கொண்ட நீங்கள் பாட முடியாத பாடல் என்று எதுவும் இல்லை. உன் பாடல் கேளாமல் எங்கள் இரவுகள் விடிவதில்லை. காற்றில் கரைந்த கீதம் நாளும் நம் சுவாசமாய் இனிய குரலால் இதயங்களை கவர்ந்த இசைத்தென்றல் பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி. என்றும் உங்களின் ரசிகர்களாய் நீங்காத நினைவுகளோடு உந்தன் கீதம் எங்கள் நெஞ்சில் அழியாத கோடுகளாய் ஊஞ்சலாடும். நாதம் என் ஜீவனே.

இதுவரை நீங்காத நினைவுகளோடு வளம் வந்தது. வைக்கிங் பனிங்கிலன் பிரீவ்ஸின் நாதம் என் ஜீவனே. பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி பாடிய பாடல்கள் காற்றலையில் நினைவலைகளாக அரங்கேறியது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரன் நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் வைக்கிங் பனிங்கிலன் பிரீவ்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் இனி கேட்கலாம் விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்த் அன்கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் 49th துவக்க விழா, சலுகை ஜூலை 16-20 மட்டுமே. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் 49th துவக்க விழா, 65-inch டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்து செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்து செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 pieces டினர் செட்டை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16-20 மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அன்கோ.

வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்

0: ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
1: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம், 99 ரூபாய்க்கு சேலை. திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 13 முதல். சேலைகள், ரெடிமேட் காலணிகள், பேக்ஸ் அண்ட் லக்கேஜ், காஸ்மெட்டிக்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5 முதல் 50% தள்ளுபடி. அதுக்கும் மேல ஸ்பெஷல் ஆஃபரா 99 ரூபாய்க்கு சேல் தராங்க. மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
2: காரைக்கால் பண்பலை 100.3 நேரில் நாம் இணைந்திருக்கிறோம் விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கும் குரல் ஹரீஷ் குழுவினரோடு பாடியிருக்கும் பாடல்

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
1: திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக்.
2: அரசு பதிவு பெற்ற அனுபவமிக்க மருத்துவர்களை கொண்டு சிறந்த முறையில் ஒவ்வொருவரின் தனித்துவத்தை ஆராய்ந்து அதற்கேற்ப ஹோமியோ முறையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: என்று மக்கள் சேவையில் திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக், மானந்தியார் தெரு, திருவாரூர். போன் 240275.
2: முன்பதிவிற்கு செல் 9482-40273.
3: கார்த்திக், இதுதான் ஓ ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
4: வாவ்,
3: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
5: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
6: காரைக்கால் பண்பலை 100.3 நேற்று நாம் இணைந்திருக்கிறோம். இது விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் ஒலிக்கும் குரல் ஜிக்கி.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்.

0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவி உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்து செல்லுங்கள். ஃபிரிட்ஜ் உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்து செல்லுங்கள். டிஷ்வாஷர் உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 pieces டினர் செட்டை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.

0: ஆசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் நீ ஒழிக்கும் குரல் மலேசிய வாசுதேவன்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49 ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டினர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
4: காரைக்கால் பண்பலை 100.3 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியுடன் அமைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி ஒழிக்கும் குரல் சிங்கை எம் ஏ ஜாஃபர்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49வது ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவி உடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜ் உடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷர் உடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 pieces டினர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
4: காரைக்கால் பண்பலை 100.3 விளக்கேற்றும் வேளையில் இனி ஒலிக்கும் குரல் கீழக்குறை நூர் முகமது.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். இது விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கும் குரல் சூலமங்கலம் சகோதரிகள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் வசந்த் அன்கோ,
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா, சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்து செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்து செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டினர் செட்டை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அன்கோ.
0: நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்கள் இணை கேட்கலாம் பண் இசை.

வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய மூன்று நாடுகள் பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று புதுடெல்லி திரும்பினார். மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூரில் நடைபெற்றன. சமூக சீர்திருத்தவாதியும் சுதந்திர போராட்ட வீரருமான மன்னத்து பத்மநாபனின் சிலையை குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று திறந்து வைத்தார். அகமதாபாத்தில் 405 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளுக்கு இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அடிக்கல் நாட்டினார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய மூன்று நாடுகள் பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று புதுடெல்லி திரும்பினார். 6 நாள் பயணத்தின் போது முதலில் இந்தோனேஷியா சென்ற பிரதமர் திரு மோடி அந்நாட்டு அதிபர் திரு பிரபோவோ சுபயந்தியாவுடன் இருதரப்பு உறவுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து கலந்துரையாடினார். பின்னர் 2ஆம் கட்டமாக ஆஸ்திரேலியா சென்ற பிரதமர் அந்நாட்டு பிரதமர் திரு ஆந்தோனி அல்பனிஸுடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் அங்கு நடைபெற்ற வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்று முன்னணி தொழில்துறை தலைவர்கள் கூட்டத்தில் உரையாற்றினார். நேற்று முன்தினம் நியூசிலாந்து சென்ற அவர் அந்நாட்டு பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லுக்ஸான் உடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்திய பெருங்கடல் பரப்பு மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இந்தியா முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு சம்பித் பாத்ரா, ஆஸ்திரேலியா மற்றும் இந்தோனேசியாவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட பயணம் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த உதவியுள்ளதாக தெரிவித்தார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பொருளாதாரத்தில் முக்கிய மைல்கல் என அவர் தெரிவித்தார். மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூரில் நடைபெற்றன. எண்ணற்ற அரசியல் பிரமுகர்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தினர். இது குறித்த செய்தி தொகுப்பு.

1957 ஆண்டு தனது இசை பயணத்தை தொடங்கிய பிரபல பின்னணி இசை பாடகி எஸ் ஜானகி உடல்நலக் குறைவால் நேற்று அதிகாலை மைசூர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மைசூர் மகாராஜா கல்லூரி மைதானத்தில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு ஆயிரக்கணக்கானோர் அஞ்சலி செலுத்தினர். 1938 ஆண்டு ஏப்ரல் 23 தேதி பிறந்த எஸ் ஜானகி தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் 48,000 மேற்பட்ட பாடல்களை பாடியதோடு 4 தேசிய விருதுகள் உட்பட தமிழகம், கேரளம், கர்நாடகா, ஆந்திர மாநிலங்களின் விருதுகள் என 33 விருதுகளை பெற்றுள்ளார். பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழக முதலமைச்சர் திரு விஜய், புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில் பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் மறைவு இசையுலகிற்கு பேரிழப்பு என தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பல மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியுள்ள எஸ் ஜானகி தனது இனிமையான குரலாலும் உணர்வு பூர்வமான இசை வெளிப்பாட்டாலும் பல தலைமுறையினரின் இதயங்களில் நீங்காத இடம் பிடித்துள்ளார் என தெரிவித்துள்ளார். பாடகி எஸ் ஜானகியின் மறைவு இந்திய திரைப்பட இசையுலகிற்கு பேரிழப்பு என இசையமைப்பாளர் திரு இளையராஜா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தெரிவித்தார்.

0: தெரிவித்துள்ளார். பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் மறைவு இந்திய இசைத்துறைக்கும் கலை உலகிற்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்றும், அவரது குரல் மற்றும் காலத்தால் அழியாத பாடல்கள் என்றும் இசை ரசிகர்களின் நினைவில் நீங்காமல் இருக்கும் என்றும் புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார்.
1: மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நாளை முதல் வரும் 17 தேதி வரை ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளுக்கு இந்திய உயர்மட்ட வர்த்தக குழுவிற்கு தலைமையை தாங்கி செல்கிறார். வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், புத்தாக்கம் மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றில் கவனம் செலுத்தி ஐரோப்பாவுடனான இந்தியாவின் பொருளாதார கூட்டாண்மைகளை வலுப்படுத்துவதே இந்த பயணத்தின் நோக்கம் என்று வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமது பயணத்தின் முதல் கட்டமாக திரு கோயல் நாளை ஸ்பெயினுக்கு செல்கிறார். அங்கு நடைபெறும் வர்த்தக வட்டமேசை மாநாட்டில் அவர் பங்கேற்பார். இந்த அமர்வு வாகனத்துறை, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், ரயில்வே, செயற்கை நுண்ணறிவு, குறை கடத்திகள், உணவு பதப்படுத்துதல் மற்றும் சுற்றுலா ஆகிய துறைகளில் உள்ள வாய்ப்புகளை ஆராய்வதற்காக ஸ்பெயின் மற்றும் இந்திய தொழில்துறை தலைவர்களை ஒருங்கிணைக்கும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியர்கள் ஏமன் நாட்டிற்கு பயணம் மேற்கொள்ள விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை வெளியுறவு அமைச்சகம் தளர்த்தி கொண்டுள்ளது. ஏமனில் உள்நாட்டு கலவரம் ஏற்பட்ட நிலையில் கடந்த 2017 ஆண்டு பயணிகள் அங்கு செல்வதற்கு வெளியுறவு அமைச்சகம் சில கட்டுப்பாடுகளை விதித்தது. அங்கு நிலவும் பாதுகாப்பு சூழலை கருத்தில் கொண்டு பயணிகள் அங்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அத்தியாவசியமற்ற பயணத்தை தவிர்க்குமாறு மத்திய அரசு கேட்டுக்கொண்டது. தற்போது ஏமன் நாட்டில் நிலைமை மேம்பட்டுள்ளதை அடுத்து அங்கு செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. நாட்டின் சமூக சீர்திருத்தவாதிகளின் மகத்தான பாரம்பரியத்தை மதித்து அதை பேணி பாதுகாப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று வலியுறுத்தினார். புதுடெல்லி துவாரகாவில் உள்ள மன்னம் சர்வதேச மையத்தில் சமூக சீர்திருத்தவாதியும் சுதந்திர போராட்ட வீரருமான மன்னத்து பத்மநாபனின் சிலை மற்றும் மன்னம் ஸ்மிருதி மண்டபத்தை திரு ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்து பேசினார். அவர் உரை குறித்த கூடுதல் தகவல்கள்.
0: சமூக நீதி, சமத்துவம், கல்வி மற்றும் சமூக சேவைக்காக மன்னத்து பத்மநாபன் வாழ்நாள் முழுவதும் கொண்டிருந்த அர்ப்பணிப்பை அவர் எடுத்துரைத்தார். அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் நல்லிணக்கமான சமுதாயத்தை உருவாக்கும் தேசத்தின் பயணத்தில் மன்னத்து பத்மநாபனின் கொள்கைகள் தொடர்ந்து ஊக்கமளிக்கின்றன என்று அவர் குறிப்பிட்டார். நவீன இந்தியாவின் தலைசிறந்த சமூக சீர்திருத்தவாதிகளில் ஒருவராக மன்னத்து பத்மநாபனை வர்ணித்த திரு ராதாகிருஷ்ணன், கல்வி, சமூக சீர்திருத்தம், சுயசார்பு மற்றும் சமூக சேவை ஆகியவற்றின் மூலம் சமூகத்தின் மேம்பாட்டிற்காக அவரது வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்டது என்று கூறினார். மகாத்மா காந்தியுடன் இணைந்து சமூக ரீதியாக நலிந்தவர்களின் நலனுக்காக போராடுவதில் மன்னத்து பத்மநாபன் ஒரு முக்கிய பங்காற்றினார் என்றும் அவர் குறிப்பிட்டார். வரலாற்று சிறப்புமிக்க வைக்கம் சத்தியாகிரகத்தில் அவரது தீவிர பங்களிப்பை எடுத்துரைத்த திரு ராதாகிருஷ்ணன் அதனை இந்தியாவின் சமூக சீர்திருத்த இயக்கத்தின் வரையறுக்கும் அத்தியாயங்களில் ஒன்றாக விவரித்தார்.
1: நாட்டில் பசுமை பரப்பை அதிகரித்து எதிர்கால சந்ததியினருக்கு ஏற்ற வாழ்விட சூழல் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் 405 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர், வீடுகளில் சூரிய மின்சக்தி அமைப்புகளை மக்கள் நிறுவ வேண்டுமென வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தின் கீழ் பருவநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் 1.25 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகள் நடும் மாபெரும் இயக்கத்தையும் திரு அமித்ஷா தொடக்கி வைத்தார். கத்தார் நாட்டு முன்னாள் இளவரசர் ஷேக் ஹமது பின் கலிஃபா அல்தானி மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தொலைநோக்கு பார்வையுடன் அந்நாட்டின் வளர்ச்சிக்கு துணை நின்றவர் என குறிப்பிட்டுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு விலக்களிக்கப்பட்ட வருங்கால வைப்பு நிதி முறையை செயல்படுத்தும் நிறுவனங்கள் தங்களது நிலையை மேம்படுத்திக் கொள்ளும் வகையில் பொது சலுகை திட்டம் 2026 அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டம் அடுத்த 6 மாத காலத்திற்கு செயல்பாட்டில் இருக்கும் என்று மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 1961 வருமான வரி சட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட வருங்கால வைப்பு நிதி அறக்கட்டளையை நிர்வகித்து வரும் நிறுவனங்களுக்கு இத்திட்டம் பொருந்தும் என்று கூறப்பட்டுள்ளது. தகுதியுடைய நிறுவனங்கள் இணையதளம் வாயிலாக அந்தந்த மண்டல அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் சட்டம் 2026 விதிகளை மீறியதாக நுகர்வோரிடமிருந்து பெறப்பட்ட புகார்களை அடுத்து ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் நிறுவனத்திற்கு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் ஆணையம் 9 பிரிவுகளில் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது.

0: வருகிறது. இதுகுறித்து ஆணையம் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சம்பந்தப்பட்ட உணவு வணிக நிறுவனம் விரிவான விளக்கம் அளிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீறினால் தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. பிரதமரின் முத்ரா கடன் திட்டத்தின் கீழ் 5 லட்சம் ரூபாய் வரை கடன் பெற செயல்முறை கட்டணமாக 350 ரூபாய் செலுத்தக் கோரும் போலி ஒப்புதல் கடிதம் குறித்து பரவும் செய்திகளை மத்திய பத்திரிகை தகவல் அலுவலக உண்மை சரிபார்ப்பு பிரிவு நிராகரித்துள்ளது. முத்ரா நிறுவனம் சிறு தொழில் முனைவோர் அல்லது தனிநபர்களுக்கு நேரடியாக கடன் வழங்குவதில்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. இத்தகைய செய்திகளின் அடிப்படையில் பணம் அனுப்புவதையோ அல்லது தனிப்பட்ட மற்றும் வங்கி விவரங்களை பகிர்ந்து கொள்வதையோ தவிர்க்குமாறு பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய 3 நாடுகள் பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று புதுடெல்லி திரும்பினார். மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூரில் நடைபெற்றன. சமூக சீர்திருத்தவாதியும் சுதந்திர போராட்ட வீரருமான மன்னத்து பத்மநாபனின் சிலையை குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று திறந்து வைத்தார். அகமதாபாத்தில் 405 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப் பணிகளுக்கு இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அடிக்கல் நாட்டினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: நேரம் 6:20. நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், த பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம். நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாக்ஸ் ஜுவல்லர்ஸின் இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
3: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மொத்த விற்பனையில் பொன் விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை ARC காமாக்ஸ் ஜுவல்லர்ஸ்.
5: மயிலாடுதுறை ARC காமாக்ஸ் ஜுவல்லர்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
6: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
7: நம்ம பாரம்பரியமான ARC காமாக்ஸ் ஜுவல்லர்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சு தான்.
6: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
7: ARC காமாக்ஸ் ஜுவல்லர்ஸ், பஜனை மடம் தெரு, மாயவரம்.
6: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
9: வணக்கம். வெற்றி என்பது ஒரே நாளில் நிகழும் அதிசயம் அல்ல, அது தினமும் கடைபிடிக்கப்படும் சிறிய பழக்கங்களின் கூட்டுத்தொகை என்று கூறப்படுகிறது. உலகில் சாதனை படைத்தவர்களின் வாழ்க்கையை ஆராய்ந்தால் அவர்கள் சில எளிய விதிகளை பின்பற்றி தங்கள் வாழ்க்கையை உயர்த்தியிருப்பதை அறியலாம். இதோ அப்படிப்பட்ட சில விதிகள். 21/90 விதி. ஒரு நல்ல பழக்கத்தை 21 நாட்கள் தொடர்ந்து செய்தால் அது வழக்கமாக மாறும். 90 நாட்கள் தொடர்ந்து செய்தால் அது வாழ்க்கை முறையாக மாறிவிடும். உதாரணமாக, தினமும் 1 மணி நேரம் படிக்கும் பழக்கத்தை 90 நாட்கள் கடைபிடித்தால் படிப்பு இயல்பாகிவிடும். நல்ல பழக்கங்கள் சிறிய முயற்சிகளிலிருந்தே உருவாகின்றன. 80/20 விதி. 80% வெற்றியானது 20% முக்கிய முயற்சிகளால் கிடைக்கிறது. எல்லாவற்றையும் செய்வதை விட முக்கியமானவற்றை தேர்ந்தெடுத்து சரியாக செய்ய வேண்டும். 1% மேம்பாட்டு விதி. ஒவ்வொரு நாளும் 1% முன்னேற்றம் அடைந்தால் 1 வருடத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை அடையலாம். தினமும் 1 நல்ல பழக்கத்தை கற்றால் வருட முடிவில் 365 நல்ல பழக்கங்களோடு நாம் மேம்பட்டிருப்போம். சிறிய முன்னேற்றங்கள் பெரிய வெற்றிகளை உருவாக்குகின்றன. 5 வினாடி விதி. ஒரு நல்ல செயலை செய்ய வேண்டும் என்று தோன்றியவுடன் 5 வினாடிகளுக்குள்ளாக அதை தொடங்க வேண்டும். தாமதமே வெற்றியின் முதல் எதிரி. 2 நிமிட விதி. 2 நிமிடங்களில் முடியும் வேலையை உடனே செய்துவிட வேண்டும். அதில் சோம்பல் கூடாது. இதனால் சிறிய வேலைகள் குவியாமல் தடுக்கலாம். 10,000 மணி நேர விதி. ஒரு துறையில் நிபுணராக மாற நீண்ட கால பயிற்சி அவசியம். உதாரணமாக, இசை, விளையாட்டு, ஓவியம் போன்ற

0: துறைகளில் தொடர்ந்து பயிற்சி பெறுபவர்கள் சிறந்து விளங்குகின்றனர். திறமைக்கு மேலாக விடாமுயற்சி முக்கியம். 90/10 விதி. வாழ்க்கையில் நிகழும் சம்பவங்கள் 10%, அதற்கு நாம் அளிக்கும் எதிர்வினைதான் மீதமுள்ள 90%. சூழ்நிலையை விட மனநிலை மிக முக்கியமானது. எந்த சூழ்நிலையை நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள் என்பதிலேயே அதனுடைய விளைவு அடங்கியிருக்கிறது. 70% விதி. 70% தயாரிப்பு முடியும் போதே செயல்பட தொடங்க வேண்டும். நல்ல குணங்கள் நம்மிடமிருந்தே தொடங்க வேண்டும். எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்கிறார் வள்ளுவர். எந்த செயலையும் நன்கு திட்டமிட்டு செய்ய வேண்டும். ஒருவரின் எதிர்காலத்தை மாற்றுவது பெரிய அதிசயங்கள் அல்ல, தினசரி கடைபிடிக்கப்படும் நல்ல பழக்கங்களே ஆகும். இன்று தொடங்கும் ஒரு நல்ல பழக்கம் நாளைய வெற்றியின் அடித்தளம் என்பதை நினைவில் கொண்டு அனைவரும் சிறந்த வாழ்க்கையை உருவாக்குவோம். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு. மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாக்ஸ் ஜுவல்லர்ஸின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாக்ஸ் ஜுவல்லர்ஸ்.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாக்ஸ் ஜுவல்லர்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நேற்று நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
6: இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்திருக்கு.
7: வாவ்,
6: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
8: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
9: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
12: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம், 99 ரூபாய்க்கு சேலை. திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 13 சேலைகள், ரெடிமேட், காலணிகள், பேக்ஸ் அண்ட் லக்கேஜ், காஸ்மெட்டிக்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5-50% தள்ளுபடி. அதுக்கும் மேல ஸ்பெஷல் ஆஃபரா 99 ரூபாய்க்கு சேல் தராங்க. மகாராஜா சில்க்ஸ், திருவாரூர்.
2: லைட் ஹவுஸ் நிகழ்ச்சி இன்று மாலையும் நாளையும் நமது நிலையம் வழங்குள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் நாகை மூரா சென்சன் ரெடிமேட்ஸ், திருவாரூர் மகாராஜா சில்சன் ரெடிமேட்ஸ், திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை. இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜந்தன் மருத்துவமனையின் நலமாய் வாழ். நிகழ்ச்சியில் பற்கள், ஈறுகள் மற்றும் வாய்வெளி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி. சந்தோஷ்குமார் அவர்கள். 6:45 தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் இசைத்துவரிகை கேட்கலாம். 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மங்கள்யான் சூப்பர் கோல்டுரத்தின் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம்.

7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்டின் உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் கத்தரி வெண்டை சாகுபடி. காரைக்கால் மாவட்டம் அத்திப்படுகை விவசாயி டி பாலு அவர்களுடைய நேர்முகம் கேட்கலாம். 8:00 நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸின் காற்றில் வரும் கானம் தொலைபேசி வழி நேர் விருப்பமாக. 8:30 திருவாரூர் மகாராஜா சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் காற்றில் வரும் கானம் தொலைபேசி வழி நேர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 பொன்னியின் செல்வன்கள். 9:30 திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக்கின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் என் சொல்லமுது. வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 10:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் வளரின் இரவு மலரம் கேட்கலாம். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 11:10 துயிலும் முன் கேட்கலாம். இனி நாளைய நிகழ்ச்சி குறிப்புகள். நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருச்சியின் சேலம் மங்களில் மங்கள், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க.

0: மாளிகை, திருவாரூர் மகாராஜா சில்க்ஸின் ரெடிமேட்ஸ், திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை. மேலும் நாளை காலை 11 மணிக்கு தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் நிலைமையை சூழ்க. சிறப்பு மருத்துவ தொடரில் தோல் நோய் தொடர்பான சந்தேகங்களுக்கு நேரடியில் விளக்கம் தருகிறார் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அரசு மருத்துவமனை தொழுநோய் திட்டத்தின் மாவட்ட நோடல் ஆஃபீஸர் டாக்டர் ஜி சீனிவாசன் அவர்கள். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. ஒழுக்கம் உயர்வு தரும் வழங்குகிறார் முனைவர் மு சுதர்சன் அவர்கள் படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:15 காரைக்கால் ONGC காவேரி அசட். காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸின் உழவர்களுக்கு கேட்கலாம். 6:40 இதுவரை ஒளிவிழா வந்தது லைட் ஹவுஸ். நேரில் இன்னும் சில நொடிகள் தொடர்வது மாநில செய்திகள் சென்னையிலிருந்து.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்தில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரம் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்பதில் தவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நியூசிலாந்தில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவில் இதுவரை இல்லாத அளவிலான நல்விளைவுகளை இந்த பயணம் ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரம் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்கவும் இது உதவிடும் என்று குறிப்பிட்டார். பருவநிலை பாதிப்புகளை களைவதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார். அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளித்தல் போன்றவை இதில் அடங்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்பதில் தவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு மாணவர்கள் ஆக்கப்பூர்வமாக பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மகளிர் பாதுகாப்பிற்கு முதலமைச்சர் திரு விஜய் உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் திரு மரிய வில்சன் கூறினார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தவேக அரசு செயல்பட்டு வருவதாக சிறு குறு தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். இன்று தூத்துக்குடியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவர் பேசினார். மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். திமுகவுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நட்புடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இன்று கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவுடன் நட்பு என்பது வேறு, அரசியல் நிலைப்பாடு என்பது வேறு என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெளிவுபடுத்தியதையும் சுட்டிக்காட்டினார். தவேகாவும் திமுகவும் ஓரணியில் இடம்பெற வேண்டும் என்றும் திரு வன்னியரசு தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தவேகவினர் போதைப் பொருளை பயன்படுத்துவதாக குற்றஞ்சாட்டியுள்ளது. இதனை களைவதற்கு தேவையான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் கூறியுள்ளது. தமிழகத்தில் உள்ள பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை 2 லட்சம் குறைந்துள்ளதாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அரசு பள்ளிகளில் போதிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாததும் ஆசிரியர்கள் குறைவாக இருப்பதும் தான் இதற்கு காரணம் என்றும் அவர் கூறியுள்ளார். இதனை களைய தவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ்

0: அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மறைந்த பழம்பெரும் திரைப்பட பின்னணி பாடகி ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் கர்நாடக மாநிலம் மைசூருவில் இன்று நடைபெற்றது. ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். ஆகாஷ்வாணி கோடை பண்பலையின் 27 ஆண்டு உதய விழா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இன்று நடைபெற்றது. இதில் நேயர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தமிழகத்தின் குறிப்பிடத்தகுந்த வானொலியாக கொடைக்கானலில் கடந்த 26 ஆண்டுகளாக இயங்கி வரும் அகில இந்திய வானொலியின் கோடை பண்பலையானது ஆண்டுதோறும் தனது உதய விழா நிகழ்ச்சிகளை நேயர்கள் மத்தியில் கொண்டாடி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோடை பண்பலையின் 27 ஆண்டு உதய விழா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் இளையாம்பாளையம் பகுதியில் உள்ள கல்லூரி ஒன்றில் நேயர் மத்தியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கோடை பண்பலையின் 27 ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு 27 கிலோ எடை கொண்ட கேக் வெட்டி நேயர்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டது. மேலும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து அறிவிப்பாளர்களின் குழு பாடல்கள் செப்புக செந்தமிழ், நாங்களும் நடிப்போம்ல, வீரபாண்டிய பொம்மன் வசனம், திக்குமுக்கு வண்ணத்தூரிகை, தக்குமுக்கு தர்பார், கலக்கல் நேரலை, வானவில் போன்ற வானொலி நிகழ்ச்சிகள் நேயர்கள் மத்தியில் நேரலையாக நடத்தப்பட்டன. இந்த நிகழ்ச்சிகளில் நேயர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பரிசுகளை வென்றனர். போட்டியில் வெற்றி பெற்ற நேயர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முழுவதிலிருந்து கோடை பண்பலை நேயர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டி பூண்டு அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த வகை பூண்டிற்கு தற்போது நல்ல விலை கிடைப்பதாக விவசாயி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என் பேர் சாமிநாதனுங்க. நான் ஊட்டி துணை கிராமம் கவுடர் காலனி வசிக்கிறேங்க. இந்த ஏரியாவில் வந்து பூண்டு, காட்டு, பீட்ரூட்டு, பீன்ஸு இதெல்லாம் பயிரிடுறோங்க. இந்த போகத்தை பொறுத்தளவு பூண்டு கொஞ்சம் எல்லாம் அதிகமாக பயிரிடுவாங்க. இது என் அரசில் பார்த்துருந்தா போன வாரம் இந்த 2-3 வாரமாக கொஞ்சம் ஏற்றமாக விற்கிதுங்க. 300 550 விற்கிதுங்க. ஆனால் பூண்டுக்கு வந்து முட்டு வலி எல்லாம் ஜாஸ்திங்க. இதே வேலை கொஞ்சம் நீடிச்சதுன்னா விவசாயிகளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க.
0: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த 4 நாட்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாவட்ட செய்திகள். பெரம்பலூரில் போதைப் பொருளின் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மினி மாரத்தான் ஓட்டம் இன்று நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை எஸ்டேட் நிலங்கள் அனைத்தும் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தனியார் நிறுவனத்திடமிருந்து வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டன. நாமக்கல் மண்டலத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 6.65 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை விடுமுறை தினமான இன்று வெகுவாக அதிகரித்தது. விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் ஆனந்த் சிங் தங்கப்பதக்கத்தையும் லொஹேக்கர் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கத்தையும் 100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கத்தையும் இந்தியா வென்றது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 3 வெள்ளி, 9 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. சர்வதேச இணைய மகளிர் ஸ்பீட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் அமெரிக்காவின் ரோஸ் அட்வெல்லை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் நீரு தங்கப்பதக்கம் வென்றார். இத்தாலியின் லொனாட்டோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். டொமினிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷௌர்யா பர்த்வாஜ் பட்டம் வென்றார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 மணிக்கு தொடங்குகிறது. இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின்

0: மூன்றாம் நாளான இன்று ஒரு விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிவரும் இந்தியா சற்றுமுன் வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 264 ரன் எடுத்துள்ளது. யஷ்டிகா பாட்டியா சதம் அடித்து சாதனை படைத்தார். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கும் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தன. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணியில் காயம் காரணமாக ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலாக பிரின்ஸ் யாதவ் சேர்க்கப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்தில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரம் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்பதில் தவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:40. நேரில் நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
2: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
5: திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக்.
6: அரசு பதிவு பெற்ற அனுபவமிக்க மருத்துவர்களை கொண்டு சிறந்த முறையில் ஒவ்வொருவரின் தனித்துவத்தை ஆராய்ந்து அதற்கேற்ப ஹோமியோ முறையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
5: என்று மக்கள் சேவையில் திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக், மானந்தியார் தெரு, திருவாரூர். போன் 240275.
6: முன்பதிவிற்கு செல் 9482-40273.
1: நேர்கள் இனி கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
7: உங்கள் கடை காரைக்கால்,
8: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: மேல் நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
8: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
9: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
10: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
9: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
10: தொடர்புக்கு 8925936936.
11: நலமாய் வாழ. பற்கள், ஈறு மற்றும் வாய் வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள்.
12: பல் எடுத்து ஒரு 6 மாதம் 1 வருட காலத்துக்குள்ளார வராங்கன்னா நம்மளால டைரக்டாகவே இம்ப்ளான்ட் பிளேஸ் பண்ண முடியும். அந்த ஸ்பேஸை கரெக்டாக போய் ஆக்குப்பை பண்ணி பிளேஸ் பண்ண முடியும்.
11: முக அமைப்புல எந்த மாற்றமும் வராது,
12: மாற்றங்கள் வராது.
11: அது நம்மளுடைய ஒரிஜினல் பல்லு மாதிரியே இருக்குமா டாக்டர்? அந்த ஷேட்ல இருக்குமா? நம்ம பல்லுக்குன்னு
12: ஷேடு நம்ம கொண்டு வந்துடலாம். ஒரிஜினல் பல்லாட்டமே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது சொல்ல முடியாது. அது கடவுள் கொடுத்தது ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம வந்து அதுக்கு அந்த ஈக்குவல் பெர்ஃபெக்ஷனுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுவோம்.
11: ஆல்மோஸ்ட்
12: வர வச்சுலாம் ஃபங்க்ஷனலாக ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது கடிச்சு சாப்பிட்றப்ப எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும்.
11: நம்மளோட பல்லு இருக்கும்போது நம்ம என்னெல்லாம் சாப்பிட்டோமோ அதே மாதிரி எல்லாமே யூஸ்வலாக சாப்பிட முடியுமா டாக்டர்?
12: மேக்ஸிமம் திங்ஸ் சாப்பிட்றலாம் மேடம். லாங் டேர்ம் ஒரு பொருள் வரணும்னா நீங்கள் வந்து ஒரு எலும்பை போட்டு கடிக்கிறது, பட்டாணியை போட்டு கடிக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். நேச்சுரல் பல், அது யங் ஏஜில் தான் அந்த விஷயங்கள்லாம் கூட கிடைக்க முடியும். நீங்கள் கொஞ்சம் ஓல்டேஜ் ஆனாலே, கொஞ்சம் வீக்காக இருந்துச்சுன்னா அந்த விஷயம் கிடைக்க மாட்டாங்க. அப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் டூத்தில் இவ்வளோ லோடிங் தரலாமானுங்கிறது ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். கடிச்சு சாப்பிட்றாங்க சில பேர் சொல்லியும், பட் இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணுறது இன்னும் உங்களோட அந்த பிரிட்ஜ் வந்து லாங் டேர்ம் வரதுக்கு உதவியாக இருக்கும்.
11: அப்புறம் டாக்டர், இப்போ வந்து பால் பல் இருக்கு, அந்த பால் பல் விழுந்ததுக்கு அப்புறமா பற்கள் முளைக்குது குழந்தைங்களுக்கு. அந்த பற்கள் முளைக்கும் போது பார்த்தோம்னா ஒரு பல் பெருசாக இருக்கும், ஒரு பல் சின்னதாக இருக்கும், முன்னும் பின்னுமாக இருக்கும், பல் கரெக்டான வரிசையில் வராது. சில குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி முளைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை எந்த ஸ்டேஜில் வந்து சரி பண்ணிக்கணும் டாக்டர்? ஏன்னா 14 வயசுக்கு மேலே தான் இந்த சிகிச்சையெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள்

0: சொல்லுங்க டாக்டர், இது எந்த ஸ்டேஜ்லயே வந்துட்டீங்கன்னா சீக்கிரமா சரி பண்ணிக்கலாம் டாக்டர்?
1: கேட்ட கேள்வி நல்ல கேள்வி மேடம். என்னென்னா வந்து பல்லோட அமைப்பு, அதாவது பல்லோட ஷேப்ஸ் வந்து டிஃபர் ஆகலாம். ஏன்னா சென்ட்ரல் இன்சைசன் சொல்லி முன் வெட்டுப்பல் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், பக்கவாட்டு வெட்டுப்பல் சின்னதாக இருக்கும், சிங்கப்பல் வேறு மாதிரி இருக்கும், முன் கடவைப்பல் பின் கடவைப்பல் எல்லாமே வேறு வேறு மாதிரி இருக்கலாம். பட் அந்த அரேஞ்ச்மெண்ட் மாறுறதானே நீங்கள் இப்போ சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அரேஞ்ச்மெண்ட் முன்னும் பின்னுமா, தாடை ஒரு ஒரு தாடை உள்ளாரையும் ஒரு தாடை வெளியிலையும், இல்லை பல்லே வந்து ஃப்ளாரப் ஆகி அப்படியே ஃப்ரண்ட்டில் தூக்கின மாதிரி இருந்ததுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் சில சுச்சுவேஷனில் முன்னாடியே பண்ணுற மாதிரி இருக்கும்.

0: யும் ஒரு தடை வெளியிலையும் இல்லை பல்லே வந்து ஃப்ளாரப் ஆகி அப்படியே ஃப்ரண்ட்டில் தூக்கின மாதிரி இருந்ததுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் சில சுச்சுவேஷனில் முன்னாடியே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நாங்கள் சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9 வயசு குழந்தைக்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது எந்த கண்டிஷன்னா தாடை வளர்ச்சி கம்மியாக இருக்கும், அது கீழ்த்தாடை பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கும், மேல் தாடை பின்னாடி இருக்கும். அதுக்கு பேர் வந்து Class 3 bite சொல்லுவோம். அப்படியே விட்டுட்டோம்னா கீழ்த்தாடை வளர்ச்சி வந்து கண்ட்ரோல் ஆகாமலே இருக்கும். பெருசாக வளர்கிறப்ப பார்த்தீங்கன்னா கீழ்த்தாடை வளர்ச்சி ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அந்த சுச்சுவேஷனை கரெக்ட் பண்ணணும்னா சின்ன வயசுலேயே கரெக்ட் பண்ணாதான் நல்லது. இதை விட்டுட்டா என்னாகும்னா அவங்க மெச்சூர் ஆன பிறகு சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் க்ரோத் மாடிஃபிகேஷன் ஆர்த்தோபெடிக் அப்ளையன்சஸ்ன்னு சொல்லுவோம், இல்லை க்ரோத் மாடிஃபிகேஷன் அப்ளையன்சஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து அந்த ஸ்டேஜில் அதை க்ரோத் பீரியடில் தான் போடலாம், அது 9 இயர்ஸ்லேயே போட்டிருக்கோம்னு வச்சு. அது வந்து மேல் தடையை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துட்டு கீழ்த்தடையோட வளர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணிட்டு கரெக்டான பொசிஷன் வந்த உடனே அப்படியே விட்டுருவோம், அது செல்ஃபாக கரெக்டபுளாக அப்படியே இருந்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். சில பேருக்கு கீழ்த்தடை ரொம்ப பின்னாடி இருக்கும், மேல் தடை முன்னாடி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கீழ்த்தடையை வளர வைக்கிறதுக்கு சில விதமான ஆர்த்தோபீடிக் அப்ளையன்சஸ் வளர்ச்சி உருவாக்கக்கூடிய அப்ளையன்சஸ் அந்த யங் ஏஜ்லேயே போட்டால் தான் சரியாக வரும். அது யூஸ்வலாக 13 இயர்ஸ் அந்த டைம்குள்ளார போட்டுருவோம். அதை கிராஸ் ஆனிச்சுன்னா அதை போட முடியாது, ஏன்னா அந்த மாடிஃபிகேஷன் நம்மளுக்கு கிடைக்காது, அதுக்குள்ளார மெச்சூர் ஆகிடும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. பற்கள், ஈறு மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் தந்தார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்,
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
2: மேல் நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.

0: நேர்களை உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், பூமியின் வெப்பத்தை தணிப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நேர்கள் இனி கேட்கலாம் தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் இசை தூரிகை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
1: மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இசை தூரிகை நிகழ்ச்சியில் தொடக்கமாக சங்கமம் படத்தில்

0: நேயர்களுக்கு உளங்கிணைந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் வில்லரி, திருவாரூர் மகாராஜா செல்சன் ரெடிமேட்ஸ், நாகை மூரா செல்சன் ரெடிமேட்ஸ், தஞ்சாவூர் அணு மருத்துவமனை,
1: திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக். என்று மக்கள் சேவையில் திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருதாச்சலம்.
3: திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் 5 முதல்

0: 50% தள்ளுபடி ஜூலை 13 முதல். மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
1: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
2: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.

0: மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம், 99 ரூபாய்க்கு சேலை. திருவாரூர் மகாராஜா ஆரி சூப்பர் சேல், ஜூலை 13 முதல். சேலைகள், ரெடிமேட் காலணிகள், பேக்ஸ் அண்ட் லக்கேஜ், காஸ்மெட்டிக்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5 முதல் 50% தள்ளுபடி. அதுக்கும் மேல ஸ்பெஷல் ஆஃபரா 99 ரூபாய்க்கு சேலை தராங்க. மகாராஜா சில்க்ஸ், திருவாரூர்.
1: நெல்லை நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உள்ளவர்களுக்கு கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
1: நெல்லை நாளைக்காணி 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்குலூர் எண்ணெய் நீ சொல்லும்போது கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்குலூர் எண்ணெய். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை. மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குகிறார்கள் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்குலூர் எண்ணெய்.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் சக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
1: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலை அள்ள செல்ல பாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்,
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: காரைக்கால் பண்பலை 100.1 நேற்று நாம் இணைந்திருக்கிறோம். இசை கேட்டு இது இசை தூரிகை. நிகழ்ச்சியில் உயிரே படத்திலிருந்து வருகிறது பாடல்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நன்றி. நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறையுடன் சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ். மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: ஹார்ட்வேர் பிளம்பிங் ஐட்டம்ஸ் டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
2: நாளை காலை 7 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி காம்பாக்ஸ் ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னார் சாமி விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை மாலை 5 மணிக்கு நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் உலாவரும் நேர விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்க விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: மற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 இசைத்து வருகை நிகழ்ச்சியில் நிறைவாக ஒழிக்கும் பாடலின் படம் முதல்வன்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் இசை தூரிகை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரம் நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டுமென்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வலுவிழந்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. மேற்காசியாவில் பதற்றத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா மற்றும் ஈரான் மேற்கொள்ள வேண்டுமென்று பாகிஸ்தான் வலியுறுத்தியுள்ளது. பிரேசிலில் நடைபெற்ற சர்வதேச பாரா ஜூடோ போட்டியில் இந்தியாவின் கோகிலா வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று அகமதாபாத்தில் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் 1,25,00,000 மரக்கன்றுகள் நடும் பணியினை தொடங்கி வைத்து அவர் பேசினார். எதிர்கால சந்ததியினரின் நலனை கருத்தில் கொண்டு நாட்டு மக்கள் அனைவரும் மரக்கன்றுகளை நட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மத்திய ஆயுதப்படையினர் கடந்த 7 ஆண்டுகளில் 7 கோடி மரக்கன்றுகளை நட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு பொதுமக்கள் மாற வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நடவடிக்கையாக 101 பூங்காக்கள் இன்று திறக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறினார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வலுவிழந்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணிக்குள் கருத்து வேறுபாடுகள் நிலவுவதை சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக அக்கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் ஒருமித்த கருத்துடன் செயல்பட முடியவில்லை என்றும் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்தார். நீர்வளத்துறையில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து விவாதிப்பதற்காக மாநிலங்களின் நீர்வளத்துறை செயலர்கள் பங்கேற்கும் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இந்த மாநாடு புதுதில்லியில் நாளை நடைபெறும் என்று நீர்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மழைநீர் சேமிப்பு இயக்கத்தின் செயல்பாடுகள் குறித்தும் நீர் நிர்வாகத்தில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்தும் இதில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குஜராத்தில் ஜெகநாத் ரத யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேல் விரிவாக ஆய்வு மேற்கொண்டார். அகமதாபாத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தின்போது பாதுகாப்பு பணியில் ட்ரோன்களும் பயன்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 31,000 மேற்பட்ட காவல்துறையினர் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பீகாரில் கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். இன்று பாட்னாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் மாதிரி பள்ளிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். அரசு பள்ளி வளாகங்களிலேயே உயர்கல்விக்கான பயிற்சி மையங்கள் ஏற்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். மகளிர் மேம்பாட்டிற்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களையும் திரு சாம்ராஜ் சௌத்ரி பட்டியலிட்டார். மத்திய பிரதேசத்தில் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் 21,00,000 மரக்கன்றுகள் நடுவதற்கான இயக்கத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் இன்று இந்தூரில் தொடங்கி வைத்தார். இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக 51,000 நீர்நிலைகள் புனரமைக்கப்பட உள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஹரியானாவில் பள்ளி மாணவர்களுக்கான சீருடையில் கழுத்தை இருக்கும் வகையிலான டை இடம்பெறுவதை தவிர்க்குமாறு மாநில குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. கழுத்தை இருக்குவது போன்ற விபத்துகள் ஏற்படாமல் இருப்பதை தவிர்க்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இதுபோன்ற விபத்துகள் நடைபெற்றதை கருத்தில் கொண்டு அதனை தவிர்க்கும் வகையில் இந்த பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பஞ்சாபில் ஆளும் ஆம் ஆத்மி அரசு நிதி நிலைமையை முறையாக கையாளவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அம்மாநில பிஜேபி தலைவர் திரு கேவல் சிங் திலோன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆம் ஆத்மி அரசு பொறுப்பேற்ற பின்னர் பஞ்சாபின் கடன் சுமை அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வருவாயை பெருக்குவதற்கு

0: அதற்கான நடவடிக்கையை ஆம் ஆத்மி அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் திரு கேவல் சிங் திலோன் குற்றம் சாட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக 126 சாலைகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. டேராடூனில் சுவர் இடிந்து விழுந்ததன் காரணமாக ஒருவர் காயமடைந்தார். 7 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேற்காசியாவில் பதற்றத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா மற்றும் ஈரான் மேற்கொள்ள வேண்டும் என்று பாகிஸ்தான் துணை பிரதமர் திரு இஷாக் தார் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் பிரச்சினைகளுக்கு பேச்சுக்கள் மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்தியாவைச் சேர்ந்த 15 சுற்றுலா பயணிகளின் உடல்கள் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. விபத்து நடந்த பூ குவோக் தீவுகளிலிருந்து உடல்கள் சீமின் நகருக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் மீட்கப்பட்ட 17 பேரில் 16 பேர் அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த 15 இந்தியர்களில் 10 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பங்களாதேஷில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவினால் கடந்த 7 நாட்களில் 44 பேர் உயிரிழந்துள்ளனர். கனமழை காரணமாக டாக்கா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சுமார் 200,000 மேற்பட்டோர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இயற்பியல் ஒலிம்பியாட்டில் இந்தியா 5 தங்கப்பதக்கங்களை வென்றது. கொலம்பியாவின் புக்காரமங்காவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. இதன் மூலம் இயற்பியல் ஒலிம்பியாட்டின் தரவரிசையில் முதலிடத்தையும் இந்தியா பெற்றது. பிரேசிலில் நடைபெற்ற சர்வதேச பாரா ஜூடோ போட்டியில் இந்தியாவின் கோகிலா வெண்கலப்பதக்கம் வென்றார். மகளிர் 52 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிஷா, நிக்கிதா சந்த், காஜல், முஸ்கான், பிரியங்கா ஆகியோர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு அரையிறுதி ஆட்டங்களில் இவர்கள் வெற்றி பெற்றனர். 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஆதித்யா, சிகேந்தர், மௌஷம் சுஹாக், தேவேந்தர் சௌத்ரி, சாகர் மற்றும் சுபம் ராஜ்புத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். டொமினிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷௌரியா பரத்வாஜ் பட்டம் வென்றார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3வது நாளான இன்று ஒரு விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடி வரும் இந்தியா சற்று முன்வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 311 ரன் எடுத்துள்ளது. அபாரமாக ஆடி சதமடித்து சாதனை படைத்த யஷ்டிகா பாட்டியா 113 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கும் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தன. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணியில் காயம் காரணமாக ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலாக பிரின்ஸ் யாதவ் சேர்க்கப்பட்டுள்ளார். இதேபோல் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணியில் வருண் சக்கரவர்த்திக்கு பதிலாக ரவி பிஷ்னோய் சேர்க்கப்பட்டுள்ளதாக கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. சர்வதேச இணைய மகளிர் ஸ்பீட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் அமெரிக்காவின் ரோஸ் அட்வெல்லை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் நீரு

0: தங்கப்பதக்கம் வென்றார். இத்தாலியின் லொனோட்டோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டுமென்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வலுவிழந்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. மேற்காசியாவில் பதற்றத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா மற்றும் ஈரான் மேற்கொள்ள வேண்டுமென்று பாகிஸ்தான் வலியுறுத்தியுள்ளது. பிரேசிலில் நடைபெற்ற சர்வதேச பாரா ஜூடோ போட்டியில் இந்தியாவின் கோகிலா வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
2: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
5: 105 ஆண்டுகால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: நேயர்கள் இணைக்கலாம் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுரத்தின் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
7: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
8: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
9: உழவர்களுக்கு
10: ஏன் சுபாக்கா, விதை பரிசோதனை இருக்குல்ல, அதை பத்தி நிறைய வலைத்தளங்கள்ல அதிகமா வந்துட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
11: விதை பரிசோதனை அந்த அளவு முக்கியம்னு நினைக்கிறேன் பொங்கொடி.
10: ஏன்க்கா அப்படி சொல்றீங்க?
11: ஆமா பொங்கொடி, வேளாண்மையோட முதன்மையான இடுபொருளே விதைகள் தான். அந்த விதை ஒழுங்கா இருந்தாதான் அந்த சாகுபடி சிறப்பா முடிஞ்சு நல்ல மகசூல் கிடைச்சு வருமானம் வரும். அப்போ விதைய பரிசோதனை செய்யறது முக்கியம் தானே பொங்கொடி?
10: கண்டிப்பாக்கா. சுபாக்கா, இந்த விதை பரிசோதனை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்களேன்.
11: பொதுவா முளைப்பு திறன் அப்படிங்கிறது ஒரு விதையிலிருந்து உயிரும் வீரியமுமா கரு முளை விட்டு ஒரு செடிக்கு தேவையான எல்லா பாகங்களுமே வளர்றதுக்கான திறன் ஒரு விதையில இருந்துச்சுன்னா அதை தான் முளைப்பு திறன் சொல்றோம்.
10: ஓ அப்படியாக்கா?
11: ஆமா பூங்கொடி, நல்ல முளைப்பு திறன் கொண்ட விதைகளை விதைச்சோம்னா வயல்ல பயிர்களோட எண்ணிக்கை சரியா இருக்கும், நல்லா செழித்தும் வளரும். இதுக்கு விதை சட்டம்னே ஒன்று இருக்கு. 1966 பிரிவு 7 ஒவ்வொரு பயிருக்கும் குறைஞ்ச அளவு முளைப்பு திறனை நிர்ணயம் செய்யறதுக்காக.
10: சரிக்கா, முளைப்பு திறன் செஞ்சு அதை எப்படி தரம் பிரிக்கிறாங்க?
11: நல்லா கேட்ட பொங்கொடி. முளைப்பு திறன் சோதனை செய்யும் போது நாற்றுங்களை இயல்பானது, இயல்பு இல்லாதது, முளைக்காத விதை, உயிரற்றது, இந்த மாதிரி வகைப்படுத்துறாங்க. ஒரு ஒரு பயிருக்குமே குறைந்தபட்சம் முளைப்பு திறன் இவ்வளவு இருக்கணும் அப்படின்னு இருக்கு பொங்கொடி.
10: அது என்னன்னு சொல்லுங்கக்கா, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
11: மக்காச்சோளத்துக்கு 90% வர முளைப்பு திறன் இருக்கணுமா. நெல்லு, கொள்ளு, எள்ளு, சணப்பு இதுக்கு 80% முளைப்பு திறன் இருந்தாலே போதுமா. சோளம், கம்பு, கேழ்வரகு, துவர, உளுந்து, தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு, பட்டாணி, பிரெஞ்சு பீன்ஸு, அவரை இதுக்கு 75% முளைப்பு திறன் இருந்தாலே போதுமானதான். நிலக்கடலை, சூரியகாந்தி, ஆமணக்கு, சோயாபீன்ஸு, கத்திரி, தக்காளி, கீரை, முட்டைக்கோசு, நூல்கோசு, வெங்காயம், முள்ளங்கி, டர்

0: கொத்தவர, முருங்க, கொளிஞ்சி, தக்கப்பூண்டு, இதுக்கெல்லாம் 70% முளைப்பு திறன் இருந்தாலே போதுமானதா? நம்ம பருத்தி, வெண்டை, காலிஃபிளவர், மல்லி, இதுக்கெல்லாம் 75% இருந்தாலே போதுமானதா? பூசணி, தடியங்காய், பாகல், மிளகாய், புடலை, பீர்க்கு, சுரை, தர்பூசணி, பப்பாளி, இதுக்கு 60% முளைப்பு திறன் இருந்தாலே போதுமானதா பூங்கொடி?
1: சரிக்கா, விதை பரிசோதனை செய்யறதுக்கு விதை மாதிரி எல்லாம் எப்படி எடுக்கிறது?
0: இதுக்கு விவசாயிங்கெல்லாம் இருப்பு வச்சிருக்கிற விதையிலிருந்து விதை மாதிரியை எடுத்து விதை பரிசோதனை நிலையத்துக்கு அனுப்பணும் பூங்கொடி. ஒரு ஒரு பயிருக்குமே மாதிரி எடுத்து அனுப்ப வேண்டிய அளவு மாறுபடும்.
1: அப்படியாக்கா?
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரத்தின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், காரைக்கால்.
3: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல. மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்,
5: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
3: நேர்ல நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
6: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின்
7: உழவர் அரங்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
2: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
3: அது ONGC-யோட சின்ன வகை ரிகுமா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
2: அதுல என்ன தாத்தா எடுப்பாங்க?
3: கச்சா எண்ணெய் எடுக்கிறாங்க.
2: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
3: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ் சரக்கு லாரி மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
2: தாத்தா ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
4: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
3: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
4: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
2: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
5: என்ன செல்வியக்கா, கையில பைய தூக்கிட்டு கிளம்பிட்டீங்க, எங்க போறீங்க?
6: நாளைக்கு சமைக்கிறதுக்கு காய்கறி இல்ல சுபா, அதான் போய் மார்க்கெட்ல வாங்கிட்டு வருவோம்னு போயிட்டு இருக்கேன்.
5: அது சரி, உங்க அப்பா நம்ம ஊர்லயே முன்னோடி இயற்கை விவசாயி, ஆனா நீங்க தினமும் காய்கறி கடையில வாங்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்குக்கா.
6: அதெல்லாம் சரிதான் சுபா, எல்லா காய்கறியுமா நம்ம கொள்ளையில போட முடியும், அதனாலதான் இல்லாத போய் வாங்கிட்டு வரலான்ட்டு போயிட்டு இருக்கேன்.
5: ஓ, அப்ப காய்கறி இருக்கு.
6: என்ன இப்படி கேட்டுட்டு சுபா, நாங்களே ஒரு விவசாய குடும்பம்னு நீ முன்னாடியே சொல்லிட்ட. அப்படி இருக்கும் போது எங்கள்கிட்ட காய்கறியை நாங்க விளைவிக்காமையா இருப்போம்?
5: அப்ப கத்தரி வெண்டை இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாம் போட்டிருக்கீங்களாக்கா?
6: அதெல்லாம் போட்டிருக்கோம் சுபா. அந்த செடிகளை பராமரிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு தகவல் கிடைச்சா நல்லா இருக்கும்.
5: அதுக்கே செல்வியக்கா எப்படி கவலைப்படுறீங்க? இன்னைக்கு நம்ம விவசாய நிகழ்ச்சியில கூட கத்தரி வெண்டை சாகுபடி செய்யற ஒரு விவசாயி தான் பேச போறாங்க. நம்ம காரைக்கால் மாவட்டம் அத்திப்படுகையில இருந்து டி பாலு அப்படிங்கிறவங்க தான்க்கா பேச இருக்கிறாங்களா? வணக்கம் நேர்களே, இன்றைய நம்ம விவசாய நிகழ்ச்சியில காய்கறி சாகுபடி செய்யற ஒரு விவசாய சந்திக்க இருக்கிறோம். நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க, அவங்களோட விவசாய அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க காத்திருக்காங்க. வணக்கம் ஐயா.
7: வணக்கம்.
5: சொல்லுங்க, எங்கிருந்து வரீங்க ஐயா?
7: அத்திப்படுகையில இருந்து வரோம்.
5: எத்தனை வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க?

0: எனக்கு தெரிஞ்ச நாள்லேருந்து நான் விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கேன்.
1: முதன்மை தொழில் இப்போ விவசாயம் தானா, வேற எதுவும் பண்றது இல்லை?
0: வேற ஒன்றும் இல்லை.
1: உங்க வயது என்னங்கய்யா?
0: வயசு எனக்கு 62.
1: முழுமையாவே நீங்க விவசாயம் தான் பண்றீங்க, அதுலயும் எப்படிங்க? காய்கறி மட்டும் தானா?
0: காய்கறி, பருத்தி, நெல் விவசாயம் எல்லாமே செய்வோம். சீசன் தகுந்த மாதிரி தைப்பாசம் போனாக்கா காய்கறியில வருவோம், அதுக்கு வந்து நஞ்சையில இருப்போம்.
1: சரிங்க, இப்ப குருவையில போட்டிருக்கீங்களா?
0: குருவை போடல, சம்பா போட்டு அடுத்தது தான். சம்பா முடிஞ்ச கையோட தான் நாங்க வந்து அடுத்தது வந்து புஞ்சிக்கு போயிடுறது.
1: உங்க பகுதியில் அதிகமா காய்கறி சாகுபடி செய்வாங்க?
0: காய்கறி அதிக சாகுபடி அட்டிப்புல இருந்து கரைக்காலுக்கு வந்துட்டு இருந்தது, இப்ப அது மாறி போச்சு. இது
1: ஏன்?
0: ஏன்னா மண்ணெல்லாம் காளா போட்டு மண் எடுத்து அந்த படுவையே வீணடிச்சிட்டாங்க. இப்போ நாங்களாம் வந்து காளா போட்டு அந்த மண்ணெலாம் வீணடிக்கல, அதனால அந்த நேரத்தில் பழம் செஞ்சிட்ருக்கோம்.
1: அந்த மண் வளம் வந்து போயிடுச்சுன்னு சொல்கிறீங்களா?
0: பாதி இது எல்லாம் சும்மாவே தரிசாக தான் கிடக்குது.
1: சரிங்க, நீங்கள் வந்து நெல் விவசாயம் சம்பா மட்டும் தான் போடுவீங்க? ஒரு போகம் தான்
0: சம்பா, அடுத்தது அதில் பருத்தி போடுவோம்.
1: அதில் பருத்தி பருத்தி போட்டுருங்களா? அந்த வருஷம்
0: இந்த வருஷம் போட்டு போன வருஷம் நல்லா இருந்தது, இந்த வருஷம் போட்டோம். மழையினால ரொம்ப பாதிப்புட்டுது, செடி கிளம்ப முடியாது. மழையில் களை வெட்டி போட்டுருது, திரும்பி மழை பெஞ்சோம், பில்லு அதிகமாக மண்டி போய் ஒன்றும் பண்ண முடியல, ஆள் கிடைக்கல களை எடுக்கிறதுக்கு. அதனால் அதை கொஞ்சம் இதாகிட்டு ஒரு 200 தெரிஞ்சு அதுவும் பார் அணைக்க முடியாது போட்டோம்.
1: மகசூல் எப்படியா கிடைச்சது
0: இந்த வருஷம்? மகசூல் பருத்தியில் கிடையாதுமா. பருத்தியில் நான் எடுத்ததே வந்து மொத்தமாக வந்து ஒரு 600 தான் எடுத்துருவோம்.
1: எவ்வளோ போட்டிருந்தீங்க?
0: 4.5 போட்டிருந்தேன். 4.5 ஒரு 200 தான் கொஞ்சம் ஓரளவு தேர்ந்துச்சு, அதுலேயும் பில்லுனாலே ஒன்றும் செய்ய முடியல. என்னால்
1: களைக்கொல்லாம் அது பயன்படுத்தலையா?
0: களைக்கொல்லி அடிச்சும் மேலே மேலே திரும்பி திரும்பி களைக்கொல்லி அடிச்சு என்ன செய்யறது, மழை பெய்யப்பே பில்லு தான் முளைக்குது. களைக்கொல்லி அடிச்சதும் களை கொஞ்சம் இதாகவும் திரும்பி மழை பெய்யும் போது தண்ணி இறக்கிறோம், அதுலேயும் திரும்பி களை தான் முளைக்குது. ஏன்னா அது பாறை அணைச்சிருந்தோம்னா ஓரளவு வந்து பாறையில் ஏறி பில்லு உள்ளே போயிடும், அதனால கொஞ்சம் அழிஞ்சு போயிடும். அது ஒன்றும் பண்ண முடியல அந்த நேரத்தில். இப்போ காஞ்சி போய் களையும் பாறை அணைக்க முடியல.
1: மழையினாலையும் களையினாலையும்
0: களையினாலும் அது ரெண்டாவது தான் வண்டி அந்த டயத்துக்கு நம்மளால் போக முடியலங்க, அதனால் பாதிப்பு தான்.
1: சரிங்க,
0: அதுக்கே ஒரு 600 தான் எடுத்திருக்கேன்.
1: எடுத்து என்ன பண்ணீங்க?
0: எடுத்து கடையில் போட்டுட்டோம்.
1: உடனே கொடுத்துருவீங்களா?
0: உடனே கொடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி நான் இருப்பு வச்சுட்டு தான் போடுவேன், இப்போ அதுமாதிரிலாம் போடல. என்னடா நம்மள்ட்ட இருந்தாலும் இருப்பு வைக்கிறதுக்கு
1: இருந்தது போட்டுட்டீங்க. சரிங்க, இப்போ காய்கறியில் என்னென்ன போட்டிருக்கீங்க?
0: காய்கறியில் வந்து வெண்டி போட்டிருக்கோம். வெண்டி வந்து தைப்பட்டம் போட்டேன், கஜாரிங்கிற ரகம் போட்டிருந்தேன்.
1: எப்போது அதான் போடுவீங்களா?
0: அதுக்கு முன்னாடி வந்து நிர்மல் போட்டேன், இந்த நல்லா கஜாரி மாற்றி போட்டேன்.
1: இதெல்லாம் ஹைப்ரிட் ரகம் தானே?
0: அது வந்து நல்லா மகசூல் நல்லா இருந்தது, நல்லா வந்து 100 போட்டிருந்தேன், அதில் எனக்கு நல்லா ஈல்டும் கிடைச்சது, நல்லா இருந்தது.
1: இப்போ போட்டிருக்கிறது 100
0: அது முடிஞ்சிடுச்சு. மாசி பட்டம் வந்து என்னங்க 600 ரகம் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வர வச்சு அந்த ரகம் போட்டு ஒரு 50 அதுதான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு, இப்போ காப்பறிச்சிட்டு இருக்கேன்.
1: 7 ரகம் இப்போ உங்கள்கிட்ட இருக்கு?
0: இருக்கு.
1: கஜாரி சொன்னீங்க,
0: கஜாரி வந்து அதெல்லாம் முடிஞ்சிட்டு சீசன் அதை முடிச்சிட்டோம்.
1: எத்தனை பட்டம் போடுவீங்க?
0: தை பட்டம் போடுவேன், அடுத்தது வந்து மாசி பட்டத்துக்கு மேலே மாசிக்கு மேலே போடுவோம் ஒரு பட்டம். அது இது முடியும், அதை ஆரம்பிப்போம். இப்போ அதுதான் காய்ச்சிட்டு இருக்கு, இப்போ காய்ச்சி கடைக்கு போட்டுட்டு
1: இருக்கு. சரிங்க, ரெண்டு பட்டத்தில் போடுறீங்கல்ல, எது வந்து நல்ல மகசூல் கிடைக்கும் உங்களுக்கு?
0: தை பட்டத்தில் போட்டது நல்ல மகசூல் வரும், இப்போ வந்து ஆனால் பூச்சி தொடர்ந்துரும் அதிகமாக இருக்கு. தை பட்டத்தில் வந்து நல்ல மகசூல், அதான் கஜாரி நல்லா இருந்தது.
1: மாசி பட்டத்தில் போட்டால் பூச்சி தாக்குதல் வரும்,
0: ஒரு 10 ஒரு மருந்து அடிச்சு தான் ஆகும்.
1: என்ன மாதிரியான பூச்சி வரும், காய் புழுவா எப்படி?
0: வெள்ளை ஈ அதிகமாக உழுது, உள்ளே போனீங்கன்னா பிசு பிசுன்னு தழையெல்லாம் மேலே உடம்புலாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போனாலே வந்து ஈ கடிக்கிறமே கடிக்க முடியும். நைஸாக இருக்கும் பூச்சி, கண்ணுக்கு தெரியாத வெள்ளை பூச்சியாகவே இருக்கும்.
1: இலைங்கள்லாம் அப்படியே படர்ந்துருக்குமா?
0: அப்படியே உள்ளே போகும்போதே நமக்கே வந்து என்னன்னா பூச்சி கடிக்கிறது ஒரு தான் தெரியும், நைஸாக தான் இருக்கும். அது புகையான்னு சொல்கிறாங்க, புகையா மாரி தான் இருக்கும் அந்த பூச்சி. ரெண்டாவது என்னன்னீங்கன்னா இப்போ வந்து இந்த காலகட்டங்களில் வந்து மழை அதிகமாக இருந்தாக்கா அந்த பூச்சி வந்து கொஞ்சம் கம்மியாகும். மழை இல்லாத போனதான் இப்போ என்னன்னீங்கன்னாக்கா சப்பாத்தி பூச்சி அதிகமாக உழுது.
1: அந்த வெயிலில் அதிகமாக வந்து சப்பாத்தி பூச்சி உழுது, அதுவும் வருது. வெள்ளையும் இருக்கு,
0: வெள்ளையும் இருக்கு.
1: சப்பாத்தி
0: சப்பாத்தி பூச்சி அடித்தோம்னாக்கா வெள்ளைக்கு மருந்து அடிக்கணும், மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். ரொம்ப
1: காய்ப்புழு இருக்கா?
0: காய்ப்புழு வந்து அதிகமாக இல்லைம்மா, நார்மலாக தான் இருக்கு. ஆனால் மருந்து அடிக்கிறதுனால அந்த காய்ப்புழுலாம் கொஞ்சம் இதாக இருக்கு.
1: 50 வெண்டை போட்டிருக்கீங்க?
0: 50 போட்டு.
1: வேற எதுவும் காய்கறி போட்டிருக்கீங்களா?
0: வேற கத்திரி ஒரு 50 இருக்கும், கத்திரி வச்சுருந்தேன். கத்திரியில் வந்து ரொம்ப லாபத்தை நான் பார்க்க முடியும். அது கத்திரி வந்து ரகம் வந்து சரியில்லை, நம்ம அதுக்கு முன்னே சந்தையில் தான் வேற வாங்கி கண்ணு வாங்கி விற்பேன், அவங்க கொடுக்குற கண்ணு வந்து சரியான கண்ணாக இல்லை.
1: இதுவும் ஏதாவது ஆராய்ச்சி நிலையத்தில் வாங்கி போடலாம்ல? பாலூர் எவ்வளோ ரகங்கள்லாம் இருக்கு, அண்ணாமலை.
0: பாலூர் ரகலமாக இருக்குமா? அந்த டயத்தை நம்ம போய் வாங்க முடியலம்மா, நம்ம போய் அந்த நேரத்தில் போய் வாங்க முடியல.
1: பொய்யூர் கத்திரிக்காய், நிறைய கத்திரிக்காய்க்கே
0: ரகம், பொய்யூர் கத்திரிக்காய் தான் அந்த சந்தையில் வாங்கி கண்ணு வச்சுப்பேன். கத்திரி பழத்து ரகமும் நல்லாயிருக்கும், பறவைக்கு அந்தாண்ட உள்ள ரகம் அங்கேருந்து கொண்டாந்து கொடுப்பாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து கண்ணு அவங்க வந்து பிடுங்கி ஒரு 3-4 சென்று வச்சுருந்தா நம்மள்ட்ட கண்ணு வருது. நான் அதுக்கு முன்னே கண்ணு நானே தயார் பண்ணி உற்பத்தி பண்ணி நானே வைப்பேன். இப்போ அதுமாதிரி தான் செஞ்சேன். இப்போ வந்து நினைக்கிறீங்கன்னா இப்போ அந்த அருமதோரில் ஒரு உரக்கடை இருக்குது, அவர்கிட்ட ரகம் கேட்டேன், அவர் வந்து நாட்டு ரகம் தாங்க நல்லாயிருக்கும் கொடுத்தாரு, அந்த ரகத்தை வாங்கி விட்டேன். அந்த ரகம் என்ன செஞ்சதுன்னு கேட்டிங்கனாக்கா செடி நல்லா பெரிய பெரிய செடியாக இருந்தது, நல்லா தான் இருந்தது. நாட்டு ரகம் நல்லா தான் இருக்குது, ஆனால் காய் பறிக்க முடில, செடிக்குள்ளே போக முடியல, வெறும் முள்.
1: நாட்டு கத்திரி,
0: நாட்டு கத்திரி தான் அது கொடுத்தாரு, ஆனால் நல்லா இருக்குது, இங்கே டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்குது. ஆனால் செடி போய் களை வெட்ட

0: உள்ள போகல காய் பச்சோம்னா கையெல்லாம் காய் உள்ள குத்துது.
1: நாட்டு ரகங்கிறதுனால அது கூட ஒரு தனி சிறப்பாக இருக்கும்.
0: அது அது ஏதோ நல்லா, ஆனால் திங்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா இருக்கு. நானே கத்திரிக்காய் திரும்ப திங்க மாட்டேன், நானே சாப்பிட்றேன். அந்த கத்திரிக்காய் சாப்பிடும் போது நமக்கே வந்து ஆனால் பறிக்க முடியல, உள்ளே போய் கலவட்ட முடியல.
1: என்ன கலர்ல இருந்துச்சு, எப்படி இருந்தது?
0: நம்ம நாட்டு ரகம் எப்படி எந்த அளவுக்கு கலர் ஏறுமோ
1: ஊதா கலர்,
0: அந்த கலர்லாம் நல்லா இருக்கு. ஆனால் செடி இலைய பெருசு பெருசாக ஒன்றும் நல்லா இருந்தது. அதனால அந்த ரகத்தை திரும்பி அந்த 2000 ஈடுக்கு அந்த ரகத்தை உற்பத்தி பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக இருக்க. அந்த மழைகளை தூரிஞ்சுன்னா திரும்பி களை கொத்திவிட்டு ரெண்டாவது அதை அதில் செடியை கலப்பி பார்ப்போம்னு இருக்கேன்.
1: விதைக்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களா?
0: அதான் எடுத்து வச்சிருக்கேன், இருக்கு அந்த வேற இருக்கு. ஆனால் அது முள்ளு பறிக்கும் போது தான் கையெல்லாம் கொடுத்ததுனால பறிக்குது.
1: இது வெண்டையிலுமே சுனையெல்லாம் இருக்கும், பறிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லை?
0: வெண்டையில் அது வந்து கை உரை போட்டுக்கிட்டு தான் பறிப்போம். அதனால ஒரு வரைக்கும் 2 வரையை போட்டு பறிச்சோம்னாக்க ஓரளவு தாங்கும், இல்லைனா கை ஓட்ட போட்டு.
1: வெண்டை சாகுபடியில் ஆரம்பத்துலேருந்து என்னென்னலாம் பண்ணுவீங்க சொல்கிறீங்களா?
0: ஆரம்பத்தில் புழுதி ஒரு 4-5 சாலை புழுதி அடிப்போம். நாட்டு உரம்
1: என்ன மண் உங்களோடது?
0: என்ன களிமாய் மண் இருக்கு, மலச்சாரி கொஞ்சம் இருமண்ணும் கலந்ததும் இருக்கு. இப்போதைக்கு இருக்கிறது வந்து களிவாய் மண்ணில் தான் இப்போ இருக்குது.
1: சரி,
0: ஒரு இருமண்ணில் உள்ளதே வந்து முடிச்சிட்டேன், அதை முடிச்சிட்டேன். அது செடியோடு தான் பெருசாக நிற்குது. திரும்பி அதை மாற்று பயிர் வந்து நெல் தெளிக்கலாம்ங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன்.
1: நெல்
0: தெளிக்கலாம்,
1: வெண்டைக்காய் போட்ட இடத்துல. சரி, ஃபஸ்ட்டு 5 சால் ஓட்டணும்னு சொன்னீங்க, அப்புறம்?
0: 5 சால் பிடிக்குன்னா ஃபஸ்ட்டு 2 சால் ஓட்டி போடுவோம். ஒரு வாரம் சென்று திரும்பி 2 சால் ஓட்டுவோம். திரும்பி அப்புறம் ரொட்டேட்டர் விட்டு மேலே ஒரு சலவை பிடிச்சிடுவோம். திரும்பி விரைய போட்டு பட்டம் பிரித்து விரைய போட்டுருவோம்.
1: எவ்வளோ இடைவெளி?
0: 3 அடிக்கு 2.5 அடி 2.5 கால் வச்சு போடுவோம். வண்டி உள்ளே போகிறதுக்கு இடைவெளியாக தான் போட்டுட்டு தண்ணி விட்டு விரைய போட்டுருவோம். விரைய போட்டு அது பதமாக இருக்கும்போது விரைய போட்டு பருத்தி போகிற மாதிரி தான்.
1: 2 விதை போடுவீங்களா?
0: 2 விதை போடுவோம். சமயத்தில் 3 விருந்தால் வேறு 3 விதையும் விட்டுருவோம். போட்டு விட்டு திரும்பி என்ன, 2 நாளில் எரிக்கொல்லி பிடிச்சிடுவோம்.
1: எரிக்கொல்லினா
0: களைக்கொல்லி. பட்டத்தில் பிடிச்சிட்டோம்னா அதில் இடையில முளைக்கிற களையெல்லாம் எல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும். ஏன்னா தண்ணி உங்களுக்கு ஈரத்தினால அந்த களையெல்லாம் முடியாரும். பிடிச்சி விட்டோம்னா அது விரை முளைச்சி மேலே வரமோ அது இதெல்லாம் சுத்தமாக காலியாகிடும்.
1: விதை முளைக்கிறதுக்குள்ளே களைக்கொல்லி அடிச்சு களைகளை இது பண்ணிவிடுவீங்க?
0: கண்ட்ரோல் பண்ணிடுவோம்.
1: சரி,
0: அதில் வந்து ஒன்றார இருக்கிற களை வந்து வெட்டும் போது சரியாக வந்துடும். உடனே வெட்டி திரும்பி தண்ணி விட்டு ஒரு 5 நாளில் திரும்பி தண்ணி விட்டுருவோம். தண்ணி விட்டு திரும்பி அந்த என்ன செய்வீங்கன்னா திரும்பி களை பெற்றுவோம். அந்த செடிக்கு பட்டத்தை மட்டும் களை பறிச்சிட்டு அது ஒரு கணக்கை விட்டு இந்த பட்டம் பிரிக்க போகிறோம். 3 அடிக்கு அந்த இடையில டில்லர் விட்டு பட்டம் பிரிச்சிடுவோம். பட்டத்தை பிரித்து உரத்தை போட்டு விட்டுற வேண்டியதான்.
1: என்ன உரம் போடுவீங்க?
0: ஃபஸ்ட்டு கை ஒரு கை நாட்டு எரு அள்ளி வைப்போம். அப்புறம் 20 கிலோ டிஏபி, ஒரு 20 கிலோ டிஏபி போட்டுப்போம். ஒரு 20 கிலோ 20 கிலோ ஒரு 5 கிலோ யூரியா கலந்துப்போம்.
1: சரி,
0: அதை மூணையும் மிக்ஸ் பண்ணி பட்டத்தில் போட்டுவிட்டு பாறை அணைச்சிடுறது.
1: நிறைய பேர் இயற்கை முறையிலேயே காய்கறி சாகுபடி செய்கிறாங்களே, நீங்கள் அந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? அது மாதிரி பண்ணலாமா?
0: இயற்கை முறையில்னா செடி கிளம்ப மாட்டேங்குமா? ஏன்னா நம்ம ரசாயன உரமும் கலந்து போட்டால் தான் செடியை கலப்ப முடியாது. தவிர
1: அந்த அளவு மண் அப்படி இருக்குது, போட்டால் தான்
0: வளங்க இதாக போயிடுது. ரெண்டாவது என்னன்னா, நாங்கள் வந்து எரிக்கொல்லாம் வர அடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதான் உள்ள கருத்து.
1: இப்போ நீங்கள் என்னதான் நீங்கள் இயற்கை உரங்களை பயன்படுத்தினாலும் இப்போ களைக்கொல்லாம் பயன்படுத்துகிற மாதிரி தான் இருக்கு. அதை ஆள்களை எடுக்க வருது சாத்தியம் இல்லையா?
0: ஆளுக்கு இப்போ வர மாட்டேங்குது. நீ சாயந்தரம் ஆளுக்கு சொல்லிட்டு வந்தோம்னா மறுநாள் போய் விட்டோம்னா வர மாட்டேங்குது. அதுக்கடி பலன் விட்ட வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கு ஈரம் இருக்கும்போது வெட்டி அணைச்சாதான் அந்த கொள்ளையை, அது ஈரம் இல்லாதப்போ வெட்ட முடியல, அதான் விட்ட வேண்டியதாக இருக்குது. அதுமாரி விவசாயத்தில் பல இது சிக்கல் அதுதான். ஆள் கிடைச்சாக்கா வண்டி கிடைக்க முடியாது, வண்டி கிடைச்சா ஆள் கிடைக்க முடியாது.
1: சரி, வெண்டையில் வேற என்ன கவனிக்கணும்?
0: வெண்டையில் வந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா ரகம் நல்லா இருக்கணும் மெயினாக, அதுதான்
1: விதை தேர்வு ஃபஸ்ட் நல்லா இருக்கணும்.
0: ரெண்டாவது மண்ணோட வளம் கொஞ்சம் நல்லா இருக்கணும். மண்ணில் எரு நாட்டு எரு அதிகமாக இருக்கணும், இருந்தால் தான் வெண்டி வந்து வீரியமாக நல்லா கிளம்பும்.
1: எப்பயிலேருந்து காய்க்க ஆரம்பிக்குங்க?
0: வச்சு ஒரு 20 நாள் 25 நாள் காப்பறிக்கலாம். செடி போட்டு அதுலேருந்து ஒரு 25வது நாளே காப்பறிக்கலாம். மண்ணோட வளம் நல்லா இருந்ததுன்னா 25வது நாளே காப்பறிக்கலாம்.
1: வியாபாரம்லாம் எப்படி பண்ணுறீங்க?
0: கூட தூக்கி வியாபாரம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து டெய்லி ஒரு 5 கிலோ 10 கிலோ கேட்பாங்க. அவங்களுக்கு கொடுப்போம். பாக்கி இருக்கிறது வந்து திருநள்ளாறு காய்கறி கடையில் போட்டுருவோம்.
1: கடைகளில் போட்டுருவீங்க? சின்ன வியாபாரிங்க வந்து கேட்டாங்கன்னா
0: அவங்க கேட்டால் அதுக்கு முன்னாடி போன வருஷம்லாம் 2 பேருக்கு கொடுத்துருந்தேன். இந்த வருஷம் ஒரு ஆள் தான் வந்து கேட்டாங்க. அவங்க ஒரு ஆளுக்கு 5 கிலோ கேட்பாங்க, சமயத்தில் 10 கிலோ கேட்பாங்க, சந்தை அன்னைக்கு வந்து 5 கிலோ கேட்பாங்க. அவங்களுக்கு கொடுத்துட்டு பாக்கி கொண்டு கடையில் போட்டுருவோம்.
1: சரிங்க, இப்போ எத்தனை நாள் பயிராக இருக்கு?
0: இப்போ வந்து 1 மாதத்துக்கு மேலே ஆகிடுது. 40 நாள் பயிர் எனக்குமா இருக்கு.
1: 40 நாள் பயிர், அப்போ 20 நாள்லேருந்து நீங்கள் பறிச்சுட்டு தான் இருக்கீங்களா?
0: காய் கொஞ்சம் அதிகமாக உழுது.
1: இப்போ இன்னும் அதிகமாகுமா குறைய ஆரம்பிக்குமா?
0: இப்போ உங்களுக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் அதிகமாக ஒடியாரோம், அதுக்கு அந்த காய் கொஞ்சம் நார்மலாக குறைய ஆரம்பிச்சிடும்.
1: ஓஹோ,
0: கஜாரின்னு சொல்ல பாருங்க, அந்த ரகத்தையே திரும்பி நான் வந்து உற்பத்தி பண்ண முடியும்.
1: ஹைபிரிடு விதையே?
0: ஹைபிரிடு விதையே இந்த கஜாரி ரகம் இருக்குங்க, நிர்மல் கஜாரி, இதெல்லாம் வந்து திரும்பியும் வந்து காய் ஈடு கொண்டாட முடியும்.
1: செடியை
0: மருதாம்பா நறுக்கி விட்டுட்டு திரும்பி என்ன சொன்னீங்கன்னா கொத்தி அந்த செடிக்கு அந்த பாருக்கு நேரம் கொத்தி விட்டுட்டு திரும்பி அந்த லைட்டாக கொத்தி பாறை அணைச்சி விட்டுட்டு உரத்தை போட்டோம்னா திரும்பியும் அந்த காய்க்கு ஈடு கொண்டு வந்துடலாம், நல்லா காய்க்கும். ஆனால் எங்களால் செய்ய முடியல, ஏன்னா ஆழத்தை நல்லா வெட்டணும். இந்த பாறை நல்லா

0: வெட்டி விட்டு திரும்பி எல்லாம் கட் பண்ணி எல்லாத்தையும் மேலே உள்ள செடியெல்லாம் ஒரு அளவு மேலே இருக்கும், அதெல்லாம் கட் பண்ணி விட்டு எல்லாத்தையும் எல்லாம் ஒரு அரைடி ஒரு அடி வச்சு கட் பண்ணி விட்டுட்டு திரும்பி கிளம்புனா அந்த செடி நல்லா காய்க்கும். போன வருஷம் திரும்பி அதை காய்க்க வச்சுருந்தேன், நிர்மல் போட்டிருந்தேன், திரும்பி அதை என்னஞ்சா ரெண்டாவது ஈடு திரும்பி அதை தான் வச்சு காய வச்சு.
1: முதல் ஈடு எப்படி இருந்துச்சு, ரெண்டாவது ஈடு?
0: முதல் ஈடோட ரெண்டாவது ஈடு தான் நல்லா காய்க்குமா. எனக்கு நிர்மல் வந்து ரெண்டாவது ஈடு நல்ல கையெழுத்து கிடைச்சிது, ஒரு செடிக்கு 50 கால அளவுக்கு பறிச்சேன், நல்லா ரெண்டாவது ஈடு தான் அந்த அளவுக்கு தூர் கட்டியிருந்தது.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம்.

ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை

0: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC ல 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல.
1: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
2: சுபா, நிகழ்ச்சியில காரைக்கால் மாவட்டம் அத்திப்படுகை டி பாலுங்கிறவங்க கத்தரி வெண்டைய பத்தி எவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வராங்க பத்தியா. அதுவும் கத்தரிக்காயில பல ரகங்கள் இருக்குதான், அதெல்லாம் தேர்ந்தெடுத்து அவர் சாகுபடி பண்றாராம்.
3: அதுல இந்த நாட்டு கத்திரின்னு சொன்னாங்களே, ஒரே முள்ளா இருக்குமாமே, அதை நீங்க வாங்கி போடுங்களாக்கா, எப்படி இருக்குன்னு தான் பாப்போம்.
2: சரி சுபா, ஒரு தடவை வாங்கித்தான் போட்டு பாப்போமே.
3: வேற எதுவும் காய்கறி நீங்க செஞ்சு பாக்கலையா? கொடி வகை காய்கறிலாம்.
4: கொடி வகை காய்கறி தான் நம்ம செய்யணும். சோளம் போடுவேன், இந்த டிப்பு வந்து சோளம் போட்டேன். இப்போ போய் பாருங்களேன், சோள செடி இவ்வளவு இருக்கு, பில்லு இவ்வளவு இருக்கு, நான் என்ன செய்யறது?
3: சோளத்தை விட களை தான் மேல இருக்கு.
4: களை மேல இருக்கு, ஏன்னா மண்ணுலாம் அந்த அளவுக்கு நாங்கள் எருவு நாட்டு எருவு அதிகமாக செலுத்துவோம்.
3: நாட்டு எருவுல அதிகமாக இருக்கோ?
4: அது நாட்டு எருவுனால தான். பங்களா வந்து நாட்டு எருவு ஃபுல்லாக அடிப்பேன். எந்த ஒரு 5 மாடு இருக்கு, எல்லாத்துக்கும் நாட்டு எருவு ஃபுல்லாக அடிச்சிடுவோம். வருஷத்துக்கு ஒரு நாளாக நாட்டு எருவு அடிச்சிடுவோம். அதனால தான் வந்து அந்த புல்லு அதிகமாக ஏறுறது.
3: நல்லா மக்க வச்சு நீங்கள் போட்டால் அது கொஞ்சம் குறையுமா?
4: புரிதி மக்க வச்சு தான் போடுவோம். மண்ணு உள்ளே போகும்போது அது மக்கு போன உடனே இது புல்லு அதிகமாக உற்பத்தி ஆகுது.
3: மாடு 5 வச்சிருக்கீங்களா? நாட்டு மாடுங்களா என்ன மாடுங்க?
4: நாட்டு மாடும் இருக்குது, கிராஸ் மாடும் இருக்குது.
3: அது பால் விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்களா?
4: கூட்டுறவு சூழலில் தான், திருநள்ளார் கூட்டுறவு சூழலில் பால் கொடுத்துட்டு போட்டுட்ருக்கோம்.
3: சரிங்க, வேற எதுவும் கரைசல்லாம் சொல்றாங்கல்ல, பஞ்சகவியா
4: பஞ்சகாவியம்லாம் அதெல்லாம் நான் யூஸ் பண்ண முடியுமா?
3: மீன் அமிலம், அமிர்த கரைசல், இதெல்லாம் வந்து ஏன்னா மாடு வச்சிருக்கீங்க, கோமியம் சாணம் எல்லாமே இருக்கே.
4: இருக்கு, அதை செய்யறதுக்கு இது இல்லை போயிட்டு, ஏன்னா திடீர்னு ஒரு மருந்து வாங்கி கொண்டு அடிச்சுட்டு வந்துடுறது. இதெல்லாம் மெனக்கட்டுக்கிட்டே நாங்கள் இருக்க முடியாது. ஏன்னா இப்போ வெண்டிக்காய் கொண்டு போகிறோம், 6 மணி 10 மணி ஆயிடுது. பறிச்சு கொண்டு போடுறது கடைக்கு கொண்டு போகிறோம், 10 மணி ஆயிடுது. அதுக்கு அந்த நான் இது வந்து சாப்பிட்டோமா சேர்த்த ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு வந்து வெயிலில் ஒன்று வெளில போய் செய்ய முடியலம்மா.
3: அடுத்து மாட்டுக்கு பால்
4: கறக்கிறதுக்கு பாக்கிறதுக்கும் மாட்டை கொண்டு கட்டுறதுக்கு இதெல்லாம் எங்களுக்கு சரியா இருக்கிறதுல வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கு, செய்ய முடியலங்களா?
3: அதனால நேரம் கிடைக்கலன்னு சொல்றீங்களா? எருவு மட்டும் நல்லா மக்க வச்சு போட்டுருவீங்க?
4: போட்டுருவோம். அப்படி செடி சரியா உட்கார்ந்து கிளம்புற மாதிரி இருந்தாக்கா ஒரு ஒரு கை எருவை கொண்டு போய் சாக்கல் கட்டிட்டு போய் செடிக்கு செடி அள்ளி வச்சுட்டு.
3: ஏன்னா நீங்கள் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் கையிலேயே வெண்ணெய் வச்சுட்டு நெய் களையிறது அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஏன்னா உங்கள்கிட்ட மாடு 5 மாடு வச்சுருக்கீங்க, அதுக்கு கோமியத்தை தனியாக எடுக்கலாம், அதுலேருந்து நிறைய அந்த இலைகளெல்லாம் பறித்து ஊற வச்சு இலைக்கரசல் தயாரித்து அந்த மாதிரிலாம் அடித்தா பூச்சி கொஞ்சம் கட்டுப்படும்.
4: செய்யணும்னு ஆசை தான்,
3: ஆனால் உங்களால் முடியலன்னு சொல்கிறீங்க. பசங்களாம் விவசாயத்தில் ஆர்வத்தோடு இருக்காங்களா?
4: பையன் ஒருத்தன் ஒரு வெளிநாட்டில் இருக்கான், பொண்ணு ஒன்று வீட்டில் தான் இருக்குது. அது இன்ட்ரெஸ்ட்டாக தண்ணி ஊற்றுறதுக்கு இந்த விதையெல்லாம் போட்டால் தண்ணி ஊற்றுறதுக்கெலாம் அதெல்லாம் பார்க்கறதுக்கலாம் அவங்களாம் பார்க்குறாங்க. வீட்டில் உள்ளவங்களும் பார்ப்பாங்க. பையன் ஒரே பையன் தான், வெளிநாட்டில் இருக்கிறதுனால அவன் வந்து ஆனால் சொல்லுவான், அதை செய்யணும் வண்டிக்கு வேணும்னு கேட்டேன். எது வேணாலும் உங்களுக்கு பிடிச்சதை
3: வாங்கிப்பான்னா
4: அதெல்லாம் செய்யறதுக்கு எல்லாம் ஆர்வம். விவசாயத்தில் செய்ய சொல்கிறாங்கண்ணா, அவங்க உச்சாரம் கொடுக்கறதுனால தான் நான் செய்கிறேன் விவசாயமே.
3: சரிங்க, விவசாயத்தினால அவங்கள நீங்கள் படிக்க வச்சிங்க, இப்போ அவங்க வளர்ந்து விவசாயத்துக்கு உங்களுக்கு உதவி பண்ணுறாங்க, பொருளாதார உதவியாக
4: உதவி பண்ணுறாங்க.
3: ஏங்க கொடி வகை காய்கறிலாம் நீங்க யோசிக்கலையா?
4: கொடி வகை காய்கறிலாம் வந்து ஆடிப்பட்டத்துக்கு மேலதான் போடுவோம்.
3: போடுவீங்க?
4: அது போடுவோம். பீக்கம் புடலாம் இதெல்லாம் போடுவோம். அது வீட்டு உரமாவே போடுவோம்.
3: பந்தல்லாம் போட்டு போடுவீங்களா?
4: போட்டு தான் போடுவோம். இப்போ ஆடிப்பட்டம் வந்து வெண்டி போடுவோம். இப்போ கத்திரி வைக்கிறதுக்கு ஒரு 50 கோடி உழுது போட்டிருக்கேன். இப்போ கத்திரி ஆடிப்பட்டத்துக்கு கத்திரி வைக்கிறதுக்கு நமக்கு தேவை வந்து பழம் தான். எந்த என் டைம் பழம் தான், சீசன் தகுந்த மாதிரி அப்படியே மாத்திக்கிட்டே போயிட்டு இருப்பேன்.
3: சீசன் தகுந்த மாதிரி காய்கறி என்னென்ன போடலாம்னு பார்த்துட்டு இருப்பீங்க.
4: இப்போ இந்த மழை காலத்துக்கு வந்து அந்த மோடான பகுதி அது, தண்ணி கொஞ்சம் கூட நிற்காது. பேட்டையாக இருந்த சுருகாட்டுக்கு பக்கத்தில் 100 குழி இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பள்ளமான பகுதி, கொஞ்சம் மோடு பகுதி நம்மள்கிட்ட இருக்கு. மோடு பகுதியில் வந்து கத்திரி ஒரு 50 குழி இப்போ வைக்க போகிறோம். புழுதி அடித்து போட்டுருக்கேன்.
3: ஆடிப்பட்ட வந்தோன்னா இப்போ கத்திரி
4: கத்திரி
3: வெண்டை போடுவீங்க?
4: வெண்டி போடுவேன். பரங்கி சோரா பீக்கா இதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ள வருமா? அது அது அன்னைக்கு ஏன்னா காய்கறி வாங்க வரவங்க எல்லாம் பழக இதுன்னு கேட்பாங்க.
3: கொத்தரை போடுவீங்களா?
4: கொத்தரை வந்து இந்த சீசனில் இப்போ போடலாம். இப்போ போட்டோம்னாங்க மழை சீசனுக்கு மீறி ஓரளவு காய்ச்சிடும். கொத்தரை காய்க்கிறது வந்து ஒரு மாதத்துல தான் காய் முடிஞ்சிடும். அதுக்கு அந்த மழை பெஞ்சிங்கனாக்கா காயோட தரமும் வீணாக போயிடும். புள்ளி விழுந்து போய் காயை வந்து விரும்ப மாட்டாங்க. காய் தெளிவாக இருக்காது. மழை தண்ணி அதிலே இருக்கும் போது கொத்தரையை வந்து காய்ப்பும் தன்மை குறைஞ்சிடும்.
3: அதனால் மழையை தாங்கி நல்லா வளர்றதுன்னா எதை இதெல்லாம் சொல்லலாம்?
4: மழையை தாங்கி வரணும்னா கத்திரியும் வந்து உங்களுக்கு காய் அதிகமாக விடாது. வெண்டி மழை பெஞ்சா கூட ஓரளவு வெண்டி உடையாந்துடும். நம்ம போட்ட முதலீடும் எடுக்கலாம், நமக்கு லாபத்தை பார்க்கணும்னா வெண்டி தான் பார்க்கலாம்.
3: வெண்டை வந்து நல்ல காய்ப்பு வரும், நல்ல மகசூல் வரும். ஆனால் அதில் வந்து பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா தினந்தோறும் பறிக்கணுங்களா?
4: டெய்லி பறிக்கணும்.
3: தினந்தோறும்

0: பறிக்கணும். காயோட முத்தி போயிடும், பறிச்சு மாட்டுக்கு தான் போடணும்.
1: காலையில பார்த்துட்டு சாயந்தரம் வந்தா கூட கொஞ்சம் வளர்ந்த மாதிரி தெரியும்.
0: செடி ஒடிச்சு சாயந்தரம் குடிக்கலாம் அப்படி. ஏன்னா ஒன்னும் டெய்லி ஒடிக்கணும். டெய்லி ஒடிக்கலன்னா மறுநாள் ஒன்று சாயந்தரம் குடிச்சிடணும் ஓரளவு. அது விட்டுட்டீங்கன்னாக்கா மறுநாள் பார்த்தா முத்தி போயிடும்.
1: அதில் நாட்டு ரகம் போட்டிருக்கீங்களா?
0: நாட்டு ரகம் அதில் போட்டு அதெல்லாம் நாட்டு ரகம் கிளம்பே மாட்டாங்க. அது நாட்டு ரகத்தில் வந்து ஈல்டு பார்க்க முடியாது. காயும் ஒரு தெளிவாக இருக்காது, சின்ன சின்ன கட்டக்கட்டையாக இருக்கும். இதிலே வந்து அது டெய்லி குடித்தோம்னா அந்த நாட்டு ரக அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒன்னொட்டு நாள் பறிச்சிங்கன்னா விட்டிங்கன்னா காயோட இது வந்து ஒரு மரத்துக்கு கூட வந்துடும்.
1: ஓ, நல்லா வளர்ந்து முத்தி போயிடும்.
0: முத்தி போயிடும். டெய்லி ஒடிச்சிடணும். ஆறாம் ரங்கெலாம் வரும்போதே பறிச்சிடணும்.
1: பிஞ்சாவே
0: பிஞ்சாவே பறிச்சிட்டோம்னா நம்ம பிரச்சனை இருக்காது.
1: உங்களோட வியாபாரத்துக்கும் பிரச்சனை கிடையாது.
0: வியாபாரத்துக்கு பிரச்சனை,
1: வாங்குறவங்களும் நல்லா வாங்கி.
0: ஒரு நாள் விட்டிங்கன்னா வியாபாரிகளை வந்து அந்த ரகத்தை கொண்டு அங்கே போட்டோம்னா அவங்க என்ன காயை ஓடினீங்க, உங்கள் காய் இதாக இருக்குது, கொஞ்சம் பெரிய காயாக இருந்ததுன்னா கொஞ்சம் வாங்குறதுக்கு யோசிப்பாங்க.
1: அதுக்கு வாய்ப்பே தராமல் நீங்கள் சரியான நேரத்தில்
0: பறிச்சுட்டா காலையில் ஒடிச்சிருவோம். காலையில் போய் 6 மணிக்கெலாம் கொள்ளவில் போயிடுவோம். டெய்லி ஒரு 30 கிலோ நெருக்கமாக பறிச்சிட்ருக்கேன்.
1: இப்போ 1 கிலோ எவ்வளோ நீங்கள் கொடுப்பீங்க வெளியில்?
0: கடையில் வந்து 35 ரூபா போட்டு மில்லி கொடுத்துருந்தாங்க. தைப்பட்டம் குடிக்கும் போதும் 35 ரூபா கொடுத்துருந்தாங்க. இப்போ 30 ரூபா கொடுக்குறாங்க.
1: அதிகபட்சமாக எவ்வளோ போயிருக்குங்க?
0: வெளியில் நம்மளாக விற்றோம்னாக்கா ஒரு 40 ரூபா 45 ரூபா கூட விற்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம். சந்தையில் கொண்டாந்து போடுவேன், 50 ரூபான்ட்டு போடுவேன். சமயத்தில் 30 ரூபாய்க்கும் போடுவேன். 40 ரூபா அந்த நேரத்துக்கு தகுந்தமாரி செஞ்சுட்டு நான் போட்டு வந்துடுவேன். சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு போவேன்
1: சந்தைக்கு.
0: காய்கிட்ட அதிகமாக இருந்தால் தான் போவோம். சந்தைக்கு போவோம், கொண்டு போய் போடுவோம். ஒரு மணி நேரத்தில் முடிச்சுட்டு வந்துடுவோம். ஏன்னா அங்கே
1: இப்போ 5 மணிக்கு நீங்கள் போறீங்கன்னா எப்போ பறிச்சிருப்பீங்க?
0: ஒரு 4 மணிக்கெலாம் பறிச்சிருவோம். 4 மணிக்கெலாம்
1: ஓ, அந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பறிச்சாலே போதும். காலையிலே பறிச்சு கட்டி வைக்கணும். அப்புறம்
0: ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பறிச்சிடுவோம். பறிச்சு எல்லாரும் ரெடி பண்ணி கொண்டு 5:30க்கெலாம் சந்தைக்கு போயிடுவோம். 5:30 ஒரு 2 மணி நேரம் தான், 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்ம காய் இப்போ கொட்டின உடனே ஓடிடும். 40 ரூபா ஓடிச்சுனாக்கா அதே ரேட்டு 40 ரூபா கொடுத்துருவோம்.
1: விலையெல்லாம் நீங்க அப்படிதான் நிர்ணயம் பண்ணுவீங்களா? இப்ப என்ன
0: ஓடிட்டு இருக்கு பாத்துக்கிறது இல்லைனாங்க. நம்ம வந்து நம்ம மெனக்கட்டிங்க போய் அந்த ரேட்டுக்கு நம்ம சமயத்தில் 2 கிலோ கேட்பாங்க, 3 கிலோ கேட்பாங்க. எனக்கு கடை வச்சிருக்காங்க, எனக்கு கொஞ்சம் குறைச்சி போடுங்கன்னா அவங்களுக்கு அதுமாரி குறைச்சி கொடுத்துருவோம். 10 ரூபா குறைச்சி கொடுத்துருவோம். அதுமாரி செய்வோம். ஆனா நல்லா வியாபாரம், எனக்கு வந்து சந்தையில நல்ல வியாபாரம் ஓடி இருந்தது. ஆனா இந்த நில நான் போவே இல்லை.
1: காய்கறி சாகுபடியில் என்னென்னலாம் அனுகூலம் இருக்கு சொல்லுங்களேன்.
0: அம்மா, டெய்லியும் வந்து காய்கறியில் வந்துமா கொண்டு போட்டோம்னா இன்னைக்கு ஒரு நமக்கு வந்து வெளியில் போய் நம்ம இது பண்ணாத நமக்கு வந்து ஒரு 1000 ரூபா கிடைக்குமா? டெய்லி 1000 ரூபா கிடைக்குதுமா? எனக்கு அதை வச்சுதான் கொட்டிகிட்டு இருக்கலாம்.
1: தினசரி வருமானம் எதிர்பார்க்கலாம்.
0: எதிர்பார்க்கலாம்.
1: கீரை போடுவீங்களா?
0: கீரை போடுவோமா? கீரை வந்து வந்து தைப்பட்டம் தான் போடுவோம். தைப்பட்டம் கீரை போட்டு அது வந்து ஆனால் கீரையில் வந்து ரொம்ப பறித்து விற்க முடியாது. ரொம்பவும் போட மாட்டோம். இந்த கத்திரியில் வந்து அந்த குழி குழி அப்படியே போட்டு விட்டு அதை பிடிங்கி இது பண்ணி செலுத்து பண்ணிட்டு திரும்பி அதை வெட்டி எடுக்கிறது தான் எங்களுக்கு. இது தனியாக தெளித்து இதெல்லாம் எடுத்தோம்னா நமக்கு வந்து அது மெனக்கிறது அதிகமாக இருக்குது.
1: ஆனால் நல்லா
0: வருமானம் இருக்குது அதில். அதே தொழிலாக செய்கிறவங்களுக்கு அந்த வருமானம் இருக்குது. நம்ம அதே தொழிலாக செய்ய முடியாது. உட்காந்து பறிச்சு கட்டிக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்க முடியாது. அவங்களா கேட்கும் போது ஒரு பாத்தி விடுவோம், ஒரு 2 செலவு விடுறோன்னா அது அவங்களா நீங்கள் பிடிங்க கட்டிகிட்டு எடுத்துகிட்டு போங்க, ஏதாவது காசு கொடுத்துருங்க. எத்தனை கட்டு எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்த காசு கொடுத்துருவோம். அதாவது
1: ஆனால் முழு மூச்சாக இறங்கி செஞ்சோன்னா வெளியே எல்லாருமே கேட்குறாங்களா காய்கறி?
0: இப்போ எல்லாம் கீரை ரொம்ப அதிகமாக கேட்டுட்ருக்காங்க. பாடிப்பட்டத்துலாம் செய்யலாம். ஒரு மழை தூரி அந்த கிலோமீட்டர் மாறும் போது செஞ்சோம்னா கீரை லாபம். நமக்கு
1: முளைக்கீரை தான்.
0: முளைக்கீரை
1: இப்போ நெல் விவசாயம் வந்து ஒரு போகம் தான் பண்ணுறீங்க.
0: ஒரு போகம் தான்.
1: அதை வச்சு இதை ஒப்பிட முடியுமா, எது அதிக லாபம்? எது
0: விவசாயத்தை விட இப்போ அதில் மெனக்கெடுற பருத்தியில் தான் லாபத்தை பார்த்துருக்கேன்.
1: பருத்தி
0: பருத்தியில் நான் வந்து லாபத்தை பார்த்துருக்கேன். பருத்தியில் வந்து ஏன்னா உங்களுக்கு செலவு மற்ற இந்த இதில் செலவு பண்ணுறதை விட பருத்திக்கு செலவு பண்ணுறது லாபம் தான். பருத்தியில் நல்ல லாபம் கிடச்சி ஆனால் இந்த வருஷம் பருத்தி எனக்கு கைவிட்டுட்டு.
1: அதுதான் தலையினாலையும் மழையினாலையும் எவ்வளோங்க கிடைச்சிருக்கும் சொன்னீங்க இல்லையா?
0: நான் வந்து எப்படி கேட்டாலும் பருத்தியில் வந்து ஒரு 2 லட்சம் ரூபா எனக்கு கை கிடைக்குமா. 4 மாவுக்கும் ஒரு 2 லட்சம் ரூபா எனக்கு கை செலவு போக
1: லாபம் மட்டுமே
0: மட்டுமே எனக்கு வந்து 2 லட்சம் ரூபா அதிகமாக கிடைக்கும். பருத்தியெலாம் எனக்கு லாபம் தான். நெல்லை விட தாழ்ந்த லாபம் பருத்தியில் தான் நான் பார்த்துருக்கேன்.
1: நெல்லாம் எங்கே கொண்டு போய் போடுவீங்க?
0: வியாபாரி கொஞ்சம் வீடு தேடி வர வியாபாரிட்டு தான் போகணும்.
1: இயந்திர அறுவடை.
0: இயந்திர அறுவடை.
1: என்ன போட்டிருந்தீங்க இந்த தடவை சம்பாலை?
0: சம்பாலை வந்து பிபிடி போடணும்.
1: பிபிடி
0: பிபிடி தான் அதிகமாக போடுவோம்.
1: பூச்சி தாக்குதல்
0: தாக்குதல்லாம் அதெல்லாம் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி தான் செஞ்சுவோம்.
1: ரசாயனம் தான் பயன்படுத்துவீங்களா?
0: ரசாயன உரம் தான் போடுறது. நாட்டு எருவு தான் அடிக்கிறோம். ரசாயன எருவும் அதை வந்து கலந்து போட்டால் தான் அந்த பூச்சியை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா குருணை இருக்குது, அது வந்து பூச்சி நெருங்கி வராத அளவுக்கு 60 நாள் வரையும் அது கண்ட்ரோல் ஆகும். கருது காண்ற காலத்தில் வந்து பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும். அதுக்காக வந்து அதை போட்டுருவோம். போட்டோம்னா அது 60 நாள் வரையும் அந்த கண்ட்ரோலில் வரும்.
1: இப்போ நெல், பருத்தி, காய்கறி செஞ்சுட்டு இருக்கீங்க, இது தவிர வேற எதாவது பண்ணுறீங்களா?
0: நிலக்கடலை போட்டுருந்தோம். ஒரு 50 குழி போட்டிருந்தேன். அதுக்கு முன்னே எனக்கு சாவடியே வந்து நிலக்கடலை தான் அதிகமாக போடணும். தைப்பட்டோம். இப்போ எலி அதிகமாக உற்பத்தி ஆனதும் அதில் வந்து போய் ஒன்றும் பண்ண முடியல. எலி ஒரு பக்கம், ஒரு பக்கம் மயில், ஒரு பக்கம்
1: நிலக்கடலைக்கும் வருமா மயில்?
0: மயில் வந்து உங்களுக்கு செடியை மட்டும்தான் இருக்கும், செடியை சுற்றி உள்ள கடலையெல்லாம் பொறிக்கணும்.
1: தோண்டி எடுத்துருமா? சீச்சி
0: இப்பயே பாருங்கள். இப்போ அந்த 50 குழி போட்டிருந்ததுலேயே 6 கிலோ வேற வேணும் போட்டேன். இந்த 6 கிலோ

0: வரையிலே வந்து என்ன நீங்கன்னா பாதி தின்னுட்டு மயில்.
1: ஓ, விதையாவே சாப்பிட்டுட்டு போயிட்டு.
0: செடி கரெக்டாக அந்த செடியை சுற்றி சிச்சு விட்டு கோழி சீக்கிரமே அப்படியே சிச்சு எடுத்துட்டு அதை பாக்கி இருக்கிறதான். இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு ஒரு 80 கிலோ நெருக்கமாக தெரிஞ்சு.
1: எவ்வளோ வர வேண்டியது?
0: 4 முட்டை நெருக்கமாக கூடியா இருந்தது. 4 முட்டை 5 முட்டை வரணும்.
1: ஒரு முட்டை எவ்வளோ இல்லைங்க?
0: 35 கிலோ முட்டை எவ்வளோ 5 முட்டை வரும். இப்போ எனக்கு வந்து மொத்தத்துக்கு 75-80 கிலோ தான் வந்திருக்கு, குறைஞ்சிட்டு. ரெண்டாவது காரணம், மயில் அந்த அளவுக்கு சாப்பிட்டுட்டு.
1: சரி, எப்படி தான் அந்த மயிலை கட்டுப்படுத்துறீங்க?
0: மயிலை கட்டுனா வெட்டி தான் கட்டி போடணும்.
1: அந்த சத்தம் எழுப்புறது அந்த மாதிரி ஏதாவது
0: அடித்து சத்தம் போடணும், சத்தம் வைக்கணும். அதுமாரி அதையும் செஞ்சால் தான் வந்து மயிலை கட்டுப்படுத்தலாம். நம்மளை கட்டோம்னா அது மயில் ஒதுங்கி போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் அதை விட்டுட்டோம் ஆரம்பத்தில்.
1: உங்களுக்கு முன்னாடி வயலுக்கு அது போயிட்டு இருக்கு?
0: அது போயிட்டு இருக்கு. அது போக நம்ம உள்ளே போனோம்னா அது ஒரு ஓரமாக அது போயிட்டு இருக்கும். ஆனால் மயில் நிறையா இருக்கு எங்கள்கிட்ட. வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 மயில் கிடக்கு. அதனாலவே இந்த கேவுரு செய்வேன், கேவுரு பழம் செஞ்சுட்டேன், கம்பு செய்வேன். அந்த பழம்லாம் விட்டுட்டேன்.
1: கேழ்வரகுலாம் மாற்று பெயரெல்லாம் போட்டிருக்கீங்க?
0: போட்டிருக்கேன், எல்லாம் செய்வேன். இந்த ஆடிப்பட்டத்துக்கு வந்து இந்த கேவுரு நடுவேன், கம்பு போடுவேன். இதெல்லாம் செஞ்ச இடம் தான் நினப்பே மறந்து போயிடுது. ஏன்னா இந்த கேவுரில் வாயால் ஒரு உருவிஞ்சுன்னா எல்லாம் சேர்த்து ஒரு கொத்தாவே அப்படியே உரி எடுத்துரும். செடி மேலே ஏறி போய் மிரிச்சி அப்படியே எல்லாத்தையும் கீழே கொட்டிவிடும். கேவுரில் அது லாபம் போயிட்டு. அதனால கேவுரு இப்போ விட்டுட்டாங்க.
1: எல்லாமே அவங்களோட தீவனமாக போயிடுச்சு.
0: மயிலினால அது ஒன்றும் பண்ண முடியல.
1: சோளத்துக்கு என்ன பண்ணும்?
0: சோளத்தெல்லாம் அது ஒன்றும் பண்ணல. சோளத்தில் வந்து செடியாக இருக்கும் போது கொத்தி பார்க்கும். இப்போ வெண்டிலே பாருங்கள், இந்த பிஞ்சு பூவெல்லாம் அப்படியே கொத்தி அப்படியே கொத்தி திங்கும்.
1: வெண்டைக்கும் வந்துருச்சு.
0: வெண்டைக்கும் திங்கும், ஆனால் வெண்டியில் அந்த அளவுக்கு ஒரு இதாக திங்காது. பூவை மட்டும் கொத்தி பார்த்துட்டு செடியில் உள்ள பூவை மட்டும் ஆஞ்சிட்டு போயிடும். அது ஒன்று அதில் ஒன்றும் பாதிப்படையே உள்ள பூந்து தான் போகும் வரும். எந்த டைமும் வேண்டியதுல கிடக்கு. கொத்தரை செடியில போட்டு மிதிச்சிட்டு போவோம்.
1: பரவாயில்ல, நம்ம தேசிய பறவைக்கு உணவு அளிச்சிட்டு இருக்கீங்க உங்க வயல் மூலமா.
0: மரவள்ளி கிழங்கு போடுந்தேன். அதுல
1: என்னங்கய்யா நீங்க பண்ணாத சாகுபடியே இல்ல போலயே?
0: எல்லாமே செய்வோமா. மல்லாட்டையில வந்து ஊடு பயிரா வந்து மரவள்ளி கிழங்கு போடுவோம். அந்த மல்லாட்டை புடுங்கின உடனே அந்த ஊடு பயிரா அந்த அதை வெட்டி அதை கிழக்கொத்தி அதை பாரணிச்சு கிழங்கு உற்பத்தி பண்றது.
1: ரெண்டுமே வேறு இது இல்லையா? அது ஒண்ணும் பாதிப்பு இல்ல.
0: அது வந்து இடைவெளி பட்டத்துக்கு இடைவெளியில போட்டு விட்டு அதை இது பண்ணிக்கிறது தான்.
1: எது ஃபர்ஸ்ட் அறுவடைக்கு வரும்?
0: மல்லாட்டை பிடிங்க உடனே தான் மரவள்ளி கிழங்கு காந்து பண்ணுவோம்.
1: அப்போல்லாம் சின்ன செடியாக இருக்கும், மரவள்ளியாக இருக்கும்.
0: அது வந்து மேலே முடியாகும் போது இதுவும் மேலே ஓடும். இதை பிடுங்கின உடனே கிழங்கு கிளவுத்தி அதை இது பண்ணி அதை உற்பத்தி பண்ணிடுவோம்.
1: நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்க இல்லையா, முழு நேரம் விவசாயம் தான் பண்ணுவீங்கன்னு. நேரத்தை நல்லா பயன்படுத்திக்கிறீங்க. இது முடிஞ்சால் அது, அது முடிஞ்சால் இது, அடுத்து என்ன செய்யலாம், இந்த மாதிரியே நல்லா யோசிச்சு பண்ணிட்டு இருக்கீங்க விவசாயத்தை. கேட்கும் போதே ரொம்ப ஆர்வமாக இருக்கு. எதிர்கால திட்டமாக என்னையா வச்சுருக்கீங்க? நீங்கள் பண்ணதே ஒரு பெரிய பட்டியலே வருது. இன்னமும் வந்து வேற ஏதாவது விவசாயம் பண்ணி பார்க்கணும், இந்த சாகுபடி செஞ்சு பார்க்கணும், எனக்கு ஒரு ஆர்வம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா?
0: இப்படி ஒண்ணுவது இல்லாம இருக்கிறதே நல்லா தரமா நல்லமா செஞ்சு உற்பத்தி பண்ணி ஒரு இதா காட்டணுங்கிறது தான் என்னுடைய இது. அதனாலதான் இப்ப வந்து எனக்கு என்ன விவசாயத்துல வந்து ரொம்ப இது, அந்த வண்டி பிரச்சனை தான் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது. இப்போ வண்டி வாங்கிட்டேன், என்னால் இன்னும் நல்லா தீவிரமாக இறங்கி செய்ய முடியுங்கிற ஒரு இதில்
1: நம்பிக்கை
0: நம்பிக்கையில் இப்போ இருக்கேன்.
1: நீங்கள் வண்டி வாங்கின அந்த கையோடு இங்கே நம்ம நேர்முகத்துக்கு வந்திருக்கீங்க. முழு மூச்சா இன்னும் செய்ய போகிறீங்க விவசாயத்தை.
0: விவசாயத்தை
1: கலைகளை கட்டுப்படுத்த ஒரு கையில் உங்களுக்கு ஒன்று கிடச்சிருச்சு.
0: ஆளு தட்டுப்படுறதுனால ஒன்று அது வந்து நம்ம ஒண்டி ஒன்று செய்ய முடியலமா. ஆளு செய்யாத வேலையை நம்ம இந்த வண்டி செய்யுங்கிறதும் நம்பிக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வண்டி கை வண்டி வாங்கியிருக்கிறதுனால அது 2 அடி பட்டம் 2.5 அடி பட்டம் இதை போடலாங்கிற ஒரு கணக்கில் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடையில வண்டியை விட்டு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்னோட எய்மெல்லாம் ஒரு ஐடியா பண்ணி இருக்கிறேன்.
1: ரொம்ப நன்றிங்க நிலையத்துக்கு வந்து உங்களோட காய்கறி சாகுபடியை பத்தி எங்க கூட பகிர்ந்துகிட்டதுக்கு. இப்ப கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கு கூட சந்தேகங்கள் இருக்கலாம், ஏதாவது விஷயங்கள் உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். உங்களோட அலைபேசி நான் உங்களுக்கு தரேன், குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே. காரைக்கால் மாவட்டம் அத்திப்படுகை டி பாலு அவங்களோட அலைபேசி எண் 90 95 92 60 80. மீண்டும் ஒரு முறை 90 95 92 60 80. ரொம்ப நன்றிங்க ஐயா.
0: நன்றிம்மா. காரைக்கால் வளர்ந்து அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: செல்வியக்கா, கத்திரி வெண்ட சாகுபடியை பத்தி காரைக்கால் மாவட்டம் அத்திப்படுகை டி பாலுவங்க பல விஷயங்களை சொன்னாங்கன்னு தான் சொல்லணும். அதுலயும் குறிப்பா விற்பனை அவங்க எப்படி பண்றாங்க பாத்தீங்களாக்கா? இவங்களோட காய்கறி சாகுபடி மற்றவங்களுக்கும் பலன் அடிக்கிற மாதிரி சின்ன வியாபாரிகள்ட்டையும் கொடுப்பாங்களாம், சந்தையிலையும் நேரடியாக விற்பனை செய்வாங்களாம்.
2: அது மட்டுமா சுபா, நெல் காய்கறி பருத்தி மரவள்ளி கிழங்கு இப்படி எவ்வளவு பொருள்களை இவங்க உற்பத்தி செய்கிறாங்க பத்தியா?
1: ஒரு விவசாயினா இப்படி தாங்க்கா இருக்கணும்.
3: இதுவரை நேயர்கள் கேட்டது
4: இனி சென்னை அஞ்சல் தொடரும்.
3: காவேரி அசட்டின்
1: உழவர் அரங்கம்.

0: நேரம் 8:15:15.
1: ஆகாஷ்வாணி. நேற்று இயற்கை எய்திய பிரபல சினிமா பின்னணி பாடகி எஸ். ஜானகி அவர்களுக்கு நினைவஞ்சலி கேட்கலாம். புகழ்பெற்ற மூத்த பின்னணி பாடகி திருமதி எஸ். ஜானகி அவர்கள் நேற்று கர்நாடக மாநிலம் மைசூரில் 88 வயதில் காலமானார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய தென்னிந்திய மொழிகளிலும் இந்தி மொழியிலும் ஆயிரக்கணக்கான திரைப்பட பாடல்களை பாடி இசை உலகில் அழியாத முத்திரையை பதித்தவர். 4 முறை இந்திய அரசின் உயரிய தேசிய திரைப்பட விருதை பெற்றதுடன் பல மாநில அரசுகளின் திரைப்பட விருதுகளையும் பெற்றுள்ளார். அவர்களின் மறைவு குறித்து திரைப்பட இசையமைப்பாளர் ரமேஷ் விநாயகம் அவர்கள் விடுத்த இரங்கல் செய்தியில்,
2: சங்கீத குயில் எஸ். ஜானகி அம்மா அவர்களின் மறைவு என்னை மிகவும் பாதித்திருக்கிறது. என்னால் சொல்ல ஒண்ணா துயரத்தை நான் அடைந்திருக்கிறேன். பலருக்கு தெரியாது, என்னுடைய முதல் படம் 1989 தெலுங்கு மொழியில் நான் இசையமைத்தேன். என்னுடைய முதல் திரை இசை பாடலை பாடியதே ஜானகி அம்மாதான். இந்த உலகத்திலே என் வாழ்க்கையில் நான் கண்டு பழகிய மனிதர்களில் மிக மிக மிக மிக உயர்ந்த அன்பை தவிர வேறு இல்லாத உள்ளம் என்று சொன்னால் ஜானகி அம்மாவை தான் சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, அவர்களைப் போல் யாராலையும் பாட முடியாது. சிங்கார வேலனே தேவா என்ற ஒரு பாடல் நாதஸ்வரத்துடன் பாடிய ஒரு சிறிய குமரி பெண், சிறு பெண், நினைத்து கூட பார்க்க முடியாத விஷயம் அது. நாதஸ்வரத்தில் வருகின்ற கமங்களை குரல் பேசுமா என்று பலர் பயந்து பாட முடியாது என்று சென்ற பொழுது அதை பாடிய சிறிய பெண், நமது வாழ்க்கையில் நாம் ரசித்து கேட்கின்ற அற்புதமான பாடல்களை தந்த பெரும் இசை அமைப்பாளர்களின் மனதில் உதிக்கின்ற அது அபூர்வமான சங்கீதத்தை, பாடல்களை அந்த வார்த்தைகளின் உச்சரிப்பினால், அவர் தெலுங்கராக இருந்தாலும் தமிழ், மலையாளம், இந்தி, கன்னடம் என்று எல்லா மொழிகளும் பாடி மனிதர்களின் மனத்தை வசப்படுத்தியது இறைவனுடைய பேரருளால் தான். அப்படிப்பட்ட பேரருள் பெற்ற அரும் பெரும் பாடகி எஸ். ஜானகி அம்மா. இந்த உலகம் நிச்சயமாக தன்னுடைய ஒரு பெரும் இசைக்குயிலை இழந்திருக்கிறது. என்னை பொறுத்தவரை என்னுடைய தாயை போலதான் நான் அவர்களை எப்போவுமே கணித்திருக்கிறேன். என்னை தன் பிள்ளையாக தான் அவர் பாவித்திருக்கிறார். ஆகையினால் என் துயரம் என்னுடன் மிக பெரிதாக இருக்கிறது. ஆயினும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய என்னுடைய மனமார்ந்த வேண்டுதல்.
1: கர்நாடக இசைப்பாடகி நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள் விடுத்த இரங்கல் செய்தியில்,
3: தலை சிறந்த பின்னணி பாடகி, ஆயிரக்கணக்கில் 17 மொழிகளில் எவ்வளவோ திரைப்படங்களுக்கும் பக்தி பாடல்களுக்கும் தன்னுடைய தங்க குரலால் உயிர் கொடுத்த, என்னுடைய போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் லட்சக்கணக்கான இசை ரசிகர்களுடைய அபிமான பாடகியாக இருக்கிற திருமதி எஸ். ஜானகி அம்மா நேத்திக்கு காலமாயிட்டாங்க அப்படின்ற செய்தி கேட்டு மனசு ரொம்ப பாரமாக இருக்கு. என்ன ஒரு குரல் அவங்களுடைய குரல், கணீர்னு ஒரு கோவில் மணி போல நம்ம மனதெல்லாம் ஒரு சந்தோஷத்துல ஆழ்த்தக்கூடிய ஒரு இனிமையான குரலுக்கு சொந்தக்காரர் அவங்க. ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அனாயாசமாக எந்த ஒரு ஸ்ருத்தியிலையும் துல்லியமாக ஸ்ருத்தி சுத்தமாக பாவத்தோட கிளாரிட்டியோட ஒரு பெர்ஃபெக்ட் டோனல் குவாலிட்டியோட எந்த விதமான பாடல்களாட், அது வந்து ஒரு சோகம் எழையோடுற பாடலோ இல்லை துள்ளலோட இருக்கிற பாட்டோ மெலடியோ இல்லை ஒரு ஃபோக் சாங்கோ வெஸ்டர்ன் டச் இருக்கிற பாடலோ இல்லைன்னா விவகாரமான ஸ்வர

0: ங்கள் ஆலாப்பனையெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு கர்நாடிக் பேஸ்ட் பாட்டோ, எந்த பாட்டை பாடினாலும் அது தன்னுடைய முதிரைய பதிச்சு ஒரு 100%, அதுக்கு மேலேயே சொல்லலாம் 200%. ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து மனசுக்குள்ள ஒரு பாடலை வந்து அதோட வடிவத்தை மனசுக்குள்ள வச்சுட்டு ஒரு பாடகரையோ பாடகியோ அப்ரோச் பண்ற சமயத்துல அவங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் சர்பாஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு திறமைசாலி, அசாத்தியமாக பாடக்கூடியவர் அப்படின்னா எஸ் ஜானகி அம்மா. அவங்க பாடின எவ்வளவோ பாடல்கள் எனக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். சிங்கார வேலனை தேவா அஃப்கோர்ஸ், அதே மாதிரி அவங்களுக்கு நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்த செந்தூர பூவே, அதில் அப்படியே அந்த ஒரு குரலோட ஒரு பட்டு மாதிரி அந்த ரிச்னஸ் அண்ட் த குவாலிட்டி ஆஃப் சிங்கிங் அவ்வளோ ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஜெர்மனியில் அதில் ஒரு வெஸ்டர்ன் டச்சோடு இருக்கிற ஒரு ஒரு ஹம்மிங் பார்ட் வருமே எவ்வளோ இனிமையாக இருக்கும். மௌனமான நேரம் இது மனதில் என்ன பாரம், அதே மாதிரி எத்தனையோ இளையராஜா சார் ஓட ஹிட்ஸ் எல்லாம், என்வென் நெஞ்சில், தூங்காத விழிகள், சின்ன சின்ன வண்ணக்குயில், அதே மாதிரி இந்த தர்பாரி கானடால சின்னஞ்சிறிய அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டான சங்கதியெல்லாம் அதில் இருக்கும். தர்பாரி கானடான உடனே மலரே மௌனமா வித்யாசாகர் சாருடைய அந்த மெலடி ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க. சமீபத்தில் கூட ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக்கில் நெஞ்சினிலே நெஞ்சினிலேயோ இல்லை மார்கழி திங்கள் அல்லவோ முதல்வனே இந்த மாதிரி பாட்டு, அது அவங்களுடைய குரல் அப்படின்னு அந்த குரலில் வெளிவந்த பாடல் அப்படின்னா அது ஒரு சூப்பர் ஹிட் அப்படின்ற மாதிரி ஒரு ஈக்குவேஷன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு ஃபிலிம் சாங்க்கு அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி குரலில் வந்து வளைஞ்சு கொடுத்து அதுக்கு தேவையான மாடுலேஷன்ஸ், அந்த பாவம், அந்த நுணுக்கங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு வெர்சடைல் சிங்கர் எஸ் ஜானகி அம்மா. பர்சனலாக வந்து எங்களுக்கு எங்களுடைய குடும்பத்தோட ரொம்ப ஒரு லாங் அசோசியேஷன் அவங்களோட, ஏன்னா வந்து வருஷத்துக்கு 2 முறையாவது என்னுடைய பாட்டியும் குருவுமான திருமதி டி கே பட்டம்மாள் அவங்கள வந்து சந்திக்கிறதுக்கு இவங்க வீட்டுக்கு வருவாங்க. அவங்களுக்கு பட்டம்மா அம்மானா ரொம்ப ஒரு மரியாதை, ஒரு அபிமானம் அப்படின்னு சொல்லணும். எப்பவும் அவங்களுடைய ஆசிர்வாதத்தை வாங்கிப்பாங்க. எனக்கு ஒரு சமயம் வந்து நான் பாடி காமிச்ச அவங்கள்ட்டேருந்து ஆசிர்வாதம் வாங்கின்ற ஞாபகம் எனக்கு இன்னும் பசுமையாக இருக்குது. அப்போ அவங்க எனக்கு ஒரு கிஃப்ட்டும் கொடுத்தாங்க, ஒரு கேசட். அந்த கேசட்டில் செலக்டடாக அவங்களே வந்து அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு வித்தியாசமான பாடல்கள்னு என் கையில் கொடுத்தாங்க. அதை நான் கேட்டுட்டே இருப்பேன், இப்போவும் பொக்கிஷமாக வச்சுருக்கேன். அதில் இந்த கண்ணா நீ எங்கேன்னு ஒரு சின்ன குழந்தை மாதிரி வாய்ஸை மாற்றின்னு பாடியிருப்பாங்க அந்த பாட்டு. அதுக்கப்புறம் சிவ சிவ சிவன்னு எம்எஸ்ஜி சார் வயலின் வாசிச்சு ஆபோஹி தோடி இந்த 2 ராகத்துலேயும் ஸ்வரங்கள் பாடியிருப்பாங்க அந்த பாட்டு. அதுக்கப்புறம் மம்மி பேர் மாறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடலை பையன் மாதிரி குரலை சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு மீராபஜன், தியாகராஜ் சுவாமி கிருதி, ராரா மாயின்டிக்கு, இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் எனக்கு கொடுத்துருந்தாங்க, மறக்கவே முடியாது. அவங்களுடைய கோடிக்கணக்கான ரசிகையில் நானும் ஒருத்தி, ஒரு பாடகியாகவும் என்னுடைய வணக்கங்களை நான் அவங்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய என்னுடைய பிரார்த்தனைகள். ஓம் சாந்தி.
1: கர்நாடக இசை பாடகர் சிக்கில் குருச்சரண் அவர்கள் விடுத்த இரங்கல் செய்தியில்,
2: எல்லோருக்கும் வணக்கம். சமீப காலமாகவே திரையுலகில் பல ஜாம்பவான்களை நம்ம ஒன்னா இழந்துட்டு இருக்கோம். ரொம்ப துயரமா இருக்கு, ரொம்ப மனசுக்கு சங்கடமா இருக்கு. ஆனா ஒரே ஆறுதல் என்னன்னா, இவங்க எல்லாருமே கலைஞர்களா இருக்கிறதுனால அவங்களுடைய கலை படைப்புகள் வந்து நம்மளோட டெய்லி லைஃப்ல, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்ம கூடவே வந்துட்டு இருக்கு. ஜானகி அம்மாவோட குரலும் அதே மாதிரிதான். அந்த எஸ் ஜானகி அம்மா இப்போ நம்ம கூட இல்லைங்கிற அந்த செய்தி கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, என்னுடைய குழந்தைகள் அவங்க வந்து ஜானகி அம்மாவோட முகத்தை கூட பார்த்தது இல்லை, போட்டோ கூட பார்த்தது இல்லை, ஆனா அவங்க பாட்டை வந்து தினப்படி எங்க கார்லயோ எங்க வீட்லயோ கேட்டுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு நான் இந்த செய்தி ஸ்ரீமதி எஸ் ஜானகி பாசசேவை அப்படின்னு படிக்கும்போது

0: அவங்களுக்கும் ஒரு மனசுல ஒரு ரொம்ப வருத்தமா இருக்கு. கண்ணன் வந்து பாடுகின்றான் பாட்டு போட்டோன்னே ஐ மிஸ் ஜானகி அம்மா அப்படின்னு என் குழந்தை சொல்றது. அதுதான் அந்த ஒரு லெஜெண்டரி சிங்கருக்கான நம்ம கொடுக்குற ஒரு ட்ரிபியூட்டா நான் ஃபீல் பண்றேன். அவங்க வந்து நம்ம வாழ்க்கையில இல்லாத நாளே கிடையாது. அவங்களுக்கு இப்போ கொஞ்ச நாளா பாடலனா கூட அவங்களுடைய குரல் நம்மளோட ஒரு கம்பேனியன் மாதிரி இவ்வளவு நாளா வந்துட்டே இருக்கு. எனக்கும் சரி, என்னோட பாட்டி மிக்கல் சகோதரிகள் நீலா குஞ்சுமணி, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடகிங்க அந்த வகையில தான் எனக்கு எஸ் ஜானகி அம்மா மாதிரியே தெரியும். அவங்க ரொம்ப ரசிச்சு கேட்குற ஒரு பாடகி வந்து எஸ் ஜானகி அம்மா. அதுவும் இல்லாமல் எஸ் ஜானகி அம்மாவும் அவங்களும் மீட் பண்ணும்போது நான் பக்கத்துலேயே ஒரு சின்ன பையனாக பார்த்துருக்கேன். ரெண்டு பேருமே எவ்வளோ பரஸ்பரத்தோட எவ்வளோ மரியாதையோடு ரெண்டு பேருமே இவங்களுடைய புல்லாங்குழல் பற்றி அவங்களும் அவங்களுடைய குரலை பற்றி என்னுடைய பாட்டியும் பேசுறது கேட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பல காலம் பல வருஷங்கள் கழிச்சு ஜானகி அம்மா கூட பாடுறதுக்கான ஒரு ரியாலிட்டி ஷோக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அந்த ரியாலிட்டி ஷோல அவங்களுடைய ஃபைனல்ஸ்ல அவங்க கூடயே ஒரு பாட்டு பாடுறதுக்கு அந்த ரோஜாவை தாளாட்டுன்ற அந்த பாட்டு நான் பாடி அவங்களும் பாடி அதில் எனக்கு ஒரு பரிசும் கொடுத்தாங்க. அவங்களுடைய அந்த ரொம்ப ஒரு எளிமையான ஒரு குணம், அது சின்ன பையனாக இருந்தால் கூட ரொம்ப பாராட்டி உங்களுடைய நிறை குறைகள்லாம் ரொம்ப அழகாக சொல்லி ரொம்ப ஊக்குவிச்சு அந்த தருணத்தை மறக்கவே முடியாது. எஸ் ஜானகி அம்மா, வி வில் ஆல் மிஸ் யூ, பட் உங்களுடைய சங்கீதம் எங்கள் கூடவே இருக்கும், உங்களை இன்னும் சந்தோஷப்படுத்திகிட்டே இருக்கும் அப்படின்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். ஓம் சாந்தி.
1: தனது இனிமையான தனித்துவமான குரலாலும் எண்ணற்ற மனதை வருடும் பாடல்களாலும் இசை ரசிகர்கள் மட்டுமின்றி பொதுமக்களின் இதயங்களிலும் என்றும் நிலைத்து நிற்பார். அவருடைய மறைவு இந்திய திரை இசை உலகிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். இதுவரை நேற்று இயற்கை எய்திய பிரபல சினிமா பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்களுக்கு நினைவஞ்சலி கேட்டீர்கள். படைப்பு சென்னை ஆகாஷ்வாணி.

0: நேர்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. மழை நீர் சேகரிப்பு மனிதனின் உயிர் காப்பு. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேர்கள் இனி கேட்கலாம். காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம், தொலைபேசி வழி நேர் விருப்ப நிகழ்ச்சி. நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு கொண்டு உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்க நீங்கள் அழைக்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0436 என்கிற முன் இணைப்பு எண்ணை தொட்டு 2311231 மற்றும் ஒரு எண்ணாக 2994802995 அலைபேசி எண்ணாக 9566427231. காரைக்கால் பண்பலை 100.3 இது காற்றில் வரும் கானம்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும்

0: உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 இது காற்றில் வரும் காணம். தொலைபேசி விலை நேர்வெறுப்ப நிகழ்ச்சிக்காக வரும் முதல் நேயர் வணக்கம்.
2: வணக்கங்க. திருவாரூர் மாவட்டம் திருப்பள்ளியூர் மோகன் சார்.
1: சொல்லுங்க மோகன் சார், உங்க பிடித்தமான பாட்டு நிகழ்ச்சியில இன்னைக்கு
2: அம்மா ஜானகி அம்மா பாடின பாடல் வந்து படம் சரணா.
1: சரிங்க.
2: பாடல் வந்து மலரி மௌனமா.
1: சரிங்க.
2: வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு நன்றி சார்.
1: ரொம்ப நன்றிங்க. பாடல் வருது கேட்டு ரசிங்க.

0: வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
1: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 99 ரூபாய்க்கு சேலை. திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 13 முதல். சேலைகள், ரெடிமேட் காலணிகள், பேக்ஸ் அண்ட் லக்கேஜ், காஸ்மெட்டிக்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5 முதல் 50% தள்ளுபடி. அதுக்கும் மேல ஸ்பெஷல் ஆஃபரா 99 ரூபாய்க்கு சேலை தராங்க. மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சிக்காக வரக்கூடிய அடுத்த நேயர் சந்திக்க போறோம். வணக்கம்.
5: வணக்கம் சார்.
4: வணக்கங்க. சொல்லுங்க வீரசுந்தரி, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? உங்களுக்கு பிடித்தமான அந்த பாடல் வரப்போது கேட்டு ரசிப்போம். ரொம்ப நன்றி நிகழ்ச்சி வந்ததுக்கு.

0: நேர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் இது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களை நீ தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் திருவாரூர் மகாராஜா செல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் மகாராஜா சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
1: திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் 5 முதல் 50% தள்ளுபடி ஜூலை 13 முதல். மகாராஜா சில்ஸ் திருவாரூர் ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 99 ரூபாய்க்கு சேலை. திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 13 முதல். சேலைகள், ரெடிமேட்ஸ், காலணிகள், பேக்ஸ் அண்ட் லக்கேஜ், காஸ்மெட்டிக்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5 முதல் 50% தள்ளுபடி. அதுக்கும் மேல ஸ்பெஷல் ஆஃபரா 99 ரூபாய்க்கு சேல் தராங்க. மகாராஜா சில்ஸ் திருவாரூர்
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 இது காற்றில் வரும் கானம். தொலைபேசி வழி நேர் இருப்ப நிகழ்ச்சி நேர்களே, இன்னைக்கு நம்ம காரைக்கால் எஃப்எம் 100.3 இப்போ எஃபி பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஒரு போஸ்டர் போஸ்ட் பண்ணியிருக்கோம், காற்றில் வரும் கானம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில். இன்றைக்கி என்ன உங்களுக்கான டாபிக், நம்பிக்கை தரும் பொன்மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்பிக்கை ஊட்டக்கூடிய நாள், இந்த ஹோப் டே, இன்டர்நேஷ்னல் ஹோப் டே செலிப்ரேஷன் பண்ணக்கூடிய இந்த நாளில் நம்பிக்கை தரும் பொன்மொழிகள் நமக்கு ஒரு ஊட்டமாக இருக்கும். சும்மா வழக்கத்தில் சொல்லுவாங்க, யானைக்கு தும்பிக்கை நமக்கு நம்பிக்கை அப்படிம்பாங்க. அதே மாதிரி ஒரு நம்பிக்கை அப்படியான ஒரு வார்த்தைகளை சொல்லும்போது நமக்கு ஒரு உத்வேகம் வரும். அந்த வகையில் நம்பிக்கை தரக்கூடிய பழமொழிகள், பொன்மொழிகள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். அந்த வகையில் தொடர்ந்து நீங்கள் கால் டயல் பண்ணிகிட்டே இருக்கலாம் உங்களுக்கு பிடித்தமான பாட்டை கேட்கறதுக்கு நம்ம காரைக்கால் எஃப்எம் 100.3. அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார் இங்கிருந்து வராங்க கேட்டலாம். வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கங்க.
3: அன்பான அன்பருக்கு இனிய இரவு வணக்கம் சார். மதுரையிலிருந்து உங்கள் வந்து சொன்ன ஆண்டனி.
0: சொல்லுங்க ஆண்டனி சார்.
3: கவிக்குவில் திரைப்படம் சார்.
0: சரி,
3: ஜானகி மம்மடியா கவிக்குவில் அவர்களுக்கே சாரம். இந்த பாடலை கண்ணீர் மொழிக அவர்களுக்காண்டி காரைப்பண்பலை முகவாசம் இந்த பாடலை கண்ணீர் மொழிக சமர்ப்பிக்கின்றேன் சார். நன்றி சார்.
0: ரொம்ப நன்றிங்க ஆண்டனி சார், பாடல் வருது கேளுங்க.
3: தேங்க்யூ.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நேற்று நாளை காலை 6:15 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ்.
3: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
4: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
2: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெயின் என் சொல்ல முதே நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய். மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை. மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குகிறார்கள் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
5: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
6: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
2: நெல்லையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
7: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம் இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ்.
8: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள்

0: கடை, காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 7 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடிகர் செட்டியார் ஜுவல்லரசின் மாப்பிள்ளை மன்னார் சாமி விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5 மணிக்கு நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கடல் மட்டர் ஸ்டோரி உலாவரும் நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடிகர் செட்டியார் ஜுவல்லரசின் தகவல் சுரங்க விளம்பரதார நிகழ்ச்சி ஒளி உலாவரும்.
1: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது காற்றில் வரும் கானம். நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு நம்ம போட்டிருக்க இன்னைக்கு டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்பிக்கை தரும் பொன்மொழிகள் அப்படின்னு கேட்டிருந்தோம். இன்னைக்கு நம்ம நேர்கள் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ஐயாவாடியிலேருந்து அசோக் ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், நம்பிக்கை தரும் பொன்மொழிகள், முடிந்தால் முடியாதது இவ்வுலகில் எதுவும் இல்லை, காற்றுள்ள போதையை தூத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கடலூர் துறைமுகம் சுரேஷ்னு சொல்கிறாங்க, நேற்றைய தோல்விகளை கண்டு வருந்தாதே, நாளைய நம்பிக்கை உன்னை உயர்த்தும், ஒவ்வொரு புதிய விடியலும் உனக்கு ஒரு புதிய தொடக்கம், இருள் சூழ்ந்தாலும் வெளிச்சம் இருக்கும் என்பதை அறிவதே நம்பிக்கை என்று சொல்லியிருக்காங்க. அண்ணப்பன்பேட்டை ஜோதி சொல்றாங்க, இருள் சூழ்ந்திருக்கும் போது மட்டுமே நட்சத்திரங்களை காண முடியும், அதுபோல சோதனையான காலங்களில் தான் உன் திறமைகளை ஒளிர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மயிலாடுதுறையிலிருந்து மணி அப்படிங்கிறவங்க அனுப்பியிருக்காங்க, என்ன கேட்டீங்கன்னா, வாழ்க்கை 2 விஷயங்களால் ஆனது, செய்திருக்கலாம் இல்லை செய்யாமல் இருந்திருக்கலாம் என்று அனைவருக்கும் மாலை வணக்கம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க மணி. அடுத்து நன்னிலம் சுப்பிரமணியன் சொல்கிறாங்க, இருள் எவ்வளவு நீண்டாலும் வெளியல் நிச்சயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணியம் மகாலிங்கம் அப்படிங்கிற ஐடியிலேருந்து அனுப்பியிருக்காங்க. அடுத்து திருமூலஸ்தானம் வீரசுந்தரி சொல்கிறாங்க, முதலடி நம்பிக்கையோடு உன் முதலடியை எடுத்து வை, முழு படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, வெற்றி நம்பிக்கை வெற்றியோடு வரும், ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டுமே வரும், மாற்றம் ஒவ்வொரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியின் ஒரு பகுதியாகும் சொல்லி அனுப்பியிருக்காங்க. பெரிய பெரிய பேசேஜாகவே இருக்குது. அடுத்து வாய்மேடு ராதிகா என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, நம் நம்பிக்கை நம் கையில், 4 பேர் என்ன சொல்லுவாங்கன்னு நினச்சி மற்றவங்க வாடக்கூடாதுன்னு பழி சொல்லும் யாரும் வழி சொல்ல போவதில்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழி சொல்றவங்க யாரும் வழி சொல்ல போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பஞ்ச் டயலாக் மாதிரிலாம் இந்த பொன்மொழி அனுப்பியிருக்காங்க.
1: வந்தாச்சு ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி, ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது திருவாரூர் மகாராஜா சில்சன் ரெடிமேட்ஸின் காற்றில் வரும் கானம். தொலைபேசியில் நேரிருப்ப நிகழ்ச்சிக்காக வரக்கூடிய அடுத்த நேயர் யாருங்கிறது வராங்க, என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாமா? வணக்கம்.
3: வணக்கம் சார், கேமாத்தூர் கருப்பையா சார்.
0: சொல்லுங்க கருப்பையா சார், உங்களுக்கு பிடித்தமான பாட்டு நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன?
3: கும்பக்கார தங்கையில வந்து தென்றல் காத்தே தென்றல் காத்து பாட்டு சார்.
0: சரிங்க, பாடல் வரப்போது கேட்டு ரசிப்போம். நன்றிங்க.
3: நன்றி சார். நன்றி சார்.

0: சிறப்பான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: டெல்லி நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண்டர் பேசிஸ் நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் திருவாரூர் அருண்டர் பேசிஸ். செங்கல் சூளை மற்றும் விதையில் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைஸ்.
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
2: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
5: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
5: விபிஎன் கண் மருத்துவமனை
7: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
8: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
2: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமேஜ் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் ஒரு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
9: முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: நெல்லி நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கிய விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். காரைக்கால் பண்பலை 100.3 இது காற்றில் வரும் காணும். இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் யார் இங்கேருந்து வர போகிறாங்க அப்படிங்கிற பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தில் நம்ம நேயர்கள் என்னென்ன கமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டலாம். அடுத்து அமர்தாயன் கோட்டை பாரிவல்லல் வெற்றிக்கான வழி விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி நினைப்பிருக்காங்க. அடுத்து வெற்றி என்பது இறுதியானதும் அல்ல, தோல்வி என்பது முடிவும் அல்ல. குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி இந்த கமெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து மதுரை சண்முக சுந்தரம் என்ன சொல்கிறாங்கன்னா, காற்றுள்ள போதை தோற்றிக்கொள் அப்படின்னு ஷார்ட் அனுப்பியிருக்காங்க. சூப்பர். அடுத்து புதுத்துறை செல்வகுமார் சொல்கிறாங்க, என்ன சொல்லியிருக்காங்க, நம்பிக்கை உள்ள இடத்தில் புதிய ஆற்றல் பிறக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. அடுத்து இனிய இரவு வணக்கம், எதையும் ஆற்றில் போடவும் அளந்து போடவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலவடுதுறை சேப்பு விஜயராகவன். அடுத்து மேமாத்தூர் அமுதா சேகர், கற்றவனுக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் கூட அனுப்பியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தேவனூர் ஜோதிலட்சுமி, தோல்விகள் என்பது ஒரு பள்ளிக்கூடம், அங்கிருந்து நீ கற்றுக்கொள்ளும் பாடங்களே உன்னை வெற்றியாளனாக மாற்றும். விடியல் உனக்காக காத்திருக்கிறது, இருளை கண்டு பயப்படாதே, உன் நம்பிக்கை ஒளியாகும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து அலிவலம் சக்தி முருகானந்தம், விடியும் என்று நம்புகின்ற நீ முடியும் என்று நம்பு, வெற்றி நிச்சயம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. திருத்தங்கூர் ஜென்னி லட்சுமி என்ன சொல்கிறாங்கன்னா, வெற்றி பெற விரும்பினால் தடைகளை உடைத்துச் செல்லுங்கள், நம்பிக்கை விதைத்துச் செல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம் இசை கேட்டு. நேர்களே, இது காற்றில் வரும் கானம். நம்ம நிகழ்ச்சிக்காக வரக்கூடிய அடுத்த நேயர் சந்திப்போம். வணக்கம்.
10: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் இணைவது இன்னொரு சதா கோதுமன்.
2: சொல்லுங்க சார். நலமா இருக்க சார், நீங்க நலமா இருக்கீங்களா?
10: நலமா இருக்க.
2: ரொம்ப நன்றி. சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
10: எனக்கு அவர்கள் படத்துல இருந்து ஜானகி பாடிய காற்றுக்கு என்ன பாடல் கொடுங்க சார்.
2: சரிங்க, உங்களுக்கு பிடித்தமான அந்த பாடல் அவர்கள் படத்துல இருந்து வரப்போகுது, கேட்டு ரசிப்போம். ரொம்ப நன்றி சார் நிகழ்ச்சிக்கு வந்தது.
10: நன்றி சார். நன்றி சார்.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸின் என் சொல்ல மது கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நாளிரவு 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்டின் உழவர் அரங்கம் இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி.
6: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
2: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் பிரியப்ஸின் தேநீர் நேரம் இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் வைக்கிங் பனியன் பிரியப்ஸ்.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
2: நாளை மாலை 5:30 விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் வசந்த் அண்ட் கோ.
8: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49th ஆண்டு

0: துவக்க விழா சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே.
1: காரைக்கால் பண்பலை 100.3 இது காற்றில் வரும் காணம். இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் நிறைய கமெண்ட்ஸ் வந்து நம்ம நேர்கள் கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த வகையில் யார் யாரெல்லாம் அப்படின்னா நம்ம பார்த்தலாம். ஷார்ட்டாக அரியலூர் மாவட்டம் மாணிவனம் பாஸ்கர் அனுப்பியிருக்காங்க. சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம், மற்றவங்க சந்தோஷமாக இருக்கிறது தான் அப்படின்னு, அவங்க சந்தோஷமாக இருக்கிறது தான் நமக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. ராஜேந்திரன் மனக்குடி வந்து அனுப்பியிருக்காங்க. உன்னை நீ நம்பு, உலகம் ஒரு நாள் உன்னை நம்பும் அப்படின்ட்டு. அடுத்து யாது முறை யாவரும் கிளீர் அப்படின்ட்டு பேரளம் செந்தில் கண்ணன். அடுத்து வசதி வந்தால் ஆடாதே, வறுமை வந்தால் வாடாதே, அவரிக்காடு வித்யா வீரமணி. ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜான ஜெமதீன். முத்துக்கள் கடலில் அடியில், முத்துக்கள் கடலின் அடியில், முயன்றால் அது உன் மடியில், மிக்க நன்றி வணக்கம் அனுப்பியிருக்காங்க. அடுத்து புவனகிரி சுமதி பாபு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது முடிந்தது முடிந்து போகட்டும், ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு புதிய வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு நாள் வரும்போது அந்த வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி புவனகிரி சுமதி அனுப்பியிருக்காங்க. அடுத்து திருவாரூர் கொடிக்கால் பாளையம் சாகுல் ரமிதி ராஜா சொல்கிறாங்க, சிறந்த கல்வி என்ற உரம் இல்லையில் வாழ்வில் உயர்ந்த செல்வங்கள் உயர்ந்த செயல்கள் என்ற கனிகள் காய்ப்பதில்லை. அறிவை விதையாக்கு, கல்வியை உரமாக்கு, முயற்சியை நீராக்கு, அப்போது வெற்றி என்னும் மரம் வேரூன்றி வளர்ந்து வாழ்வை வெற்றி கனியால் நிரப்பும். கல்வி கற்றவர் உயர்வார், முயற்சி செய்தவர் வெல்வார் என்று அனுப்பியிருக்கிறார். அடுத்து புஷ்பவனம் விஸ்வநாதன் காற்றுள்ள போதையை தொற்றிக்கோள் அப்படின்னு அனுப்பியிருக்கார். மயிலாடுதுறை ராஜா திரு குரு அவங்க அனுப்பியிருக்காங்க. அடுத்து அதம்பார் கலைச்செல்வி, ஆயக்காரன் புலம் சுரேஷ், திருவாளபுத்தூர் கடக்கம் ஐங்கரன் தரணி, அடுத்து யானையின் பலம் தும்பிக்கையிலே, மனிதனின் பலம் நம்பிக்கையிலே, பவித்ர மாணிக்கம் ரகுபதி அனுப்பியிருக்காங்க. காமேஸ்வரம் செல்வி அறிவழகன், நிகழ்ச்சி அருமையாக உள்ளது, இரவு இனிய இரவு வணக்கம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. டைமே இல்லை. அடுத்து இஞ்சிக்குடி மின்சார கண்ணன், சௌராஜன் பேட்டை தினா ரமேஷ், அடுத்து யார், ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சி ராணி அனுப்பியிருக்காங்க. அடுத்து காரைக்கால் தனுஷா, திருக்கண்ணபுரம் ஆனந்த் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து டிஆர் பட்டணத்துலேருந்து அனுப்பியிருக்காங்க நளினி சங்கர் அப்படிங்கிறவங்க. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய நிறைவானியர் சந்திச்செல்லாம் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: டிஆர் பட்டணம் திருமதி சார்.
1: திருமதி மேடம் சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்? ரொம்ப நன்றிமா நிகழ்ச்சி வந்ததுக்கு. பாடல் வரும், காத்திருங்க. நன்றிமா.
2: நன்றி.

0: பட்டபாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக்
2: அரசு பதிவு பெற்ற அனுபவமிக்க மருத்துவர்களை கொண்டு சிறந்த முறையில் ஒவ்வொருவரின் தனித்துவத்தை ஆராய்ந்து அதற்கேற்ப ஹோமியோ முறையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: என்று மக்கள் சேவையில் திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக், மானந்தியார் தெரு, திருவாரூர். போன் 240275.
2: முன்பதிவிற்கு செல் 9482402733.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் மகாராஜா செல்சன் ரெடிமேட்ஸின் காற்று வருங்கானம். இந்நிகழ்ச்சியில் அமர்தான் நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் மகாராஜா செல்சன் ரெடிமேட்ஸ்.
1: திருவாரூர் மகாராஜா ஆரி சூப்பர் சேல் 5 முதல் 50% தள்ளுபடி ஜூலை 13 முதல். மகாராஜா செல்ஸ் திருவாரூர் ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 99 ரூபாய்க்கு சேலை. திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 13 முதல். சேலைகள், ரெடிமேட் காலணிகள், பேக்ஸ் அண்ட் லக்கேஜ், காஸ்மெட்டிக்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5 முதல் 50% தள்ளுபடி. அதுக்கும் மேல ஸ்பெஷல் ஆஃபரா 99 ரூபாய்க்கு சேல தராங்க. மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
0: நேற்று இன்னும் சிறுநொடியில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

0: நேர்களது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 மின்சாரத்தை சேமிப்போம், இயற்கை வளங்களை காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக்.
3: அரசு பதிவு பெற்ற அனுபவமிக்க மருத்துவர்களை கொண்டு சிறந்த முறையில் ஒவ்வொருவரின் தனித்துவத்தை ஆராய்ந்து அதற்கேற்ப ஹோமியோ முறையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
2: என்று மக்கள் சேவையில் திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக், மானந்தியார் தெரு, திருவாரூர். போன் 240275.
3: முன்பதிவிற்கு செல் 9482-40273.
1: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
4: திருமுனைப்பாடி நாட்டை வளப்படுத்திய இனிய நீர் பெருக்குடைய நதிகளில் கிடிலம் நதியும் ஒன்று. அப்பர் பெருமானை ஆட்கொண்ட இறைவன் எழுந்தருளியிருந்த திருவதிகை வீரட்டானம் இந்த நதிக்கரையில் இருக்கிறது. சுந்தரமூர்த்தியை தடுத்தாட்கொண்ட பெருமான் வாழும் திருநாவலூர் இந்நதியின் அருகிலேதான் இருக்கிறது. இந்த இரண்டு க்ஷேத்திரங்களுக்கும் மத்தியில் தொண்டை நாட்டிலிருந்து நடுநாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் செல்லும் ராஜபாட்டை அந்த நாளில் அமைந்திருந்தது. ராஜபாட்டை கெடில நதியை கடக்கும் துறை எப்போதும் கலகலவென்று இருக்கும். நதிக்கரையில் உள்ள மரங்களில் பறவைகளின் குரல்களும் அவை இறகை அடித்து கொள்ளும் சத்தமும் கேட்டுக்கொண்டே இருக்கும். பிரயாணிகள் அங்கே வண்டிகளிலிருந்து மாட்டை அவிழ்த்துவிட்டு கட்டுச்சாதம் உண்பார்கள். உண்ணும்போது அவர்கள் விளையாட்டாக வானில் எரியும் சோற்றை காக்கைகள் வந்து அப்படியே கொத்தி கொண்டு போகும். இவற்றையெல்லாம் பார்க்கும் இளம் சிறார்கள் கைதட்டி ஆரவாரித்தும் அஹூ என்று வியப்பொலிகள் செய்தும் கலகலவென்று சிரித்தும் தங்கள் குதூகலத்தை வெளியிடுவார்கள். ஐப்பசி மாதம் ஆரம்பத்தில் கெடில நதியில் வழக்கத்தை விட அதிகமாகவே வெள்ளம் போய்கொண்டிருந்தது. இதனால் உச்சி வேளையில் அங்கே கட்டுசாதம் அருந்துவதற்காக தங்கிய பிரயாணிகளின் ஆரவார ஒலிகளும் அதிகமாயிருந்தன. அந்த ஒலிகளெல்லாம் அமுங்கிப் போகும்படியான ஒரு பெரும் ஆரவாரம் திடீரென்று சற்று தூரத்தில் சாலையில் எழுந்தது. கேட்டு பிரயாணிகள் வியப்புற்றார்கள். அவர்களில் சிலர் கரையேறி பார்த்தார்கள். முதலில் புழுதிப் படலம் மட்டுமே தெரிந்தது. பிறகு யானை, குதிரை, பல்லக்கு, பரிவட்டம் என்றுவோர் முதலிய ராஜ பரிவாரங்கள் வருவது தெரிந்தது. சிறிது அருகில் அந்த பரிவாரங்கள் நெருங்கி வந்ததும் கட்டியக்காரர்களின் முழக்கம் தெளிவாக கேட்டது. 12 பிராயத்தில் போர்க்களம் புகுந்த வீராதி வீரர் வீரபாண்டியன் தலைகொண்ட கோப்பரகேசரி, இரட்டை மண்டலத்தார் சொப்பனத்தில் கண்டஞ்சும் சிங்கம், தொண்டை மண்டலாதிபதி, வடதிசை மாதண்ட நாயகர், 3 உலகமுடைய சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் திருமகனார் ஆதித்த கரிகால சோழ மகாராஜா வருகிறார் பராக். இடிமுழக்க குரலில் 8 திசையும் எதிரொலி செய்யும்படி எழுந்த இந்த கோஷத்தை கேட்டதும் கெடில நதித்துறையில் இருந்தவர் அனைவரும் அவசர அவசரமாக கரையேறினார்கள். அத்தகைய வீராதி வீரனை காண வேண்டுமென்ற ஆவலுடன் நதித்துறையில் நடுவில் வழிவிட்டுவிட்டு இருபுறமும் அவர்கள் ஒதுங்கி நின்றார்கள். கட்டியக்காரர்கள், எக்காலம் ஊதுவோர், பரிச்சின்னம் ஏந்துவோர் ஆகியவர்கள் முதலில் வந்து தண்ணீர் துறையை அடைந்தார்கள். பரிவாரங்களுக்கு பின்னால் 3 குதிரைகள் ஒன்றின் பக்கம் ஒன்றாக வந்தன. 3 குதிரைகள் மீதும் 3 இளம் வீரர்கள் வீற்றிருந்தார்கள். அவர்களை தூரத்தில் பார்த்தபோதே ஜனங்கள் அவர்களை காட்டி இன்னார் இன்னவர் என்று பேசத் தொடங்கினார்கள். நடுவில் உள்ள குதிரை மீது வருகிறவர்தான் ஆதித்த கரிகாலர். பொற்கிரீடத்தை பார்த்தவுடனே தெரியவில்லையா, வெயில் படும்போது எப்படி கிரீடம் ஜொலிக்கிறது என்றான் ஒருவன். இந்த கிரீடத்தைப் போய் சொல்லப் போகிறாயே? கரிகால் வளவன் அணிந்திருந்த மணிமகுடத்தை இவர் சிரசில் தாங்கும் போதல்லவா பார்க்க வேண்டும்? அது கோடி சூரிய பிரகாசமாக கண்கள் கூசும்படி ஜொலிக்குமாம் என்றான் இன்னொருவன். அது கரிகால் வளவன் கிரீடமல்ல தம்பி, அப்படி சம்பிரதாயமாகச் சொல்வதுதான் பராந்தக

0: சக்கரவர்த்தியின் காலத்தில் செய்த மணிமகுடத்தை தான் இப்போது சுந்தர சோழர் அணிந்திருக்கிறார். இன்னும் எத்தனை நாளைக்கோ தெரியவில்லை என்றான் மற்றொருவன். சுந்தர சோழரின் வாழ்நாளை இப்படித்தான் சில காலமாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அவர் சிரஞ்சீவியாயிருப்பார் என்று தோன்றுகிறது என்றான் முதலில் பேசியவன். நன்றாயிருக்கட்டும், அவர் உயிரோடு இருக்கும் வரையில் நாடு நகரமெல்லாம் குழப்பமில்லாமல் இருக்கும். அப்படி சொல்வதற்கில்லை, பொன்னியின் செல்வனை கடல் கொண்டு விட்டதாக செய்தி வந்ததிலிருந்து சோழ நாடெங்கும் ஒரே அல்லோல கல்லோலமாயிருக்கிறதாம். எப்போது சண்டை மூளுமோ என்று அங்கிருந்து வந்தவர்களெல்லாம் சொல்லி வருகிறார்கள். யாருக்கும் யாருக்கும் சண்டை? எதற்காக சண்டை? பழுவேட்டரையர்களுக்கும் கொடும்பாளூர் வேளாருக்கும் சண்டை மூளும் என்று சொல்லுகிறார்கள். அப்படியொன்றும் ஏற்படாமல் தடுப்பதற்காகத்தான் கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் சிற்றரசர்கள் கூடுகிறார்களாம். ஆதித்த கரிகாலரும் அங்கேதான் போகிறாராம். குதிரைகள் நெருங்கி வந்துவிட்டன, இறைந்து பேசாதீர்கள் என்று ஒருவன் எச்சரித்துவிட்டு, இளவரசர் ஆதித்த கரிகாலரின் முகம் எவ்வளவு வாட்டமடைந்திருக்கிறது பார்த்தாயா என்று கேட்டான். அவர் முகம் வாட்டமடைந்தில்லாமல் எப்படி இருக்கும்? ஆதித்த கரிகாலருக்கு தம்பியின் பேரில் பிராணன். அப்படிப்பட்ட தம்பியை பற்றி தகவல் தெரியவில்லை என்றால் தமை எனக்கு வருத்தமாயிராதா? தந்தையோ நடமாட்டம் இல்லாமல் இருக்கிறார். இதெல்லாம் உலகத்தில் இயற்கை தம்பி. இளவரசருடைய முகவாட்டத்துக்கு காரணம் இவையெல்லாம் அல்ல, இரட்டை மண்டலத்தார் மீது படையெடுத்து போக வேண்டும் என்று கரிகாலருக்கு ஆசை, அது கைகூடவில்லையே என்றுதான் கவலை. அது ஏன் கைகூடவில்லை? யார் இவரை படையெடுத்து போக வேண்டாம் என்று தடுக்கிறார்கள்? வேறு யார், பழுவேட்டரையர்கள்தான். படையெடுப்புக்கு வேண்டிய தளவாட சாமக்கிரியைகள் கொடுக்க மறுக்கிறார்களாம். ஏதேதோ இல்லாத காரணங்களையெல்லாம் கற்பித்து சொல்லுகிறார்கள். உண்மை காரணம் உங்கள் ஒருவருக்கும் தெரியவில்லை என்றான் ஒருவன். எல்லாம் தெரிந்தவனே, உண்மை காரணத்தை நீதான் சொல்லேன் என்று இன்னொருவன் கேட்டான். ஆதித்த கரிகாலர் யாரோ ஒரு பாண்டிய நாட்டு பெண் மீது காதல் கொண்டிருந்தாராம். இளவரசர் வடபெண்ணை போருக்கு சென்றிருந்த போது பெரிய பழுவேட்டரையர் அந்த பெண்ணை மணந்து கொண்டு விட்டாராம். அவள்தான் இப்போது பழுவூர் இளையராணியாக விளங்கி சோழ நாட்டில் சர்வாதிகாரம் செலுத்துகிறாள். அதிலிருந்து ஆதித்த கரிகாலரின் மனமே பேதலித்து போய்விட்டதாம். இருக்கலாம் இருக்கலாம், உலகத்தில் எல்லா சண்டைகளுக்கும் யாராவது ஒரு பெண்தான் காரணமாயிருப்பாள் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா? எந்த பெரியவர்கள் தம்பி அப்படி சொல்லியிருக்கிறார்கள்? சுத்த பைத்தியக்காரத்தனம். இளவரசர் ஒரு பெண்ணை விரும்பினார் என்றால் அவள் போய் ஒரு 60 வயது கிழவனை மணந்து கொள்ளுவாளா? சொல்லுகிறவர்கள் சொன்னால் கேட்பவர்களுக்கு மதியில்லையா?
1: அப்படியானால் ஆதித்த கரிகாலருக்கு இன்னும் கல்யாணமாகாமல் இருப்பானேன்? நீர்தான் சொல்லுமே.
0: சும்மா இருங்கள், இதோ நெருங்கி வந்து விட்டார்கள். இளவரசருக்கு வலது புறத்தில் வருகிறவன்தான் பார்த்திபேந்திர பல்லவன் போலிருக்கிறது. இடது புறத்தில் வருகின்றவன் யார்?
1: வானர் குலத்து வந்தியத்தேவனா?
0: இல்லை இல்லை, கடம்பூர் சம்புவரையர் மகன் கந்தமாறன். ஓலை கொடுத்து அனுப்பினால் இளவரசர் ஒருவேளை வரமாட்டார் என்று சம்புவரையர் தம் மகனையே அவரை அழைத்து வர அனுப்பியிருக்கிறார்.
1: இதிலிருந்து ஏதோ விஷயம் மிக முக்கியமானது என்று தெரிகிறது.
0: அந்த முக்கியமான விஷயம் ராஜரீக சம்பந்தமானதாகவும் இருக்கலாம். ஆதித்த கரிகாலருக்கு திருமணம் ஆகாதிருக்கும் வரையில் சிற்றரசர்கள் அவரை வலைபோட்டு பிடிக்க முயன்று கொண்டுதான் இருப்பார்கள். முதன் முதலில் அவரை மணந்து கொள்ளும் பெண் சோழ சாம்ராஜ்யத்தின் சிங்காதனத்தில் அமரும் பாக்கியம் பெறுவாள் அல்லவா? இப்படியெல்லாம் கெடில நதிக்கரையில் வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றிருந்த ஜனங்கள் பலவிதமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். 3 குதிரைகளும் வந்து தண்ணீர் கரையோரம் நின்றன. குதிரைகளுக்கு பின்னால் வந்த ரதம் சற்று அப்பால் அரசமரத்தடியில் நின்றது. அந்த ரதத்தில் 80 பிராயமான வீரக்கிழவர் திருக்கோவலூர் மலையமான் இருந்தார். தண்ணீர்க்கரை ஓரத்தில் குதிரை மேலிருந்த வண்ணம் ஆதித்த கரிகாலன் திரும்பி அவரை பார்த்தான். பின்னால் ரதத்தில் வந்த கிழவர் சமிக்ஞை செய்யவே ஆதித்த கரிகாலன் குதிரையை திருப்பிக் கொண்டு அவர் வீற்றிருந்த ரதத்தின் அருகில் சென்றான்.
1: குழந்தாய் கரிகாலா, நான் இவ்விடத்தில் உங்களிடம் விடைபெற்று கொண்டு திருக்கோவலூர் போக எண்ணுகிறேன். போவதற்கு முன்னால் உன்னிடம் சில முக்கிய விஷயங்கள் சொல்ல வேண்டும். சற்று குதிரையிலிருந்து இறங்கி அந்த அரசமரத்தடியில் உள்ள மேடைக்கு வா என்றார்.
0: அப்படியாகட்டும் தாத்தா, என்று ஆதித்த கரிகாலன்.

0: குதிரையிலிருந்து கீழே குதித்தான். கிழவரும் ரதத்திலிருந்து இறங்கினார். இருவரும் அரசமரத்தடி மேடைக்குச் சென்றார்கள். அப்போது பார்த்திபேந்திரன் கந்தமாறனை பார்த்து, நல்ல வேளையாக போயிற்று. இந்த கிழவர் விடேன் தொடேன் என்று நம்முடன் நெடுகிலும் வந்து விடுவாரோ என்று பயந்து கொண்டிருந்தேன் என்றான்.
1: அப்படி தொடர்ந்து வந்தால் இவரை வெள்ளாற்றின் பிரவாகத்தில் தள்ளி முழுகு அடித்து விடுவது என்று நான் எண்ணியிருந்தேன் என்றான் கந்தமாறன்.
0: இருவரும் தங்கள் பேச்சில் தாங்களே சிரித்து மகிழ்ந்தார்கள். ஆதித்த கரிகாலனை பார்த்து மலைநாடு உடையாராகிய திருக்கோவலூர் மலையமான் சொல்லலுற்றார்.
2: ஆதித்தா, இன்றைக்கு 24 ஆண்டுகளுக்கு முன்னால் நீ பிறந்தாய். திருக்கோவலூரில் என்னுடைய அரண்மனையிலேதான் பிறந்தாய். அந்த சமயம் நடந்த கொண்டாட்டங்கள் நேற்று நடந்தது போல எனக்கு ஞாபகம் இருக்கின்றன. உன்னுடைய குலத்தைச் சேர்ந்தவர்களும் என்னுடைய குடியைச் சேர்ந்தவர்களும் சோழ நாட்டையும் தொண்டை நாட்டையும் சேர்ந்த சிற்றரசர்கள் பலரும் வந்தார்கள். இவர்கள் எல்லாரையும் சேர்ந்த 30,000 வீரர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் நடந்த விருந்தின் விமர்சையை சொல்லி முடியாது. உன் தந்தையின் பட்டாபிஷேக வைபவத்தின் போது கூட அத்தகைய விருந்துகளும் கோலாகலங்களும் நடைபெறவில்லை. என் பொக்கிஷத்தில் என் முன்னோர்கள் காலத்திலிருந்து 100 வருஷங்களாய் சேர்த்து வைத்திருந்த பொருள் அவ்வளவும் அந்த 3 நாள் கொண்டாட்டத்தில் தீர்ந்து போய்விட்டது.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: எழிலக்கரை நாகரிகம்னே ஒரு தொடர், அதன் தொன்மையை குறிப்பிடுது. இந்த பகுதியின் தொடக்கத்தில் இந்த தொடருக்கு ஏற்ற மாதிரி உற்சாகமான சூழ்நிலையை அமைச்சிருக்கார் ஆசிரியர். ஆதித்த கரிகாலன் கடம்பூருக்கு அழைக்கப்பட்டதன் காரணம் எதுவாக இருந்தாலும், அந்த மாவீரனை பற்றி விருப்பம் போல பேசுறதுல மக்கள் கொண்டிருந்த ஆர்வத்தை பார்க்குறோம். ஒருத்தர் கேட்குறார், வழக்கமாக கூட வர்ற வானர்குல வந்தியத்தேவனை காணுமே, நமக்கு தெரியும் அவன் விரைவாக வந்துகிட்டு இருக்கான்னு. சில தொடர்களை பார்க்கலாம். திருமுனைப்பாடி நாடு, சோழ நாட்டுக்கும் தொண்டை நாட்டுக்கும் இடையே இருக்கிற நடுநாட்டின் கிளை தான் திருமுனைப்பாடி நாடு. தென்பெண்ணை பாயும் நாட்டில் முனையர் என்னும் குலத்தாரின் பெருமைக்கு சான்றாக விளங்கினது. நாளாவட்டத்தில் பெண்ணை நாட்டுக்கே திருமுனைப்பாடி நாடுங்கிற பேர் வந்துடுச்சு. கெடிலம், இந்த சொல்லுக்கு பொருள் ஆழமான ஓடை, ஒடுங்கிய வழி. தென்பெண்ணைக்கு தெற்கே ஓடும் கெடிலத்தின் போக்கு கடற்கரைக்கு 3 கிலோமீட்டர் மேற்கே கேப்பர் மலையால் எப்படி மாறி வந்துட்டதுங்கிறது சுவையான செய்தி. கிழக்கு நோக்கி வந்துகிட்டு இருந்த கிடிலம் திருவஹீந்திரபுரம் என்னும் தலத்துக்கு அருகே இந்த மலையின் அமைப்பினால செங்கோண வடிவில் வடக்கு நோக்கி திரும்பி உத்தரவாகினியா, அதாவது வடக்கு திசையில் ஓடுவதால் தனிச்சிறப்பு பெறுது. தேவநாத சுவாமி கோயில் கொண்டுள்ள திரு ஐந்தை கிடிலத்தின் கிழக்கு கரையில் இருக்குது. திருவதிகை வீரட்டானம், இறைவனின் வீரச் செயல்களை குறிப்பிடுற 8 தலங்களில் திரிபுர தகனம் நடந்த இடம் இந்த திருவதிகை வீரட்டானம். கடலூருக்கு மேற்கே 26 கிலோமீட்டர் தொலைவில் கெடிலத்தின் வடகரையில் அதியறைய மங்கை அதிகைன்னு குறுக்கம் பெற்றது. திருநாவலூர், திருவதிகைக்கு மேற்கே 20 கிலோமீட்டர். சுந்தரர் அவதரித்த இந்த ஸ்தலமும் கெடிலத்தின் வடகரையில் தான் இருக்குது. திருவாமூர், திருநாவுக்கரசர் அவதார தலம் திருநாவலூருக்கு கிழக்கே 12 கிலோமீட்டர். கட்டுச்சாதம், கட்டுச்சோறு சுட சுட சமைச்சு அந்த சாதத்தில் தேங்காய், எலுமிச்சை, புளி, தயிர் சேர்த்து பிசைந்து இலையில் கட்டி எடுத்துக்கிட்டு போய் அருந்துறது பாரம்பரிய வழிநடை உணவு. இலக்கியத்தில் ஆற்றுணா, ஆறு வழி உணா உணவு. வெள்ளாற்றின் பிரவாகம், வெள்ளாறு இங்கே வட வெள்ளாற்றை குறிக்கும். பிரவாகம் ப்ர முன்னே முன்னோக்கி, வாகம் ஓட்டம் அல்லது நீரோட்டம், பிரவாகம் சுருக்கமாக வெள்ளம். குலம் குடி, இந்த சொற்களை பாட்டன் மலையமான் பயன்படுத்துகிறார். இல் குடி குலம் மூணுமே ஒருத்தரின் அடையாளத்தை குறிப்பன. இல் நல்ல குடும்பம், குடி வம்சாவளியின் குடியிருப்பு, குலம் பரம்பரை பாரம்பரிய பண்பாடு. குலத்தின் உட்பிரிவை குடின்னு சொல்லலாம். நல்லது, அடுத்த பகுதியில் சந்திப்போம்.
3: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: நேர்களில் இனி கேட்கலாம் திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக்கின் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக்.
1: திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக் என்றும் மக்கள் சேவையில் திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக். திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக்
2: அரசு பதிவு பெற்ற அனுபவமிக்க மருத்துவர்களை கொண்டு சிறந்த முறையில் ஒவ்வொருவரின் தனித்துவத்தை ஆராய்ந்து அதற்கேற்ப ஹோமியோ முறையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது
1: என்றும் மக்கள் சேவையில் திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக். மானந்தியார் தெரு, திருவாரூர். போன் 240275.
2: முன்பதிவிற்கு செல் 9482-40273.
0: இதமான இந்த இரவு வேளையில் இன்ப இசையோடு இனி நாம் இணைக்கப் போகிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
2: நேர்களை, காற்றலில் கானலை வீசிக் கொண்டிருப்பதினும் காரைக்கால் பண்பலை 100.3 இது இசை ஊஞ்சல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேரில் நாளை காலை 8:30 வைக்கிங் பலிகள் பிரிப்ஸின் துள்ளி வரும் பாட்டை கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் வைக்கிங் பலிகள் பிரிப்ஸ்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
2: நெல்லில் நாளை மாலை 6:30 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்தர் மருத்துவமனையின் நலம் ஆய்வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மங்கள்யான் சூப்பர் கோல்டுரத்தின் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டுரம். இப்பொழுது விற்பனைகள் மங்கள்யான் சூப்பர் கோல்டு, இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டுரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் என் சொல்லும்போது கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் உங்கள் கடை. தார்பாய்கள் கிரினேட் ஓஸ் நரம்பு வழிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
6: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: நெல்லின் அலையில் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. காரைக்கால் பண்பலை 100.3 அலையில் அனைத்தையும் வழங்குகிறார்கள் திருச்சியின் சேலம் மங்களன் மங்கள், திருவாரூர் சிமாண்டி சில்ஸ், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் மகாராஜா சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில், பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம்.
9: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
10: திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல், 5-50% தள்ளுபடி July 13 மகாராஜா சிலுக்ஸ் திருவாரூர்.
11: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
12: திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
13: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
12: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: இது காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக்கின் இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியுடன் நாம் இணைந்திருக்கிறோம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களுக்கு உளம் இணைந்து நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் வெலரி, திருவாரூர் மகாராஜா சில்சன் ரெடிமேட்ஸ், நாகை மூராசன்சன் ரெடிமேட்ஸ், தஞ்சாவூர் அணு மருத்துவமனை,
3: திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக். என்று மக்கள் சேவையில் திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக்.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: திருவாரூர் மகாராஜா ஆலி சூப்பர் சேல் 5-50% தள்ளுபடி ஜூலை 13 முதல். மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
6: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
7: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
8: வந்தாச்சு ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
9: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 99 ரூபாய்க்கு சேலை. திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 13 முதல். சேலைகள், ரெடிமேட்ஸ், காலணிகள், பேக்ஸ் அண்ட் லக்கேஜ், காஸ்மெட்டிக்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5-50% தள்ளுபடி. அதுக்கும் மேல ஸ்பெஷல் ஆஃபரா 99 ரூபாய்க்கு சேல தராங்க. மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக்கின் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக்.
1: திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக் என்று மக்கள் சேவையில் திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக். திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக்
2: அரசு பதிவு பெற்ற அனுபவமிக்க மருத்துவர்களை கொண்டு சிறந்த முறையில் ஒவ்வொருவரின் தனித்துவத்தை ஆராய்ந்து அதற்கேற்ப ஹோமியோ முறையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது
1: என்று மக்கள் சேவையில் திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக். மானந்தியார் தெரு, திருவாரூர். போன் 240275.
2: முன்பதிவிற்கு செல் 9482-40273.
0: நேரில் நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
3: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடை அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
4: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
5: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி

0: அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நேர்கள் இணைக்கலாம், நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரினேட், ஓஸ் நரம்பு விலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: உங்கள் கடை காரைக்கால்
5: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
3: மேல்வி நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவம் உள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ஐசியு பிரிவு, எலும்பியல், லாப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
7: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
8: வணக்கம். வெற்றி என்பது ஒரே நாளில் நிகழும் அதிசயம் அல்ல, அது தினமும் கடைபிடிக்கப்படும் சிறிய பழக்கங்களின் கூட்டுத்தொகை என்று கூறப்படுகிறது. உலகில் சாதனை படைத்தவர்களின் வாழ்க்கையை ஆராய்ந்தால் அவர்கள் சில எளிய விதிகளை பின்பற்றி தங்கள் வாழ்க்கையை உயர்த்தியிருப்பதை அறியலாம். இதோ அப்படிப்பட்ட சில விதிகள். 21/90 விதி. ஒரு நல்ல பழக்கத்தை 21 நாட்கள் தொடர்ந்து செய்தால் அது வழக்கமாக மாறும். 90 நாட்கள் தொடர்ந்து செய்தால் அது வாழ்க்கை முறையாக மாறிவிடும். உதாரணமாக, தினமும் 1 மணி நேரம் படிக்கும் பழக்கத்தை 90 நாட்கள் கடைபிடித்தால் படிப்பு இயல்பாகிவிடும். நல்ல பழக்கங்கள் சிறிய முயற்சிகளிலிருந்தே உருவாகின்றன. 80/20 விதி. 80% வெற்றியானது 20% முக்கிய முயற்சிகளால் கிடைக்கிறது. எல்லாவற்றையும் செய்வதை விட முக்கியமானவற்றை தேர்ந்தெடுத்து சரியாக செய்ய வேண்டும். 1% மேம்பாட்டு விதி. ஒவ்வொரு நாளும் 1% முன்னேற்றம் அடைந்தால் 1 வருடத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை அடையலாம். தினமும் ஒரு நல்ல பழக்கத்தை கற்றால் வருட முடிவில் 365 நல்ல பழக்கங்களோடு நாம் மேம்பட்டிருப்போம். சிறிய முன்னேற்றங்கள் பெரிய வெற்றிகளை உருவாக்குகின்றன. 5 வினாடி விதி. ஒரு நல்ல செயலை செய்ய வேண்டும் என்று தோன்றியவுடன் 5 வினாடிகளுக்குள்ளாக அதை தொடங்க வேண்டும். தாமதமே வெற்றியின் முதல் எதிரி. 2 நிமிட விதி. 2 நிமிடங்களில் முடியும் வேலையை உடனே செய்துவிட வேண்டும், அதில் சோம்பல் கூடாது. இதனால் சிறிய வேலைகள் குவியாமல் தடுக்கலாம். 10,000 மணி நேர விதி. ஒரு துறையில் நிபுணராக மாற நீண்ட கால பயிற்சி அவசியம். உதாரணமாக, இசை, விளையாட்டு, ஓவியம் போன்ற துறைகளில் தொடர்ந்து பயிற்சி பெறுபவர்கள் சிறந்து விளங்குகின்றனர். திறமைக்கு மேலாக விடாமுயற்சி முக்கியம். 90/10 விதி. வாழ்க்கையில் நிகழும் சம்பவங்கள் 10%, அதற்கு நாம் அளிக்கும் எதிர்வினைதான் மீதமுள்ள 90%. சூழ்நிலையை விட மனநிலை மிக முக்கியமானது. எந்த சூழ்நிலையை நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள் என்பதிலேயே அதனுடைய விளைவு அடங்கியிருக்கிறது. 70% விதி. 70% தயாரிப்பு முடியும் போதே செயல்பட தொடங்க வேண்டும். நல்ல குணங்கள் நம்மிடமிருந்தே தொடங்க வேண்டும். எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்கிறார் வள்ளுவர். எந்த செயலையும் நன்கு திட்டமிட்டு செய்ய வேண்டும். ஒருவரின் எதிர்காலத்தை மாற்றுவது பெரிய அதிசயங்கள் அல்ல, தினசரி கடைபிடிக்கப்படும் நல்ல பழக்கங்களே ஆகும். இன்று தொடங்கும் ஒரு நல்ல பழக்கம் நாளைய வெற்றியின் அடித்தளம் என்பதை நினைவில் கொண்டு அனைவரும் சிறந்த வாழ்க்கையை உருவாக்குவோம். நன்றி.
7: இன்சொல் அமுது. வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரினேட், ஓஸ் நரம்பு விலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.

0: கடை காரைக்கால்.
1: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
2: மேல்விளிகளை வழங்கியோர் காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

0: நேர்களே, உங்கள் விமான காரைக்கால் பண்பலை 100.3 நேர்களே, மரக்கன்று நடுவோம், நாட்டை உயர்த்துவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். இனிமையான இந்த இரவு பொழுதில் நேர்களினை கேட்கலாம் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவலரியின் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியின் விளம்பரதாரர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இனிமையான இரவு வணக்கம் நேர்களே. வாழ்க்கையில எல்லா கதவுகளும் மூடப்பட்டுடுச்சு அப்படின்னு நினைச்சு நம்ம நினைக்கிற தருணங்கள்ல ஒரு சிறிய ஒளி கீற்றை போல நம்மை முன்னே நடத்தி சொல்லும் ஒரு சக்தி தான் அந்த நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை உலகம் முழுவதும் கொண்டாடும் இந்த நாளே சர்வதேச நம்பிக்கை தினம் அப்படின்னு சொல்லப்படுது. ஜூலை 12 அன்று உலக நாடுகள் முழுவதும் சர்வதேச நம்பிக்கை தினம், இந்த இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹோப், இந்த நாளை கொண்டாடுறாங்க. இந்த நாள் ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்திருக்கிறது. தனிமனித வாழ்க்கை, சமூக ஒற்றுமை, அமைதி மற்றும் நிலையான வளர்ச்சிக்கு நம்பிக்கை மிக முக்கியமானது என்பதை உலகிற்கு உணர்த்துவதே இதனுடைய நோக்கமாக சொல்லி, நம்பிக்கை தான் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று. நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை துடுப்பு இல்லாத படகினை போன்றது இல்லையா? அந்த வகையில் இன்னைக்கு நம்பிக்கை சார்ந்த ஒரு உத்வேகம் ஏற்படக்கூடிய, உற்சாகமூட்டக்கூடிய தத்துவ பாடல்களை கேட்கலாம் இன்னைக்கு நம்ம இரவு மலரும் நிகழ்ச்சியில்.

வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல், சரதம் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல், எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது, கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது, வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா.

பிள்ளைய பெறுகிற அம்மாவுக்கு பத்து மாசமும் எதிர் நீச்சல். பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர் நீச்சல். பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனு

கடற்கரையோரம் நடக்கிற காதல் கல்யாணம் முடிப்பது எதிர் நீச்சல். கணக்குக்கு மேலே பிள்ளைய பெத்து காலம் கழிப்பு.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: முதலில் நண்பு, பிறகு ஆண்டவனிடம் வேண்டு. முதலில் பேசுவதை கேள், பிறகு பேசு. முதலில் சம்பாதி, பிறகு செலவு செய். முதலில் யோசி, பிறகு எழுது. முடியாது என்று விடுவதற்கு முன் முயற்சி செய். வேண்டாம் என்று சொல்வதற்கு முன் வாழ்க்கையை வாழ்ந்து பார். யானைக்கு தும்பிக்கை, மனிதனுக்கு நம்பிக்கை.

0: ₹1,000 சேலை. திருவாரூர் மகாராஜா ஆரி சூப்பர் சேல் ஜூலை 13 முதல். சேலைகள் ரெடிமேட் காலணிகள் பேக்ஸ் அண்ட் லக்கேஜ் காஸ்மெட்டிக்ஸ் இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5 முதல் 50% தள்ளுபடி. அதுக்கும் மேல ஸ்பெஷல் ஆஃபரா ₹99 சேல் தராங்க. மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
1: நேற்று நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண்ரா பேசிஸின் நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல்
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்க காத்திருக்கிறார்கள் திருவாரூர் அருண்ரா பேசிஸ். செங்கல் சுலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நேற்று நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா சுவிசன் பேக்கரியின் தேதியும் சேதியும் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
4: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
4: விபிஎன் கண் மருத்துவமனை
6: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
7: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: நெல்லை நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமேஜ் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதி விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேற்று இனிமையான இந்த இரவு பொழுதில் நாம் இணைந்திருக்கிறோம். காரைக்கால் பண்பலை 100.3 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜல்வரி ஜெயின் ஜுவல்லரியின் இரவு மலரும் நிகழ்ச்சியோடு. ஏன் இந்த நாள், இந்த சர்வதேச நம்பிக்கை தினம் நாம் ஏன் கொண்டாட வேண்டும்? நம்பிக்கை என்பது வெறும் உணர்வு மட்டுமல்ல, வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தும் மன வலிமையும் கூட. மனிதர்களிடையே ஒற்றுமை, சகிப்புத்தன்மை, அன்பு மற்றும் பரஸ்பர மரியாதையை வளர்க்கிறது இந்த நம்பிக்கை. ஆமாங்க, சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெற ஊக்கமளிக்கிறது இந்த நம்பிக்கை. உலக அமைதி மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கு நம்பிக்கை என்பது முக்கியமான அடித்தளமான ஒன்றாகத்தான் இருக்கிறது.

0: மையம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நெல்லில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர் இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள். ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை
2: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கப்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸின் இன்சொல் நமது கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
3: உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற தன்னம்பிக்கையை அளிக்கிறது இந்த நம்பிக்கை. இலக்கை நோக்கி விடாமுயற்சியுடன் செயல்பட உதவுகிறது இளைஞர்களுக்கு இந்த நம்பிக்கை. அடுத்த பருவம் சிறப்பாக அமையும் என்கின்ற எதிர்பார்ப்பை உருவாக்குகிறது விவசாயிகளுக்கு இந்த நம்பிக்கை. நோயாளிகளுக்கு குணமடைவோம் என்கின்ற மன உறுதியை அளிக்கிறது இந்த நம்பிக்கை. சிரமங்களை ஒன்றாக கடக்க வலிமை தருகிறது குடும்பங்களுக்கு இந்த நம்பிக்கை.

0: திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக்
1: அரசு பதிவு பெற்ற அனுபவமிக்க மருத்துவர்களை கொண்டு சிறந்த முறையில் ஒவ்வொருவரின் தனித்துவத்தை ஆராய்ந்து அதற்கேற்ப ஹோமியோ முறையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
0: என்று மக்கள் சேவையில் திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக், மானந்தியார் தெரு, திருவாரூர். போன் 240275.
1: முன்பதிவிற்கு செல் 9482-40273.
2: நாளிரவு 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்டின் உழவர் அரங்கம் கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்.
3: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம்.
2: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸின் தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் வைக்கிங் பனியன் பிரீப்ஸ். நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சி கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் வசந்தன் கோ.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே.
2: மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நமக்கு சொல்லும் செய்திதான் என்ன? நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் பயத்திற்கு பதில் துணிச்சல் பிறக்கும், பிரிவினைக்கு பில் ஒற்றுமை உருவாகும், தோல்விக்கு பதில் புதிய வாய்ப்புகள் திறக்கும், விரக்திக்கு பதில் புதிய விடியல்கள் மலரும். ஆம், இந்த நம்பிக்கை நமக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும்.

0: மாரியம், நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: இது காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். இது இரவு மலரும் நிகழ்ச்சி. நம்பிக்கை இழக்காத மனமே மிகப்பெரிய செல்வம். முயற்சி விதைத்தால் வெற்றி மலரும், நம்பிக்கை இருந்தால் முயற்சி தொடரும்.

0: காரைக்கால் பண்பலையின் 1.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இரவு மலரும் நிகழ்ச்சியோடு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியின் விளம்பரதார நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க

0: காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் இனி கேட்கலாம் நாகை மூராசன்சன் ரெடிமேட்ஸின் இரவும் மலரும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் நாகை மூராசன்சன் ரெடிமேட்ஸ்.
1: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: இருள் எவ்வளவு நீண்டாலும் விடியல் நிச்சயம். நம்பிக்கை மனிதனை வாழ வைக்கும் மிகப்பெரிய சக்தி. முயற்சியை விதைத்தால் வெற்றி வளரும், நம்பிக்கை இருந்தால் முயற்சி தொடரும்.

0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் கலபிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் வைக்கிங் பனியன் கலபிரீப்ஸ்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் உங்கள் கடை. தார்பாய்கள் கோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுரத்தின் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டுரம், இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல. மங்கள்யான் சூப்பர் கோல்டுரம்
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: பொதுவாக நம்பிக்கை அப்படின்னு சொன்னாமே நம்ம மனசில் சில க்வெஸ்சன்ஸ், ஒரு கேள்விகளை கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் இல்லையா. நம்ம வாழ்க்கையில் நம்பிக்கை தந்த, அதை நமக்கு தந்த வெற்றி உங்களுடைய அதுக்கான அனுபவம் என்ன? இப்போ பொதுவாக பார்க்கணும்னா உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை உங்களுக்கு வெற்றியை தந்த அனுபவம் தான் என்ன? உங்களுக்கு மிகவும் ஊக்கம் தரும் பொன்மொழி, நம்பிக்கை சார்ந்த பொன்மொழி எது? பிறருக்கு நம்பிக்கை அளிக்க நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அப்படிங்கிற கேள்வியை மற்றவர்களுக்கு நாம் கேட்பது போலவே நமக்கு நாமும் கேட்டுக்கொண்டோம் என்று சொன்னால் நம்பிக்கை என்பது எவ்வளவு பெரிய ஒரு பலம் வாய்ந்தது அப்படிங்கிறத நாம் உணர முடியும்.
4: 1, 2, 3, 4

மகத்துவம் உண்டாகணும், நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்த

0: நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல் நமது கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள் கிரினேட் ஓசு நரம்பு வழிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாளில் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நாளையில் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சியின் சேலம் மங்களல் மங்கள், திருவாரூர் சீமாட்டே சில்ஸ், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களல் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில், பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: அன்பான நேர்களே, நம்பிக்கை என்பது நாளையை எதிர்நோக்கும் ஒரு கனவு மட்டுமல்ல, இன்றே செயல்பட வைக்கும் ஒரு சக்தி. நம்பிக்கையுடன் வாழ்வோம், நம்பிக்கையை பகிர்வோம், மற்றவர்கள் வாழ்விலும் ஒளியேற்றுவோம். சர்வதேச நம்பிக்கை தின நல்வாழ்த்துக்களை சொல்வோம்.

0: மகாராஜா ஆரி சூப்பர் சேல் 5-50% தள்ளுபடி ஜூலை 13 முதல் மகாராஜா சிலுக்ஸ் திருவாரூர்.
1: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குகிறார்கள் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
2: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
1: அன்பிற்கினிய நேயர்களே, இனிய இந்த இரவு பொழுதில் நாம் இணைந்திருக்கிறோம் இசையோடு. காரைக்கால் பண்பலை 100.3 இது இரவும் மலரும். நாகை மூராசந்தன் ரெடிமேட்ஸ் நிறுவனத்தார் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த

நாகை மூராசந்த் ரெடிமேட்ஸ் நிறுவனத்தார் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த இனிமையான இரவு பொழுதில் வாழ்க்கை என்பது வெற்றியும் தோல்வியும் கலந்த ஓர் பயணம்தான். அந்த பயணத்தில் சோர்ந்து போகாமல் மீண்டும் எழுந்து நிற்க செய்யும் மகத்தான சக்தி இந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் மகத்துவத்தை உலகெங்கும் எடுத்துரைக்கும் இனிய நாளாக இந்த சர்வதேச நம்பிக்கை தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது.

0: என்கின்ற எதிர்பார்ப்பு மட்டுமல்ல, இன்றைய முயற்சியை உறுதியுடன் தொடரச் செய்யும் மனவலிமை. நம்பிக்கை இல்லாமல் எந்த இலக்கும் நிறைவேறாது இல்லையா?
1: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது இரவு மலரும் இனிய இசையோடு. ஒரு விதையை விதைக்கும் விவசாயி அது மரமாக வளரும் என்கின்ற நம்பிக்கையில் தான் விதைக்கின்றார். ஒரு மாணவர் தினமும் படிப்பதும் கூட வெற்றி பெறுவேன் என்கின்ற நம்பிக்கையால் தான். ஒரு மருத்துவர் சிகிச்சை அளிப்பதும் நோயாளி குணமடைவார் என்கின்ற நம்பிக்கையோடு தான். நம்பிக்கை மன அழுத்தத்தை குறைக்கிறது, புதிய சிந்தனைகளை உருவாக்குகிறது, தோல்வியை வெற்றிக்கான படிக்கல்லாக மாற்றுகிறது. வாழ்க்கையின் பொறுமையும் தன்னம்பிக்கையும் வளர்க்கிறது. குடும்பங்களையும் சமூகத்தையும் இணைத்து இந்த நம்பிக்கை நிலைநிறுத்துகிறது.

0: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம், 99 ரூபாய்க்கு சேலை. திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 13 முதல். சேலைகள், ரெடிமேட் காலணிகள், பேக்ஸ் அண்ட் லக்கேஜ், காஸ்மெட்டிக்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5 முதல் 50% தள்ளுபடி. அதுக்கும் மேல ஸ்பெஷல் ஆஃபரா 99 ரூபாய்க்கு சேல் தராங்க. மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
1: நேர்களுக்கு ஒழுங்கிணைந்து நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்,
2: திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக். என்று மக்கள் சேவையில் திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக்.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் 5 முதல் 50% தள்ளுபடி ஜூலை 13 முதல். மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
1: நம்பிக்கை என்பது நாளை நல்லதாக இருக்கும்.

0: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 99 ரூபாய்க்கு சேலை. திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 13 முதல். சேலைகள், ரெடிமேட் காலணிகள், பேக்ஸ் அண்ட் லக்கேஜ், காஸ்மெட்டிக்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5 முதல் 50% தள்ளுபடி. அதுக்கும் மேல ஸ்பெஷல் ஆஃபரா 99 ரூபாய்க்கு சேலை தராங்க. மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
1: நேர்களுக்கு உளமிணிந்து நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். நாகை மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
2: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூரா சன்ஸ் நாகப்பட்டினம்.
3: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஒவ்வொரு இரவிற்கு பிறகும் விடியல் வருகிறது. கோடை வெயிலுக்கு பிறகு மழை வருகிறது. உதிர்ந்த இலைகளுக்கு பிறகு புதிய தளிர்கள் முளைக்கின்றன. இயற்கையின் ஒவ்வொரு மாற்றமும் நமக்கு சொல்வது ஒன்றுதான், நம்பிக்கை இருந்தால் புதிய தொடக்கம் எப்போதும் சாத்தியம்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது நாகை மூராசன் ரெடிமேட்ஸின் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
1: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.

0: காசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேற்று நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. காற்றலையில் நாளை நாளை நமது நிலையம் வழங்குள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சியின் சேலம் மங்களின் மங்கள், காரைக்கால் PSR தங்க மாளிகை, திருவாரூர் மகாராஜா சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், திருவாரூர் சீமாடி சில்ஸ், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை. நெல்லி நாளை காலை 11 மணிக்கு தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் நலமையை சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர். தோல் நோய்க்கான தொடர்பான சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கம் தருகிறார் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அரசு மருத்துவமனை தொழுநோய் திட்டத்தின் மாவட்ட நோடல் அலுவலர் டாக்டர் ஜி சீனிவாசன் அவர்கள். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை தொடர்ந்த நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க, ஒழுக்கம் உயர்வு தரும் என்ற தலைப்பில் வழங்குகிறார் முனைவர் மு சுதர்சன் அவர்கள் படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசர், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு கேட்கலாம். நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்குளூர் எண்ணெயின் இன்சொல்லமது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:55

காரைக்கால் கமர்ஷியல் டேட்டர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஃபோட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர். நிகழ்ச்சியில் பங்கேற்கும் சிறுவன் கே கமலேஸ்வரன். 7 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசெட்டியார் ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னார் சாமி விளம்பரதார் நிகழ்ச்சி. 7:25 சைபாலின் தகவல் நேரம். 7:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் காலை காம்போ. 8 மணிக்கு தொல்லி வரும் பாட்டு நிகழ்ச்சி முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடிகர் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்க விமரதார நிகழ்ச்சி. 8:05 திருவாரூர் மகாராஜா சில்சன் ரெடிமேட்ஸ் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் தொல்லி வரும் பாட்டு. 8:30 திருவாரூர் சீமாட்டி சில்ஸ் வைக்கிங் பலியல் பிரீப்ஸின் தொல்லி வரும் பாட்டு. 9 மணிக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சி முதலில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருள்டர் பிசிஸ் நலமாய் வாழ நிகழ்ச்சியில் பூஞ்சை தொற்றால் ஏற்படும் தோல் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் தோல் நோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் வி ஜெயமாலிகா அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களல் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும். நாளை காலை 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட் கேட்கலாம். நாளை காலை 10 மணிக்கு சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியின் முதலில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடல் உறுதி விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். 10:05 சிந்தனை அரங்கம் நம்பிக்கையின் வலிமை என்கின்ற தலைப்பில் நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நேர்களில் நாளை பிற்பகல் 12 மணிக்கு எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் மனதில் நின்றவை. நேர்கள் கடிதங்கள் வழியே விரும்பி கேட்ட திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தலில் பங்கேற்கும் சிறுவன் கே கமலேஸ்வரன். 12:55 பன்னிசை, 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களல் மங்களின் தேன்மழை. பரவசப்படுத்தும் பாடல்கள் பவனி வரும். 1:55 மில்லிசை ஒலி விழா வரும். 4:30 லஞ்ச் பிரேக்கில் முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். 2:05 லஞ்ச் பிரேக்கில் கேள்வி கண்ட பதில். 2:30 லஞ்ச் பிரேக்கில் சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் அருணா சாயிராம் அவர்களின் பாட்டு. 3 மணிக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். 3:30 திருவாரூர் மகாராஜா சில்சன் ரெடிமேட்ஸின் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட் கேட்கலாம். 4 மணிக்கு திருவாரூர் சீமாடி சில்சின் தேநீர் நேரம் நேயர்கள் நேரடி விருப்ப நேயர் விருப்ப நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 4:30 வைக்கிங் பலிகள் பிரியப்ஸின் தேநீர் நேரம். மாலை 5 மணிக்கு நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்டல் மெட்டல் ஸ்டோரி உலாவரம் நேரம் விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம். 5:15 அலை ஓசை. 5:30 திருச்சி என் சேலம் மங்களல் மங்களில் விளக்கேற்றும் வேலை. 6 மணிக்கு பன்னிசை ஒளி விழாவரும். நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸின் இன்சொல் அமது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை நலமாய் வாழ. நிகழ்ச்சியில் பற்கள் ஈர்கள் மற்றும் வாய்வெளி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள். இதுவரை ஒளிவிழா வந்தது காற்றலையல் நாளை நேரில் இன்னும் சில நொடியில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.